நேர்கள் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பி. சுசீலா அவர்கள் பாடியுள்ள லலிதா நவரத்ன மாலை கேட்கலாம்.

தெய்வீக ராகம் கேட்டோம். நிலை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. குமரி பண்பலையின் இன்றைய காலை பொழுது இனிதே ஆரம்பமாகின்றது. இன்று சகாண்டு 1948 அஸ்வின மாதம் 17 நாள், திருவள்ளுவராண்டு 2057 பராபவ வருடம் புரட்டாசி மாதம் 22 நாள், 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 தேதி வெள்ளிக்கிழமை. வந்தே மாதரம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி.வி. சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம். இப்பொழுது காலை மணி 6:02. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். குமரி பண்பலை 101 இன்று உங்களுக்காக வழங்கியிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு இது. நேர்களை இன்று காலை மணி 6:10 என்னைத்தானும் நல்லவி கேட்க வழங்குபவர் KS கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். 6:15 குரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 காந்தியஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரையிசை பொது அறிவு வினாவிடை தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00, 5:00. காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் தொடரும்.

8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 8:35 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை. 12:00 இளஞ்சாரல் வானோக்கியே வாழ்வோம் கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரையிசை. 11:00 இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் லட்சுமி ரவி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுர மழை இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 குளச்சல் தாஸ் பல்லு மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பால் பற்களின் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். 12:55 திரை இசை. 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியை பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள். 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரம் பகுதியில் வாராய் தோழி உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் நேரலை. 4:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கையை தொடர்ந்து திரை இசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: இனித்தானும் நல்லவை கேட்க திருவினும் திப்பமே நன்று எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: எல்லா வகை செல்வங்களும் பெற்று திருவுடை மன்னர் போல வாழ விளைவது உலக இயல்பு. பொருளினும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று என்று பொருளின் வலிமையை போற்றுகிறார் வள்ளுவர். திரு என்பது பொருட்செல்வம் மட்டுமன்று, எல்லா வகை செழுமைகளையும் குறிக்கும். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று பொருளின் பெருமை, அதனால் விளையும் நன்மை ஆகியவற்றை பட்டியலிடுகிறார் வள்ளுவர். அதே நேரம் பொருளின் இயல்பை உலகுக்கு உணர்த்தும் போது அக்கா இயற்பிற்று செல்வம் என்று செல்வத்தினுடைய உண்மையான தன்மையை தெள்ளுதின் சுற்றுகிறார். ஆம், செல்வம் என்பது ஓரிடத்து நிலைத்து இருப்பதில்லை என அறிவுறுத்துகிறார். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீற்றிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பது அவ்வை வாக்கு. ஆற்றங்கரையில் உள்ள மரமும் அரசனறிய பெருமையாக வாழ்கின்ற செல்வம் மிகு வாழ்வும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஏனெனில் செல்வம் நிலையில்லாதது. உழுது வாழும் வாழ்வு ஒப்பற்ற உயர்ந்த வாழ்வு என்று போற்றுதற்கு காரணம், உழவு தொழிலை தொடர திட்பம் வேண்டும். அது பெரும் பொருளை ஈட்டித் தருவதில்லை, ஆனால் அத்தியாவசியமான உணவை விளைவித்து தருகிறது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உழவு தொழில் உழன்று வருந்தி பாடுபட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அதுவே தலையாயது என்று உழவை உயர்த்தி புகழ்கிறார் வள்ளுவர். வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோக்கும் ஓரேறு உழவன் என பரஞ்சோதி முனிவர் மலை நோக்கி வருந்தி விண்பார்க்கும் உழவர் என்று கூறுகிறார். அவர்கள் தம் தொழிலை தொடர்வதற்கு திட்பம் தேவை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. எனவே ஊக்கம் ஒருவன் உள்ளத்தில் எவ்வித சலனமுமின்றி உறுதியாக நிற்குமேயானால் செல்வம் விசாரித்து அறிந்து அவனை வந்தடையும். செல்வம் இல்லாத நிலையில் ஒருவன் உள்ளந்தளராது நெஞ்சுரத்துடன் உழைப்பானேயானால் திருவுடையவனாக திகழ்வான். அதனால்தான் திருவினும் திட்பம் நன்று என்று நம் முன்னோர் மொழிந்தனர். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை எனப்படுவது உள்ளத்தின் ஊக்கமே, மற்ற பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன ஊக்கத்தை வலியுறுத்தும் வள்ளுவர் எத்தகைய வினையை ஆற்றுவதற்கும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் மனத்திட்பமே ஆணிவேர் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார். எனை திட்பம் எய்திய கண்ணும் வினைத்திட்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்று வினைத்திட்ப மேன்மை கூறி

வினைத்திட்பம் என்பது என்ன என்பதை விளக்கி வரையறுக்கிறார். வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றே எல்லாம் பிற. மனத்திட்பம் ஒன்று இருந்தாலே போதும், மற்றைய பொருள் படை கருவி என்பனவெல்லாம் அதற்கு இணையாக. இது ஏதோ மன்னருக்கும் வீரருக்குமானது என கருத வேண்டாம். இன்றைய வாழ்வியல் இளைய தலைமுறையினர் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறுதுணை பணமோ

0: பிறவி எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவை எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என இளைஞர்களுக்கு எண்ணம் நல்லனவாக அமையும் குறிக்கோளையும் அதனை திட்பத்துடன் முயன்றடைய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் எடுத்துரைத்துள்ளார். நிலையில்லா செல்வத்தை எண்ணி இயங்காதே. செல்வத்தை விட மனத்திற்பமே சிறந்தது. ஏனெனில் செல்வம் ஒருவனை விட்டு நீங்கும், ஆனால் அவன் உள்ளத்து உறுதி நிலை பெறுமானால் அது என்னாலும் நீங்காது. எனவே திருவினும் திட்பமே நன்று என்று பழமொழி பறைசாற்றுகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: வந்து நூற்றி ஒன்று தாங்க நம்ம ஃப்ரெண்டு, இதுதாங்க ட்ரெண்டு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 6:15. குரல் அமுதம் கேட்கலாம்.

0: பொறை.
1: சான்றோர்கள் தமது நற்பண்பு குணத்திலிருந்து குறையும் நிலை வந்தால் இருக்கின்ற இந்த நிலம் நம்மை தாங்கும் பொறுமையை இழந்து பொடிந்து விடும். குறள் எண் 990 அதிகாரம் சான்றாண்மை.
0: சான்றவர் சான்றாண்மை குன்றின் இருநிலந்தான் தாங்காது மண்ணோ பொறை.
1: சான்றோர்கள் தமது நற்பண்பு குணத்திலிருந்து குறையும் நிலை வந்தால் இருக்கின்ற இந்த நிலம் நம்மை தாங்கும் பொறுமையை இழந்து பொடிந்து விடும். குறள் எண் 990 அதிகாரம் சான்றாண்மை.
2: குறள் அமுதம் கேட்டோம்.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. இந்த உலகத்தில் யாருமே நமக்கு தர முடியாத ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் இருக்கு. எல்லா நேரத்திலையும் இறைவனோட நாமத்தை ஜெபிச்சுட்டே இருக்கும்போது அந்த நம்பிக்கையும் நம்மளோட கூடவே இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரல் இறைவனுடைய குரல் மட்டும்தான். இறைவன் நேரில் வந்து நமக்காக எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இயற்கையின் மூலமாகவும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாகவும் நமக்கு என்ன நல்லது நடக்கணுமோ, எது நமக்கு சந்தோஷத்தை தருமோ அதை இறைவன் நிச்சயமாக நமக்கு கொடுப்பாரு. கஷ்டங்கள் வரும்போது மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க. அந்த நேரத்தில் கடவுளே கடவுளே அப்படின்ட்டு அவருடைய நாமத்தை மட்டும் மறக்காமல் சொல்லிகிட்டே இருங்க. என்ன நடந்தாலும் சரி, இறைவன் நம்மை கைவிட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே மனசில் வச்சுக்கோங்க. குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது பக்தி மாலை. இறைவன் இசை வடிவில் உங்கள் இல்லத்திற்குள் பிரவேசிக்கும் நேரம் இது. நிகழ்ச்சியில் வருகின்ற முதல் பாடல் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது.

நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் இப்பொழுது காலை மணி 6:36. குமரி பண்பலை 101லேருந்து நீங்கள் கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை. தொடர்ந்து நாகூர் எம் ஹனீஃபா பாடிய பாடல்.

விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 12:10 வசந்தன் கோ வழங்கும் இளஞ்சாரல் வானோக்கிய வாழ்வும் கருத்துக்கோவை இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. குமரி பண்பலை 101 தொடர்வது மாநில செய்திகள் சென்னை அஞ்சல்.

நிறைவு பெற்றது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி தேசிய முன்னுரிமை சார்ந்த திட்டங்களை அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குதல், அங்கன்வாடி மையங்களை மறுசீரமைத்தல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களுக்கான சட்டங்களை திறமையாகவும் முறையாகவும் அமல்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும், முக்கியமான நலத்திட்டங்களில் பெண்களுக்கான பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மருந்துகளின் விநியோகம் மற்றும் விற்பனையின் போது விதிக்கப்படும் லாபத்திற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புற்றுநோய்களுக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. லாபத்திற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும். நாட்டில் 1,00,000 மக்கள் தொகையில் சுமார் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 22 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 285 வாக்குச்சாவடிகளில் 184,423 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் 86.26% ஆகும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நரேந்திர குமரவேல், திமுக சார்பாக ஐ பரந்தாமன், அதிமுக சார்பாக கலிதா சம்பத், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜானகிராமன், இடதுசாரி கட்சி சார்பாக பி சுகந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 14 மேஜைகளில் 21 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: தாராபுரம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெறுகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக்கா சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா,

0: அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்ட 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 223,306 வாக்காளர்களில் 179,214 பேர் வாக்களித்துள்ளனர். இது 80.25% வாக்குப்பதிவாகும். தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசகி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும், சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாப்பாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3,000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது.

0: இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையேயான இரண்டாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஒப்பன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் PV சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறார். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர். அதில் ரட்சனாக் 10 முறையும் சிந்து 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சிமாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 6:55. இன்று பராப்பவ வருடம் புரட்டாசி மாதம் 22ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 30 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 23 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்றின் வேகம் மணிக்கு 12 முதல் 16 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசுவதால் இளம் ரப்பர் மற்றும் வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெறவுள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களிலிருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்களாகிய TPS 3, CR 1009 sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பு பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டியே பெற்று அரசு வழங்கும் மானிய திட்டத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கிராமப்புறங்களில் சிறிய அளவிலான 3 நாட்டுக்கோழி பண்ணை அலகுகள் நிறுவிட 50% மானியம் வழங்கும் திட்டம் 2026-27ஆம் ஆண்டில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. இத்திட்டத்தில் நாட்டுக்கோழி பண்ணைகள் நிறுவதற்கு தேவையான கோழி கொட்டகை, கட்டுமான செலவு மற்றும் 4 மாதங்களுக்கு தேவையான தீவன செலவு ஆகியவற்றிற்கான மொத்த செலவில் 50% மானியம் மாநில அரசால் வழங்கப்படும். மீதமுள்ள 50% பங்களிப்பை வங்கி மூலமாகவோ தனது சொந்த ஆதாரங்கள் மூலமாகவோ பயனாளிகள் திரட்ட வேண்டும். ஒவ்வொரு பயனாளிக்கும் 250 எண்ணிக்கையிலான நாட்டு கோழி குஞ்சுகள் இலவசமாக மாவட்ட கால்நடை பண்ணையிலிருந்து வழங்கப்படும். பயனாளியிடம் கோழி கொட்டையை கட்ட குறைந்தபட்சம் 625 சதுர அடி நிலம் இருக்க வேண்டும். இந்த பகுதி மனித குடியிருப்பிலிருந்து விலகி இருத்தல் வேண்டும். பயனாளி அந்த கிராமத்தில் நிரந்தரமாக வசிப்பவராக இருத்தல் வேண்டும். கைம்பெண்கள், ஆதரவற்றோர், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். 30% பயனாளிகள் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியினர் இனத்தை சேர்ந்தவர்களாக இருத்தல் வேண்டும். ஏற்கனவே நாட்டுக்கோழி திட்டத்தின் கீழ் பயனடைந்த பயனாளியாகவோ அவர் தம் குடும்பத்தினராகவோ இருத்தல் கூடாது. தகுதி வாய்ந்த விருப்பமுள்ள பயனாளிகள் ஆதார் அட்டை நகல், பண்ணை அமையவிருக்கும் இடத்திற்கான சிட்டா, நில உரிமை ஆவணம், தொகை அளிப்பதற்கான ஆதார ஆவணங்கள், 3 வருடத்திற்கு பண்ணையை பராமரிப்பதற்கான உறுதிமொழி ஆகிய ஆவணங்களுடன் அருகிலுள்ள கால்நடை மருந்தக, கால்நடை உதவி மருத்துவரிடம் விண்ணப்பம் அளித்து பயனடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். அரசின் நலத்திட்டங்களான விவசாயிகளுக்கு உதவ பல முக்கியமான அரசு செயலிகளை உருவாக்கப்பட்டுள்ளது.

0: அதில் உழவர் சேலி. உழவர் சேலி என்பது விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள், இடுபொருட்களான உரங்கள் மற்றும் விதைகள் இருப்பு விகிதம், வானிலை அறிக்கை மற்றும் தினசரி சந்தை விலை ஆகியவற்றை இந்த சேலி மூலம் அறிந்து கொள்ளலாம். ஈ வாடகை சேலி. ஈ வாடகை சேலி என்பது உழவு இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள் போன்ற வேளாண் இயந்திரங்களை அரசு மற்றும் தனியார் மையங்களில் இருந்து விவசாயிகள் எளிதாக வாடகைக்கு முன்பதிவு செய்து கொள்ள இந்த சேலி பயன்படுத்தலாம். ஈனாம் சேலி. ஈனாம் சேலி என்பது விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தொலைவில் இருந்தே ஏலம் எடுக்கவும் சந்தை வரத்து மற்றும் விலைகளை அறிந்து கொள்ளவும் இந்த சேலி உதவுகிறது. அக்ரி மார்க்கெட் சேலி. அக்ரி மார்க்கெட் சேலி என்பது சுமார் 50 கிலோமீட்டர் சுற்றளவு உள்ள சந்தைகளில் பயிர்களின் விலைகளை அறிய GPS மூலம் உதவுகிறது. விவசாயிகள் தங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்.
1: அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், குமரி பண்பலை 101.
2: நேரம் 7 மணி. வட்டார செய்திகள்.

வணக்கம். தலைப்புச் செய்திகள். நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கில் புதுப்பித்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டத்தில் 108, 102 மற்றும் 155, 377 ஆம்புலன்ஸ்களுக்கு ஆட்கள் தேர்வு முகாம் அக்டோபர் 10 தேதி நடைபெறவுள்ளது. ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பும் கிறிஸ்தவர்களுக்கு மானியம் வழங்கும் திட்டம். இனி விரிவான செய்திகள். நாகர்கோவில் அண்ணா விளையாட்டரங்கில் ரூபாய் 1,93,00,000 மதிப்பில் புதுப்பித்தல் மற்றும் பராமரிப்பு பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆய்வு மேற்கொண்டு பேசுகையில், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கனவு திட்டமான தமிழ்நாட்டை ஒலிம்பிக் நகரமாக மாற்றும் நோக்கில் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பயிற்சி பெறுவதற்கு தேவையான வசதிகளை மேம்படுத்தும் பொருட்டு அனைத்து மாவட்ட விளையாட்டு அரங்கில் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட அண்ணா விளையாட்டு அரங்கில் அனைத்து துறை விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பயிற்சி பெற்று தேசிய மற்றும் மாவட்ட அளவில் சிறந்து விளங்குகிறார்கள். விளையாட்டு பயிற்சியாளர்கள் தங்கும் விடுதி மற்றும் சமையல் கூட்டத்தினை புதுப்பிக்கும் பணிகளை விரைவில் முடிக்க மாவட்ட விளையாட்டு அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அனைத்து பணிகளையும் தரமாகவும் விரைவாகவும் முடித்து விளையாட்டு வீரர்களின் பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டுவர மாவட்ட விளையாட்டு அலுவலர் மற்றும் ஒப்பந்ததாரருக்கு அறிவுறுத்தப்பட்டது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான 108, 102 மற்றும் 155, 377 ஆம்புலன்ஸ்களுக்கு ஆள் சேர்ப்பு முகாம் அக்டோபர் 10 தேதி சனிக்கிழமை கோட்டார் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 108 ஆம்புலன்ஸ் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. இஎம்ஆர்ஐ கிரீன் ஹெல்த் சர்வீசஸ் நிறுவனம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் அவசரகால மருத்துவ உதவியாளர் பணிகளுக்கான வேலைவாய்ப்பு முகாமினை நடத்தியிருக்கிறது. இத்தேர்வுகளில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 10 நாட்கள் பயிற்சி அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 7397724841 அல்லது 7397724822 அல்லது 7397724825 அல்லது 7397724853 அல்லது 7397724848 மற்றும் ஒரு எண் 8925949173 என்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து பிரிவினரையும் உள்ளடக்கிய 600 கிறிஸ்தவர்கள் பயனடையும் வகையில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பும் 550 கிறிஸ்தவர்களுக்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் 37,000 வீதமும், அருட் சகோதரிகளுக்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் 60,000 வீதமும் இசிஎஸ் முறையில் நேரடியாக மானியம் வழங்கும் திட்டத்தின் கீழ் நடப்பு ஆண்டில் ஜெருசலேம் புனித பயணம் மேற்கொண்டு திரும்பும் கிறிஸ்தவ மத பயனாளிகளிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இதற்கான விண்ணப்ப படிவத்தினை கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இயங்கும் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்திலிருந்து கட்டணமின்றி பெறலாம். மேலும் www.bcmbcmw.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்தும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை 31/1/2027 உரிய ஆவணங்களுடன் அனுப்ப வேண்டிய முகவரி: ஆணையர் சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமஹால் பாரம்பரிய கட்டடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்ட வனத்துறையின் சார்பில் வன உயிரின வார விழா நிகழ்ச்சியானது நேற்று நடைபெற்றது. இவ்விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மாணவ மாணவியர்கள் மற்றும் வன உரிமை பாதுகாப்பு தன்னார்வலர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கி பேசுகையில், மலைப்பகுதிகளில் வாழும் உயிரினங்களை பாதுகாப்பது நம் ஒவ்வொருவருடைய கடமை என்றும், மலை மற்றும் கடல் வளங்களை ஒருசேர கொண்டுள்ள கன்னியாகுமரி

0: மாவட்டம் ஒரு இயற்கை பொக்கிஷம். இங்குள்ள வனப்பகுதிகள், நீர்நிலைகள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் நெகிழி பயன்பாட்டை குறைத்து சுற்றுப்புற தூய்மையை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை, குறிப்பாக வருங்கால தலைமுறையான மாணவர்களின் கடமை என தெரிவித்தார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அலுவலர்கள், மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவு பெற்றது.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன் கோ, திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: காந்தி அஞ்சலி. மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை.
4: குஜராத் முழுவதிலும் கங்காபென் தேடி அலைந்துவிட்டு கடைசியாக பரோடா சமஸ்தானத்தில் வீஜாப்பூர் என்ற இடத்தில் கைராட்டையை அவர் கண்டுபிடித்தார். அங்கே அநேகம் பேர் தங்கள் வீடுகளில் கைராட்டைகளை வைத்திருந்தார்கள். ஆனால் வெகு காலத்திற்கு முன்னாலேயே அவையெல்லாம் ஒன்றுக்கும் ஆகாதவை என்று கருதி மரக்கட்டைகளோடு மரக்கட்டையாக அவைகளை பரண்களில் தூக்கி போட்டுவிட்டார்கள். ஒழுங்காக யாராவது பட்டை போட்ட பஞ்சு கொண்டு வந்து கொடுத்து 100 வாங்கிக் கொள்ளுவதாக இருந்தால் தாங்கள் திரும்பவும் ராட்டையில் நூற்க தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கங்காபென்னிடம் அறிவித்தனர். இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை கங்காபென் எனக்கு அனுப்பினார். பட்டை போட்ட பஞ்சுக்கு ஏற்பாடு செய்வது கஷ்டமாக இருந்தது. இதை குறித்து காலஞ்சென்ற உமர் சோபானியிடம் கூறினேன். அவர் தம்முடைய மில்லிலிருந்து பட்டை போட்ட பஞ்சை போதுமான அளவு கொடுப்பதாக உடனே கூறி இக்கஷ்டத்தை நிவர்த்தி செய்து விட்டார். உமர் சோபானியிடமிருந்து வந்த பட்டை போட்ட பஞ்சை கங்காபென்னுக்கு அனுப்பினேன். உடனே 100 ஏராளமாக வந்து குவியத் தொடங்கிவிட்டது. அந்த நூலை என்ன செய்வது என்பது பிறகு ஒரு பிரச்சனையாகிவிட்டது. ஸ்ரீ உமர் சோபானி மிகுந்த தாராளமான குணமுடையவர்தான். ஆனால் அவருடைய தாராளத்தை எப்பொழுதுமே பயன்படுத்தி கொண்டிருப்பது என்பது கூடாது. பட்டை போட்ட பஞ்சை தொடர்ந்து அவரிடமிருந்து வாங்கிக் கொண்டிருப்பது என்பது என் மனத்திற்கு கஷ்டமாக இருந்தது. மேலும் மில்லில் தயாரான இப்பஞ்சை உபயோகித்துக் கொள்வது அடிப்படையிலேயே தவறு என்றும் எனக்கு தோன்றிற்று. மில்லில் பட்டை போட்ட பஞ்சை உபயோகிக்கலாம் என்றால் மில் நூலையே ஏன் உபயோகித்துக் கொள்ளக்கூடாது? முன்காலத்திலெல்லாம் கைராட்டையில் நூற்றவர்கள் வேண்டிய பஞ்சை பட்டை போட்டு எவ்வாறு தயாரித்துக் கொண்டு வந்தார்கள்? என் மனத்தில் எழுந்த இத்தகைய எண்ணங்களோடு கங்காபென்னுக்கு ஒரு யோசனை கூறினேன். பஞ்சு அடித்து பட்டை போட்டுக் கொடுக்கக்கூடியவர்களை கண்டுபிடிக்குமாறு அவரை கேட்டுக்கொண்டேன். அவரும் நம்பிக்கையோடு அவ்வேலையை ஏற்றுக்கொண்டார். பஞ்சு கொட்டி பட்டை போட்டு தரக்கூடிய ஒருவரை அவர் அமர்த்தினார். அந்த ஆசாமியோ தமக்கு அதிகம் கொடுக்காவிட்டாலும் மாதம் 35 கொடுக்க வேண்டும் என்றார். அந்த சமயத்தில் அதற்கு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அதிகமல்ல என்று எண்ணினேன். கொட்டிய பஞ்சிலிருந்து பட்டை போடுவதற்கு சில இளைஞர்களையும் கங்காபென் பழக்கினார். யாராவது பஞ்சு கொடுத்து உதவ வேண்டும் என்று பம்பாயில் பருத்தி பிச்சை எடுத்தேன். ஸ்ரீ யஷ்வந்த் பிரசாத் தேசாய் உடனே கொடுக்க முன்வந்தார். இவ்விதம் கங்காபென்னின் முயற்சி எதிர்பார்த்ததற்கு மேலாகவே பலன் தந்தது. வீஜாப்பூரில் தயாரான நூலை நெய்வதற்கும் நெசவாளர்களுக்கு அவர் ஏற்பாடு செய்தார். சீக்கிரத்தில் வீஜாப்பூர் கதர் புகழ்பெற்று விளங்கியது. வீஜாப்பூரில் இந்த அபிவிருத்திகளெல்லாம் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் ஆசிரமத்திலும் கைராட்டினம் துரிதமாக நிலை பெற்று வந்தது. மகன்லால் காந்தி தமக்குள்ள எந்திரநுட்ப ஆற்றலையெல்லாம் பயன்படுத்தி ராட்டினத்தில் பல அபிவிருத்திகளை செய்தார். ராட்டினத்தின் சக்கரத்தையும் மற்ற சாமான்களையும் ஆசிரமத்திலேயே தயாரிக்க ஆரம்பித்தார். ஆசிரமத்தில் தயாரான முதல் கதர் கெஜம் 17 விலையாயிற்று. அதிக முரடாயிருந்த இந்த கதரை அந்த விலைக்கு நண்பர்களுக்கு சிபாரிசு செய்ய நான் தயங்கவே இல்லை.

0: அவர்களும் மனமுவந்து அவ்விலையை கொடுத்து வாங்கிக் கொண்டார்கள். நான் பம்பாயில் படுத்த படுக்கையாக இருந்தேன். என்றாலும் அங்கேயும் ராட்டினங்களை தேடுவதற்கு வேண்டிய சக்தி எனக்கு இருந்தது. கடைசியாக நூல் நூற்கக்கூடியவர்கள் இருவர் தென்பட்டனர். 28 தோலா அல்லது சுமார் முக்கால் ராத்தல் நூலுக்கு 1 ரூபாய் விலை கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். கதரின் பொருளாதார தத்துவத்தை குறித்து அப்பொழுது எனக்கு எதுவுமே தெரியாது. கையினால் 100 நூலுக்கு என்ன விலையும் கொடுக்கலாம் என்று எண்ணினேன். வீஜாப்பூரில் கொடுக்கப்படும் விலையையும் நான் கொடுத்த விலையையும் ஒப்பிட்டு பார்த்தபோது நான் ஏமாற்றப்பட்டேன் என்பதைக் கண்டேன். 100 அவர்களோ விலையில் எதையும் குறைத்து கொள்ள மறுத்துவிட்டார்கள். ஆகையால் அவர்களை அனுப்பிவிட வேண்டியதாயிற்று. என்றாலும் அவர்களை அமர்த்தியிருந்ததால் பயனில்லாது போகவில்லை. ஸ்ரீமதிகள் அவந்திகாபாய், ரமிபாய் காம்தர், ஸ்ரீ சங்கர்லால் பேங்கரின் தாயார் ஸ்ரீமதி வசுமதி பென் ஆகியவர்களுக்கு அவர்கள் நூற்க கற்றுக் கொடுத்திருந்தார்கள். என் அறையில் ராட்டினம் ஆனந்தமாக சுழன்று இனிய கீதத்தை எழுப்பிக் கொண்டு இருந்தது. நான் நோயினின்றும் குணமடைவதற்கு அந்த கீதம் பெருமளவு துணை செய்தது என்று நான் கூறினால் அது மிகையாகாது. அதனால் உடலுக்கு ஏற்பட்ட நன்மையை விட மனத்திற்கு ஏற்பட்ட நற்பலன் அதிகம் என்பதை ஒப்புக்கொள்ள நான் தயார். அப்படியானால் மனிதனின் உடலில் மாறுதலை உண்டாக்குவதற்கு மனத்திற்கு அபார சக்தி இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது. நானும் ராட்டையில் நூற்க ஆரம்பித்தேன். ஆனால் அச்சமயம் நான் அதிகமாக எதுவும் நூற்கவில்லை. கையினால் கொட்டி தயாரித்த பஞ்சு பட்டைகளை சம்பாதிக்கும் பிரச்சனை மீண்டும் பம்பாயிலும் ஏற்பட்டது. பஞ்சு கொட்டுகிறவர் ஒருவர் பஞ்சு கொட்டும் வில்லுடன் அந்த வில்லின் நாணிலிருந்து ஒலி எழுப்பிக் கொண்டு ஸ்ரீ ரேவாசங்கரின் வீட்டு வழியே தினம் போய்கொண்டு இருப்பார். அவரை கூப்பிட்டு அனுப்பினேன். அவரை விசாரித்ததில் அவர் மெத்தைகளுக்கு திணிக்கும் பஞ்சை கொட்டுகிறவர் என்று தெரிந்தது. நூற்பதற்கு பஞ்சு பட்டைகள் போட்டுத்தர அவர் சம்மதித்தார். ஆனால் அதிகமாக கூலி கேட்டார். என்றாலும் நான் கொடுத்தேன். இவ்வாறு 100 நூலை பவித்ர ஏகாதசி அன்று சுவாமிக்கு மாலை போடுவதற்காக சில வைஷ்ணவ நண்பர்கள் வாங்கிக் கொண்டார்கள். ஸ்ரீ ஷிவ்ஜி நூற்க கற்றுக் கொடுக்கும் வகுப்பு ஒன்றை பம்பாயில் ஆரம்பித்தார். இந்த பரிசோதனைகளுக்கெல்லாம் அதிக பணம் செலவாயிற்று. ஆனால் கதரில் நம்பிக்கை உள்ள, தாய்நாட்டிடம் பக்தி உள்ள, தேசா அபிமானிகளான நண்பர்கள் இச்செலவையெல்லாம் விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள். இவ்விதம் செலவான பணம் வீணாகிவிடவில்லை என்பதே என்னுடைய பணிவான கருத்து. இதனால் எங்களுக்கு அதிக அனுபவம் ஏற்பட்டதோடு கைராட்டையின் சாத்தியங்களும் எங்களுக்கு தெரியலாயின.
1: காந்தி அஞ்சலி கேட்டீர்கள்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வசந்தன் கோ வழங்கும் இளஞ்சாரல் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
3: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30 உங்களை அழைத்து செல்கிறோம்.
3: இம்மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்.
1: 12ஆம் தேதி திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
4: இம்மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
3: இம்மாதம் 14ஆம் தேதி வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
1: 15ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
4: இம்மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
3: இம்மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
1: இம்மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
4: இம்மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
3: இம்மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை

0: கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்.
1: நவராத்திரி நாயகியரின் அருளை பெறுவோம். வாருங்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 8:30 சரமரோகினி வாரணி சைபால் வழங்கும் தெற்காட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின்போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்தகட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்புத்துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7 தேதி வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள UGC நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCnet.nta.nic.in என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 28 தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும் கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசு தலைமை பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினடா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக

0: வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலின் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும் உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும், எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்து, குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கலில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300 மேற்பட்ட கோழி பண்ணைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கலிலிருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில் இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒருசில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்தின் வான்டாவில் இன்று மாலை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்கவுள்ளன. ஜனவரி மாதம் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக

3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: தேன் மிட்டாய் சாப்பிட்டா தித்திப்பு நமக்கு மதிப்பண்பில் நிறுத்தோன்னு கேட்டுட்டா மனசெல்லாம் மத்தாப்பு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 7:25. சேவை செய்திகள். தலைவலி அருள்மிகு மண்டான் தட்டு ஓடைக்கரை இசக்கியம்மன் திருக்கோவில் கொடைவிழாவில் இன்று மாலை 5 மணிக்கு ஸ்ரீ லலிதா மகா சகஸ்ரநாம மாத்ரு சக்தி பூஜை, இரவு 8 மணிக்கு பெருமாள் சுவாமிக்கு தீபாராதனை. மேலசூரங்குடி அருள்மிகு சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்றிரவு 7:30 தீபாராதனை. கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தலைமையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் வைத்து இன்று முற்பகல் 11 மணிக்கு மீனவர் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெறவுள்ளது. இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் மீனவர்கள் தங்கள் கோரிக்கை மனுக்களை நேரில் வழங்கிட கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தமிழ்நாடு வீட்டுவசதி வாரியம் திருநெல்வேலி வீட்டுவசதி பிரிவிற்குட்பட்ட கீழநத்தம் பகுதி 1, பாளை பகுதி 1 மற்றும் 2, தென்காசி வல்லன்குமாரன் விளை விஎம் சத்திரம் நிலை 2, குலவணிகர்புரம் டிஎன்யுடிபி, சங்கரபேரி டிஎன்யுடிபி, மேலவிட்டான் நாராயணமாள்புரம் திட்டப்பகுதி 1 மற்றும் நாராயணமாள்புரம் பகுதி 2 ஆகிய திட்டப்பகுதிகளில் காலியாக உள்ள 55 வணிக மனைகளுக்கு மின்னணு ஏலத்திற்கு இணையதளத்தில் விண்ணப்பம் செய்வதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு பெறுகின்றது. இணையதள முகவரி https://tnhb.tn.gov.in. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தற்காலிக பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையையொட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகின்ற 18ஆம் தேதிக்கு முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இசேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18ஆம் தேதிக்கு பின்னர் இசேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக் கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிறுபான்மையின முஸ்லீம் மாணவ மாணவிகளுக்கு வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில்வதற்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டம். தமிழ்நாடு அரசு 2026-27 முஸ்லீம் சிறுபான்மையின மாணவ மாணவர்கள் உயர்தர உலகளாவிய கல்வி வாய்ப்புகளை வழங்க ஏதுவாக வெளிநாடு சென்று படிக்கும் 10 முஸ்லீம் மாணவர்களுக்கு ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக 36 லட்சம் ரூபாய் வீதம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படவுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 2026-27 வெளிநாட்டில் முதுகலை படிப்பு பயில உள்ள சிறுபான்மையின முஸ்லீம் மாணவ மாணவர்களிடமிருந்து கல்வி உதவித்தொகை வழங்கும் திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கும் மாணவ மாணவர்கள் 2026-27 கல்வியாண்டில் முதுகலை பட்டப்படிப்பு படிக்க உலகளாவிய QS தரவரிசையில் முதல் 250 இடங்களுக்குள் உள்ள பல்கலைக்கழகங்கள் கல்வி நிறுவனங்களிடமிருந்து நிபந்தனையற்ற சேர்க்கை கடிதம் பெற்றிருக்க வேண்டும். பெற்றோரின் ஆண்டு வருமானம் 8 லட்சத்திற்கு மிகாமல் இருத்தல் வேண்டும். பட்டப்படிப்பில் 60% அல்லது அதற்கு இணையாக தேர்ச்சி சதவீதம் பெற்றிருக்க வேண்டும். மருத்துவம், பொறியியல், மேலாண்மை, அறிவியல், வணிகவியல் மற்றும் நிதி, மனிதநேயம் மற்றும் கலை, வேளாண்மை அறிவியல், சுகாதாரம், பயன்பாட்டு அறிவியல், சர்வதேச வணிகம், பொருளாதாரம், நிதி கணக்கியல், மனிதநேய படிப்புகள், சமூக அறிவியல், நுண்கலைகள் மற்றும் சட்டம் போன்ற பாடப்பிரிவுகளை தேர்ந்தெடுத்து முதுகலை பட்டப்படிப்புக்கான சேர்க்கை பெறுபவராக இருத்தல் வேண்டும். இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க www.bcmbcmw.tn.gov.in/welfschemesminoritieshtm என்ற இணையதளத்தில் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து விண்ணப்பத்தினை பூர்த்தி செய்து உரிய ஆவணங்களுடன் ஆணையர், சிறுபான்மையினர் நலத்துறை, கலசமஹால் பாரம்பரிய கட்டிடம், முதல் தளம், சேப்பாக்கம், சென்னை 6,05,000 என்ற முகவரியில் விண்ணப்பங்களை இம்மாதம் 15ஆம் தேதிக்குள் அனுப்ப கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். ஏத்துக்கும் கேட்கும் தித்திக்கும் குரல், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 7:30.
1: இன்றைய குறுஞ்செய்தி. நீ கூறிய செய்தி உண்மைதான் என்று நான் நம்புகிறேன். அதற்காக நமது மன்னரின் செல்லப்பிள்ளை இந்த அப்டேட்டே இல்லாத ரோபோவை எல்லாம் அங்கெல்லாம் அனுப்ப முடியாது. நமது அரண்மனையின் மானம் காற்றில் பறந்துவிடும்.
2: பாஸ், நான் ஒழுங்காக சமத்தாக அங்கே இருப்பேன். என்னை அனுப்புங்கள்.
1: ஆதிக பிரசங்கி, சற்று நேரம் அமைதியாக இரு, இல்லை உன் பேட்டரியை மாற்றி போட்டு விடுவேன்.
2: ஓகே பாஸ், அமைதியாக இருக்கிறேன்.
1: சரி சரி, மன்னர் வருகிறார், அவருக்கு இது தெரிய வேண்டாம்.
3: மன்னித்து விடுங்கள் மந்திரியாரி, இந்த தகவலை தங்களுக்கு முன்பு மன்னரிடம் முதலிலேயே தெரிவித்து விட்டேன்.
1: உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. சரி சரி, மன்னர் வருகிறார், நீ இடத்தை முதலில் காலி செய்.
4: மந்திரியாரே, என்ன இது? பக்கத்து நாட்டில் ஏதோ விசித்திரமாக நடப்பதாக ஒற்றன் வந்து தகவல் கூறினானே.
1: அது ஆமாம்மண்ணா, நம் உலகத்தில் இப்போது விசித்திரமான ஒரு புரட்சி நடக்கிறது. சீனாவில் இருக்கிற ஹாங்கோ, ஷாங்காய் போன்ற நகரங்களில் மனிதர்களுக்கு பதிலாக ஹியூமனாய்டு ரோபோக்களுக்காகவே பிரத்யேகமான பள்ளிகளை திறந்து அங்கே ரோபோக்களை படிக்க வைக்க அனுப்பி கொண்டிருக்கிறார்களாம்.
4: என்னது, ரோபோக்கள் ஸ்கூலுக்கு போகிறதா? அங்கே போய் இந்த ரோபோக்கள் என்ன அம்மா எங்கே அணில அங்கே என்று தமிழ் படிக்குமா, இல்லை 1, 2 என்று கணக்கு படிக்குமா?
1: விட்டால் ரோபோக்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கொண்டு ஸ்கூலுக்கு போகுமா என்று கேட்பீர்கள் போல இருக்கிறதே. அதெல்லாம் இல்லை மன்னா, அங்கே ரோபோக்களுக்கு தொழில்நுட்ப திறன்கள், மருத்துவ செவிலியர் பணி, கலை விளையாட்டு போன்ற 4 முக்கிய பிரிவுகளில் பாடம் நடத்துகிறார்களாம். படித்து முடித்ததும் அவர்களுக்கு சான்றிதழும் பட்டமும் கொடுக்கிறார்களாம் மன்னா.
2: ஆமாம் பாஸ், நானும் நெட்டில் பார்த்தேன். பட்டம் வாங்கிய பிறகு அந்த ரோபோக்கள் எல்லாம் பெரிய பெரிய ஃபேக்டரி, ஹோட்டல், செக்யூரிட்டி வேலை என்று மேலை நாடுகளுக்கு வேலைக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகின்றன.
4: அடேங்கப்பா, அப்படி என்றால் ஏன் நாம் இன்னும் சும்மா இருக்க வேண்டும்? நம் அரசவையில் இருக்கும் இந்த அறிவு ரோபோவையும் உடனே அந்த ரோபோ ஸ்கூலுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம் இல்லவா மந்திரியாரே? அதற்கான ஏற்பாடுகளை உடனே தயார் செய்யும்.
1: ஐயோ ஐயோ மன்னா, நம் அறிவு ரோபோவுக்கு பேசிக் சாப்ட்வேரே இன்னும் ஒழுங்காக வேலை செய்யவில்லையே. இதில் வெளிநாட்டிற்கு வேண்டும் போய் படிக்க வேண்டுமா? முதலில் இதற்கு ஒழுங்காக பிளைட் ஏற தெரியுமா?
2: மாதிரி பாஸ்,

0: தருவார்கள். நான் நர்ஸாகி உங்களுக்கு ஊசி போடுவேன்.
1: வேண்டவே வேண்டாம் அண்ணா, இந்த ரோபோவை ஸ்கூலுக்கு அனுப்புவதில் எனக்கு ஒரு பயமும் இருக்கிறது. இந்த அறிவு ரோபோ படிக்க போய்விட்டால் இங்கே தங்களது செல்ல பிள்ளையாக யார் வேலை பார்ப்பார்கள்?
2: அதுவும் சரிதான். ஆனால் நமது அறிவு ரோபோ அங்கே சென்று படித்து விட்டு வந்தால் இன்னும் புத்திசாலியாக வேலை செய்யும் அல்லவா?
1: என்ன புத்திசாலி மன்னா, போன வாரம் நீங்கள் உங்கள் செல்ல பிள்ளை அறிவு ரோபோவிடம் டீ வேண்டும் என்று கேட்டீர்கள். ரோபோ கிச்சனுக்கு போய் டீ போட்டு எடுத்துக்கொண்டு வராமல் போய் சுவற்றில் டீ என்று சாக்பீஸால் எழுதிவிட்டு வந்து நிற்கிறது. இந்த ரோபோவை போய் படிக்க அனுப்ப சொல்கிறீர்களே.
0: பாஸ், அது ஓல்ட் வெர்ஷன், நான் இப்போது அப்டேட் ஆகிவிட்டேன். இனிமேல் நீங்கள் டீ கேட்டால் சுவற்றில் எழுத மாட்டேன். டீயை நன்றாக ஆத்தி சுட சுட கொண்டு வந்து தருவேன். வேண்டுமென்றால் இப்போதே டீ எடுத்துக் கொண்டு வரவா?
2: பார்த்தீரா மந்திரியாரே, நம்ம அறிவு ரோபோ எவ்வளவு சமத்தாக பேசுகிறது என்று. சரி சரி, டீ எல்லாம் பின்பு குடிக்கலாம். இப்போது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிறது. அறிவு ரோபோ, அந்த டிவியை போடு, நான் கொஞ்சம் செய்தி பார்க்க வேண்டும்.
0: ஓகே பாஸ், டிவியை போடுகிறேன்.
1: பார்த்தீர்களா, இந்த ரோபோ ஸ்கூலுக்கு போனால் அங்கே இருக்கிற ஸ்கூலையே இடித்து தரைமட்டமாக்கி விடும்.
0: நான் வெளிநாட்டில் ஸ்கூலுக்கு சென்றால் அங்கே இருக்கிற ரோபோக்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கொத்து பரோட்டா போட கற்றுத்தருவேன்.
2: மந்திரியாரே, நீர் கூறியது சரிதான். அறிவு ரோபோ, தற்போதைக்கு நீ அரண்மனை

0: கிச்சனுக்கு சென்று உனது டேலண்டை காட்டு போ.
1: இன்றைய குறுஞ்செய்தி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 7:35. ஆரம்பமாகின்றது தென்குமரி தேனலை இது தித்திக்கும் வானலை. உங்கள் காலை எங்கள் கையில் சற்று துள்ளலான புன்னகையுடன். அழகான காலை நேரம், அற்புதமான காலை பொழுது. இந்த நேரத்தில் தென்குமரி தேனில் நிகழ்ச்சி உங்களுக்காக ஆரம்பமாயாச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல செய்தி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய, புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு செய்தியோடு ஆரம்பிப்போம் இல்லையா. அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய எல்லாமே வந்து நம்மளோட ஆசைப்படி நம்மளோட இஷ்டப்படி அப்படி தான் நடக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க. சில விஷயங்கள் நம்மளோட கண்ட்ரோலில் இல்லாமலேயே நடந்துடும், அது நமக்கு நல்லதாகவும் இருக்கலாம், அப்படி இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளோட கண்ட்ரோலில் என்ன இருக்கோ அதை சரியா செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மளோட பொறுப்பு. கடமையை செய் பலனை எதிர்பாராது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான். அதோட விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறது நம்மளோட கைகள இல்லவே இல்லை, அது காலத்தோட கையில தான் இருக்கு. அதனால நான் நினைச்ச மாதிரி நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறத விட வாழ்க்கை எந்த திசையில போதோ அந்த ஓட்டத்துல நாமளும் பயணிப்போம். நம்மளோட செயல்களால் எந்த இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அந்த இடத்துல நம்மளால் முடிஞ்சதை நல்லபடியாக செய்வோம். ஏன்னா வாழ்க்கை முழுதையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் நம்மளோட செயல்களையும் நம்மளோட அணுகுமுறையும் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அதை சரியாக செஞ்சுட்டு வாழ்க்கையை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அழகாக வாழ்ந்துருவோம். இந்த ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க, நம்மளை வாழ்க்கையில் வரக்கூடிய எந்த விஷயங்களும் நம்மளை எப்பவுமே பாதிக்காது, சரிங்களா. இப்போ எனக்கான பொதுறிவு கேள்வி என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். தென்குமரி தேனலி நிகழ்ச்சியில உங்களுக்கான பொதுறிவு கேள்வி, பூமியில் இயற்கையாக உருவாகும் கண்ணாடி போன்ற பொருள் எது? பூமியில் இயற்கையாக உருவாகும் கண்ணாடி போன்ற பொருள் எது? நேரில் இதுதான் தென்குமரி தேர்னலை நிகழ்ச்சியில் இன்னைக்கு உங்களுக்கான பொதுறிவி கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கும் அப்படிங்கறத திரைப்பட பாடலுக்கு பிறகு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகுது, சித் ஸ்ரீராம் சந்தோஷ் நாராயணன் குரல்களில், லியோன் ஜேம்ஸ் இசையில், கோசேஷா வரிகளில். பாடல் இதோ.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு. அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.
2: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
3: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
2: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
3: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
2: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அம்மாண்டி விளை.
4: குமரி பண்பலை நூற்றி வளர்ந்து நீங்கள் கேட்டுட்ருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி தன் குமரி தேனல இது தித்திக்கும் வானலை. உங்கள் காலை எங்கள் கையில், சற்று தொழிலான புன்னகையுடன். பொதறிவு கேள்விக்கான சரியான பதிலை தெரிஞ்சுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. பூமியில் இயற்கையாக உருவாகும் கண்ணாடி போன்ற பொருள் ஏது? இந்த கேள்விக்கான சரியான பதில், பூமியில் இயற்கையாக உருவாகும் கண்ணாடி போன்ற பொருள் அப்சிடியான். அப்சிடியான் அப்படிங்கிறது தான் பூமியில் இயற்கையாக உருவாகும் கண்ணாடி போன்ற பொருள். இது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எரிமலை குழம்பு இருக்குல்ல, இது ரொம்ப வேகமாக குளிரும் போது அப்சிடியான் உருவாகுது. இது உண்மையில் ஒரு வகையான எரிமலை கண்ணாடி அப்படின்னு சொல்லப்படுது. பழைய காலத்தில் வந்து இதனுடைய கூர்மையான துண்டுகளை பயன்படுத்தி கத்தி மற்றும் கருவிகள் தயாரிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பூமியில் இயற்கையாக உருவாகும் கண்ணாடி போன்ற பொருள் எது? இந்த கேள்விக்கான சரியான பதில், பூமியில் இயற்கையாக உருவாகும் கண்ணாடி போன்ற பொருள் அப்சிடியான். காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றென்றும் எங்கள் குரல் குமரி பண்பலை 101 குரல் இது. ஒரு காலத்துல செய்திகளை சுமந்து வந்த கடிதங்கள் இன்னைக்கு நினைவுகளை சுமந்து நிற்குது. ஆமா தானே, உங்களுக்கு வந்த கடிதங்களா இருக்கலாம், அல்லது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி வந்த ஏதோ ஒரு கடிதம் நம்ம வீட்டு பரண் மேல இருந்துட்டு இருக்கலாம். ஸோ எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அந்த கடிதங்களை பார்க்கும்போது அதோட சேர்ந்த நினைவுகளும் நம்மளோட மனசுக்குள்ள வந்துடும் இல்லையா? அந்த காலத்துல ஒரு செய்தியை சொல்லணும்னா கடிதம் எழுதி அதை தபால் அனுப்பி அது வந்து சேர வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அந்த காத்திருப்புலேயே ஒரு அழகு இருந்துச்சு. அதை விட முக்கியமா மனசுல நினைச்சதை கையால எழுதி அனுப்பின அந்த கடிதத்துக்கு ஒரு தனி உணர்வு இருந்துச்சு. இன்னைக்கு செய்திகளை பரிமாறிக்கிறதுக்கு எவ்வளவோ நவீன வசதிகள் வந்துட்டாலும் கையால எழுதின ஒரு கடிதம் தரக்கூடிய உணர்வுக்கு ஈடு அப்படிங்கறது இல்லவே இல்லை. அதனால உங்களோட வாழ்க்கையில இன்னைக்கும் பத்திரமா வச்சிருக்கக்கூடிய ஒரு கடிதம் இருக்கா? அதை சுமந்து வந்த செய்தி என்ன? அதை விட முக்கியமா அந்த கடிதம் உங்களுக்கு விட்டு சென்ற நினைவு என்ன? அந்த அழகான நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இன்னைக்கு பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் நேரலை நிகழ்ச்சியில் கலந்துக்க 2602 மற்றும் 2907

0: மற்றும் ஒரு அலைபேசி எண் 8903-2575-7309 இந்த எண்களை தொடர்பு கொள்ளுங்க. கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் அப்படிங்கிற தலைப்புல உங்களுடைய மனசுக்கு நெருக்கமான அந்த நினைவை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நேரத்தை சரி பார்த்துக்கலாம். நேரம் இப்பொழுது காலை மணி 7:45.
1: தேதியும் செய்தியும்
2: இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி. உலக அஞ்சல் தினம் இன்று. ஆண்டு இதே நாளில் சுவிட்சர்லாந்தில் உள்ள பான் நகரில் சர்வதேச அஞ்சல் ஒன்றியம் நிறுவப்பட்ட தினமே சர்வதேச அஞ்சல் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
1: இதன் நோக்கமானது மக்களின் அன்றாட வாழ்க்கையில் தபால் துறையின் பங்கு பற்றியும் சமூக பொருளாதார அபிவிருத்திக்கு அதன் பங்களிப்பு பற்றியும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும்.
2: நமது மாநிலத்தின் 6வது முதலமைச்சர் எம் பக்தவச்சலம் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
1: தமிழக முன்னாள் முதலமைச்சரும் இந்திய நாட்டின் விடுதலை போராட்ட வீரருமான பக்தவச்சலம் அவர்கள் 1897ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் ஒரு மனிதாபிமான உணர்வோடும் மனிதநேய உணர்வோடும் வாழ்ந்து காட்டிய இவர் குடியரசும் மக்களும் சமுதாய வளர்ச்சி வளரும் தமிழகம் போன்ற நூல்களையும் எழுதியுள்ளார்.
1: தமிழ் திரைப்படங்களில் எதிர்மறை நாயகனாக நடித்தவரும் தயாரிப்பாளருமான பழம்பெரும் நடிகர் பி.எஸ். வீரப்பா அவர்கள் 1911ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: தமிழக அரசின் கலைமாமணி விருதினை பெற்றுள்ள இவர் அலிபாபாவும் 40 திருடர்களும் வஞ்சிக்கோட்டை வாலிபன் தங்கமலை ரகசியம் போன்ற பிரபலமான திரைப்படங்களில் நடித்துள்ளார்.
1: பாரம்பரிய சரோட் இசைக்கலைஞர் அம்ஜத் அலிகான் அவர்கள் 1945ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்தார்.
2: 1960ஆம் ஆண்டு முதல் இந்தியாவிலும் வெளிநாடுகளிலும் இசை கச்சேரிகள் நடத்தி வரும் இவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன், சங்கீத நாடக அகாடமி விருதுகளை பெற்றுள்ளார்.
1: கர்நாடக இசைப்பாடகர் மதுரை என் கிருஷ்ணன் அவர்கள் நினைவு தினம் இன்று.
2: மதுரை நாராயணன் கிருஷ்ணன் அவர்கள் இசையின் 3 அம்சங்களான பாடல்களை எழுதுவது, பாடுவது மற்றும் இசையமைத்தல் போன்றவற்றில் சிறந்து விளங்கினார்.
1: திருப்பாவை, 4000 திவ்ய பிரபந்தம் மற்றும் திருவாசகம் போன்ற பல இலக்கிய படைப்புகளுக்கு இசையமைத்திருக்கும் இவர் பத்மஸ்ரீ, பத்மபூஷன், சங்கீத நாடக அகாடமி விருது, யுனெஸ்கோ விருது மற்றும் கலைமாமணி விருதினையும் பெற்றுள்ளார்.
2: இவர் 2005ஆம் ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
1: நகைச்சுவை, குணச்சித்திரம் மற்றும் எதிர்நாயகன் வேடங்களிலும் நடித்துள்ள தமிழ் திரைப்பட நடிகர் எஸ் சந்திரன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு இதே நாளில் காலமானார்.
2: பாட்டி சொல்லை தட்டாதே, தங்கமணி ரங்கமணி, மாப்பிள்ளை போன்றவை இவர் நடித்த பிரபலமான திரைப்படங்களுள் சிலவாகும்.
1: தமிழக அரசின் கலைமாமணி விருதினை பெற்றுள்ள இவர் நகைச்சுவை செல்வர் எனவும் அழைக்கப்படுகிறார்.
2: புல்லாங்குழல் இசைக்கலைஞர் என் ரமணி அவர்கள் நினைவு தினம் இன்று.
1: அனைத்து இந்திய வானொலியில் பல இசை நிகழ்ச்சிகளை நிகழ்த்தியுள்ள இவர் 2015ஆம் ஆண்டு இதே நாளில் காலமானார்.
2: சங்கீத கலாநிதி விருது, இசை பேரறிஞர் விருது, பத்மஸ்ரீ விருது, சங்கீத கலாசிகாமணி விருது போன்ற பல விருதுகளை இவர் பெற்றுள்ளார்.
1: தேதியும் செய்தியும்
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரிப்பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 வசந்தன்கோ வழங்கும் இளஞ்சாரல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் விழா கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில் தொடர்ந்து ரெட்ரோ திரைப்படத்திற்காக பாடல். சுத் ஸ்ரீராம், சந்தோஷ் நாராயணன் எஸ்விடிபி குரல்களில், சந்தோஷ் நாராயணன் இசையில் விவேக், அருண்ராஜா காமராஜ் எழுதிய பாடல் இதோ உங்களுக்காக.
3: ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையில்

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
2: குமரி பண்பலை 101
3: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை மணி 5:30
3: உங்களை அழைத்து செல்கிறோம்.
1: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
3: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
1: இம்மாதம் 14 வடிவீசுரம் அழகம்மன் திருக்கோவில்.
2: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
3: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
1: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
3: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
1: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின்
3: அருளை பெறுவோம்.

0: குமரி பண்பலை ஒன்று உள்ள தென் குமரி தேனிலை நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இனி செய்தி சுருக்கம் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்கு எண்ணிக்கை சற்றுமுன் தொடங்கியது. அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை, திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை. அதுதான் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது காலை மணி 8:03. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தென்குமரி தேனலை இது தித்திக்கும் வானலை. உங்கள் காலை எங்கள் கையில் சற்று துள்ளலான புன்னகையுடன் இப்பொழுது நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்வோம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 48 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 55 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 48 ரூபாய், நாட்டு தக்காளி 40 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 50 ரூபாய், நாட்டு மிளகாய் 70 ரூபாய், வடமிளகாய் 90 ரூபாய், சீனி அவரைக்காய் கிலோ ஒன்றிற்கு 40 ரூபாய், வெள்ளரிக்காய் 30 ரூபாய், பாகற்காய் 65 ரூபாய், இஞ்சி 120 ரூபாய், உருளைக்கிழங்கு 38 ரூபாய், சேனைக்கிழங்கு 55 ரூபாய், பல்லாரி 70 ரூபாய், கேரட் 62 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 60 ரூபாய், முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், சின்ன வெங்காயம் 110 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 20 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 40 ரூபாய், புடலை 60 ரூபாய், பீன்ஸ் 120 ரூபாய், சௌசோ 48 ரூபாய், தட்டைப்பயிறு 48 ரூபாய், பச்சை மாங்காய் 100 ரூபாய், பீட்ரூட் 60 ரூபாய், முள்ளங்கி 58 ரூபாய், எலுமிச்சை 155 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 60 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 58 ரூபாய், வாழையிலை ஒரு போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 120 ரூபாய், புதினா 90 ரூபாய், பால் சேம்பு 90 ரூபாய், வழுதலை 60 ரூபாய், கோவைக்காய் 60 ரூபாய், சுரைக்காய் 25 ரூபாய், காராமணி 50 ரூபாய், ஒட்டு மாங்காய் 200 ரூபாய், நூல்கோல் 70 ரூபாய், நாடன் மிளகாய் 50 ரூபாய், கருவேப்பிலை 55 ரூபாய், பச்சை மிளகாய் 90 ரூபாய். பழங்களின் விலை நிலவரம். வாழைப்பழம் நேந்திரன் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய், பப்பாளி 40 ரூபாய், அன்னாசி 50 ரூபாய், நெல்லிக்கனி 100 ரூபாய்.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, BMAC, MFAC, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
0: அரசு கொள்முதல் நிலையங்களில்

16 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2600 ரூபாய், உள்ளூர் சந்தை விலை 1900 ரூபாய். குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட நிலவரம். பேச்சிப்பாறை அணை 18.63 அடி, பெருஞ்சாணி அணை 40.50 அடி, சிட்டார் அணை 1 3.44 அடி, சிட்டார் அணை 2 3.54 அடி, பொய்கை அணை 14.70 அடி, மாம்பழத்துறையார் அணை 33.63 அடி. தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில் இனி ஒரு பாடல் வர இருக்கிறது. ஏஸ் திரைப்படத்திற்காக கபில் கபிலன், ஸ்ரீநிஷா ஜெயசீலன் குரல்களில், ஜஸ்டின் பிரபாகரன் இசையில், கார்த்திக் நேதா வரிகளில் பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று காலை 10:12 வசந்தன் கோ வழங்கும் இளஞ்சாரல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

கமல் பண்பலை நூற்றி கேட்டுட்ருக்கீங்க நேர்களே. உங்கள் வீட்டு குட்டி சுட்டி குழந்தைங்களுக்கான ஒரு அற்புதமான களம் களம் தான் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்களே. உங்கள் வீட்டு குட்டி சுட்டி குழந்தைங்க அழகாக பாடுவாங்க, நல்லா பேசுவாங்க, அவங்களுக்குள்ள பல திறமைகள் இருக்குது. அதை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு களம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்று 8:00 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்க வைக்கலாம். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 2620240 மற்றும் ஒரு 2907722 அலைபேசி எண் 8953325739 உங்க வீட்டு குட்டி குழந்தைகளை நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்யுங்க. அவங்களுடைய திறமைகளை உலகத்துக்கு வெளிக்காட்ட செய்யுங்க. குமரி பண்பலை 101 தென்குமரி தேனிலை நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைய நாள் உங்க எல்லாருக்கும் அற்புதமான சிறப்பான நாளாக இருக்க வாழ்த்துதலை சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது பி சபரி புன்னிலா பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

ஹெட்லைன்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் ஷகுன் சோப்ரா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi to participate in valedictory session of Departmental Summit on Women and Child Development in New Delhi today. Government caps trade margins on non-scheduled anti-cancer drugs at 30% of MRP.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது காலை மணி 8:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
5: ஒருத்தர் வேகமா நடந்து போறார். கடத்தெருவில் ஒரு ஸ்வீட்டு கடையை பார்க்குறார். உடனே சடன் பிரேக் போட்டது மாதிரி நிற்கிறார். ஒரு ஸ்வீட் வாங்கி சாப்பிட்லாமேன்னு மனசு சொல்லுது. டாக்டர் வேணாம்னு சொல்லியிருக்கிறார், உடம்புக்கு ஒத்துக்காது, அதனால் அது வேணாம்னு சொல்லுது அறிவு. இவர் மனசு சொல்கிறத கேட்கல, அறிவு சொல்கிறபடி கேட்குறார். அதனால் மறுபடியும் வேகமாக அங்கேருந்து நடந்து போயிடுறார். அவர் நல்ல மனுஷன். மனுஷனுக்கு அறிவும் இருக்குது, உணர்ச்சியும் இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் உணர்ச்சி வசப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது, அறிவு வசத்தில் நாம் இருக்கணும். அப்போ தான் நாம் நல்லபடியாக வாழ முடியும், இல்லைன்னா அவஸ்தை தான். மகாபாரதத்தில் சந்தனம்னு சொல்லி ஒரு அரசன் வர்றான். அவன் ஒரு சமயம் அறிவு வசப்படாமல் உணர்ச்சி வசப்படுறான். அதாவது ஒரு நாள் கங்கை கரையில் ஒரு அழகான பொண்ணை பார்க்குறான். இவனுடைய மனசு அவகிட்ட போயிடுது. அவளை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்பட்றான். அந்த பொண்ணு சரின்னு சம்மதிக்கிறா. ஆனால் ஒரு நிபந்தனை போடுறா. அந்த நிபந்தனைக்கு சம்மதம்னு சொன்னால் தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்கிறான். சரி, அவள் போட்ட நிபந்தனை என்ன தெரியுமா? இது மாதிரி நான் உங்கள் மனசு புண்படுற மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் நீங்கள் என்னை ஏன்னு கேட்கக்கூடாது. நான் செய்கிற காரியத்தை தடுக்கவும் கூடாது. அப்படி நீங்கள் செஞ்சால் அடுத்த கணமே நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவேன். இதுதான் அந்த பொண்ணு போட்ட நிபந்தனை. சந்தன அரசன் இந்த நிபந்தனையை வந்து ஒத்துக்கலாமா? இதை அறிவுபூர்வமாக யோசிச்சிருந்தால் இதுக்கு கட்டுப்பட்டுருக்க மாட்டான். இந்த நிபந்தனைக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் அந்த நேரத்தில் உணர்ச்சி வசத்தில் இருந்தான். அதனால் நீ என்ன சொன்னாலும் சரின்னு ஒத்துக்கிட்டான். அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். இதனால் என்னாச்சு? 7 பச்சு இளம் குழந்தைகளை பிறந்த உடனே அவள் கங்கையில் தூக்கி எறிஞ்சு கொல்லக்கூடிய கோர காட்சியை இவன் ஒன்று பின்னாடி ஒன்றா பார்க்க வேண்டியதாக போச்சு. கடைசியில் 8வது குழந்தை பிறந்ததுன்னு தான் அவனுடைய அறிவு மேலோங்குது. அந்த கொடிய செயலை தடுத்து நிறுத்துகிறான். அந்த 8வது குழந்தை தான் பின்னாடி பீஷ்மரா ஆகிறார். ஒரு பக்தி பிரசங்கத்தில் ஒரு பேச்சாளர் இந்த விஷயத்தை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னார். அது என்னன்னா, சந்துனு மன்னன் அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் நடுவில் அகப்பட்டு தவிச்சதுனால அவன் வம்சத்தில் வந்த கௌரவர்கள் வந்து உணர்ச்சி வசப்பட்டாங்க, பாண்டவர்கள் வந்து அறிவு வசப்பட்டாங்க அப்படின்னு சொன்னார். மனுஷனுக்கு உணர்ச்சியை விட அறிவு மேலோங்கி இருக்கணுங்கிறது சரிதான். ஆனால் அந்த அறிவை வந்து எப்படி உபயோகப்படுத்துகிறோங்கிறது முக்கியம். ஒருத்தர் சொன்னார், சார் இன்னைக்கு கோயம்புத்தூரில் ஒரு கல்யாணம், அதுக்கு நான் போக முடியலேன்னு நினைக்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது சார் அப்படின்னார். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். அதுக்காக கவலைப்படாதீங்க சார், ஒரு வாழ்த்து தந்தி கொடுத்துருங்களேன் அப்படின்னார் இன்னொருத்தர். அது எப்படி சார் முடியும்னார் அவர். நான் தானே சார் கல்யாணம் மாப்பிள்ள அப்படிங்கிறார் அந்த ஆள்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம். நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அமுது சுரபி. இதில் பிரதம மந்திரியின் வய வந்தனா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள். திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
0: நேரம் இப்பொழுது காலை மணி 8:35.
7: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே, நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
8: இன்னைக்கு நாம கத்துக்கக்கூடிய தமிழ் வார்த்தை

0: குருகார், குருகார் அப்படின்னா பகைவர் அல்லது நெருங்கி வராதவர் அப்படின்னு அர்த்தம்.
1: இதற்கு உதாரணமா குருகார் தடன் தோளிரண்டும் துணிந்து அப்படிங்கிற வில்லி பாரத வரியை பார்க்கலாம். போர்க்களத்துல எதிர்த்து நிற்கக்கூடிய பகைவர்களை இந்த வரி குறிக்கிறது. அதாவது பகைவர்களின் பெரிய தோள்கள் துண்டிக்கப்பட்டு வீழ்ந்தன அப்படிங்கிற பொருளை தரக்கூடிய இந்த வரியின் மூலம் குருகார் அப்படிங்கிற வார்த்தை பகைவர் அப்படிங்கிற பொருளை தரத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது.
0: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
2: This is the first time mommy we're getting together. Oh baby, I feel so good.
1: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம கத்துக்க போற word eradicate. E-R-A-D-I-C-A-T-E. Eradicate அப்படினா to destroy completely. ஒன்றை முற்றிலுமாக அழித்தல். இதற்கான ஒரு example sentence.
0: The government is taking steps to eradicate malaria from the country. அதாவது நாட்டிலிருந்து மலேரியா நோயை முற்றிலுமாக ஒழிக்க அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது அப்படிங்கறத இந்த சென்டென்ஸ்க்கான அர்த்தம். சோ எராடிகேட் அப்படிங்கிறது முற்றிலுமாக ஒழித்தல் அப்படிங்கிற பொருளை தருது.
1: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
0: ஒரு சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துல யாரும் பார்க்காத அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு சாட்சி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். அது ஒரு ஃபிங்கர் பிரிண்டா இருக்கலாம், அல்லது ஒரு டிஎன்ஏ சாம்பிளா இருக்கலாம், அல்லது கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஃபைபரா கூட இருக்கலாம். இப்படி கிடைக்கிற க்ளூஸ சயின்ஸ் மூலமா ஆராய்ந்து நடந்த சம்பவத்தை புரிஞ்சிக்க உதவுறது தான் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன், அதாவது தடயவியல் பரிசோதனை. இதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
1: ஒரு சம்பவம் நடந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பிளட் மாதிரியான பாடி ஃப்ளூயிட் எவிடன்ஸ், டிஎன்ஏ, கால் தடங்கள், முடி மற்றும் ஃபைபர்ஸ், டிஜிட்டல் எவிடன்ஸ், டூல் மார்க்ஸ், இது எல்லாமே அந்த சம்பவத்தை பத்தி விரிவா தெரிஞ்சுக்க உதவுற க்ளூஸ் தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ்ல டிஎன்ஏ இருக்குது. டீஆக்சிரிபோநியூக்ளிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிஎன்ஏ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேட்டர்ன் இருக்கிறதுனால பெரும்பாலும் அது தனித்துவமானது. அதனால சம்பவ இடத்துல கிடைக்கிற பொருத்தமான பயாலஜிக்கல் சாம்பிள ஆய்வகத்துல போய் பரிசோதிச்சு கிடைக்கிற அந்த டிஎன்ஏ ப்ரொஃபைல இன்னொரு சந்தேகப்படக்கூடிய ஒரு சாம்பிளோட கூட ஒப்பிட்டு பார்க்க முடியும்.
0: அடுத்ததா பிங்கர் பிரிண்ட்ஸ். நம்ம விரல்கள்ல இருக்கக்கூடிய ஃபிரிக்ஷன் ரிட்ஜஸ், இந்த ஃபிரிக்ஷன் ரிட்ஜஸ் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமான பேட்டர்னா தான் இருக்கும். அதனால ஒரு பொருள்ல கிடைக்கக்கூடிய பிங்கர் பிரிண்ட் பதிவு பண்ணி ரெஃபரன்ஸ் பிங்கர் பிரிண்ட்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். நாம ஒரு கிளாஸ் அல்லது டோர் ஹேண்டில் அல்லது டேபிள் மாதிரியான ஸ்மூத்தான சர்ஃபேஸ் தொடரப்ப விரல்ல இருக்கக்கூடிய வியர்வை, ஸ்கின் ஆயில்ஸ் போன்ற மிகச்சிறிய தடயங்கள் இந்த சர்ஃபேஸ்ல படியும்.
1: இதுக்கு பேரு லேட்டன்ட் பிங்கர் பிரிண்ட்ஸ், அதாவது கண்ணுக்கு தெரியாத பிங்கர் பிரிண்ட்ஸ். இதை வெளியில தெரிய வைக்கிறதுக்கு ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் ஒரு பவுடர் யூஸ் பண்றாங்க. அந்த பவுடர் சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய ஸ்வெட், ஆயில் ரெசிடியூ இது மேல எல்லாம் போய் ஒட்டிக்கும். அப்ப நம்ம விரலினுடைய அந்த ரிச் பேட்டர்ன்ஸ் ரொம்ப தெளிவா வெளியே தெரிய ஆரம்பிக்கும்.
0: சோ இப்படிதான் கண்ணுக்கு தெரியாத கைவிரல் ரேகைகளும் கால் தடங்களும் வியர்வை துளிகளும் ஒரு சில சம்பவங்கள்ல சாட்சியாக இருக்கு. இன்னைக்கு புதுசா நாம மூணு விஷயங்களை கத்துக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.

காற்றோடும் உங்கள் காதோடும் என்றும் என்றும் எங்கள் குரல் குமிழ் பண்பலை 101 குரலில் ஆரம்பமாகும் நிகழ்ச்சி கே கே எக்ஸ்பிரஸ். அழகாசமான திரைப்பட பாடல்கள் உங்கள் வானொலி வழி வருகின்றது. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் அரண்மனை 4 திரைப்படத்திற்காக

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: BMAC, MFAC,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.

டியூட் ராயன் திரைப்பட பாடலை தொடர்ந்து நிறைவாக இந்த பாடல் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்திற்காக.

நிறைவு பெற்றது கே கே எக்ஸ்பிரஸ். நம்ம குமரி பண்பலை நூற்றுவன்ல இன்னைக்கு பிற்பகல் மணி 3:02 இருக்கு தேநீர் நேர பகுதியில் வாராய் தொழில். இதில் உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் நேரலை நிகழ்ச்சி இடம்பெறும். நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 2602240 மற்றும் 1 2902722 அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9. உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் பி சபரி பொன்னிலா பிரதாப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலம் நகாவான் மக்களவைத் தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகா

0: ரெஜிநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. பெங்களூரு ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று புதுச்சேரியில் நடைபெறவுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரத்னாங் இன்டானை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
2: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101.
1: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
2: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 9:02.
4: வானலை வழியாக வலமர இருப்பது வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடல்களை கேட்கவிருக்கும் நேயர்களுக்கும், நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக
5: வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமோஸ்கார்.
4: தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்று உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-722. இணைப்பு எண் 04-652.
3: அலைபேசி எண் 8903-257-309. இந்த வசந்த அழைப்பு நிகழ்ச்சியின் முதல் நேயர் யார் என்று கேட்டலாம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கய்யா? சரிங்க, நிகழ்ச்சியினுடைய முதல் நேயரா வந்திருக்கீங்க. எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்கலாம். நன்றி ஐயா.

0: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
2: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 12 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை. நேரம் 9:09. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த் அழைப்பு, தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள். இணைப்பில் வரும் அடுத்த நேயர், வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? சரிங்கம்மா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்? சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றிம்மா.
4: நன்றி.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு

0: திருவின் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திருவின் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: நேரம் 9:16. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றி ஒன்றிலிருந்து வசந்த் அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர் இந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கேட்க போறாங்க அப்படிங்கறத கேட்டுடலாம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: அன்பு அறிவிப்பாளர் இனிய காலை வணக்கம்.
1: இங்கிருந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லிடலாமா?
2: ஆனந்த் அன்பாலம் பழனியம்மா.
1: சரிங்கம்மா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
2: உதயகீதம் படத்துல இருந்து சங்கீதமேகம் அந்த பாட்டு.
1: சரி, இந்த பாடல் உங்களுக்கு எதனால பிடிக்கும்?
2: எனக்கு எஸ்பிபி சார் பாடிய பாட்டுல அவங்க மறைவுக்கு அப்புறம் இந்த பாட்டு எனக்கு ரொம்ப அவருக்காக எழுதப்பட்ட பாடல் மாதிரி இருந்தது, அதனால அந்த பாட்டு ரொம்ப.
1: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்கலாமா? நன்றி
2: நன்றி சார்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவத் தொடர்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்.
0: இம்மாதம் 14 வடிவேஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

0: ஏரியல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வசந்த் அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் கவர்புளம் தெரிவிலை கனகராஜ் பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: நவக்கிரக நாயகி படத்துல தந்தட குடம் வந்து செதராடுது அப்படிங்கிற ஒரு நாட்டிய பாடல்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாமா?
1: கேட்டலாம் சார்.
0: நன்றி ஐயா.
1: நன்றி.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேரம் 9:30 நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: நான் சுசீந்திரத்திலிருந்து விஜயலட்சுமி பேசுறேன்.
1: சரிங்கம்மா.
2: எனக்கு வந்து மிருதங்க சக்கர வந்து சுகமான ராகங்களின் ஒரு நல்ல பாட்டு.
1: உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை இப்ப கேட்கலாமா?
2: கேட்கலாம் சார்.
1: நன்றிம்மா.

ஆஸ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம். நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுது சுரபி, இதில் பிரதம மந்திரியின் வயவந்தனா யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள். திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேரம் 9:38. நேரில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்றுவனிலிருந்து வசந்த அழைப்பு. தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் இணைப்பில் வரும் அடுத்த நேய. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் ஈசாந்தி மங்கலத்திலிருந்து ஷேக் மைக் பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா?
1: இதுக்கு முன்னாடி பேசல சார்.
0: இதான் முதல் தடையா பேசுறீங்க அப்படிதானே?
1: ஆமா சார், இப்பதான்
0: முதல் தடையா கிடைச்சிருக்கு. எப்படி இருக்குது உங்களுக்கு மனசுக்கு?
1: என்ன
0: பாடல் வேணும்?
1: சிகரம்
0: படத்துல இருந்து பிடித்த அந்த பாடலை கேட்கலாமியா? நன்றி.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 இளஞ்சாரல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர். வசந்த் அண்ட் கோவின் விழாக்கால சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வசந்த அழைப்பில் இணையும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். எங்க யார் பேசுறீங்க ஐயா? எந்த திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்
1: ஐயா? இன்னைக்கு பாடல் சிம்மராசி படத்தை பேசலாம்.
0: சரி, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டுடலாம் ஐயா. நன்றி.
1: ஓகே ஐயா, நன்றி ஐயா.

0: பண்ணிருக்கிறோம், கலைஞ்சிரும்.
1: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போக முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
0: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
0: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
1: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம், பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
3: நேர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் குறித்தும், பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் குறித்தும் தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2907722, அலைபேசி எண் 8903257039. நிரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வசந்த் அழைப்பிலையும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: வணக்கம். திட்டுவிடையிலிருந்து சாந்தி பேசுறேன்.
3: சரி ஐயா, எந்த திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் வேணும்?
4: எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் ஒன்னே மறவாது.
3: இந்த திரைப்படம் எத்தனை முறை பார்த்திருப்பீங்க நீங்க?
4: ரெண்டு மூணு வாட்டி
3: பாத்திருக்கீங்க. இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல். சரிங்க ஐயா, உங்களுக்கு பிடித்த அந்த பாடலை கேட்டலாம். நன்றி ஐயா.
4: நன்றி.

இன்றைய வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பத்தில் பங்கேற்ற விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்ந்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் குமரி பண்பலைங்க ஊட்டி ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேயர்களே. இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. மதுராந்தகம் தொகுதியில் தாவிகா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலையில் உள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி முன்னிலையில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த தொகுதியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் முன்னணியில் உள்ளார். அசாம் மாநிலம் நகாவன் மக்களவை தொகுதி, மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் ரெஜிநகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. தமிழக அரசின் உள்துறை செயலர் திரு மணிவாசன் மாற்றப்பட்டு அந்த பதவியில் திரு கார்த்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைவராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி திரு ராஜேஷ் லக்கானி நியமிக்கப்பட்டுள்ளார். அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. பெங்களூரு ஒசூர் இடையே மெட்ரோ ரயில் திட்டத்தை தொடங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக

0: மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் உடனடியாக 3000 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரைத்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபுஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் பொது சபையில் தற்போதைய உலக நிலைமைகளுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணிக்கு எதிரான ஆட்டத்தில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 12 ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரஷனாக் இன்ஜானனை எதிர்கொள்கிறார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: பல ஆண்டுகளாக குமரி மக்களின் அன்பை பெற்ற ஒரே பண்பலை குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 10:02. இளஞ்சாரல்
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இளஞ்சாரல். வணக்கம் நேயர்களே, இந்த உலகத்துல கடினமான விஷயங்கள் நிறைய உண்டு, ஆனாலும் முடியாது அப்படின்னு எந்த விஷயமும் கிடையாது. இந்த லைன்ஸோட இன்றைய இளஞ்சாரல் நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? நாம ஒரு காலத்துல நிலவையும் விண்மீனையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ விண்வெளிக்கே சென்று ஆராய்ச்சி செய்து உலகையே வியக்க வைக்க கூடிய உயர்ந்த இடத்துல இருக்கோம் இல்லையா? விண்ணை தொடும் அளவிற்கு மனித அறிவானது வளர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். நேற்று செய்ய வேண்டிய வேலைய நாம இன்னைக்கு செஞ்சோம் அப்படின்னா சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கே செஞ்சிட்டோம் அப்படின்னா சுறுசுறுப்பானவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நாளைக்கு செய்ய வேண்டிய விஷயத்த இன்னைக்கே செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மள வெற்றியாளர்கள்னு சொல்லுவாங்க. இதற்கு எல்லாத்துக்குமே நம்மளோட எண்ணங்களும் உயர்வானதா இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கூட இத பத்தி தான் பேச போறோம். வான் நோக்கியே வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்புல கல்லூரி மாணவிகளோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியோட முதல் நேயரா அபிநயா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போம்.
1: அனைவருக்கும் வணக்கம். ஒரு நிமிடம் கண்ண மூடுங்க. தெரியும், வந்த உடனே இவ என்னடா கண்ண மூட சொல்றாளேன்னு பாக்குறீங்க. பரவாயில்ல, கண்ண மூடுங்க. என்ன தெரியுது? இருள் அப்படிதானே. இப்போ கண்ண திறந்து மேல பாருங்க. அங்க என்ன தெரியுது? வானம். வந்த உடனே வானம், இருள், இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காளே, அப்படி எதை பத்தி தான் பேச போறா? இதுதானே உங்க எண்ணம்? வானம் என்ன கலர்ல இருக்கு சொல்லுங்க.

0: நீலக்கலர். அது நம்மிடம் ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கு, நீ எவ்வளவு உயரமா கனவு காண போகிற, அந்த உயரத்தினால என்ன தொட முடியுமா? இதுதான் இன்றைக்கு நான் பேச போறேன். சூரியன் தினமும் உதிக்கிறான், நேற்று மேகம் மறைத்தாலும் இன்று அவன் உதிக்கிறான். அது போலதான் நம்ம வாழ்க்கை. ஒரு தோல்வி நம்மள மறைக்கலாம், ஆனா நம்மளோட வெற்றிய அதால் அழிக்க முடியாது. ஒரு கவிதையா சொல்லட்டுமா, விழுந்தாலும் மண்ணை நோக்காதே, எழுந்தாலும் வானத்தை நோக்கு. வானத்தை நோக்கி வாழ்வது என்றால் விமானத்துல பறக்கிறதெல்லாம் கிடையாது. நம்ம எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கணும், நம்ம கனவுகள் உயர்ந்ததாக இருக்கணும், நம்ம செயல்கள் மதிக்கத்தக்கதாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கணும். முதல்ல வானத்துல இருக்க உயர்வை பார்க்காத, உன் மனதுல இருக்க உயர்வை நீ பாரு. இன்று நம்ம வானத்துல நிறைய ராக்கெட்டுகள் விடுறோம், ஆனா ஒரு காலத்துல மனிதர்கள் வானத்தை பார்த்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? தாய்மார்கள் அவங்க பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டினாங்க, குடும்பத்தோட உட்கார்ந்து நிலா சோறு சாப்பிட்டோம். சிலர் வானத்துல முயல் இருக்குன்னு சொன்னாங்க, அதே சிலர் இங்க என்னதான் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இப்ப இருக்க மனிதர்கள் அங்க இன்னும் என்ன செய்ய முடியும் என்று அறிவுபூர்வமா சிந்திக்கிறாங்க. அதாவது செவ்வாய் கிரகத்துல உழவு செய்ய முடியுமா, வீடு கட்ட முடியுமா, தண்ணீர் இருக்குமா, வாழ முடியுமா என்று பார்க்கிறாங்க. இதுதான் மனிதனின் முன்னேற்றம். சிந்தனைகள் பல தோன்றின, செவ்வாயில் ஆராய்ச்சிகள் நடத்தின, விண்வெளியில பல புதிய விஷயங்களை கண்டுபிடித்தோம். ஆனா ஒரு கேள்வி, வானத்தை அடைய முயற்சி செய்த நம்ம பூமிய பாதுகாக்க என்ன பண்ணோம்? எதுவுமே கிடையாது. வானம் நமக்கு மழை தந்தது, மழை நமக்கு நீரை தந்தது, நீர் நமக்கு உயிரை தந்தது. ஆனா நம்ம மரங்களை அழிச்சோம், காற்றை மாசுபடுத்தினோம், நீரை வீணாக்கணும். வானத்தை நோக்கி ராக்கெட் அனுப்புன நம்ம நம்ம வீட்டு முன்னால இருக்க ஒரு செடி கொடி மரக்கன்று மரத்தை பாதுகாக்க முடியல. சிந்தித்து பாருங்க. ஒரு கவிதை சொல்லட்டுமா, வானம் பெரியது கனவு காண்போம், பூமி அழகானது பாதுகாப்போம், வாழ்க்கை சிறியது சாதிப்போம், மனிதன் உயர்ந்தது காப்போம். நம்ம ஒவ்வொரும் ஒரு நட்சத்திரம் போன்றவங்க. சில நட்சத்திரங்கள் ரொம்ப பிரகாசமா ஒளி வீசும், அதோ சில நட்சத்திரங்கள் இருக்குமிடம் தெரியாமல் இருக்கும். அதே போலதான் நம் மனிதர்களும், நானும் நீயும் உன்னை சார்ந்தவர்களும். அவன் ஒரு சாதனை சாதித்தான் என்ற கேள்வி அனைவரிடத்தும் இருக்கிறது. அதோ சில தவறுகள் நாம் அதில் செய்கிறோம், அவன் என்ன சாதித்தான், அவ என்னதான் முன்னேறிட்டா அப்படின்ற கேள்வி, இது தவறு. அதற்கு பதிலாக நேற்று நான் என்ன பண்ணேன், இன்னைக்கு நான் நேற்றை விட எவ்வளவு முன்னேறிட்டேன், இது சரியான கேள்வி, கேட்க வேண்டிய கேள்வி. முன்னோர்கள் ஒரு அழகான கருத்து சொன்னாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. ஒரு சிறிய பிரச்சனைக்காக பெரிய கனவை என்னைக்குமே விட்டுவிட கூடாது. அதாவது மேகம் வானத்தை மறைக்கலாம், ஆனா மேகத்தால வானத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. அதே போலத்தான் மனிதர்களும், இன்று வரும் பிரச்சனை நாளை போகும், உன் வாழ்க்கையே நீதான் தேட வேண்டும். எனவே வானம் நம் எல்லை அல்ல, வானத்தை தாண்டி கனவு காண்போம், நம் வாழ்க்கையை தொடங்கும். வானம் நோக்கியே வாழ்வோம், வாழ்வை உயர்த்தியே வாழ்வோம்.
1: நம்மளோட எண்ணங்களும் கனவுகளும் எப்போதும் உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி.
0: நன்றி, வணக்கம்.

0: நிகழ்ச்சியில அடுத்ததா வான் நோக்கியே வாழ்வோம் அப்படிங்கிற தலைப்புல அக்ஷயா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேப்போமா?
1: வணக்கம். நம்ம எல்லாருமே டெய்லி வானத்தை பாக்குறோம். பகல் நேரத்துல சன், நைட் நேரத்துல மூன், ஸ்டார்ஸ், இதெல்லாம் பாக்குறோம். ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியற இந்த வானத்துக்கு மேல என்ன இருக்கு, அங்க என்ன நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். ஆக்சுவலி நம்ம பூமி இருக்கிறது இந்த பெரிய யூனிவர்ஸ்ல ஒரு சின்ன பார்ட் தான். அதுக்குள்ள எவ்வளவோ பிளானட்ஸ், ஸ்டார்ஸ், கேலக்சி, இன்னும் நம்மளால முழுசா கண்டுபிடிக்க முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளுக்கு ஸ்பேஸ்னு சொன்னாலே உடனே என்ன ஞாபகம் வரும்? ராக்கெட், ஆஸ்ட்ரோனட், மூன், மாஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். பட் ஸ்பேஸ் ரிசர்ச் அப்படிங்கிறது ராக்கெட்டை லான்ச் பண்ணி ஸ்பேஸ்க்கு போறதுக்கு மட்டும் கிடையாது, நம்ம டெய்லி லைஃப்ல ஸ்பேஸ் டெக்னாலஜியோட இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கூகுள் மேப்ஸ் யூஸ் பண்றோம், லொகேஷன் ஷேர் பண்றோம், வெதர் எப்படி இருக்கும்னு செக் பண்றோம். இப்படி நம்ம டெய்லி லைஃப்ல பல விஷயங்களுக்கு சேட்டலைட்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சைக்ளோன் வரப்போகுது, ஹெவி ரெயின் வரப்போகுது, வெதர் எப்படி மாறப்போகுது அப்படின்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கவும் சேட்டலைட்ஸ் மூலமா

இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. சோ ஸ்பேஸ் டெக்னாலஜி நம்ம வாழ்க்கையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற ஒரு விஷயம் கிடையாது, அது நம்ம டெய்லி லைஃப்லயே ஒரு பார்ட்டா இருக்கு. அதே மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ISRO நிறைய நல்ல அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கு. குறிப்பா சந்திராயன் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூனை பத்தி இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்தியா தொடர்ந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அதே

0: ஃபிஃப்டி இயர்ஸ் கழிச்சு என்ன டெக்னாலஜிஸ் வரும், ஹியூமன்ஸ் வேற பிளானட்ஸ்ல வாழ முடியுமா, மூன்ல அல்லது மார்ஸ்ல ஹியூமன்ஸ் ரிசர்ச் ஸ்டேஷன் அமைக்க முடியுமா அப்படின்னு இப்பவே சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேக்கும் போது நமக்கு ஒரு க்வெஸ்சன் வரலாம், நமக்கு பூமியிலேயே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இதெல்லாம் விட்டுட்டு ஏன் ஸ்பேஸ்க்கு போய் ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு தோணும். இது ஒரு வேலிட் க்வெஸ்சன் தான். பட் ஸ்பேஸ் ரிசர்ச் மூலமா கிடைக்கிற டெக்னாலஜிஸும் இன்ஃபர்மேஷனும் நம்ம பூமியில இருக்கிற பல ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. வெதர் ஃபார்காஸ்டிங், கம்யூனிகேஷன், அக்ரிகல்ச்சர், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், நேவிகேஷன் அப்படின்னு நிறைய ஏரியாஸ்ல ஸ்பேஸ் டெக்னாலஜி யூஸ் ஆகுது. எனக்கு பர்சனலி இந்த டாபிக்ல பிடிச்ச விஷயம் என்னன்னா, ஸ்பேஸ் நமக்கு ஒரு பெரிய லெசன் கொடுக்குது. நம்ம எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டாலும் இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. நம்ம பூமியில யூனிவர்ஸ்ல எவ்வளவு ஸ்மாலா இருக்கும்னு நினைச்சு பார்த்தா நம்ம ப்ராப்ளம்ஸ் கூட சில நேரம் ரொம்ப ஸ்மாலா தோணும். அதனால வான் நோக்கி வாழ்வோம் அப்படின்னா லிட்ரலி வானத்தை பார்த்துட்டே இருக்கணும்னு மட்டும் அர்த்தம் கிடையாது. நம்மளோட ட்ரீம்ஸ கொஞ்சம் பெருசா வச்சுக்கணும். இப்போ நமக்கு இம்பாசிபிள்னு தோன்ற ஒரு விஷயம் ஃபியூச்சர்ல பாசிபிள் ஆகலாம். அதுக்கு நம்ம கியூரியாசிட்டியும் லேர்னிங்கும் ஹார்ட் ஒர்க்கிங்கும் தொடர்ந்து இருக்கணும். சோ இந்த ஸ்பேஸ் டேல நாம ஒரு விஷயத்த நினைச்சுக்கலாம், நம்ம வானத்தை பார்க்கும் போது வெறும் ஸ்டார்ஸ ரசிக்காம இந்த பெரிய யூனிவர்ஸ்ல நம்ம ரோல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியையும் கேட்கலாம். ஏன்னா வானம் நம்மளுக்கு மேல இருக்கிற ஒரு இடம் மட்டும் கிடையாது, அது இன்னும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கிற ஒரு உலகம். சோ நம்ம கனவுகளை நினைச்சு சின்னதா வைக்காம கொஞ்சம் வானத்தை நோக்கியும் பார்க்கலாம். ஒருவேளை நம்மளோட ஃபியூச்சர்ல ஒரு புதிய டிஸ்கவரியும் இருக்கலாம்.
1: பேரிடர் காலங்களை முன்கூட்டி அறிய செயற்கைக்கோள்கள் உதவுது அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி.

0: நிகழ்ச்சியோட நிறைவா மரியா அபிஷா அப்படிங்கிற கல்லூரி மாணவி என்ன கருத்துக்கள் பகிர்ந்துக்க போறாங்கன்னு கேட்போம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். ஒரு நிமிடம் நம்முடைய வாழ்க்கையை மறந்துவிட்டு வானத்தை பார்ப்போம். காலை நேரத்தில் உதிக்கும் சூரியன், மாலை நேரத்தில் மாறும் வானத்தின் நிறங்கள், இரவு நேரத்தில் மின்னும் நட்சத்திரங்கள், இவை அனைத்தும் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொண்டே இருக்கின்றன. உன் பார்வையை உயரமாக வைத்துக்கொள். வானத்திற்கு எல்லை இருப்பது போல நமக்கு தெரியவில்லை, அதே போல நம்முடைய கனவுகளுக்கும் எல்லை இருக்கக்கூடாது. நம்மில் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இருக்கிறது. ஒருவருக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற கனவு, ஒருவருக்கு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க வேண்டும் என்ற கனவு, ஒருவருக்கு குடும்பத்தை நல்ல நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்ற கனவு, இன்னொருவருக்கு வாழ்க்கையில் பெரிய சாதனை செய்ய வேண்டும் என்ற கனவு. ஆனால் கனவு கண்டது மட்டும் போதுமா? இல்லை, கனவுடன் சேர்ந்து முயற்சியும் செய்ய வேண்டும். முயற்சியுடன் சேர்ந்து தன்னம்பிக்கையும் வேண்டும். சில நேரங்களில் வாழ்க்கையில் தோல்விகள் வரும். நாம் முயற்சி செய்த ஒரு விஷயம் தோல்வியடையலாம். நான் நம்பிய ஒருவர் நம்மை ஏமாற்றலாம். நாம் எதிர்பார்த்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காமல் போகலாம். போது நம்முடைய மனதில் ஒரு கேள்வி வரும், நான் ஏன் இவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும்? அந்த நேரத்தில் தான் நாம் வானத்தை பார்க்க வேண்டும். ஏனென்றால் வானத்தை நோக்கி பறக்கும் பறவை கீழே இருக்கும் தடைகளை பார்த்து கொண்டே பறப்பதில்லை, அது செல்ல வேண்டிய திசையை மட்டுமே பார்க்கிறது. அதே போல நாமும் நம்முடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும். நேற்று நடந்த தோல்வியை நினைத்து கொண்டு இன்று நின்றுவிடக் கூடாது. நேற்று ஒரு பாடம், இன்று ஒரு வாய்ப்பு, நாளை ஒரு நம்பிக்கை. நேயர்களே, வாழ்க்கையில் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிடுவதையும் நாம் குறைக்க வேண்டும். அவனுக்கு நல்ல வேலை கிடைத்து விட்டது, அவள் என்னை விட முன்னேறிவிட்டால் அவர்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை, எனக்கு மட்டுமே இப்படி என்று நினைத்து கொண்டே இருந்தால் நம்முடைய பயணம் நின்றுவிடும். ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்ட பாதை இருக்கிறது. ஒரு பூ இன்று மலரவில்லை என்பதற்காக அது ஒருபோதும் மலராது என்று அர்த்தமில்லை. அதே போல நமக்கு வெற்றி தாமதமாகலாம், ஆனால் அதனால் நமக்கு வெற்றி கிடைக்காது என்று அர்த்தமல்ல. நாம் நேரம் வரும், அதுவரை நம்பிக்கையுடன் முயற்சி செய்வோம். நேயர்களே, ஒரு சிறிய கேள்வி உங்களிடம். உங்கள் கனவு என்ன? அதை நீங்கள் இன்னும் யாரிடமும் சொல்லாமல் வைத்திருக்கலாம். சொல்ல தயங்கலாம், என்னால் முடியுமா என்று பயப்படலாம். ஆனால் இன்று அந்த பயத்தை விட்டுவிடுங்கள். உங்கள் கனவை நீங்களே முதலில் நம்புங்கள். உலகம் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். ஏனென்றால் சாதனை என்பது ஒரே நாளில் கிடைப்பதல்ல. ஒரு சிறிய முயற்சி, அதற்கு பிறகு இன்னொரு முயற்சி, தோல்வி வந்தாலும் மீண்டும் முயற்சி. இப்படி தொடர்ந்து முயற்சி செய்வதால் ஒரு நாள் நிச்சயம் நம்முடைய கனவு நனவாகும். அதனால் நீயர்களே, வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நமது பார்வை மட்டும் கீழே இருக்கக்கூடாது. தலையை நிமிர்த்துங்கள், கனவுகளை உயர்த்துங்கள், முயற்சியை தொடருங்கள். வானத்தை பாருங்கள், அது நமக்கு சொல்லும் ஒரே செய்தி, உயரத்திற்கு எல்லை இல்லை. அதனால் கடந்த காலத்தின் தோல்விகளை நினைத்து கவலைப்படாமல் இன்றைய நாளை அழகாக வாழ்ந்து நாளைய வெற்றியை நோக்கி பயணிப்போம். கனவு காண்போம், முயற்சி செய்வோம், தடைகளை தாண்டுவோம், வெற்றியை அடைவோம். நம்முடைய வாழ்க்கையை ஒரு சிறிய பயணம் அல்ல, அது ஒரு நீண்ட பயணம். அந்த பயணத்தில் சில பாதைகள் கடினமாக இருக்கலாம்,

0: சில கதவுகள் மூடப்படலாம், ஆனால் ஒரு கதவு மூடப்பட்டால் வேறொரு கதவு நிச்சயம் திறக்கும். அந்த கதவை தேடும் தைரியம் நமக்கு வேண்டும். எனவே இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுத்துக்கொள்வோம். என்ன நடந்தாலும் நான் என் கனவை விட்டுவிட மாட்டேன். எத்தனை தடைகள் வந்தாலும் நான் முயற்சியை நிறுத்த மாட்டேன். என் பார்வை எப்போதும் வானத்தை நோக்கி இருக்கும். இதுதான் வான் நோக்கி வாழ்வோம். உங்கள் கனவுகளுக்கு இறக்கைகள் கொடுங்கள். உங்கள் முயற்சிக்கு தன்னம்பிக்கை கொடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்ந்த இலக்கை கொடுங்கள். ஏனென்றால் வானம் நமக்காக காத்திருக்கிறது. வெற்றி நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கனவு காணுங்கள், முயற்சி செய்யுங்கள், வான் நோக்கி வாழுங்கள்.
1: நம்மளுடைய கனவுகள் எப்போதும் உயர்வானதா இருக்கணும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: நம்மளோட எண்ணங்களும் கனவுகளும் எப்போதும் உயர்ந்ததா இருக்கணும் அப்படின்னும், பேரிடர் காலங்களை முன்கூட்டியே அறிய செயற்கை கோள்கள் உதவுது அப்படின்னும் கல்லூரி மாணவிகள் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். இதே போல மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நிகழ்ச்சி தொகுப்பு ஜி எம் தர்ஷினி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
2: இளஞ்சாரல்.

0: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 10:30. மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர். கேட்பதற்கு முன்
1: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB ஃபர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமார்க், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேனேகால் புதர், நாகர்கோவில், 9842111164.
1: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர். இதில் பங்கேற்போர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக ஈ சுந்தர்ராஜ். நிகழ்ச்சியில் சுந்தர பாகவதராக பங்கேற்று தொடரை எழுதி அமைப்பவர் டாக்டர் சுந்தர ஆவுடையப்பன்.

0: பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம்.
1: இதில் என்ன அதிசயம்?
0: வண்ணத்து பூச்சி உடம்பில் ஓவியங்கள் அதிசயம்.
1: இதில் என்ன அதிசயம்?
0: துளை செல்லும் காற்று மெல்லிசையாதல் அதிசயம்.
1: இதில் என்ன அதிசயம்?
0: குருநாதர் இல்லாத குயில் பாட்டு அதிசயம்.
1: இதில் என்ன அதிசயம்?
0: கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றும் முன்னாலே உண்டான காதல் அதிசயம்.
2: ஆரம்பிச்சாச்சா மாமனு மச்சானு கச்சேரி பண்ண ஆரம்பிச்சாச்சா? இந்தாங்க காப்பி, காப்பியை குடிச்சுட்டு சொச்சத்தையும் பாடுங்க, அதுக்குள்ள டிஃபன்.

0: ரெடி பண்ணிடுறேன்.
1: டேய் மாப்பிள ஆரம்ப பாண்டி, என்னோட காவி கலர் பேண்ட் எங்கடா? கேரளாவுக்கு எடுத்து போட்டுட்டு போய் தொலைச்சிட்டு வந்துட்டியா?
2: என்ன அது உன்னோட காவி கலர் பேண்ட? நானு கேரளாவுக்கு? டேய் அரக்கு பச்சை, காவி, புழு, மஞ்சள் கலரு, இதுகெல்லாம் பேண்ட்டோட கலரு. இதுகளை நீ போடுவ, நான் அதுகளை ஆசையா எடுத்து ஒளிச்சு வச்சு போடுவா. ஏண்டா லொல்லு பண்றீங்க?
1: எடுத்தியா எடுக்கலையாடா? கேள்விக்கு பதில்.
2: ஏ மாப்பிள்ள சங்கர பாண்டி, இந்த மாதிரி கலர் பேண்ட் எல்லாம் உன்னை மாதிரி டீசென்சி தெரியாதவங்க போடுறதுடா. என்னை மாதிரி ஜென்டில்மேன் எல்லாம் அதுகளை பாக்குறதே பாவம்டா.
1: ஏண்டா மாப்பிள்ள, இந்த மாதிரி கலர்களை நம்ம சினிமாவில வர்ற ஹீரோக்கள் எல்லாம் போட்டா வாய ஆன்னு வச்சுட்டு பாக்குறீங்களாடா? அதுகளை நான் போட்டா மட்டும் டீசென்ட் இல்லாதன்னு அர்த்தமாடா?
3: என்னைக்கே திருந்தி பெரிய பெரிய மனுஷங்களா ஆயிருப்பாங்களே.
4: கரடி கையில அகப்பட்டவனுக்கு கம்பளிக்காரன பார்த்தாலும் பயம்.
0: வாங்க பாக்கியத்தம்மா, என்ன வெயில் காலத்துல கம்பளி வியாபாரம் பண்ணிட்டு வர்றீங்க?
4: எந்த ஆறுமுக பாண்டி சுகந்தண்ணே.
2: ஆத்தாடி, என்னங்க பாக்கியத்தம்மா மலையாளத்துல சம்சாரிக்கிறீங்க? எங்கனாச்சும் கேரளாவுக்கு எப்ப போயிட்டு வந்தீங்க?
4: மங்கம்மா காலத்து பேச்சு எங்க அம்மா காலத்துல போச்சுன்னு சொல்லுவாங்க. என்ன ஆறுமுக பாண்டி, கேரளாவுக்கு போனது நீயா நானா?
1: பழமணி மாப்பிள்ள ஆறுமுக பாண்டி, போன வாரம் கேரளாவுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படித்தான் இருக்கேன். என்னோட காவி கலர் பாண்டி எடுத்தியாடன்னு கேட்டா பாவிப்பைய எதை எதையோ பேசுறேன்.
3: அவன் தான் எடுக்கலன்னு சொல்லிட்டான்ல, அப்புறம் ஏன்டா அதையே சொல்லி அவனை வம்புழுக்கிற?
4: வம்பிழுக்காத வாயும் கொம்பிழுக்காத பழமும் ருசிக்காதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. என்ன ஆறுமுக பாண்டி, வேலைக்கெல்லாம் சேர்ந்துட்டியா?
0: என் தம்பி, வேலையை மறந்தாலும் நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க போல் இருக்கே.
4: ஏன் ஏன் மீனாட்சி, வேலை கிடைக்கலையா?
0: வேலையெல்லாம் கிடைச்சிச்சு, இவர் தான் வேணான்ட்டாரு.
4: ஏங்க பாகவதர, உத்தியோகம் புருஷ லட்சணம்னு பழமொழி இருக்கே.
2: வேலையை வாங்கி ஒரு பொண்டாட்டியை கட்டி புருஷனா இருக்கலாம்னா இந்த மாமாவுக்கு பிடிக்காதே.
3: ஏய், புருஷ லட்சணம்னா ஆம்பளைக்கு அழகுன்னு அர்த்தம், புருஷன்னா ஆம்பளைன்னு அர்த்தம்.
1: எப்பா இருந்தாலும் அந்த 1 லட்ச ரூபாய் மாப்பிளைய கொடுத்துக்கலாம்ப்பா.
4: ஏங்க பாகவதர, 1 லட்ச ரூபாய் லஞ்சம் கொடுத்தா வேலை வாங்க வேண்டியிருக்கு? லஞ்சம் கொடுக்க முடியாதுன்னு வேணாம்னு சொல்லிட்டீங்களாக்கும்.
2: பழமொழி, அவங்க 1 லட்ச ரூபாய் கேட்டது லஞ்சம் இல்ல, வேலை பார்க்க டெபாசிட். 1 லட்ச ரூபாய் கொடுத்தா அத டெபாசிட் அவங்க வச்சுக்குவாங்களாம். நமக்கு வேலை பிடிக்கல, வெளியே போறோம்னு சொன்னா உடனே அந்த பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்களாம்.
0: அவன் அவன் 5 கொண்டுட்டு வா 10 கொண்டுட்டு வான்னு பேயா புடுங்குறான் வேலை தர்றதுக்கு. இந்த மாதிரி நல்ல கம்பெனி கிடைக்குமா? அனுப்பி வைங்கன்னு சொன்னா மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிறாரே.
1: எப்பா மாப்பிளைக்கு கேரண்டி நானு. ஆறுமுக பாண்டிய நம்பி காசு தர பயந்தீங்கன்னா என்னைய உங்க மகன் சங்கரமண்டி நம்பி அந்த 1 லட்ச ரூபாய் காசு விட்டுருப்பா.
4: குடுங்க பாகவதர, வேலை இல்லனா தான் காசு திரும்பி வந்துடும்.
3: இப்ப யாரு காசு இல்லன்னு சொன்னது?
2: நீங்க தானே அம்மா வேணான்னு சொன்னது.
3: நான் தான் வேணான்னு சொன்னேன், இந்த வேலை வேணாம்னு சொன்னேன்.
1: வேலை வேணாம்னு சொன்னா என்ன அர்த்தம்? 1 லட்ச ரூபாய் கொடுக்க இஷ்டம் இல்லன்னு தானே அர்த்தம்?
0: அப்படி சொல்லுப்பா மகனே சங்கரவாண்டி, எப்பவுமே உங்க அப்பாவுக்கு என் தம்பி நல்லா இருக்கணுங்கிற நினைப்பே கிடையாது. அவன் எப்பவுமே இங்கேயே கொத்தடிம மாதிரி புழுக்க வேலை பாத்துக்கிட்டே இருக்கட்டும்னு அவருக்கு ஆசை.
3: என்ன என்ன ஆளாளுக்கு விட்டா ஒரு பெரிய கண்டன தீர்மானமே கொண்டு வந்துருவீங்க போல் இருக்க. ஏ மாப்பிள ஆரம்ப பாண்டி, இங்க வா.
2: என்ன மாமா,
3: உனக்கு வேலை கொடுக்க டெபாசிட்டா அவங்க எவ்வளவு கேட்டாங்க?
2: 1 லட்சம்ங்க மாமா.
3: 1 லட்சம், சரி. அதை வாங்கி வச்சுக்கிட்டு உனக்கு அவங்க வேலை போட்டு கொடுத்தா மாசா மாசம் சம்பளம் எவ்வளவு தர்றதா சொன்னாங்க?
2: ஆஹா, 1000 வெண் பொற்காசுகள் மாமா.
1: டேய் மாப்பிள்ள தமிழ்ல சொல்றா.
2: டேய் அதான்டா 1000 ரூபாடா.
4: அடப்பாவிகளே, தோட்டத்துல பாதி கிணறுன்னு சொன்ன கதையா உள்ள இருக்கு. 1 லட்ச ரூபாய பேங்க்ல போட்டா மாசம் 1000 ரூபாய் நெருக்கி வட்டியே வருமே.
0: அட ஆமா, வெளியில 2 வட்டிக்கு விட்டா மாசம் 2000 ரூபாய் வட்டி வருமே. இதுக்காக இவன் வெளியூருக்கு போய் 1 லட்சம் கொடுத்து 1000 ரூபாய் தான் வாங்கணுமா?
1: கரெக்ட், அப்பன் சொன்னதுதான் கரெக்ட். டேய் மாப்பிள, கவலைப்படாதரா, அந்த 1 லட்ச ரூபாய வாங்கி ஏன்ட்ட குடுறா? நான் உனக்கு மாசம் 5000 ரூபாய் சம்பளம் தரேன், ஆனா நான் சொல்ற வேலையெல்லாம் நீ செய்யணும்.
3: என்னது, 1 லட்சம் கொடுத்தா 5000 தருவியா?
2: அருமையான ஐடியாதான் மாப்பிள. ஆமா, நீ சொல்ற வேலைகள் எல்லாம் செய்யணும் சொன்னியே, அது என்னன்ன?
1: அதுவா, ஒரு பேப்பரையும் பேனா எடுத்துட்டு குடிச்சுக்கோ.
2: சரி.
1: காலையில விடிஞ்ச உடனேயே நான் பெட்ல படுத்துக்கிட்டே, டேய் மாப்பிள ஆரம்ப பாண்டி பொழுது விடுஞ்சிருச்சா, வெளியில போய் பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லுவேன்.
0: என் தம்பி, நீ சொன்ன உடனே வெளியில போய் பாத்துட்டு வந்து சொன்ன,
1: போய் ஆத்தாட்ட காப்பி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவேன்.
4: காப்பி வாங்கிட்டு வந்து கொடுத்தா
3: எனக்காக அந்த காப்பியை நீயே குடிச்சிரு, அப்புறம் எனக்காக நீயே பல்ல விளக்கிரு, அப்புறம் எனக்காக நீயே குளிச்சு நீயே சாப்பிட்டுரு.
1: அப்பா, எனக்காக எல்லா வேலையும் மாப்பிளைய செஞ்சா அப்புறம் எனக்கு பசிக்குமே, அதுக்கு நான் என்ன பண்றது?
0: வயித்துல ஈர துணிய என் தம்பிய விட்டே கட்ட சொல்லிரு.
2: மாப்பிள்ள சங்கர பாண்டி, இருந்தாலும் இது ரொம்ப அதிகம்டா.
1: அதிகம் தான், என்ன பண்றது, மாசம் 5000 வருது இல்ல, அப்புறம் டெய்லி

0: டெய்லி என்னோட சட்டை பேண்டெல்லாம் துவைக்கணும். எனக்காக தியேட்டருக்கு போய் கீழே நின்று சினிமா டிக்கெட்லாம் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடணும்.
1: டே டே டே, கொஞ்சம் இடம் கொடுத்தா மடத்தையே பிடிங்கிடுவியே. அது சரி, 100,000 கொடுத்தா மாதம் 5,000 தருவேன்னு சொன்னியே, அதே எப்படிரா?
0: ரொம்ப சிம்பிள், 1,00,000 ரூபாயை 15 வட்டிக்கு விடுவேன். இல்லைனா தவணைக்கு கொடுப்பேன். 15 வட்டிக்கு விட்டா மாதம் வட்டி மட்டும் 15,000 வரும்ல, அதில் மாப்பிள்ளைக்கு 5,000 ரூபாய் கொடுத்துட்டு மிச்சம் 10,000 ரூபாய் நான் வச்சுக்கிடுவேன்.
2: அடேங்க அப்பா, 1,00,000 ரூபாயை வட்டிக்கு விட்டா மாசம் 15,000 வருமா? ஏங்க, என் மகனுக்கு இருக்கிற அறிவு ஏங்க உங்களுக்கு இத்தனை வருஷமா வரல? நம்ம வீட்டில் பேங்க்ல போட்டிருக்க பணத்தை இந்நேரம் வட்டிக்கு விட்டுருந்தா வீட்டில் பணத்தை வைக்கிறதுக்கே இடம் இல்லாமல் போயிருக்கும்.
1: போயிருக்கும் போயிருக்கும், பேங்க்ல இருக்கிற கொஞ்ச நஞ்ச பணமும் திரும்பி வராம கூட போயிருக்கும்.
2: என்னங்க இப்படி அபசகுணமா பேசுறீங்க?
3: கரட்டு காட்டுக்கு மொரட்டு மண் வெட்டி வேணும்னு சொல்லுவாங்க. வட்டிக்கு கொடுத்து வாங்குறதெல்லாம் மொரட்டு தைரியம் வேணும் மீனாட்சி.
4: இல்லனா வட்டிக்கு வாங்கின ஆளுகள் எல்லாம் விட்டா போதும்னு காசை திருப்பி கொடுக்காம அப்படியே போயிரும்.
0: யாரு என்கிட்டயா? டேய் மாப்பிள்ள, என்கிட்ட எத்தனை விதமான அருவா இருக்கு தெரியுமா? தினமும் அதுகளுக்கு எத்தனை லிட்டர் எண்ணெய் ஊத்தி பதப்படுத்தி வச்சிருக்கேன் தெரியுமாடா?
2: அதான் சமயக்கட்டுல திடீர் திடீர்னு எண்ணெய் டின்னு காலியா போகுதா?
1: டேய் மகனே, வட்டி கொடுத்து வாங்குறதுக்கு அருவா இருந்தா மட்டும் போதாதுப்பா.
0: என்ன இந்த மீசம் மட்டும்தான் எவ்வளவு நெய் ஊத்தினாலும் வளர மாட்டேங்குது.
5: சங்கரபாண்டி, நம்ம ரெண்டு பேரோட வீரத்துக்கு ஏத்த தொழில் வட்டி குடுக்கறதாண்டா. மாமா, உடனே ஒரு 5,00,000 இப்படி வெட்டுங்க, இன்னைக்கு நாங்க அந்த தொழில் ஆரம்பிச்சிடறோம்.
3: காட்டுக்காரன் சும்மா இருந்தாலும் இந்த பூட்டை பிடிங்க சும்மா இருக்க மாட்டான்னு சொல்லுவாங்க.
2: ஏங்க உங்களை தானே பிள்ளைகையதான் ஆர்வமா இருக்காங்கல்ல, ஒரு 5-10 முதல்ல அவங்க கிட்ட குடுங்க, சீக்கிரமா நம்ம கோடீஸ்வர குடும்பமா ஆயிரலாம்.
1: எனக்கு தெரிய, எங்க கிராமத்துல வட்டி கொடுத்த பல பேர் இப்ப மெட்ராஸ் டவுன்ல பிளாட்ஃபாரத்துல பிச்சை எடுக்கிறதா கேள்வி.
5: ஆமா, விவரம் தெரியாம தொழில் பண்ணா இப்படித்தான் ஆகும். வட்டி குடுக்கறதுல எத்தனை வகை இருக்கு தெரியுமா உங்களுக்கு?
0: கந்து வட்டி, மீட்டர் வட்டி, ரன் வட்டி.
1: ஜெயில எத்தனை வகை இருக்கு தெரியுமா? சென்ட்ரல் ஜெயிலு, திறந்த வெளி ஜெயிலு, அப்புறம் ஊர்கள்ல வேலூர், பாளையங்கோட்டை, மதுரை.
2: என்னங்க நீங்க பிள்ளைங்க நல்ல பேச்சு பேசினா நீங்க அவசகுணமாவே பேசி அவங்களுடைய ஆர்வத்துக்கு ஸ்பீட் பிரேக் போடுறீங்க.
3: அவசரம்னு சொன்னா அண்டாவுல கூட கை நுழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் சங்கரபாண்டி, என்னமோ வட்டியில பல வகை சொன்னீங்க, அதுக்குள்ள கொஞ்சம் விளக்கமா சொல்ல.
4: பாக்கியத்துமா, கந்து வட்டின்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: 1,000 ரூபாய் கந்து வட்டிக்கு வாங்கினா முதல்லயே 100க்கு 10 or 15 வட்டி போட்டு எடுத்துக்கிட்டு மிச்சத்தை கொடுத்துருவாங்க. 1,000க்கு 15 வட்டினா 150 ரூபாய் எடுத்துக்கிட்டு 850 ரூபாய் கொடுப்பாங்க. அந்த 1,000 தினசரி 10 ரூபாய் மேனிக்கு 100 நாளைக்கு கட்டணும்.
2: அது என்னப்பா மீட்டர் வட்டி? ஆட்டோவில் டாக்ஸியில் மீட்டர் பார்த்துருக்கேன், வட்டியிலுமா மீட்ரு?
4: என்ன, இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு 1,000 ரூபாய் வாங்கினா நாளைக்கு ராத்திரி 8 மணிக்குள்ள வட்டியோட பணத்தை கட்டிடணும், இல்லைன்னா மணிக்கு ஒரு தடவை மீட்ரு மாதிரி ஏறிக்கிட்டே போகும்.
1: அது என்ன ரன் வட்டி?
0: அது வாரத்துக்கு ஒரு தடவை ரன் எடுத்துக்கிட்டே வட்டி போகும்.
1: டே டே டே, போற போக்க பார்த்தா நீங்க ஏற்கனவே நிறைய வட்டிக்கு வாங்கிருப்பீங்க போல் இருக்காடா.
4: ஆமா, நீங்களும் அக்காவை இருக்கிற வரைக்கும் நாங்க எதுக்கு அந்த மாதிரிலாம் வட்டிக்கு வாங்க போறோம்? இந்த மாதிரி வட்டிகளை வாங்கி கஷ்டப்படுற எங்களோட ஃப்ரெண்டுகளை வச்சு இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோமாமா.
3: ஆமாங்க பகவதரே, என்னோட பக்கத்து வீட்டு ரத்னத்து வீட்டுக்காரு பெரிய மீச வச்சுக்கிட்டு ஜம்முன்னு எங்க தெருக்காரங்களையே மிரட்டுவாரு. ஆனா புல்தடிக்கு பயில்வான் மாதிரி ஒருத்தர் அவரை தேடிக்கிட்டு வருவாரு. அவரை பார்த்தா சப்த நாடி இவருக்கு ஒடுங்கி போயிடும்.
0: அவர்கிட்ட இவரு வட்டிக்கு வாங்கியிருப்பாரு.
1: ஏன், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பவே பாத்துருக்கேனே, எவ்வளவோ பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தன் வட்டிக்கு வாங்கியே பிச்சைக்காரன் ஆயிட்டான்.
2: கோடீஸ்வரன் ஏங்க வட்டிக்கு வாங்குறான்?
1: கெட்ட பழக்க வழக்கம் தான், வீட்டுக்கு தெரியாம சீட்டாட போறது, குடிக்க போறது, கூத்தாட போறது, அப்புறம் எல்லாத்தையும் வித்து வெறும்பயலா போறது.
3: ஏங்க பாகவதர, இந்த மாதிரி கண்ட மேனிக்கு வட்டிக்கு குடுக்கறதும் வட்டிக்கு வாங்குறதும் தப்பு தானே?
1: ஆமா.
3: இதுக்கு சட்டத்துல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா?
1: இப்ப எல்லாம் இந்த வட்டி தொழில் விஷயத்துல போலீஸ் கெடுபிடி அதிகம், முறையில்லாம கந்து வட்டி குடுக்கறவங்க எல்லாம் இப்ப மூச்சு விடாம இருக்காங்க.
4: மாமா, ஒரு சந்தேகங்க மாமா.
1: என்னடா, இன்னமும் காணாமேனு பார்த்தேன்.
4: மாமா, வசதி இல்லாதவங்க ஒரு அவசர தேவைக்கு பணம் வேணுங்கிறதுக்காக வட்டிக்கு வாங்குறது தப்பா?
0: பாவம், தெரிஞ்சவர் பணத்துக்கு கஷ்டப்படுறாரு அப்படிங்கறதுக்காக வசதியானவங்க அவங்களுக்கு வட்டிக்கு கொடுக்கறது தப்பு ஒன்னும் இல்லையே.
1: ரெண்டுமே தப்பு இல்ல, ஆனா தப்பு.
4: கரெக்ட் மாமா. இப்பதான் நீங்க உங்க ஒரிஜினல் பாமுக்கே வந்திருக்கீங்க.
2: என்னங்க குழப்பறீங்க
3: மீனாட்சி? கடன் வாங்குறதும் கடன் கொடுக்கறதும் தப்பு இல்ல, அரசாங்கமே பேங்க் மூலமா இதை செய்த.
1: ஆனா அளவுக்கு அதிகமான வட்டிக்கு வாங்குறதும் வட்டிக்கு கொடுக்கறதும் தான் தப்பு.
0: எப்பா, ராத்திரி 1-8 மணிக்கு திடீர்னு ஒரு அவசர தேவை, பக்கத்துல யாரும் கைமாத்து கொடுக்கல, இப்போ யார்ட்ட போய் பணம் கேக்குறது? வட்டிக்கு கொடுக்கறவங்கதான் கேட்க முடியும்.
1: போ என்ன போ, ஏ தனி மனுஷங்க வட்டி கொடுக்கறதுக்கு கூட அரசாங்கத்துக்கு

0: அனுமதி வாங்கி சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு அதுக்கு வட்டி கொடுத்தா தப்பு இல்லை.
1: வட்டியை கட்டி வாழ்க்கையை இழக்கிறத விட ஒரு மாட்டை கட்டி வைக்கோல போடலாம்.
2: மாடு பாலாவது கொடுக்கும்.
3: ஆஹா, பாலு காப்பி தோசை. மாமா ஒரு அர்ஜென்ட், ஒரு 50 ரூபா கொடுங்க.
0: கந்து வட்டிக்கா, மீட்டர் வட்டிக்கா, ரெண்டு வட்டிக்கா?
3: எவர் சில்வர் வட்டிக்கு.
4: எவர் சில்வர் வட்டியா?
3: ஆமாக்கா, நீ போடுற தோசைய சாப்பிடுறதுக்கு ஒரு வட்டி தட்டு வாங்கணும்ல, அதுக்கு தான்.
5: மீனாட்சி விலாசம், குடும்பத் தொடர் கேட்டீர்கள். இதில் பங்கேற்றோர் மீனாட்சி அம்மாளாக ஜோதிமணி இளங்கோவன், பழமொழி பாக்கியத்தம்மாளாக ஜோதி ஹரிகிருஷ்ணன், ஆறுமுக பாண்டியாக ரமேஷ் ராஜா, சங்கர பாண்டியாக இ சுந்தர்ராஜ். தொடரில் சுந்தர பாகவதராக பங்கேற்று நிகழ்ச்சியை எழுதி அமைத்தவர் டாக்டர் சுந்தர ஆவடையப்பன்.
6: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, B-Mark, M-Fact, ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111394.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று பகல் மணி 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். வானலைகளின் வழியாக வலம் வந்து கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 10:45. திரைசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் கருத்தம்மா திரைப்படத்திற்காக ஷாகுல் ஹமீத் மின்மினி பாடியது வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில்.

0: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு சொந்தமான
1: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
0: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
1: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
0: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
3: டிமார்க், எம்ஃபாக்,
2: ஸ்டெம்செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
4: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேர்களின் நினைவிற்கு இன்று காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம். எழுத்தாளர் லட்சுமி ரவி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
3: குமரி பண்பலை 101
4: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
3: மாலை மணி 5:30
4: உங்களை அழைத்து செல்கிறோம்.
2: இம்மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்.
3: 12ஆம் தேதி திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்.
4: இம்மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுரமர்தி.

0: ஆலயம்
1: இம்மாதம் 14ஆம் தேதி வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்.
2: 15ஆம் தேதி வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்.
0: இம்மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்.
1: இம்மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்.
2: இம்மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்.
0: இம்மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்.
1: இம்மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின்
0: அருளை பெறுவோம்,
2: வாருங்கள்.

0: நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இருந்து திரை இசை.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம். நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுது சுரபி, இதில் பிரதம மந்திரியின் வயவந்தனா யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள். திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் குறித்து தோழியர்கள் பங்கேற்று பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் ஒரு எண் 2900722, அலைபேசி எண் 8903257039. இதை கேட்கலாம், இலக்கியம் பேசுவோம். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

0: நேரம் முற்பகல் 11 மணி.
1: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம்.
2: வணக்கம் நேயர்களே, இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு தனது இலக்கிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்காங்க லக்ஷ்மி ரவி. இவங்க கும்பகோணத்தை சேர்ந்தவங்க. பிறந்த ஊர் மகாதானபுரம். மகாதானபுரம் ராஜாராம் அவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். விவசாயம் சார்ந்த பிரச்சனைகள் என்ன, அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்மளுக்கு முன் வச்சுருக்காங்க. அவங்களுடைய மகள் இன்றைய இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்துக்கிட்டு தன்னுடைய இலக்கிய அனுபவங்களை பகிர்ந்துக்க இருக்காங்க. நேயர்களாகிய உங்களது சார்பாகவும் வானொலி சார்பாகவும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அம்மா வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: புது கவிதை வடிவில் இப்படி ஒரு புத்தகம் எழுதணும்னு எப்போ உங்களுக்கு தோணுச்சு, எப்போ ஆரம்பிச்சிங்க, அதை பற்றி சொல்லுங்களேன்.
3: தமிழில் ரொம்ப ஈடுபாடு உண்டுங்க சார். அது வீட்டில் அப்பா அம்மா எல்லாமே தமிழில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா இருந்தாங்க. அதனால ஒன்று, அதை தவிர நான் படித்த ஸ்கூல் வந்து ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல், மகாதானபுரத்தில் இருக்குங்க சார். பிச்சப்பா அப்படிங்கிறவர் தான் தலைமை ஆசிரியராக இருந்தார். அவருடைய ஸ்கூலில் படித்தவங்க எல்லாருக்கும் இந்த தமிழ் ப்ரொனன்சியேஷன், எழுத்து இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும், இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுப்பாரு. எனக்கு அதனால் சின்ன வயசுலேருந்தே ஒரு தமிழில் ஈடுபாடு இருந்ததுங்க. எனக்கு வந்து வீட்லேயே அம்மா எனக்கு நிறையா தமிழ் பாடல்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ கூட எனக்கும் அம்மாக்கும் ஒரு 2வது 3வது படிக்கும்போது கூட ஒரு வாக்குவாதமெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அம்மாவோட. அவங்க வந்து எனக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நான் சொல்கிறேன் யாவரும் கேளீர் தான், அது யாதும் ஊரே யாவரும் எல்லாரும் கேளுங்கள் அப்படிதான் நான் ஆர்கியூ பண்ணுறேன். இது 2வது 3வது படிக்கும்போது அப்போ அம்மா எனக்கு அப்போவே

0: வச்சு கேளிர் அப்படின்னா உறவினர்கள் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்து, இது மாதிரி அம்மா அப்பாவுடைய வழிகாட்டல் அது வந்தது தான் சார் என்னுடைய தமிழ். பிளஸ் டூ வரைக்கும் படித்தது தமிழ் வழி கல்வி, அதனால தமிழ்ல ஒரு ஈடுபாடு.
1: படிச்சதெல்லாம் இளங்கலை தாவரவியல் படிச்சிருக்கீங்க, அப்புறம் முதுகலையில ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கீங்க.
0: அது வந்து சயின்ஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு, அதனால படிப்பு அப்படி போனாலும் தமிழ்ல என்ன விடவே இல்லை. நான் வந்து கவிதைகள், வீட்டு விழாக்கள், ஒரு பிறந்த நாள் எல்லாத்துக்கும் என்னுடைய கிஃப்ட் வந்து கவிதை எழுதுறது தான். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பா என்ன பண்ணினேன், வீட்டு நிகழ்வுகள் எல்லாத்துக்கும் சினிமா பாட்டு டியூன்ல பாட்டு எழுதிடுறது. ஒரு காது குத்தா இருந்தாலும் சரி, வீடு கிரக பிரவேசம், கல்யாணம், அந்த மாதிரி எதுவா இருந்தாலும், சீமந்தம், குழந்தை பிறக்க போறது, குழந்தை பிறந்தது, எல்லாத்துக்கும் பாட்டு எழுதியிருக்கேங்க சார் நான், சினிமா பாட்டு டியூன்ல.
1: கம்பராமாயண கதை நீங்க எப்ப முத முதல்ல கேட்க ஆரம்பிச்சீங்க, இல்ல எப்ப முன்னு கம்பராமாயணம் தெரிய வந்தது?
0: ஸ்கூல்ல மனப்பாட பகுதிகள்லாம் இருக்கும் இல்லையங்க சார், அதுவே எனக்கு பிடிக்கும். கம்பராமாயணத்தை படிக்கும்போது அதனால் ரொம்ப கம்மி தான், ரெண்டு பேராகிராஃப் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சில கோவில்களில் நடக்கிற உபன்யாசங்கள் இந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்கேன். வீட்டில் அம்மா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. இது ஆக்சுவலாக வால்மீகி ராமாயணமாக தான் இருந்திருக்கும் வீட்டில் சொல்றது. நான் வந்து கம்பராமாயணத்தை படிக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது கூட ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம்னு சொல்லலாம். நாங்கள் 2015 தஞ்சாவூர்ல இருந்தோம். அப்போ அங்கே வந்து கோபாலன் ஒருத்தர் இருந்தார். அவர் பாரதி இயக்கம்னு நடத்தி அதுக்கு அவர் தலைவராக இருந்தார். பாரதியின் வாழ்க்கை வரலாறு பாடங்களை இலவசமாக அவர் பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பினார். நாங்கள் தஞ்சாவூர்ல இருந்ததுனால நான் அவரோட சேர்ந்து ஒரு பணி புரியிற ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிது. இப்போ நாங்கள் ஆன்லைன்லலாம் எங்களோட நிறைய பேர் கலந்துட்டாங்க. இதில் வந்து உமா பாரதி அப்படின்னு பாரதியாரோட தங்கையுடைய கொள்ளு பேத்தி எங்களுடைய இந்த பாடத்திட்டத்தில் கலந்துட்டாங்க. அப்போ அவங்க எனக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நான் அந்த பாடம் வடிவமைக்கிற திட்டத்திலையும் இருந்தேன். அப்புறம் நிறைய ஃபாரின்ல இருக்கிறவங்களாமும் சேர்ந்தாங்க. அதனால ஆன்லைன்ல வர்றதெல்லாம் நான் கரெக்ஷன் பண்ணி இப்படி அனுப்பும்போது அவருக்கு என்னுடைய தமிழ்ல ஒரு ஈடுபாடு வந்தது. அவர் சொன்னாரு, உங்க தமிழ் வீணாக கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அந்த நேரம் எனக்கு வந்து ஒரு 40 வயசு ஆயிருக்குங்க. அப்போ அவர் சொன்னாரு, இப்படி தமிழை நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கம்பராமாயண புத்தகத்தை கொடுத்து நீங்க இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கணும் இன்னுமே அப்படின்னு சொன்னாங்க. அந்த புக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கிழிஞ்சு, அது வந்து பழைய புக்கு, ஊவே சுவாமிநாதையருடைய உரையில இருந்தது. படிக்க ஆரம்பிச்சோடனே கொஞ்சம் புரியலை எனக்கு முதல்ல. அப்புறம் உரையை படிச்சு படிச்சு தான் கொஞ்சம் படிக்கணுமா இருந்தது சில இடங்கள். ஏன்னா மரபு கவிதையில இருக்கிறதுனால சில வார்த்தைகளுக்கு பொருள் புரியலை. நிறையா படித்த உடனே எனக்கு ரொம்ப அதில் இன்ட்ரெஸ்ட் வந்தது. நான் தினமும் இதை வந்து ஒரு மணி நேரம் படிக்கிறதுங்கிற ஒரு பிராக்டிஸ் அப்பையிலேருந்து ஆரம்பித்தேங்க சார். கொஞ்சம் படித்த உடனே ராமர் பிறக்கிற கட்டமெல்லாம் வந்த உடனே ரொம்ப எனக்கு பிடிச்சது. ஏன்னா கம்பராமாயணத்துல எப்படி இருக்கும்னா, முதல்ல அவர் வந்து வால்மீகிக்கு நன்றி, அப்புறம் அவையடக்கம், வாழ்த்து பாடல், இப்படி எல்லாம் வந்து அயோத்திய பத்தின நகரப்படலம், ஆற்றுப்படலம், அரசியற் படலம் இப்படி எல்லாம் கொடுத்து, அப்புறம் தசரதரை பத்தி சொல்லி, இவ்வளோ படிக்கிறதுக்குள்ள ரொம்ப நாளாச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால படிச்சுட்டே இருந்தேன். எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற கதையை அவர் தமிழ் மொழிக்குள்ள புகுத்தி இருக்கிற விதம் இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச உடனே நான் கவிதையில எழுதினேன், கோபாலன் ஐயாவுக்கு அனுப்பினேன். அவர் ரொம்ப அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். அதுதான் சார் எனக்கு முதல் ஒரு ஊக்கமா இருந்தது. ஓஹோ, நல்லா தான் இருக்கு போல இருக்கு, நம்ம எழுதுற எழுத்து அப்படிங்கிற இது எனக்கு புரிஞ்சுதுங்க. அதனால நான் விடாம எழுதினேங்க. ஆனா 7 வருஷம் ஆச்சுங்க சார் இதை ஃபுல்லா நான் எழுதி முடிக்க.

0: புதுக்கவிதையில் ராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு புத்தகங்கள் கொண்டு வந்திருக்காங்க. கம்பர் ராமாயணம் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 பாடல்களுக்கு மேலே இருக்கு. நீங்க
1: 2,197 பாடல்கள் கொடுத்துருக்கீங்க சார்.
0: சுவை மாறாம, சொல்ல வேண்டிய செய்திகளை விடாம, அதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சிரமம். எப்படி அதை பண்ணீங்க?
1: வால்மீகி வந்து கிபி 5ஆம் நூற்றாண்டில் எழுதினதை இவர் 12ஆம் நூற்றாண்டு மக்களுக்காக எழுதுறாரு. அப்போ கொஞ்சம் தமிழ் மரபுக்காக சில மாறுதல்கள் பண்ணி கம்பர் கொடுத்ததை நான் வந்து இப்போ 21ஆம் நூற்றாண்டு மக்களுக்கு கொடுக்கணும்னா முதல்ல அந்த மரபு கவிதை வடிவத்தை மாத்திட்டு கொஞ்சம் புதுக்கவிதையா இருக்கணும், அதே நேரம் எளிமையாவும் இருக்கணும், ஓசை நயமும் இருக்கணும் அதுல. அதனால ஒரு எதுகை மோனையெல்லாம் போட்டு.
0: உதாரணத்துக்கு ஒரு சில பாடல் படிக்கிறேன் கேளுங்களேன். பெரும்படை உடையான், கல்வி மேம்பாடு உடையான், அள்ளி தரும் நீல்கை உடையான், அழகிலும் மேம்பட்ட இவன் தசரதனின் புதல்வனாவான் அப்படின்னு ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. சீதையை அறிமுகப்படுத்துற இடத்துல அழகுக்கு அணிகலனாய், புகழுக்கு பிறப்பிடமாய், கற்புக்கு பொருளுரையாய், கற்பனையின் முகவுரையாய் அப்படின்னு புதுக்கவிதையில் ராமாயணங்க இந்த புத்தகத்தை படிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுகை மோனையோட படிக்கிறதுக்கே மகிழ்ச்சியா நீங்க அப்படியே ஒரு கடல்ல படகுல போகும்போது அப்படி மேலே ஏறி ஏறி இறங்குவீங்களே அந்த மாதிரி ஒரு ரைமிங்கோட படிச்சு முடிச்சிடலாம். நல்லா புரியுது, புரியாததுக்கு அர்த்தமும் சொல்லியிருக்காங்க.
1: அதே மாதிரி கம்ப ராமாயணத்தினுடைய முத்தாய்ப்பு சென்டென்ஸ்னு இருக்கும் இல்லைங்க சார், எப்படின்னா அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அந்த இடத்துல அதே தான் சார் போட்டிருக்கேன் நான்.

0: அதே மாதிரி காட்டுக்கு அவர் கிளம்பும் போது சீத்தையும் வரேன்னு சொல்லுவாங்க. அப்ப அவர் மறுத்து சொல்வாரு. அப்போ சீத்தை சொல்லுவாங்க, நின் பிரிவினும் சுடுமோ பெரும் காடு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லின் செல்வன் அப்படின்னு அனுமனை சொல்ற இடம். அதே மாதிரி குகன் பரதனை ஆயிரம் ராமரும் ஒப்பரோ அப்படின்னு புகழ்ச்சியா சொல்லுவாரு. அந்த இடம் ராமர் விபீஷ்ணன் கிட்ட உன்னோடு இணைந்ததால் அறுவரோடு எழுவரானோம் அப்படின்னு சகோதரனா ஏத்துக்கிற இடத்துல சொல்லுவாரு. லக்ஷ்மணர் கிட்ட தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு சொல்லுவாரு. கௌசல்யை வந்து பரதன் கிட்ட மன்னர் மன்னவா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த வாக்கியங்கள்லாம் அதை அப்படி அப்படியே தான் சார் போட்டிருக்கேன். நான் இதுல எப்படி குறைச்சிருக்கேன்னு நீங்க கேட்டீங்க. கம்பராமாயணத்துல முதல்ல ஓசை பெற்றுயர் பார்க்கடல் உற்றொரு பூசை முற்றவு நக்கபு புக்கென ஆசை பற்றி அறையலுற்றேன் மற்றி காசில் கொற்றத்து ராமன் கதையரோ நொய்தின் நொய்ய சொல் நூற்கலுற்றேன் என வைத வைவின் மராமரம் எழுத்தொளை எய்த எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்த செய்தவன் சொல் நின்ற தேயத்தே அப்படின்னு வால்மீகிக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருப்பாரு. நான் எழுதினது எப்படின்னாங்க சார், வால்மீகி என்ற ஒரு மாமேதை இயற்றியதை எளியே நாம் கம்ப நின்று எழுதிடவே முனைந்திட்டேன். அது பார்க்கடல் நீரினை பாலென்றெண்ணி நாக்கொண்டு பருகிட விடையும் பேரவா கொண்ட பூனைக்கு ஒப்பென்றார். வால்மீகி எழுதினதை எழுதத் தொடங்கி இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றத நான் இந்த நாலு வரியில எளிமையா எழுதியிருக்கேங்க சார். அவருடைய கடவுள் வாழ்த்து ரொம்ப பிரசித்தமானது. உலகம் யாவையும் தாமுள ஆக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்கே சரண் நாங்களே அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாருங்க சார். நான் புரிஞ்சிட்டு நான் எழுதினது இந்த உரையெல்லாம் வச்சுட்டு தான். ஆக்கல் காத்தல் அழித்தல் என முத்தான தொழில் மூன்றினையும் தப்பாமல் செய்பவராம் தலைவனின் தாள் பணிகின்றார்.
1: படிச்சுட்டே போகும்போது எதுவுமே விடுபடாத மாதிரிதான் இருக்கு எல்லா கதையும் நீங்க சொல்றீங்க.
0: அகலிகை சாப விமோச்சனம் அப்படின்னு வருங்க சார், அதை நான் கொடுத்துருக்கேங்க சார். அதே நேரம் சாபம் பெற்ற கதை அப்படிங்கறதுக்கு நிறைய பேராகிராஃப்ல இருந்தது. அதை நான் சிம்பிளா ஒரு லைன்ல கொடுத்துட்டு மூலக்கதைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கிளை கதைகளை கொஞ்சம் குறைச்சு அந்த மாதிரி எழுதியிருக்கேங்க சார். வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை பிரம்ம ரிஷி அதாவது அரச மாதவன் அப்படின்னு சொன்னாரு. அதை சொல்றது ஒரு பெரிய போட்டியா அவங்களுக்குள்ள நடக்கும். அதையும் நான் கொஞ்சம் கம்மியா சொல்லிட்டு அந்த அரச மாதவன் அவர் சொன்ன நிகழ்ச்சி சொல்றேன் சார். அது நம்ம இந்த கதை போக்குக்கு கரெக்டா இருக்கும் அப்படிங்கறதுனால அயோத்தி மிதிலை இலங்கை எல்லாத்துடைய நகர வீதி மாடங்கள் கூட கோபுரங்கள்னு அவருடைய வர்ணனைகள் ரொம்ப அருமையா இருக்கும் சார். படிச்சா ரொம்ப நேராகும். அந்த ஒரு காரணத்துக்காக நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். இதுல புரிஞ்சிடும். அதை பார்த்தாலே அந்த நகரத்தினுடைய அழகு புரியும் அப்படிங்கிற அளவு மட்டும் கொடுத்துட்டு நான் மூலக்கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கேங்க சார்.
1: சிறப்புங்க, நல்லது.

0: லக்ஷ்மியின் கம்பராமாயணம் என்ற நூலின் ஆசிரியர் லக்ஷ்மி ரவி அவர்களுடன் தொடர்ந்து இலக்கியம் பேசுவோம். அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில்
1: சூர்பனகை சந்திக்கிற நிகழ்ச்சி இருக்குல்ல, ராமனை பார்த்தோன்னு காதலுற்று அதை வந்து ரொம்ப அழகா எழுதியிருக்கீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
2: தேவர்க்கும் முனிவர்க்கும் இன்னல்கள் இழைத்த அரக்கற்கரசன் தசமுக ராவணன் வேர் முதல் அருந்திட காரணமானவள் முரம் போல் நகம் கொண்ட அறமற்ற ஓர் அரக்கி. அவள் உடனுரை கடிய காமநோய் கொண்டவள், கொடிதான வனத்திடையே தனியாக வசிப்பவள். சூர்பனகை என்னும் பெயர் தரித்த அவ்வரக்கி ராகவனை குடில் வாயில் பார்த்தவுடன் மலைத்தாள். முகமென்ன தாமரையோ முழுமதியோ வியந்தாள். பற்களின் நிறம்தான் சூரிய ஜோதியோ மயங்கினாள். உதட்டுச் சிவப்பென்ன பவளத்தை நிகர்த்ததுவோ வென கதகதப்புடன் அவனை கவர்ச்சியாய் பார்த்தாள். யானை தும்பிக்கையொப்ப அவன் கைகளுக்கு ஒப்பாகுமா பனைமரமும் பாக்குமரமும்? வில்லெடுத்துப் போரிடும் வீரத் தோள்களுக்கு உவமையாகுமா கல்மலையும் பொன்மலையும்? ஐயனை கண்டதும் அவன் அழகில் கிறங்கினாள். சிவனோ மாலோ காமனோ இந்திரனோ என ஐயுற்று தெளிவடைந்தாள் மானுடன்தான் என. பின் அரக்கியுரு நீக்கிவிட்டு அழகாக வெளிப்பட்டாள். வியப்புடன் வீரனின் எதிர் வந்து நயந்து நின்றவள் முயங்கி பார்த்தாள். நிமிர்ந்து நோக்கினான் நீதி நெறியாளன். அவளோ குனிந்து சிரித்தாள் கனிந்த காமத்தால். அந்நியளாய் அவ்விடம் வந்து அடைந்தவளை அந்தமிலான் வினவினான், யார் நீ அபலை? நான் முகனின் மகன் வயிற்று பெயற்றினான் கன்னி காமவல்லி ராவணனின் பின்னை என்றாள். இதுல ஒரு விளக்கம் கொடுத்திருக்கேங்க சார், சூர்பனகையினுடைய பிறப்பை பத்தி. பிரம்மனின் புதல்வன் புலத்தியர், புலத்தியரின் குமரன் விஸ்வரஸ் என்ற முனிவர். அவருக்கும் சால கடங்கடர் மரபில் பிறந்த அரச குலத்து பெண்ணுக்கும் பிறந்த மகள் சூர்பனகை. ராமன் வினவினான், இமயவர் தலைவன் வானவர்க்கரசனாம் இந்திரனையே இழிநிலை படுத்தி மூவுலகாண்டவன் தசமுக ராவணன். அத்தகு மன்னனின் தங்கை எனில் நீ வனத்திடை தனியே வந்தது எங்கனம்? சீர்மை கெட்ட அரக்கரோடு நான் இன்றும் சேர்கிலேன். ஆரிய முனிவரோடு நன்னெறியில் வாழ்கிறேன். ஒரு காரியத்தின் பொருட்டாக இன்று உன்னை காண்பதற்கு இவ்விடமே வந்தேன் என்றாள். கூறுதி பொருத்தமென்றால் வருத்தமில்லை என்ன? காமனவன் என்மேல் விடுக்கும் கூரிய பாணத்தால் காமம் மிக கொண்டுள்ளேன் அதன் பாரத்தால் என்றதும் நாணமில்லா நல்லள் அல்லள் இவளென்றுணர்ந்தான். நீதி நிலையற்ற நிந்தனை அரக்கிதான் தீவினை புரிவதற்கே வந்தனளோ என அறிந்தான். அந்தனர்குடியில் பிற

0: பிறந்த பாவை நீ, நானோ அரசர் குலம் வழக்கத்திற்கு உகந்ததன்று என்றான். எந்தைதான் மறையுணர் அந்தனர் அருந்ததியொத்த தாயோ சால கடங்கடர் அரச குலம் ஆதலின் இசைந்திடுவாய் நீ, காரணம் இதுவே ஆகில் ஏற்றிடுவாய் நீ. சால கடங்கடர் மரபு அது வந்து அரச குலம். நான்மறைகள் நமக்காக வகுத்து வைத்த மணமுறையை மனதார மேற்கொள்வோம். கந்தர்வ கல்யாணம் நிகழ்ந்துவிட்டால் நின் கட்டுக்குள் வந்துவிடும் விண்ணும் மண்ணும். முனிவர்களும் தமையனாரும் நாளும் கொள்ளும் முதிர்பகை முற்றிலும் முறிந்து போகும். விருப்பொடு அரக்கர்கள் இணக்கமாயிருப்பர். சுணக்கமின்றி ஏவல்கள் புரிந்தபடி இருப்பர். கொஞ்சலாய் கெஞ்சினாள், அரக்கர்தம் அருளும் பெற்றேன். நின்னை அடைந்திடும் பெரும் பேரும் பெற்றுவிட்டேன். திருநகர் நீங்கியான் வனத்திடை வந்த பின் செய்தவம் பயந்ததென பரிகாசமாய் நகைத்தான். அவ்வமயம் வான்சுடர் ஜோதி வெள்ளம் தளர்நடை பயின்றதைப் போல் வஞ்சிக்குடியாள் மெல்ல வந்தாள். அன்னத்தைப் போல் பொன்னை போல் ஒளிர்ந்திடும் இந்த பெண்ணும் தன்னை போல் வந்தனளோ என சூர்ப்பனகை வியந்தாள்.
1: புதுக்கவிதை ஃபார்மட்ல நம்ம சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்படிமா கொண்டு வந்தீங்க?
0: தமிழுடைய தரமும் தாழக்கூடாது, எளிமையாவும் இருக்கணும், ஒரு ஓசை நயம் இருக்கணும். இது புதுக்கவிதைன்னு சொல்றதுக்கான காரணம் என்ன தெரியுமாங்க சார்? இது வந்து எந்த ஒரு இலக்கண கட்டுப்பாடுக்குள்ளும் அடங்காதது. இது கொஞ்சம் கொஞ்சம் இயல்பு தொடை வர்ற மாதிரி அமைச்சிருக்கேன். அதாவது இறுதி வார்த்தைகள் ஒத்து போற மாதிரியும் எழுதியிருக்கேன். அதே மாதிரி எதுகை மோனை ஏற்ற இறக்கம் கொடுத்து கொண்டு வந்திருக்கேங்க சார். இதுக்கு காரணம் இந்த 21ஆம் நூற்றாண்டு மக்கள் அடுத்த தலைமுறையினர் படிக்கணும். ஐம்பெரும் காப்பியம் ஐஞ்சிறு காப்பியம்னு இருக்குங்க சார். இந்த கம்பராமாயணம் இதுல அடங்கல, ஆனா இது வந்து மகா காப்பியம்ங்கிற வரிசையில வருதுங்க சார். இதிகாசம் புராண கதைகளை காப்பது காப்பியம். இப்போ நானும் ஒரு பெருமையோட சொல்லிக்கிறேங்க சார், அந்த அழகை, அந்த தமிழை, அந்த காட்சி அமைப்பை, கதை கருவை புகுத்த நினைக்கிற கருத்துக்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்பதற்காக நான் எழுதியிருக்கேங்க சார். இது
1: சிறப்புமா?

0: பாரதியார் கொடுத்த அந்த அஞ்சல் ஒலி படிப்புக்கு நீங்க தான் உரை தயாரிப்பு பண்ணிருக்கேன் அப்படிங்கறத கேள்விப்பட்டோம். அது எப்படி பாரதியார் மேல அவ்வளவு ஈடுபாடு?
1: பாரதியார் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே பிடிக்குங்க சார். எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு பிரைஸ் கிடைச்சதே பாரதியார் கவிதைகள் தான் சார். அதை நான் படிச்சு வியக்காத நாள் இல்லைங்க சார். இப்படி ஒரு தமிழ் வார்த்தைக்குள்ள உணர்ச்சிகளை பொதிக்க முடியுமா அப்படிங்கறத நான் பார்த்து அப்படி வியந்திருக்கேங்க சார். இது 7th 8th படிக்கும் போதுங்க சார். டெய்லி நான் அதை கண்டிப்பா படிப்பேன். அப்புறமா தான் எனக்கு நான் கவிதை எழுதணுங்கிற ஒரு ஊக்கமும் வந்ததுங்க சார்.
0: பாரதியார்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது?
1: அது நிறைய இருக்குங்க சார். நான் சொல்றேங்க சார், பாப்பா பாடல் எழுதியிருக்காரு. அதுல ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை அங்கொரு காட்டினில் பொந்திடை வைத்தேன். வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பதில்லையே அப்படின்னு ஒரு உணர்ச்சிகளை அப்படியே நம்மளுக்கு உள் மனசுல புகுத்துற மாதிரி எழுதியிருக்காரு. அவர் பெண்களுக்காக எவ்வளோ எழுதியிருக்காரு. அதுல வந்து இந்த கும்மியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைக்குட்டி கும்மியடி, அதுல எனக்கு பிடித்த வரினா, ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை, என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார். சார் எப்படி அவர் ஒரு கற்பனை பண்ணியிருக்காருங்க சார். அதனால பாரதியாரோடது ரொம்ப பிடிக்குங்க சார். கடைசியா அவர் சொன்ன இந்த பாட்டு எல்லா வயதினருக்கும் ஏத்தது, எல்லா காலத்துக்கும் ஏத்த பாட்டு. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று, பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரை கூடி கிழப்பருவம் எய்தி, கொடுங்கூற்று கிரையன பின் மாயும், பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயா. எல்லாருக்கும் உத்வேகம் கொடுக்கிற ஒரு வரிகள் சார்.

0: புத்தகத்தினுடைய முதல் பக்க அட்டை ரெண்டு பாகமா நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. ரெண்டுலயுமே நீங்களே வரைஞ்சதாமா?
1: எளிய மொழியில் கம்பராமாயணம் தான் இது. அதனால இந்த ஒரு கார்ட்டூன் மாதிரி எளிய முறையில இந்த படத்தை போடணும் அப்படிங்கறது. முதல் பக்க அட்டை நான் போட்டதுங்க சார். 6 காண்டங்கள் இருக்குங்க சார். ஒவ்வொரு காண்டத்தினுடைய முகப்புலையும் ஒரு ஒரு படங்கள் கொடுத்திருக்கேன் நான். அதுல 2-3 படங்கள் நான் வரைஞ்சிருக்கேங்க சார். அதையே ராமர் சீதை இருக்கிற மாதிரியே கோலம் போட்டது என்னுடைய தங்கை மாத்தங்கி ஜெயராமன். அதுக்கப்புறம் இந்த முதல் புத்தகத்துல விளக்க படங்கள் அங்கங்க சில படங்கள் அது கொடுத்தது மாத்தங்கியுடைய பொண்ணுங்க சார். அவங்க பேர் அனன்யான்னு பேர். அவங்க வரைஞ்சு கொடுத்தாங்க. 2வது புத்தகத்துல இருக்கிற விளக்க படங்கள் வந்து என்னுடைய மகள் சௌரபி அவங்க வரைஞ்சு கொடுத்தாங்க சார். இது மாதிரி இதெல்லாம் ஃபேமிலி எல்லாருமா சேர்ந்து பண்ணின ஒரு ப்ராஜெக்ட் தான் சார்.
0: படங்கள் பாத்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைகள் வரைவாங்கல்ல, அதே மாதிரியே இருக்கு. அது பார்க்கவே அட்ராக்ஷன் ஆகுது.
1: ஆமாங்க சார். எளிய வார்த்தைகள் இருக்கிறத இது புரிய வைக்கிற மாதிரி தான் சார் இந்த படமும் நான் வரைஞ்சேன் நானு.
0: அதே போல நீங்க சூர்பனகை பத்தி படிக்கும் போது கூட முக்கியமான வார்த்தைகளை சொல்லிட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறதையும் சொல்றீங்க. இப்படி ஒரு புரியாத எழுத்துக்களுக்கெல்லாம் அர்த்தம் கொடுக்கணும் அப்படிங்கறத எப்படி எடுத்துக்கிட்டீங்க? ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய வேலை.
1: ஆமாங்க சார். கொஞ்சம் நல்லா புரியணும் அப்படிங்கறதுனால சில வார்த்தைகளுக்கு விளக்கம் கொடுத்தா ஒரு கதை போக்கு நல்ல எளிமையா இருக்கும் அப்படிங்கறதுனால நான் அர்த்தத்தோட கொடுத்தேங்க சார்.
0: அதே போல இப்ப இந்த கம்பராமாயணம் வந்து இப்ப ராஜாஜியே வந்து சக்கரவர்த்தி திருமகன்னு உரையா எழுதியிருக்காரு. யார் யாருடைய உரைகள்லாம் வாசிச்சீங்க, அது எப்படி உங்களுடைய இந்த புத்தகத்தோட செழுமைக்கு உதவியது அப்படின்னு ஏதாவது சொல்ல வேண்டுமா?
1: ராஜாஜியோடது நான் முதல்ல படிச்சிருக்கேங்க சார். ரொம்ப முன்னாடி நான் இப்ப படிக்கல, இது எழுத ஆரம்பிச்ச உடனே படிச்சது. வாலியுடைய புதுக்கவிதையில எழுதின புத்தகத்தை படிச்சிருக்கேங்க சார். அவதார புருஷன் எழுதியிருப்பாரு. வார்த்தை அலங்காரம் வேற மாதிரி இருக்கும் அவரோடது. நான் எழுதினது வந்து கம்பர் எப்படி கொடுத்தாரோ அதே தான் சார். வார்த்தைகளை மட்டும் தான் எளிமைப்படுத்தி மாற்றங்கள் எதுவுமே நான் செய்யல. கம்பருடைய காட்சி அமைப்பு பாத்திர படைப்பு அதெல்லாம் சில வார்த்தைகளை கூட நான் அதே வார்த்தைகளை போட்டிருக்கேன். அதுக்குதான் நான் பொருளை பிராக்கெட்ல கொடுத்திருக்கேங்க சார்.
0: சிறப்பு.

0: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இது இலக்கியம் பேசுவோம். நிகழ்ச்சியில் நம்முடன் லக்ஷ்மி ரவி அவர்கள்.
1: அனுமன் வந்து சீதைய அசோகவனத்துல பார்த்துட்டு திருப்பி இங்க வந்து ராமன்ட்ட சொல்லணும், அதையும் கூட ரொம்ப அழகா எழுதிருக்கீங்க உங்களுடைய கவிதைகளை, அதை நாங்க கேட்கலாமா?
2: சார், இதுல முக்கியமான விஷயம், நம்ம வந்து கண்டேன் சீதையை அப்படின்னு அனுமன் சொன்னதாக தான் எனக்கு இந்த புத்தகம் படிக்கிற வரைக்கும் தெரியும் சார். வீட்டுல அட்வைஸ் பண்ணும்போது கூட அனுமன் எப்படி கண்டேன் சீதையை அப்படின்னு சீதையை கண்டேன்னு கூட சொல்லல, கண்டேன் அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல சொல்லிட்டு சீதையைன்னு சொன்ன மாதிரி குயிக்கா ஒரு விஷயத்த இன்னொருத்தங்கள்ட்ட சொல்லும் பொழுது நம்ம விலாவாரியா நிறைய சொல்லிட்டு இருக்க கூடாது அப்படிங்கறதுக்காக சொல்லுவாங்க சார். இத படிக்கும் பொழுது நான் அப்படியே மலைச்சு போயிட்டேங்க சார். அவர் வந்து வார்த்தைகளை கூட உபயோகப்படுத்தலைங்க சார். அனன் சீதைய பார்த்துட்டு ராமரை வந்து பாக்குற, பார்த்துட்டு அவர் வார்த்தையால கூட சொல்லலைங்க சார். இத நான் என்னுடைய நூல்ல இருந்து நான் படிச்சு காமிக்கிறேங்க சார். வந்தடைந்தான் அனுமன், அவன் வீழ்ந்து திருவடியை தொழுதிலன், தையல் இருக்கும் தென்திசை நோக்கி தலையையும் கையையும் உயர்த்தி வணங்கினன். இவ்வளவுதாங்க சார். இப்ப ராமருக்கு விஷயம் தெரிஞ்சாகணும், சீதை எப்படி இருக்காங்கிற செய்திய நம்ம சொல்லணும். அதனால அவர் என்ன பண்ணிருக்காரு, தையல் இருக்கும் தென்திசை நோக்கி தலைய உயர்த்துறாரு, கைய உயர்த்தி வணங்குறாரு. சார், இது எவ்வளவு அழகா அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி விஷுவலைஸ் பண்ணி பாக்கணும் சார். வணங்குற அந்த செயல்ல இருந்து

0: தீன்திரல் அவன் செயல் கண்ட ராமனும் நன்னிலையில் உள்ளாள் நங்கை இவன் கண்டு வந்ததும் உண்டு அவள் கற்பு நெறியும் நன்று என ஊகித்தான். அதுக்கப்புறம் சொல்றாருங்க சார், கண்டனன் சீதையை கற்பினுக்கு அணியை கண்களால். இது ரொம்ப அழகான காட்சிங் சார்,
1: ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க மேம். எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு 7வது 8வது படிக்கக்கூடிய குழந்தைகளே படித்திட முடியும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த லட்சுமியின் புதுக்கவிதையில் ராமாயணம். இது தாண்டி இப்ப வேற என்ன பணிகள்லாம் செய்துட்டு வரீங்க?
0: நான் வந்து 2 யூடியூப் சேனல், ஆமா, லக்ஷ்மி ரவி கவிதைகள் அப்படின்னு ஒரு சேனல், அதுல இதே ராமாயணத்தை நான் அப்படியே வாசிச்சு கொடுக்கறேங்க சார். அதுக்கப்புறம் நாங்க ராமேஸ்வரம் போயிருந்தோங்க சார். அங்க வந்துதான் அவர் சேத்து பாலம் கட்டின இடம், அப்புறம் விபீஷணன் வந்து ராமர் கிட்ட சரணாகதி அடைந்த இடம், இந்த கோவில்கள் எல்லாம் பார்த்த உடனே நான் அந்த கோவில்களை பத்தின விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கேங்க சார். அது மாதிரி அப்புறம் சீர்காழி கோவில், இந்த மாதிரி கோவில்களா கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்ப என்ன பண்ணிருக்கேன் சார், சரி இது ஒரு தனி சேனலாவே போடலாம், கவிதைகள்ல வேண்டாம்னு சொல்லிட்டு லக்ஷ்மி ரவி ஜேர்னிஸ் அப்படின்னு ஒன்னு போட்டு நான் போற கோவில்கள் அங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேங்க சார். இப்போ 2 சேனல்ல கொடுக்குறேங்க சார்.

0: ஆமா, இந்த கம்பராமாயணத்தையே சுருக்கமா நேயர்களுக்காக பாடி காமிக்க முடியுமா?
1: கண்டிப்பாங்க சார். சார் முதல்ல பாலகாண்டம் சார். இது மண்ணில் தோன்றிய திருமால் ராம், தேவர்கள் காத்திட உதித்தவன் ராம், அசுரரை வதைத்திட புறப்பட்ட ராம், தசரதன் புதல்வனாய் பிறந்தவன் ராம், ஆதிசேடன் தம்பி இலக்குவராம், பரதனும் சத்ருக்னனும் சங்கு சக்கர ராம்.

பரசுராமன் கர்வம் தணித்தவன் ராம், ராம ராம வெற்றி நாயகன் ராம், ராம ராம வெற்றி சீதாராம். இந்த மாதிரி பாலகாண்டம் பாடினேன் சார். அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம் எல்லாத்துக்கும் தனித்தனியா பாடல்கள் எழுதியிருக்கேன். நான் இப்போ யுத்தகாண்டம் பகுதி பாடி காமிக்கிறேங்க சார். ராவ

ராகதர் பலரையும் கொன்ற பின் ராம் கொடியவன் ராவணன் எதிர்த்தவன் ராம் அரக்கனம் தசமுகன் அழித்தவன் ராம் அமரர்கள் வாழ்வினை காத்தவன் ராம் அசுரர்கள் கொடு

0: சிறப்புங்கம்மா. ராம் ராம் முடிகிற மாதிரி இயைபு தொடையில் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக எழுதியிருக்கீங்க. ஆமாம், நீங்கள் கம்பர் கம்பராமாயணம் குறித்த ஒரு கவிதை எழுதியிருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கோம்.
1: சொல்றேங்க சார். கம்பன் வார்த்தைகளை அள்ளி தெளிக்கவில்லை, வைரங்களாய் பொறுக்கி பதித்துள்ளான். அவ்வைரங்கள் ஒவ்வொன்றும் உறவின் பிணைப்பை உணர்த்தி உயர்த்தும், நட்பின் சிறப்பை உறக்க உரைக்கும், வாக்கினை காத்தலே உயர்வெனப் பறையும், அறம் வென்று பாவம் தோற்பது உலகோர்க்கு புரியும், அன்பும் பண்பும் அலையாய்த் தவழும், நட்பும் நேசமும் நல்லிசையாய் இழையும், காதலும் ஊடலும் கற்கண்டாய் இனிக்கும், கடமையும் பொறுமையும் கற்பூரமாய் மணக்கும், வீரமும் விவேகமும் அருவியாய்க் கொட்டும், போரும் சண்டையும் இடியென முழங்கும். கம்பராமாயணம் இது வெறும் கவிதை பாட்டல்ல, வாழ்க்கை பயணத்தில் தடமாறி தடுமாறுபவர்களுக்கு தடம் காட்டும் ஒரு திசை காட்டி, வேகம் எடுத்து ஓடுபவர்க்கு தாகம் தீர்த்திடும் ஒரு நீர்த்தொட்டி, இளைய தலைமுறை இளைப்பார களைப்பு களைந்திடும் ஓர் நிழற்குடை, இருள் விலகி விடிந்திடும் என பொருள் விளக்கும் நம்பிக்கை விதை. இதிகாச புராணங்களை காப்பது காப்பியம், அவ்வரிசையில் இக்காவியம் மகா காப்பியம். ஆம், கம்பராமாயணம் ஒரு மகா காப்பியம்.
0: சிறப்புங்கம்மா. லட்சுமியின் கம்பராமாயணம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தை புதுக்கவிதை வடிவில் இரண்டு தொகுதிகளாக கொண்டு வந்திருக்கீங்க. அது குறித்து உங்களது இலக்கிய அனுபவங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நேயர்கள் சார்பாகவும் வானொலி சார்பாகவும் அம்மாவுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம். மிக்க நன்றிங்கம்மா.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார்.
2: அகில இந்திய வானொலியின் அலைவரிசைகளில் இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் இதுவரை நம்முடன் பயணித்தவர் லக்ஷ்மியின் கம்பராமா.

ராமாயணம் என்ற நூலின் ஆசிரியர் லக்ஷ்மி ரவி அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு தனலட்சுமி மயில்வாகனன். அமைப்பு கு அடைக்கலராஜ். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேயர்கள் இனி கேட்கலாம் திரை இசை பாடல். இளையராஜா எஸ் ஜானகி குரல்களில் ஒலிக்கவிருக்கிறது ஆட்டோ ராஜா திரைப்படத்திலிருந்து பாடல்.

சிந்தித்தேன் செந்தூர இதழ்களில், சிந்தித்தேன் பாய்கின்ற உறவை.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நேரில் நம்ம குமரி பண்பலை 101 இதுக்கப்புறம் என்னென்ன நிகழ்ச்சிகள் விளம்பரம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். நிகழ இன்று பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. 12:50 குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் பால் பற்களின் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே. பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் நேரலை. 1:55 2:15 திரை இசை. 2:55 வானிலை அறிக்கை. 3:02 தேநீர் நேரம் பகுதியில் வாராய் தோழி உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் நேரலை. மாலை மணி 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வானிலை அறிக்கையை தொடர்ந்து திரை இசை. மாலை 4:30 தேசிய கல்வி மற்றும் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 6:10 சேவை செய்திகள். 6:15 மெல்லிசை. 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம். 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன். 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம் நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடசேரி கே பரமசிவம் அவர்கள். அமது சுரபி பகுதியில் பிரதம மந்திரியின் வயவந்தனா யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள் பகுதியில் காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்துதல் நுட்பங்கள். தகவல்களை தருகிறார் திருப்பதி சரமேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம் பூச்சிகள் சிறுவர் நேரலை. 8:30 திரைக்களஞ்சியம். இதில் விருதுநகர் ஜே ஜெயசேகரன் என்ற நேயர் தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள். 9:15 செய்தி சுடர். 9:30 திரை இசை. 10:05 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள். 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம்.

குமரி பண்பலை 101 நிகழ்ச்சி நிரல் கேட்டோம். இனி குமரி பண்பலை 101 உங்களுக்காக வர இருக்கும் நேரலை நிகழ்ச்சிகளை பற்றி ஒரு முறை கூட தெரிந்து கொள்வோம். பெண்களுக்கான ஸ்பெஷல் வெள்ளிக்கிழமை 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேர்லை நிகழ்ச்சியில உங்களுக்கு நாங்க கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள். கடிதங்கள், அந்த காலத்து கடிதங்கள் அப்படின்னு சொன்னோடனே உங்களுடைய மனசுல ஏற்படக்கூடிய அந்த நினைவுகள், ஞாபகங்கள், அதை வந்து இந்த நிகழ்ச்சியில எங்களோட நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்று பிற்பகல் மணி 3:02 தேனீர் நேர பகுதியில் வாராய் தோழி இந்த நிகழ்ச்சியில உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் நேரலை, இதுல உங்களுடைய ரயில் பயண நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி சுட்டி குழந்தைங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி தான் இன்றைக்கு 8:00 பட்டாம்பூச்சிகள். இந்த பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலையில் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு அழகாக பாட தெரியும், பேச தெரியும், இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு வானொலியில் வெளிப்படுத்துகிற மாதிரியான அழகழகான திறமைகள் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அதை வந்து வெளிப்படுத்துறதுக்கு ஒரு காலத்தை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி சரியான நிகழ்ச்சி. பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டு குட்டி சுட்டி குழந்தைங்களை கலந்துக்க வைங்க, அவங்களுடைய திறமைகளை உலகத்துக்கு வெளிக்காட்ட செய்யுங்க. நேரலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2600240 மற்றும் 2972772 அலைபேசி எண் 8903257039. குமரி பண்பலை 101 கேட்டுட்டு இருக்கீங்க. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்

101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பன்மலை 101 நேரம். இப்பொழுது பிற்பகல் மணி 12:10. மனம் நனையும் மதுர மழை, இது தேரல் சுவையில் சாரல் இசை. மதிய வேளையில் நெஞ்சை தொடும் இசைமழை உங்கள் இல்லங்களில் வானொலி வழி வர காத்திருக்கின்றது. இப்பொழுதிலிருந்து 12:40 வரைக்கும் அட்டகாசமான திரைப்பட பாடல்கள் அழகழகான வரிகளோடு நம்மளுடைய குமரி பண்பலை 101 வலம் வர காத்துட்ருக்கு. பாடல்களை கேட்டு ரசிக்க நீங்கள் ஒரு ரெடியாக இருக்கீங்களா? இன்னும் எத்தனை எத்தனை பிறவி எடுத்தாலும் என்னோட துணையா நீதான் இருக்கணும், ஓ மனசுக்கு எப்பவும் பிடிச்சவளா நான் தான் இருக்கணும் அப்படின்னு இந்த காலத்து கவிஞர்கள் நிறைய கவிதைகள் எழுதுறாங்க. ஆனா இந்த உணர்வு இப்பதான் புதுசா வந்தது அப்படின்னு நினைச்சிடவே நினைச்சிடாதீங்க. இதையே நம்மளோட சங்க இலக்கியத்துல ரொம்ப ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ரொம்ப ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. குறுந்தொகை இந்த ஒரு காவியத்தில் வந்துட்டு ஒரு பாட்டில் சொல்லியிருக்காங்க, இம்மை மாறி மறுமை ஆயினும் நீயாகியர் என் கணவனை யானாகியர் நெஞ்சு நேர்பவளே. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? இந்த பிறவி முடிஞ்சு இன்னொரு பிறவி வந்தாலும் அங்கேயும் நீ தான் என் துணையாக இருக்கணும், நானும் உன் மனசுக்கு பிடிச்சவளாக இருக்கணும் அப்படிங்கிறது அளவுக்கு ஆழமான அன்பு வந்து குறுந்தொகை பாடலில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் மாறக்கூடாத ஒரு அன்பு, காலம் மாறினாலும் மாறாத ஒரு காதல், அப்படிப்பட்ட அழகான உணர்வோடு இப்போ நம்ம ஒரு அழகான பாடல் கேட்க போகிறோம். அகல் விளக்கு திரைப்படத்தில் இருந்து இந்த பாடல் வரும்போது கே.ஜே. யேசுதாஸ், எஸ்.பி. ஷைலஜா குரல்களில், இளையராஜாவின் இசையில் கங்கை அமரன் வரிகளில்.

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரைகால் புது, நாகர்கோவில், 9842111364.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி நெஞ்சை தொடும் இசை மழை. இது மரம் நனையும் மதுரமழை. தேரல் சுவையில் சாரல் இசையில் அணைந்து கொண்டிருக்கின்றோம்.

காதல் இருக்கிற இடத்துல கற்பனை இல்லாமல் இருக்குமா? காதல் வந்துட்டாலே நம்ம கற்பனைக்கு ஒரு ரெக்கம் அழைச்சிருங்க. நமக்கு பிடிச்ச ஒருத்தர் பக்கத்தில் இல்லைனாலும் பரவாயில்ல, அவரோட பேசுகிற மாதிரி சிரிக்கிற மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு உலகத்தையே உருவாக்கிடுவோம். கற்பனை அப்படின்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க, நம்ம மனசுக்குள்ளே ஆசையாக இருக்கக்கூடிய விஷயங்களை தான் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். நமக்கு பிடிச்சவங்க நம்ம பக்கத்தில் இல்லை அப்படின்னாலும், எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவங்கள நினச்சி அந்த நினைவுகளோட ஒரு சில கற்பனைகளை

யார் அனுப்பினது, நீங்கள் யாருக்காச்சும் எழுதியிருக்கீங்களா இந்த மாதிரி கடிதம். ஸோ அந்த கடிதத்தோடு சேர்ந்த மறக்க முடியாத நினைவுகளை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இன்றைக்கு பிற்பகல் மணி 1:10 ஹாய் ஸ்நேகிதிய பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சியில் பெண்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் மட்டும்தான் கலந்துக்க முடியும். கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் நேரலை நிகழ்ச்சியில் கலந்துக்க 2602240 மற்றும் 1 2 9 0 7 2 2 அலைபேசி எண் 8 9 0 3 2 5 7 0 3 9. மறக்காதீங்க, என்ன பேசலாம், எப்படி பேசலாம், எவ்வளோ அழகாக பேசலாம் அப்படிங்கிறது இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா?

அன்புள்ள அம்மா, அன்புள்ள அப்பா, அன்புள்ள அண்ணா, இந்த மாதிரி தான் ஒரு காலத்தில் நம்மளோட கடிதங்கள் ஆரம்பிக்கும். அந்த முதல் வரியை எழுதுறப்பவே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் தானாக பிறந்துருங்க. இப்போது தகவலை பரிமாறிக்க எத்தனையோ நிறைய வழிகள் வந்துடுச்சு. ஒரு நொடியில் நம்ம மெசேஜ் அனுப்பிடுறோம். ஆனாலும் கையால் எழுதின அந்த கடிதங்களும் அதை திறந்து படிக்கக்கூடிய நேரம், அந்த நிமிஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் தனி தான். உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதிரி தனியான ஒரு சந்தோஷத்தை, தனித்துவமான சந்தோஷத்தை கொடுத்த அந்த கடிதம் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அந்த கடிதம்

நெஞ்சம் தொடும் இசைமழை இது. மனம் நனையும் மதுரமழை தேரல் சுவையில் சாரல் இசையில் அணிந்து கொண்டிருக்கின்றோம். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்ததா பகலில் ஓர் இரவு திரைப்படத்திலிருந்து பாடல் வரப்போகுது. பாடல் பாடியிருக்காங்க ஜென்சி, இளையராஜா இசையில், கண்ணதாசன் வரிகளில். ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாமே அந்த தோட்டத்துக்கு தான் சொந்தம். ஆனால் அந்த பூக்களோட வாசம், அந்த பூக்களோட வாசம் அந்த தோட்டத்துக்குள்ளே மட்டும் நின்றுடுமா? இல்லவே இல்லை. காற்றில் கலந்து எவ்வளோ தூரம் வேணாலும் போகும். அந்த காற்றை சுவாசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களோட மனசுக்கும் அந்த பூ வாசம் போய் சேரும். அதே மாதிரி தான் அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயமும். நம்ம மனசுக்குள்ளே ஒருத்தர் மேலே அன்பு இருக்கலாம், அந்த அன்பு நம்ம மனசுக்குள்ளே தான் பிறந்திருக்கும். ஆனால் அது யாருக்காக பிறந்துச்சோ அந்த அன்பு எப்படியாச்சும் அவங்கள போய் சேருங்க. பூ எங்கே இருந்தாலும் பரவாயில்ல, அதனோட வாசம் காற்றை தேடி போகும், தெரியுமா? அதே மாதிரி உண்மையான அன்பு எவ்வளோ தூரம் இருந்தாலும் சரி, அது சேர வேண்டிய மனசை போய் சேர்ந்து தான் ஆகும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம். நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுது சுரபி, இதில் பிரதம மந்திரியின் வய வந்தனா யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள். திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

பயணங்கள் பல விதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம். அதில் வந்து ரயில் பயணம் அப்படிங்கிறது அப்படின்னாலே வந்துட்டு ஒரு தனி சுவாரஸ்யம் இருக்குது. நமக்கு தெரியாத எத்தனையோ பேர் கூட ஒரே பெட்டியில் சேர்ந்து பயணிச்சிருப்போம். அந்த பயணத்தில் கிடைக்கக்கூடிய சந்திப்புகளும் சரி, சின்ன சின்ன அனுபவங்களும் சரி, ரொம்ப நாள் கழித்து எடுத்து யோசித்து பார்த்தாலும் சரி, அது ஒரு அழகான நினைவுகளாக மாறிடுங்க. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த நினைவுகள் வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே ஒரு அழகான சுவையான தித்திப்பான தேன் மாதிரி மறக்காமல் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி உங்களோட ரயில் பயணத்தில் மனசை விட்டு நீங்காத ஏதாவது ஒரு நினைவு, ஏதாவது ஒரு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. இன்று பிற்பகல் மணி 3:02 தேநீர் நிலப்பகுதியில் வாராய்த்தொழி. உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள், உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள், முதல் ரயில் பயண அனுபவங்கள் அப்படிங்கறத மறந்துடாதீங்க. 2602440 மற்றும் 2902722 அலைபேசியின் 8903257039. நேரத்தை சரிபார்த்துக்கலாம். நேரம் இப்பொழுது சரியாக 12:31. குமரி பண்பலை 101 நீங்க கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நெஞ்சை தொடும் இசைமழை. இது மனம் நனையும் மதுரமழை. தேரல் சுவையில் சாரல் இசையில் அணிந்து கொண்டிருக்கின்றோம்.

அம்மா அப்படிங்கிற பாசத்தை யாருமே நமக்கு சொல்லி கொடுத்து வரதில்லைங்க. அது இயல்பாகவே நமக்குள்ளே பிறக்கக்கூடிய ஒரு அன்பு. உலகத்தில் எந்த உறவாக இருந்தாலும் சரி, அந்த அன்பையும் பாசத்தையும் நம்ம வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்கலாம். ஆனால் தாய் பாசம் அப்படிங்கிறது அப்படி கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய அந்த நிமிஷத்துல இருந்து அந்த தாய்க்குள்ள ஒரு அன்பு பிறந்துடுதுங்க. அதுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது, எந்த கணக்கும் இருக்காது, எந்த விதமான அப்பொழுக்கும் இருக்கவே இருக்காது. அதனால தான் இந்த உலகத்தில் தாய் பாசம் மாதிரி தூய்மையான அன்பு வேற எதுவுமே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது யோசிக்க வைக்கிற ஒரு கேள்விதான். நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உதிரிப்பூக்கள் திரைப்படத்தில் வரப்போகுது. எஸ் ஜானகி பாடியிருக்காங்க இந்த பாடலை, கண்ணதாசன் வரிகளில் இளையராஜா இசையில்.

நம்ம ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயம் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த எதிர்பார்ப்பு எல்லாம் முடிஞ்சு சரி இனிமே வராது போல அப்படின்னு நினைச்சு நம்ம சோர்வா உட்கார்ந்துருப்போம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல, சுத்தமா எதிர்பார்க்காத நேரத்துல, நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்த அந்த விஷயம் கிடைச்சா அந்த சந்தோஷம் டபுள் சந்தோஷம் தானே. சில விஷயங்கள் இப்படிதான் நம்ம எதிர்பார்க்குற நேரத்தில் கிடைக்காம, எதிர்பார்க்காத நேரத்தில் கிடைக்கும் போது அதோட சந்தோஷமே வேற லெவல். அந்த மாதிரி நீங்கள் உங்களோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருந்து அது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு நிலையில இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆசைப்பட்டுருக்கக்கூடிய அந்த விஷயம் நிச்சயமாக கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு வாழ்த்துதலை சொல்லிட்டு, குமரி பண்பலை 101 மனம் நனையும் மதுரமலை நிகழ்ச்சியிலிருந்து இப்பொழுது விடைபெறுவது பேசாபரி பொன்னிலா பிரதாப்.

நாகர்கோவில் மாநகராட்சி பொதுமக்களுக்கு முக்கிய அறிவிப்பு. நாகர்கோவில் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 2026-2027 ஆண்டிற்கான சொத்து வரியினை 31/10/2026 முழுமையாக செலுத்தி வரித்தொகையில் 5% முதல் அதிகபட்சமாக ரூபாய் 5000 வழங்கப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேலும் மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி மற்றும் கடை வாடகை ஆகியவற்றின் நிலுவைத் தொகையினை 7 தினங்களுக்குள் முழுமையாக செலுத்தி முறையான ரசீது பெற்றுக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மேற்கண்ட காலக்கெடுவிற்குள் நிலுவைத் தொகையினை செலுத்த தவறினால் குடிநீர் இணைப்பு துண்டிப்பு, சீல் வைத்தல், ஜப்தி முதலிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். எனவே மாநகராட்சி கணினி வரி வசூல் மையங்கள் மூலமாகவும் இணையதள முகவரியான

tnurbanepay.tn.gov.in. குயிக் பேமெண்ட் வழியாகவும் டிஎன் அர்பன் இ சேவை ஆண்ட்ராய்டு ஆப் வழியாகவும் எளிய முறையில் வரி செலுத்தலாம். எனவே பொதுமக்கள் தங்களது சொத்து வரி, குடிநீர் கட்டணம் உட்பட அனைத்து நிலுவைத் தொகைகளையும் உடனடியாக செலுத்தி மாநகராட்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க கேட்டுக் கொள்ளப்படுகிறது.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: இனி தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொராக்கோவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகத்தை 8482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு அசோக் ஆனந்த் 13358 வாக்குகளையும் திரு விநாயகம் 4876 வாக்குகளையும் பெற்றனர். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் தமக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 8792 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாராபுரம் தொகுதியில் 12வது சுற்று முடிவில் தாவேகா வேட்பாளர் திருமதி சத்யபாமா தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பானுமதியை விட 6420 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவசிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு முகமது ஃபக்ருதீன் அஜ்மலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் தருவாயில் உள்ளார். மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 7வது சுற்றில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் 59540 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ரெஜிநகர் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவ் சர்க்கார் 34501 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். பிரதேச ராணுவப் படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படையினர் மற்றும் குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அனைத்து தரப்பு மக்களும் நாட்டிற்கு ராணுவ சேவையை உறுதிப்பாட்டுடன் அளிப்பதற்கு பிரதேச ராணுவம் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பு, பேரிடர் நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவற்றில் இப்படையினரின் பங்கு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வோடு நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை அளிக்கும் வீரர்களாக பிரதேச ராணுவத்தினர் செயல்படுவதாகவும் அவர்களின் சேவைக்கு தாம் தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார். மதிப்புமிக்க பிரதேச ராணுவப் படையினரின் பங்களிப்பு வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார். சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் அங்குள்ள இந்திய தூதர் திரு ஷில்பாக் ஆம்புலே அவரை வரவேற்றார். இந்த பயணத்தின்போது

0: அப்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகநாதன், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, மின்னணு, டிஜிட்டல் நிதி, செமி கண்டக்டர், தயாரிப்பு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிங்கப்பூருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு கட்ட பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த 26 ஆண்டுகளில் 194.68 மில்லியன் டாலர் அளவுக்கு அந்நாட்டிலிருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தற்போதைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு காலகட்டத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து லாப நோக்கின்றி பணியாற்றும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் மற்றும் துடிப்பான கிராமங்கள்.
2: நிதி ஆயோக்கின் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் திரிபுரா மாநிலத்தின் தொலைதூர மாவட்டமான தலாய் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்சேய் நலன், ஆரம்ப கல்வி, நுண்ணீர் பாசன திட்டங்கள், கிராமப்புற சாலை கட்டமைப்பு போன்றவற்றில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் முழு வீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக இம்மாவட்டத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவியுள்ளது. தேசிய அளவில் விரைந்து வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் பட்டியலில் திரிபுரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களும் இணைந்துள்ளன. இம்மாநிலத்தில் பங்களாதேஷை ஒட்டி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்களை பெற்றுள்ளன. இந்த கிராமங்கள் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் இணையதள கட்டமைப்பு, தரமான சாலைகள், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சூரிய மின்சக்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்கட்டமைப்பு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் கைத்தறி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது என்பதை உறுதியாக கூறலாம்.
0: நடைபாதை வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சாலையோரம் வியாபாரம் செய்யும் காய்கறி, பழம், பூ, உணவு மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ₹15,000, இரண்டாம் தவணையாக ₹25,000, மூன்றாம் தவணையாக ₹50,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகளுக்கான கிரெடிட் கார்டுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். முறையாக கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும் சாலையோர வியாபாரிகள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பேன் அட்டை, வங்கிக் கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, யுபிஐ ஐடி அல்லது QR கோடு ஆகியவற்றுடன் வர வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் முகாமிற்கு வந்து கடனுதவி மற்றும் கிரெடிட் கார்டு வசதியை பெற்று பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று சிறு தொழிலை மேலும் வளர்த்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாநகர

0: ஆட்சி கேட்டுக்கொண்டுள்ளது. நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
1: அமெரிக்க தொழில்துறை முன்னோடிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் இந்த விருதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்ய நாதல்லா உள்ளிட்ட 6 பேர் பெற்றுக்கொண்டனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல்ஜாரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஹினா ஜப்பானின் யூகி நெய்டோ இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 46.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொராக்காவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:51.
4: தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ்வோம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
5: பற்களில் பிரச்சனையா?
6: கவலை வேண்டாம்,
5: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
6: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
5: தரமான பல் சிகிச்சைக்கு
6: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
5: தொடர்புக்கு
6: 9751117066.
4: நலமாய் வாழ்வோம். பால் பற்களின் பராமரிப்பு குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள்.
7: பால் பல்லு தானே விழுந்து போயிரும் அப்படின்னு நம்ம யோசிக்காம குழந்தைங்களுக்குள்ள பல்லையும் நமக்கு வந்து சேவ் பண்ண முடியும். சோ சின்ன குழந்தைங்கெல்லாம் வந்து பல்லு வலிக்குதாம்மா இப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லும் போது பேரண்ட்ஸ் வந்து டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு வருவாங்க. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க கண்டிப்பா அதை டென்டிஸ்ட் கிட்ட குழந்தைங்களை கூட்டிட்டு தான் வரணும் டென்டிஸ்ட் கிட்ட. ஏன்னா பால் பல்லு தானே விழுந்து போயிரும் அப்படின்னு நீங்க யோசிக்கவே கூடாது. இந்த பால் பல் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு மேஜர் ரோல் நம்ம குழந்தைங்களோட வாயில வந்து பிளே பண்ணும். இந்த பால் பல் குழந்தைங்களுக்கு சிரிக்கும் போது அழகு மட்டும் கொடுக்கறது அல்லாம குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிடுறதுக்கும் உதவும். அது மட்டும் இல்லங்க, இந்த பால் பல்னால நம்ம வரக்கூடிய பல்ல கம்ப்ளீட்டா மேனேஜ் பண்ணி அதாவது அலைன் பண்ணி கொண்டு வரதே இந்த பால் பல் தான். ஒரு பால் பல்ல வந்து சொத்த அரிச்சு போயிடுச்சு, இந்த பால் பல்ல நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு நீங்க வந்து டிசைட் பண்ணவே கூடாது. பால் பல் வந்து போக வேண்டிய அதுக்கான ஏஜ் உண்டு. சோ அந்த டைம் வரைக்கும் பால் பல்ல அங்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு பால் பல்லுக்கும் நமக்கு வரக்கூடிய பெர்மனன்ட் பல்லுக்கும் ஒரு லிங்க் இருக்கு. அதாவது பால் பல்லு போன அந்த கேப்ல தான் நம்மளோட பெர்மனன்ட் பல்லும் வரும். நம்ம ஏர்லியராவே வந்து பால் பல்ல நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய பெர்மனன்ட் பல்லு வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட் மாறி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பிள்ளைங்க வந்து 12 வயசுக்கு மேல இருக்க பிள்ளைங்க வந்து பால் பல் இன்னும் வாயில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ அந்த டைம்ல வந்து நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும், இது பால் பல்லு தானா இல்ல பெர்மனன்ட் பல்லா அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டை வந்து பிளான் பண்ண முடியும். எப்பவும் ஃபர்ஸ்ட் டென்டல் விசிட் குழந்தைங்களுக்கு வந்து எப்ப கூட்டிட்டு வரணும் அப்படின்னா பல்லு வந்தது உடனே நம்ம குழந்தைங்களை கூட்டிட்டு வரணும். இது வந்து எதனால அப்படின்னா, நமக்கு வந்து பேரண்ட்ஸை வந்து நம்மளால கைட் பண்ண முடியும். அது இல்லாம நமக்கு பல்ல பார்த்துட்டு ஏர்லி ரிஸ்க் ஆஃப் கேரியஸ் இன்னும் இந்த சொத்தை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கறதும் நமக்கு பார்த்து சொல்ல முடியும். அப்புறமா சின்ன குழந்தைங்களுக்கு டூத் பேஸ்ட் எந்த பேஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன குழந்தைங்களுக்குன்னே தனியா டூத் பேஸ்ட் எல்லாம்

0: இருக்கு, ஃப்ளூரைட் கண்டென்ட் ரொம்ப அதிகமா இருக்கிற டூத் பேஸ்ட், அந்த டூத் பேஸ்ட் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா பால் பல்லுல வந்து இனாமல் லேயர் வந்து ரொம்ப ரொம்ப தின்னா இருக்கும். இந்த சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு வந்து சொத்த வரதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். சோ ஃப்ளூரைடு இருக்கிற டூத் பேஸ்ட் தான் அதிகமா நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ ஃப்ளூரைட் தெரப்பி அப்படிங்கிற ஒரு தெரப்பி நம்ம வந்து கிளினிக்ஸ்லாம், டென்டல் கிளினிக்ஸ்லாம் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஃப்ளூரைட் வார்னிஷன் ஒரு மெட்டீரியல் குழந்தைங்களோட பல்லுல நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பல்லுல சொத்த வரதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, வராதுன்னெல்லாம் இல்ல. அண்ட் ஆல்சோ பெர்மனன்ட் பல்லு வந்ததுக்கு அப்புறம் அந்த பல்லுல ப்ரிவென்டிவா நம்ம வந்து ஒரு ஃபில்லிங் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். ஏன்னா ஸ்டிக்கியான ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து அதுல ஸ்டக் ஆகாம இருக்கும். சோ இது வந்து ஒரு ப்ரிவென்டிவான ஒரு ஃபில்லிங், அதோட பேர் வந்து பிட் அண்ட் ஃபிஷர் சீலன்ஸ் சொல்லுவோம். சோ இது வந்து ஒரு டீப் க்ரூவ்ஸ், நம்ம பல்லுல இருக்க க்ரூவ்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபுட் எல்லாம் ஸ்டக் ஆகாம இருக்கிறதுக்காக நம்ம ப்ரிவென்ட் பண்றோம். அண்ட் ஆல்சோ குழந்தைங்க பால் குடிக்கும் போது சுகர் ஆட் பண்ணிருந்தீங்க அது கண்டிப்பா நீங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா நர்சிங் பாட்டில் கேரிஸ் அப்படின்னு ஒரு கேரிஸ் வந்து ப்ராக்ரஸ் ஆகும், இதனால சொத்த விழுறதுக்கான சான்சஸ் இன்னும் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். சோ பால் பல்ல எவ்வளவு ப்ரொடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு ப்ரொடெக்ட் பண்றது நல்லது.
1: பால் பற்களின் பராமரிப்பு குறித்து விளக்கியவர் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகிராஜ் அவர்கள். குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ்வும் கேட்டீர்கள்.
2: பற்களில் பிரச்சனையா?
3: கவலை வேண்டாம்,
2: உங்கள் புன்னகைக்கு சரியான தீர்வு
3: குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை.
2: தரமான பல் சிகிச்சைக்கு
3: தாஸ் பல் மருத்துவமனை குளச்சல்.
2: தொடர்புக்கு
3: 9751117066.
4: மண்ணின் மனத்தோடு மக்கள் மனங்களில் நீங்காது இடம்பெற்றிருப்பது குமரி பண்பலை 101. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 12:56. இந்த திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். சுந்தரபாண்டியன் திரைப்படத்திற்காக சைந்தவி பாடியது தாமரையின் பாடல் வரிகளில், என் ஆர் ரகுநாதன் இசையில்.

0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும்
0: உங்களுடன் உறவாடும் குமரி பண்பலை 101
2: எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும். உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்று உலக அஞ்சல் தினம். உலக அஞ்சல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 9 அன்று கொண்டாடப்படுகிறது. 1874 ஆண்டு அக்டோபர் 9 அன்று சுவிட்சர்லாந்தின் பெர்ன் நகரில் உலகளாவிய தபால் ஒன்றியம் நிறுவப்பட்டது. இதை நினைவு கூறும் வகையில் இந்த நாளில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அஞ்சல் சேவையின் முக்கியத்துவத்தையும் மக்களின் அன்றாட வாழ்வில் அஞ்சல் துறையின் பங்களிப்பு பற்றியும் பொதுமக்களிடம் எடுத்துரைப்பதே இந்த நாளின் நோக்கமாகும். தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சில நொடிகளில் தகவல்களை இப்பொழுது பரிமாறிக்கொள்ளலாம். இருப்பினும் அஞ்சல் துறை மனித வாழ்வின் ஒரு அங்கமாக தற்பொழுதும் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அறிவியல் கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன் செய்தி கருவியாய் விளங்கியது நம்முடைய அஞ்சல் துறைதான். ஆரம்ப காலத்தில் ஒருவர் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செய்திகளை அனுப்ப பயன்பட்டது கடிதங்கள். அவை வெறும் காகிதங்கள் மட்டுமல்ல, உணர்வுகளால் உருவான வார்த்தைகளை கடிதங்கள் சுமந்து சென்றன. இந்த கடிதங்களை உரியவரிடம் கொண்டு போய் சேர்த்தது அஞ்சல் துறை. தபால்காரரும் நம் உறவுகளோடு ஒன்றானவர். வேலை சம்பந்தமான தகவல் பரிமாற்றங்களுக்கு இன்றும் அஞ்சல் முறை அவசியமாகின்றது. 1653 ஆண்டு தபால் பெட்டி அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் தபால் பெட்டிகளை மக்கள் எளிதில் கண்டறியும் வகையில் சிவப்பு நிறம் பூசப்பட்டு வைக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்திய அஞ்சல் துறையை பொறுத்தவரையில் நமது நாட்டின் மிக பழமையான மற்றும் பரந்துபட்ட பொது சேவை அமைப்புகளில் ஒன்றாகும். உலகிலேயே அதிக தபால் நிலையங்களை கொண்ட நாடாக இந்தியா உள்ளது. இந்தியாவை பொறுத்தவரையில் அதிக அளவில் தபால் நிலையங்கள் கிராமங்களில் உள்ளன. இந்திய அஞ்சல் துறை நிர்வாக வசதிக்காக நாடு முழுவதும் 23 அஞ்சல் மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. 6 இலக்க அஞ்சல் குறியீட்டு எண்களை கொண்டு ஒவ்வொரு ஊர்களுக்கும் தபால்கள் அனுப்பப்பட்டு உரியவரிடம் சேர்க்கப்படுகிறது. கடிதங்கள் மட்டுமல்லாமல் பார்சல்கள், சேமிப்பு திட்டங்கள், பணப்பரிமாற்றம், காப்பீடு உள்ளிட்ட பல்வேறு சேவைகளையும் அஞ்சல் துறை வழங்கி வருகிறது. 24 மணி நேரமும் செயல்படும் அஞ்சல் நிலைய ஏடிஎம்களும் உள்ளன. நாகர்கோவிலில் செயல்படக்கூடிய தலைமை அஞ்சல் நிலையம் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. உலக அஞ்சல் தினத்தில் அஞ்சல் துறையின் வளர்ச்சியையும் மக்களை இணைக்கும் அதன் நீண்டகால சேவையையும் நாம் பாராட்டும்.

படத்திற்காக. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. இன்றைய ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியில் கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள், இது குறித்து உங்களுடைய நினைவுகளை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம் அன்பு தோழியர்களே. நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் 2909072 இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257309. ஒரு காலத்தில் நம் மனதில் தோன்றிய எண்ணங்களையும் சொல்ல முடியாத உணர்வுகளையும் சுமந்து சென்றவை கடிதங்கள். அம்மாவின் அன்பு, அப்பாவின் அறிவுரை, நண்பர்களின் நட்பு, உறவுகளின் பாசம், பிரிவின் ஏக்கம், சந்திப்பின் எதிர்பார்ப்பு என வாழ்க்கையின் பல தருணங்களையும் கடிதங்கள் சுமந்து வந்திருக்கின்றன. கடிதங்கள் நம்பிக்கையையும் எதிர்பார்ப்பையும் கனவுகளையும் தாங்கி வந்தன. தபால்காரர் கொண்டு வரும் கடிதத்திற்காக வாசலில் காத்திருந்த நாட்கள் தனி சுகம்தான். கடிதத்தை திறக்கும் முன்பே மனதில் எழுந்த பரபரப்பு, கடிதத்தை படித்தபோது மலர்ந்த புன்னகை, அந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் வாசித்து பத்திரமாக வைத்துக் கொண்ட நினைவுகள், இவையெல்லாம் நம் வாழ்க்கையின் அழகான பக்கங்கள். தொழில்நுட்பம் வளர்ந்து ஒரு நொடியில் செய்திகளை அனுப்பும் காலம் வந்துவிட்டாலும், கையால் எழுதப்பட்ட கடிதத்தில் இருக்கும் அன்புக்கும் அதில் பதிந்திருக்கும் நினைவுகளுக்கும் என்றும் தனி இடம் உண்டு. கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகளை மலரச் செய்யும் இந்த நிகழ்ச்சிக்கு குமரி பண்பலை 101 உங்களை அன்புடன் அழைக்கின்றது. வாருங்கள் அன்பு தோழியர்களே. ஹாய் சிநேகிதி நிகழ்ச்சியின் முதல் தோழி யாரு என்று கேட்டறலாம். வணக்கம். வணக்கம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: மதுரையிலிருந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும்
4: சார்.
3: அந்த ஒரு லெட்டர் வந்தோடனே நம்ம பாக்குறது, இன்னைக்கு செல்போன் எல்லாம் அதெல்லாம் உண்மையிலே இல்லாம போச்சு சார். அந்த சந்தோஷங்கள் எல்லாம் லெட்டர் போஸ்ட்மேன் கொண்டாந்து கொடுத்தோடனே ஃப்ரெண்ட்ஸ் இருந்து வந்திருக்குன்னு பாக்குற அந்த சந்தோஷம் இருக்கு பாருங்களேன். அங்க நடக்கிறத எழுதி அனுப்புவாங்க, இங்க இருக்கிறத எழுதி அனுப்புறது, அதெல்லாம். அக்கா வந்து கல்யாணம் பண்ணி போனப்போ 1991 கல்யாணம் அக்காக்கு, அவங்களா பர்த் போனாங்க, அங்க இருந்து லெட்டர் எழுதுவாங்க. அக்கா லெட்டர் ஒரு வாரம் அங்க இருந்து போஸ்ட் பண்ணா ஒரு வாரம் ஆகும் இங்க வர்றதுக்கு.
4: அது ஒவ்வொரு வார்த்தைகளிலும் வந்து ஒவ்வொரு வார்த்தைகளிலும் நினைவுகள் வந்து போகும் இல்லையா?
3: உண்மையிலே சார், அந்த லெட்டர் படிச்சு காமிப்போம் அம்மா அப்பாக்கு, படிச்சு காமிக்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இங்க இருந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் எழுதி, ஒவ்வொரு பேப்பர் ஆளுக்கு ஒரு பேப்பர் எழுதி கவர்ல வச்சு அனுப்புறது அக்காக்கு.
4: எதிர்பார்ப்பும் இருக்கும். இங்க இருந்து கடிதம் எழுதி
3: எடுத்து பேசுறோம், ஆனால்

0: அந்த சந்தோஷம் இப்ப கிடைக்கல.
1: சரிங்கம்மா, இந்த எதிர்பார்ப்பும் இருக்கும். இங்க இருந்து நம்ம ஒரு கடிதம் எழுதும் போது அங்கிருந்து எப்ப கடிதம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நம்மகிட்ட இருக்கும். சரிங்கம்மா, நிகழ்ச்சியில வந்து முதல் தோழி அழகா பேசுறீங்க. நன்றி, நன்றிமா.
0: சரிங்க சார், தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேகிதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. கடிதங்கள் சுமந்து வந்து நினைவுகள் இணைப்பில் வரும் அடுத்த தோழி இந்த நினைவுகளோடு வாராங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். ஞாபகம் வரட்டும், முதல்ல எங்கிருந்து யார் பேசுறீங்கன்னு சொல்லிடலாமா? சரிங்கம்மா, உங்களுடைய ஞாபகம் நினைவுகள் எல்லாம் சொல்லுங்க. நீங்க பேசுற கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு சரியா கேக்கல.
2: அதான்
1: கேக்கலையா அப்படிங்கறத தெளிவா கேக்குது.
2: இப்ப கேக்குதா சார்?
1: கேக்குதுமா, சொல்லுங்க.
2: அன்புள்ள மகனுக்கு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சந்தோஷம் சார்.
1: நலம் நலமரியா அவள்.
2: நீ அங்க எப்படி இருக்கா? இங்க நாங்க நல்லா இருக்கோம். அப்படி ஒவ்வொரு வார்த்தையும்
1: அது வார்த்தைகள் அல்ல, உணர்வுகள் அப்படின்னு சொல்லலாம்.
2: அதான் சார், 15 சார் என்ன கேட்டர் போட்டு ஒவ்வொரு தருங்க. பக்கத்துல பெல் சவுண்ட் கேட்க மாதிரி வருவாங்க. அதுல
1: நினைச்சு பார்க்கும் போது இப்ப எப்படி இருக்குது?
2: ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறக்க முடியல, நாகரிகம் வந்தாலும் நமக்கு அந்த நினைவுகள் மறக்கவே முடியல சார். அந்த எழுதுல லெக்சர் எழுதுனது, அதை மாசுறது, அதை ஓபன் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு தடவை மாத்தி கிழிச்சுட்டு தெரியுமா, அவசரத்துல.
1: அதெல்லாம்
2: மறக்கவே முடியாது சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். இப்போ உங்க
1: சரிங்கம்மா, நன்றிமா. அடுத்து வரக்கூடிய தோழிகளுக்கும் வாய்ப்பு கொடுப்போம். நன்றி நன்றிமா.
2: நன்றி சார்.
1: ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். எங்க யார் பேசுறீங்கம்மா?
3: ஹலோ, வணக்கம் சார்.
1: எங்க யார் சொல்லிரலாமா?
3: என் பெயர் ராஜேஸ்வரி, நான் குளச்சல்ல இருந்து பேசுறேன்.
1: என் பெயர் ராஜேஸ்வரி, நீங்கள் எத்தனை வகுப்பு படிக்கிறீர்கள் அப்படி கேக்குறது மாதிரி இருக்கு.
3: அப்படிங்க சார், என் பெயர் ராஜேஸ்வரி. நான் சொல்லேன் சரி சார், அந்த கடிதம் வரும்போது கடிதம் எங்க அம்மாச்ச பெரிய பீரி மேடு எஸ்டேட்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க.
1: சரி,
3: அப்ப அங்க இருந்து அவங்க எல்லாம் கடிதம் போடுவாங்க. எங்க அம்மையும் கடிதம் போடுவாங்க. அப்ப எங்க அம்மா கடிதம் போடுறதுக்கு என்னக்கே சொல்லி தருவாங்க, எங்க சொல்லுவாங்க எழுதுறதுக்கு. அப்போ அன்புள்ள பெரியப்பா, அந்த அன்புள்ள பெரியப்பான்னு சொல்லியதுல அதே எவ்வளவோ சந்தோஷம், எவ்வளவு உணர்வுகள் அதுல இருக்குது. அதுக்கப்புறம் கடைசியில முடிக்கும் போது, நாங்கள் இங்கு எல்லோரும் நலமாக இருக்கிறோம், நீங்கள் அங்கு எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா, எங்களுக்கு உடன் பதில் தேவை. அப்போ நான் எழுதுவேன் அதுல. அப்போ நான் என் அம்மா கிட்ட கேட்பேன், அம்மா வேற ஏதாவது உங்களுக்கு இதுல எழுதணுமா, நீங்க சொல்லுங்க, நான் இந்த இத போஸ்ட ஒட்ட போறேன், நீங்க சொல்லுங்க. இல்ல மக்களே வேண்டாம், நீ இவ்வளவு எழுதுனா அப்போ போதும். அப்ப நான் அதுல 2-3-4 இடத்துல எழுதி இருக்கேன், உடன் பதில் தேவை, உடன் பதில் தேவை தாத்தா, உடன் பதில் தேவைன்னு எழுதும். அப்ப அந்த அது அந்த கடிதம் வரும் வாரத்துக்கு 15-20 ஆகும். அவங்க அங்க இருந்து சமாதானமாட்டுதான் போடுவாங்க. தபால்காரர் எப்ப வருவாரு வருவாருன்னு நாங்க காத்திருப்போம். தபால்காரர் வந்து ஒரு வீட்டுக்கு முன்னாடி நின்றுட்டு வெள்ள அடிப்பாரு.
1: கடிதம் நீண்ட கடிதமா போயிட்டே இருக்கு, சுருக்கமா எழுதி முடிச்சிடலாமா?
3: வெள்ள அடிச்சு ஒன்னாலே நாங்க எல்லாரும் தபால்காரர் வந்திருக்காரு, நமக்கு போயிருவோம், போய் வாங்குவோம், வாங்கிட்டு வருவோம்னா எங்க வந்து அதை பிரித்து வாசிக்கும் போது அவரும் அதே போல அழகா அழிப்பாரு. அது மகிழ்ச்சியான தருணம், மகிழ்ச்சியான தருணங்கள். அதை இப்ப வாயால சொல்லுவோம்.

0: அது ஒரு உணர்வுகள் நிறைஞ்ச ஒரு சமயம்.
1: சரி சரிங்கம்மா, உங்களுடைய நினைவுகள் அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிம்மா.
0: நன்றி சார், நன்றி.
2: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP, டிமாக், எம்ஃபாக், ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111

0: வணக்கம் சார்.
1: எங்க யார் பேசுறீங்கம்மா?
0: சாந்தி பிரபானந்த், கீழப்பெருளை சார்.
1: சொல்லுங்கம்மா.
0: நன்றி. பொங்கல், தீபாவளி, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாத்துக்குமே ஒரு கிரீட்டிங் கார்டு வரும், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் வந்து. அத பத்திரமா வச்சிருப்போம். அந்த எதிர்பார்த்து இருக்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதே மாதிரி கல்யாணத்துக்கு வெளியில இருந்து வராதவங்க குடும்பக்காரங்க வந்து லெஃப்ட், அதெல்லாம் பத்திரமா வச்சிருக்கோம். ஆல்பம் எல்லாம் பார்க்கும் போது அதை எடுத்து வாசித்து பார்ப்போம்.
1: இல்ல, பொங்கல் வாழ்த்துக்களை வந்து நம்ம வாங்குறதுக்கு தபால்காரர் வந்து வெயிட் பண்ணிட்டே இருப்போம். எப்போ வருவாரு, எப்போ வருவாரு, இல்லையா?
0: அது அழியாத பொக்கிஷமா நாங்க அதை
1: பிரிச்சு பாக்கும்போது நம்ம மனசுக்குள்ள ஒரு சந்தோஷமே தனி சுகம் தான்.
0: அதை படிச்சு பாக்கும்போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில வந்து அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிமா. இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம்.
1: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
2: புளியூர்குறிச்சி சுதா.
1: சொல்லுங்கம்மா.
2: அதாவது நான் ஃபர்ஸ்ட் முதன் முதலேற்று கடிதம் எழுதுறது எங்க அண்ணாக்கு.
1: சரி.
2: அப்ப எங்க அண்ணா என்ன கேரளாவில் இருக்கோம் எப்படி எழுதும் சொல்லியாச்சு. நான் அன்பும் பண்பும் நிறைய நிறைய எழுத்து பிழைகள் எல்லாம் வரும்.
1: ஓஹோ.
2: நாங்க வந்து சொல்லி சொல்லி ஏன்னா 8 வரைக்கும் படித்தான். படிச்சுட்டு எழுதும் போது அவனுக்கு வந்து தாத்தா, நான் வந்து எங்க பாட்டு நிற்கும் போது அவங்க லெட்டர் எழுதுவான், தாத்தா சத்தா பட்டி எல்லாம் எழுதி வைப்பான்.
1: சரி.
2: ஆமா ஆமா, அதை நாங்க சொல்லி சொல்லி சிரிப்போம். அப்புறமா வந்து இப்பவும் நினைவு, எங்க அண்ணா இல்ல, எங்க அண்ணா இறந்துச்சு. அது இப்பவும் நமக்கு இந்த கடிதம் சொன்னதுனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்த பழைய நினைவுகள் எல்லாத்தையும் கொண்டு வர்றது மாதிரி
1: அந்த நினைவுகள் வந்து
2: கடிதம் கிடைச்ச உடனே லெட்டர் போடு அப்படின்னு சொல்லும் போது நாலு நாள் அவங்க நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம், எப்ப வரும் எப்ப வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்புறமா வந்து அந்த 12 மணிக்கு அந்த சைக்கிள் பெல் எப்ப அடிக்கும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு ஓடி போவது வேண்டிட்டு ஆயத்தமா இருப்போம். நம்ம என்னென்ன பக்கத்துல இருக்கவங்க வாங்கி வச்சிருவாங்க, அதெல்லாம் ரொம்ப நினைக்கும் போது ரொம்ப. அப்புறமா நான் எனக்கு எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் ஆசையா தோழி எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தா, நான் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் அவள்கிட்டதான் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் அந்த நினைவதை வச்சு எனக்கு ஒரு பாட்டு எனக்கு எழுதி அனுப்புறேன். எனக்கு அது மறக்கவே முடியல. என்ன பாட்டு சொல்லியாச்சுனாக்கா, சின்ன சங்கமே
1: உங்களோட இந்த நினைவுகள் எல்லாம் வானொலி வழியா, குமரி பண்பலை வழியாக வந்து அழகா சொல்லிட்டீங்கம்மா, நன்றி. நன்றி
2: சார். நன்றி.
1: நிரபுரம் 22 நிமிடம். நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து ஹாய் ஸ்நேதியே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள். அடுத்து வரக்கூடிய தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம் சார், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதியம்மா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லம்மா இருக்கிறோம். நலம் நலமரியாவல்.
3: அதாவது எனக்கு கல்யாணம் வந்து 1976 சார். நான் வந்து நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி மாவட்டத்துல பிறந்தவா. என்ன வந்து வண்டி பெரியார் எஸ்டேட் பக்கம், சபரிமலை பக்கம் கட்டி கொடுத்துட்டாங்க. அந்த காலத்துல தூரத்துல கட்டி கொடுக்கறதுனால பெரிய விஷயம். அப்ப போய் கல்யாணம் முடிஞ்சோன்னா லெட்டர் போடுமக்கா அப்படின்னு அம்மா அப்பா சொல்லி விட்டாங்க. நான் அன்பும் பண்பும் பாசத்துக்குரிய அம்மா அப்பாவுக்கு உங்கள் அருமை மகள் பகவதி அம்மாள் எழுதி கொள்வது என்னவென்றால், நாங்க இங்க எல்லோரும் நலம். இது போல நம் சொந்தங்கள், உறவுகள், நம் உறவுகள் எல்லாரும் நலம் நலமறிய ஆசை அப்படின்ட்டு லெட்டர் போட்டிருந்தேன். லெட்டர் கிடைச்ச உடனே எனக்கு 10 லெட்டர் போடுங்கப்பா அப்படின்னு எழுதியிருந்தேன். அப்பாவும் அதே மாதிரி போட்டிருந்தாங்க. இங்கேயும் போஸ்ட்மேனே எதிர்பார்த்துட்டே இருந்திருக்காங்க, எப்ப லெட்டர் வரும், எப்ப லெட்டர் வரும், கடிதம் இருந்தாலும் இப்படி சொல்லுவோம் வரவழைச்சு எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதே போல 3 நாளைக்கு பிறகு போய் சேர்ந்திருக்கோம். அப்ப 1 வாரத்துல நமக்கு திருப்பி லெட்டர் வருமே அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே போஸ்ட்மேன மெயின் கதவை திறந்து வச்சுட்டே பார்த்துட்டே இருப்பேன் சார். அப்படி ஒரு ஆசை பாசம்னா கடிதம்னா அவ்வளவு சந்தோஷம். அந்த காலத்துல கண்ணை அமைக்கிறதுக்கு முன்னா உலகத்துல நடக்கிறது எல்லாமே தெரிஞ்சிருது. ஆனா அப்ப 3-4 நாள் கழிச்சுதான் நம்ம என்ன விஷயம்னாலும் தெரிஞ்சுக்கணும்.
1: கடிதங்களுக்காக காத்திருக்கிறது அப்படிங்கறது தனி சுகம் தான்,
3: தனி சந்தோஷம். ஆமா சார்.
1: நினைவுகள் இன்னும் நமக்குள்ள வந்து

0: அப்படியே தான் இருக்கும் இல்லையா.
1: ஆமாம் சார்,
0: நன்றி
1: சரி
0: நன்றிம்மா,
1: தேங்க்ஸ் சார்,
0: நிகழ்ச்சியில்
1: ரொம்ப
0: பங்கேற்ற மிக்க
1: சந்தோஷம்
0: நன்றி
1: சார்.
0: நன்றி.
1: ஆ.
0: ஹாய் ஸ்நேகிதன், நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, வந்த உடனே பேசிடலாம் நீங்க. சொல்லுங்கம்மா, பேர் சொல்லிடலாமா? வடசேரில இருந்து யார் பேசுறீங்க?
1: லிசி.
0: சொல்லுங்கம்மா.
1: நான் வந்து 1980 ஒரு ட்ரைனிங் படிக்க வேண்டும் மும்பை போயிருந்தேன். நாசி அங்க 3 இருக்கு. அப்ப நான் ஒரு கடிதம் எழுதி எங்க அப்பா அப்பா எங்க அக்காவுக்கும் அவ
0: நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது.
1: ஆமா சார், எப்ப பேசினாலும் அப்படிதான் கேக்கும்.
0: சரிங்கம்மா, சரி நன்றி நன்றி நன்றிம்மா.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
3: குமரி பண்பலை 101 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
2: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
3: மாலை மணி 5:30 உங்களை அழைத்து செல்கிறோம்.
2: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
3: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
4: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
2: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
3: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
4: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
2: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
4: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
2: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
3: நவராத்திரி நாயகியரின் அருளை பெறுவோம், வாருங்கள்.

0: நேரம் 1:27 நம்ம நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: வணக்கம், பாரசால இருந்து ராணி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: எனக்கு வந்து 93 கல்யாணம் ஆச்சு சார். அப்ப என் ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல இருந்தாரு. அப்போ அவர் வந்து லெட்டர் எல்லாம் போடுவாரு, அதை படிச்சுட்டு அப்படி பாசமா எழுதி இருப்பாரு. அதை படிச்சுட்டு நான் வீட்டுக்கு சாரி எல்லாம் வைப்போமே, அதுக்குள்ள அப்பவும் சூட்கேஸ் எல்லாம் கிடையாது வச்சிருந்தேன். இப்ப எனக்கு 2-3 ஆச்சு, எனக்கு உடம்பு செய்யலாம் அப்பவும் என்ன தெரியல, எடுத்துக்கே போட்டுக்கதா நல்ல பாசமா அப்படி எழுதுவாரு. நான் அதை அப்பப்பமா எடுத்து படிச்சு அப்படி அதை நினைச்சு பயங்கர மனசு பயங்கர இதா இருக்கு. அப்ப நம்ம காத்திருப்போம், அந்த சமயம் போன் எல்லாம் கிடையாது இல்ல, இப்பதானே போன் வந்தது அந்த டைம்ல. அப்படி அந்த போஸ்ட்மேன் வர்றேன் எதிர்பார்த்து 15 ஒரு லெட்டர் வரும்,
0: சரி
1: அப்படியே எதிர்பார்த்திருப்போம் லெட்டருக்கு.
0: அப்படி அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது?
1: இப்ப மனசுக்கு பயங்கர, அந்த சமயம் அப்படி இருந்தாரு, இப்ப அவ்வளவு இது இல்ல, எனக்கு ஒரு நோய் வந்தல அவ்வளவு பாசம் இல்ல, இப்ப ஆனா அதெல்லாம் நான் நினைச்சு பார்ப்பேன். அந்த லெட்டர் இருந்திருந்தா அவர்கிட்ட அதை காட்டலாமே அப்படி நினைப்பேன். ஆனா அந்த லெட்டரை பார்த்து அதை காணல. உடம்பு சரியில்லாம அந்த அம்மா வீட்டுல கொஞ்ச நாள் இருந்தா அப்ப என்ன எடுத்து என்ன பண்ணிருப்பாரு போல இருக்கு, காணல. அது நினைக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். அது அவ்வளவு பாசமா அப்படி எழுதுவாரு.
0: சரி
1: அப்படி
0: சரிங்கம்மா. கடிதங்கள் சுமந்து வந்து நினைவுகள் அழகா பகிர்ந்துகிட்டீங்கம்மா, நன்றி நன்றிம்மா. நீ ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு தோழியர்கள்ட்ட தொடர்ந்து நம்ம பேசலாம். ஜோடி திரைப்படத்திற்காக உன்னிமேனம் எஸ் ஜானகி பாடியது, வைரமுத்துவின் பாடல் வரிகளில் ஏ ஆர் ரகுமான் இசையில்.

0: நேரம் 1:35 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101.1 ஹாய் ஸ்நேகிதியே பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள், நினைவுகளோடு வரும் அடுத்த தோழி யார் எங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், நினைப்பேருக்கு இங்கே பேசலாம்.
1: வணக்கம் சார், நான் சாமிதோப்புலேருந்து திலகவதி.
0: சொல்லுங்கம்மா.
1: எங்கள் சித்தப்பா நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சென்னை, அப்ப பாட்டி லெட்டர் எப்ப வரும் சாவிப்பாங்க.
0: சரி,
1: இருந்து லெட்டர் வந்த உடனே எங்களை பார்த்து அதை படிக்க சொல்லுவாங்க. பாட்டியை படிக்க தெரியாது, எங்களை படிக்க சொல்லுவாங்க. நாங்க படிச்சு சொன்ன உடனே அவங்களுக்கு முகத்திலேயே ஒரு சிரிப்பு வந்துடும். சிரிச்சிட்டு திருப்பி அதுக்கு பதில் எழுத சொல்லுவாங்க. அதையே நாங்களே எழுதுவோம். திருப்பி அதே போல இந்த பன இடம் தாண்டி பாண்டி காட்டுல இருந்து ஆட்கள் எங்க ஊருக்க வருவாங்க, வீட்டு பக்கத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எழுத படிக்க தெரியாது.
0: சரி,
1: அவங்களுக்கும் கடிதம் எழுதுறது படிக்கிறது எல்லாமே நான்
0: தான்.
1: அதனால அவங்களோட சேர்ந்து நான் அப்படி நிறைய கடிதம் எழுதிருக்கேன் சார். இப்பவும் நிறைய ஸ்டாக் வச்சிருக்கேன்.
0: நிறைய கடிதம் எழுதிருக்கீங்க, நிறைய கடிதம் படிச்சிருக்கீங்க, அப்படிதானே?
1: ஆமா சார், இந்த மனசுக்கு நிறைவா.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில்
1: சந்தோஷமா இருக்கணும். என்னை
0: சந்தோஷம் நிலைக்கட்டும். நன்றிமா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம். நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அமுத சுரபி. இதில் பிரதம மந்திரியின் வய வந்தனா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள், திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் வாராய்த்தொழில் நிகழ்ச்சி. உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் இது குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602400 மற்றும் ஒரு எண் 2907722, அலைபேசி எண் 8903257039. ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: நீங்க
0: இருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
1: ஆறாவது படிச்சு போகும்போது அப்பா ராணுவத்துல இருந்தாங்க. அப்போ அம்மா வந்து படிக்க தெரியாதுனால கடிதம் எழுத சொல்லுவாங்க. அவங்க சொல்றத அப்படியே நான் எழுதி அனுப்புவேன். அப்புறமா அங்க இருந்து அப்பா லெட்டர் அனுப்பும் போது அம்மாவுக்கு படிச்சு காட்டுவேன். அப்படி எனக்கு எழுதுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வந்துச்சு, ஆர்வம் வந்துச்சு. அதுக்கப்புறமாட்டு நான் இங்க திருமணம் முடிஞ்சு வந்த பிறகு பக்கத்துல ஒரு அம்மா ஒரு அக்காலாம் அவங்களுக்கு படிக்க தெரியாது, எழுத தெரியாது. அவங்க அவங்களுக்கு நான் எழுதி கொடுத்துட்டு அவங்க கடிதம் வந்தோடனே நேரம் என்ன தேடிதான் ஓடி வருவாங்க. நான் வாட்ஸ்அப் காட்டு அதை பொறுமையா இருந்து கேட்டு திரும்ப அவங்களுக்கு பதில் கிடைச்சிருங்க. ஆனா இப்ப வந்து இப்ப ரொம்ப வருஷத்துக்கு பிறகு நம்ம பண்மலைக்கு கடிதம் எழுதுறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.
0: தொடர்ந்து கடிதங்கள் எழுதிட்டே இருக்கணும் இல்லையா?
1: ஆமா, அந்த ஆர்வம் நம்ம விடல. அதை தொடர்ந்து நம்ம வானொலியே நமக்கு தருது.
0: இல்ல, இப்ப பழைய கடிதங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அந்த நினைவுகள் எப்படி இருக்கும்?
1: ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். நம்ம முன்னாடி கொஞ்சம் எழுத்துக்கள்லாம் நல்லா இருந்திருக்காதுல்லாம் முன்னாடி, இப்ப இதெல்லாம் நம்ம எழுதி எழுதி கை நல்லா திரும்புது.
0: ஒரு உண்மையை சொல்லிட்டீங்க அப்படிதானே?
1: அப்படி
0: பாக்கும்போது குமரி பண்பலை 101 வந்து உங்களுடைய கையெழுத்தையும் அழகாக கொண்டு வந்திருக்கு.
1: இப்போ நம்ம தபால் நிலையத்துல போய் காடு அந்த கடிதம் அதெல்லாம் நிறைய ஸ்டாக்கா வாங்கிச்சு.
0: வாய்ப்புக்கு நன்றி சார். நன்றிம்மா, நன்றி நன்றி.

0: கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகள் வந்து தோழியர்கள் வந்து அழகாக வந்து நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்துக்கிட்டே இருக்காங்க. கடிதங்கள் அப்படிங்கிறது நம்முடைய உணர்வுகள். இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: நீங்க இந்த யார் பேசுறீங்கம்மா?
1: ராஜாஜி கதிரகேசன், வடநிலையிலிருந்து பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: அந்த காலத்துல எல்லாம் நம்ம கடிதம் எழுதும் போது நம்ம உள்ளத்துல உள்ளதை உணர்ச்சி பூர்வமா எழுதணும் சார். காலேஜ் லைஃபா இருந்தாலும் சரி, நான் காலேஜ்ல படிக்கும் போதெல்லாம் ஹாஸ்டல்ல இருக்கும் போதெல்லாம் வீட்டுல இருந்து அந்த கடிதம் வர்றதுக்காக அப்படி காத்து கிடப்போம். இந்த ஒரு கடிதம், ஏன்னா அந்த கடிதத்தை பார்த்தாலே தெரியும் யார் அனுப்பியிருக்காங்கன்னு. அப்பா அனுப்புவாங்க, அண்ணா அனுப்புவான், தங்கச்சி அனுப்புவான். அந்த கடிதத்துக்கு மேலத்தை பார்த்தாலே இவங்கதான் அனுப்பியிருக்காங்கன்னு தெரியும். அது மாதிரி நானும் அதே மாதிரி நல்ல கடிதம் எழுதுவேன். ஆனா இப்பவும் என் பையனுக்கு நான் வந்து அவனுக்கு பர்த்டேக்கு இன்விடேஷன் இந்த கிரீட்டிங்ஸ் அனுப்பும் போது ஒரு கடிதமும் எழுதிதான் வச்சு அனுப்புவேன். அவன் இப்பவும் சொல்லுவான், ஏமா இவ்வளவு இது இருக்கும் போது நீங்க ஏன் இப்படி எழுதிட்டு? ஆனா அந்த எழுதும் போதுதான் அந்த அன்பு நம்ம உணர்ச்சி பூர்வமா அப்படி எனக்கு
0: தெரியப்படுத்துறது. வார்த்தைகள் அல்ல, அது உணர்வுகள் அப்படின்னு.
1: ஆமா மேடம், ஆமா சார். அத வந்து நம்ம அப்படி எழுதும் போதுதான் அது அப்படி வெளிப்படுறது மாதிரி எனக்கு தோணும். அதனால நான் இப்பவும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார்.
0: சரிங்கம்மா, நன்றிமா. நன்றி
1: நன்றி சார். நன்றி.
0: பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

கடிதங்கள் வெறும் காகிதங்கள் அல்ல, அவை நம் வாழ்க்கையின் அழகான தருணங்களை பாதுகாத்து வைத்திருக்கும் நினைவு பெட்டகங்கள். கடிதங்கள் சுமந்து வந்த நினைவுகளை பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேயர்களுக்கும் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் சார்பாக நன்றி.

நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. இனி வருவது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் மூன்றாவது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்று வரும் நிலையில் 2 தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மதுராந்தகத்தில் 8வது சுற்று முடிவில் தாவேக வேட்பாளர் மரகதம் குமரவேல் 31,061 வாக்குகள் பெற்று முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் பரந்தாமன் 20,818 வாக்குகள் பெற்றுள்ளார். இத்தொகுதியில் தாவேக்க 10,243 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக விட முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் கனிதா சம்பத் 17,851 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். தாராபுரத்தில் 16வது சுற்றின் முடிவில் தாவேக வேட்பாளர் சத்யபாமா 48,675 வாக்குகளுடன் முன்னிலையில் உள்ளார். அவருக்கு அடுத்தபடியாக திமுக வேட்பாளர் சுகன்யா 39,039 வாக்குகள் பெற்றுள்ளார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்க 9,636 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகித்து வருகிறது. அஇஅதிமுக வேட்பாளர் பானுமதி 31,067 வாக்குகளுடன் மூன்றாவது இடத்தில் உள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் அசோக் ஆனந்த் 8,400

0: இருக்கிறார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தி தேச வளர்ச்சிக்கு உயர் முன்னுரிமை அளித்து வளர்ச்சி திட்டங்களை முன்னெடுக்கும் பிரதமரின் தொலைநோக்கு திட்டப்பாதையில் நடைபெறும் இரண்டாவது மாநாடு இதுவாகும். ஊட்டச்சத்து, கல்வி, குழந்தை பாதுகாப்பு, மகளிர் பாதுகாப்பு மற்றும் ஆளுமை ஆகியவற்றிற்கு உயர் முன்னுரிமை அளிப்பது குறித்து இந்த மாநாட்டில் முக்கிய ஆலோசனைகள் இடம்பெறுகின்றன. மத்திய மாநில அரசுகளை ஒருங்கிணைத்து சிறப்பான திட்டங்களை பகிர்ந்து சவால்களை எதிர்கொள்வதற்கான செயல்திட்டங்களை முன்னெடுத்துச் சென்று ஆளுமையை மேம்படுத்தி விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவது குறித்து இதில் விரிவாக ஆராயப்படுகிறது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் சிங்கப்பூர் அரசுடன் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தி முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள மூன்று நாள் அரசுமுறை பயணமாக அங்கு சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்தினம், பிரதமர் லாரன்ஸ் வோங் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளை அவர் சந்தித்து பேசுகிறார். எல்லை பாதுகாப்பு படையின் நிறுவன நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படை வீரர்கள் அனைவரையும் வாழ்த்தியுள்ளார். குடிமகன் படைவீரர் என்ற உணர்வுடன் அளப்பரிய அர்ப்பணிப்புடன் தேசத்திற்காக எல்லை பாதுகாப்பு படையினர் செயலாற்றி வருவதாக அவர் புகழாரம் சூட்டியுள்ளார். உலக அஞ்சல் தினத்தையொட்டி மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா அஞ்சல் சேவகர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். டிஜிட்டல் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ள மின்னணு தொழில்நுட்ப சூழலில் மக்கள் சேவையில் மகத்தான பணியாற்றி அவர்தம் விருப்பங்களுக்கு ஏற்ப தன்னலமின்றி அஞ்சல் துறை செயலாற்றி வருவதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே திருச்சி மாவட்டத்தில் தேசிய அஞ்சல் வாரத்தையொட்டி அஞ்சல் சேமிப்பு திட்டங்கள், காப்பீடு, ஆதார், டிஜிட்டல் சேவைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக இதன் கோட்ட அஞ்சலக முதுநிலை கண்காணிப்பாளர் திரு பிரகாஷ் கூறியுள்ளார்.
1: அஞ்சல் சேமிப்பு திட்டங்களுக்கு ஒரு நாள், காப்பீடு சேவைகளுக்கு ஒரு நாள், தேசிய அஞ்சல் வாரம் என்பது மக்களை இணைத்து பல்வேறு அத்தியாவசிய சேவைகளை வழங்கி வரும் இந்திய அஞ்சல் துறையின் பங்களிப்பை கொண்டாடும் வாரமாகும். டாக் சேவா, ஜன் சேவான்னு சொல்லுவாங்க. புதிய ஆதார் பதிவு, பெயர், முகவரி புதுப்பித்தல் அல்லது மாற்றுதல், பலதரப்பட்ட சேவைகளை அஞ்சல் ஆதார் மையங்களில் நம்ம பெறலாம். திருச்சிராப்பள்ளி தலைமை அஞ்சலகத்தில் காலையில 8 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நம்ம இந்த சேவை வழங்கப்படுகிறது.
2: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. 2015 ஆம் ஆண்டு மத்திய அரசு பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கத்தை தொடங்கியது. பெண் சிசு கொலையை தடுத்து, பாலின பாகுபாட்டை களைந்து, ஒட்டுமொத்த மகளிர் மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு தொடங்கப்பட்ட இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஆக்கப்பூர்வமான மாற்றங்கள் ஏற்பட்டன. அங்கன்வாடி மையங்கள், சுகாதார பணியாளர்கள், ஊராட்சி ஒன்றியங்கள், சமுதாய அமைப்புகள் இடையே பெண் கல்விக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு பள்ளிகளில் பயிலும் மாணவிகளின் எண்ணிக்கை 80.2% அதிகரித்தது. பெண் குழந்தைகளை பாரமாக கருதாமல் குடும்பங்கள் மற்றும் சமூகத்தின் ஆதாரமாக அவர்கள் போற்றப்பட்டனர். கடந்த 10 ஆண்டுகளில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் இயக்கம் மாபெரும் ஆற்றல் மிகு சமூக இயக்கமாக உருவெடுத்து பெண் குழந்தைகளுக்கு மாண்பும் மதிப்பும் மரியாதையுடன் சம வாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டு வருகின்றன.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. தேசிய நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூலம் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 700 மெட்ரிக் டன் வெங்காயம் நியாயவிலைக் கடைகளில் 3வது கட்டமாக விற்பனை செய்யும் பணியை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். நகர்ப்புற நியாயவிலைக் கடைகள், கூட்டுறவு அங்காடிகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 1 கிலோ வெங்காயம் 35 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தென்பெண்ணை ஆற்றில் மாசு ஏற்படுவதை தடுக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒசூர், திருப்பூர் உள்ளிட்ட தொழில் நகரங்களில் காணப்படும் மின் தட்டுப்பாட்டை போக்க அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தகுதி வாய்ந்த ஓவியம், சிற்பக்கலை ஆசிரியர்கள் மற்றும் நூல் பதிப்பாளர்கள் விருது பெற வரும் 20ஆம் தேதிக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என்று அரசு தெரிவித்துள்ளது. இத்துறையில் சிறந்து விளங்கும் 10 பேருக்கு தலா 10,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படவுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் தகவல் அறியும் உரிமை சட்ட விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு நல்லசிவன் இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெற்ற பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணாக்கர் பங்கேற்றனர். தேனி மாவட்டத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில் 500க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணாக்கர் பங்கேற்று விழிப்புணர்வு ஏற்படுத்தினா்.

0: காஞ்சிபுரம் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான சிறப்பு குறைதீர்க்கும் நாள் கூட்டம் இன்று பிற்பகல் 3 மணிக்கு நடைபெறும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சினேகா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் காசநோய் இல்லாத பாரத இயக்கத்தின் சார்பில் பணியாற்றிய தன்னார்வலர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம் பகவத் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். திருச்சி ரயில்வே கோட்டம் சார்பில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை இதன் கோட்ட மண்டல மேலாளர் பாலக்கிராம் நேகி இன்று தொடங்கி வைத்தார். இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. ஆர்க்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் PV சிந்து தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டனோனை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் NR காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. நியாய விலைக் கடைகள் மூலம் 3வது கட்ட வெங்காய விற்பனையை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். தென்பெண்ணை ஆற்றில் மாசை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இந்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி ராஞ்சியில் இன்று இரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 1:55. திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். தனிக்காட்டு ராஜா திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் S. ஜானகி பாடியது வாலியின் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: suspension of a key employment-based green card process for 8 major technology and outsourcing companies, including Indian firms Infosys, TCS, Wipro and HCL. The action also covers Cognizant, Capgemini, Microsoft and Adobe. In cricket, India will take on the West Indies in the second of the five-match T20 international series in Ranchi today. The match is scheduled to begin at 7 p.m. Indian time. India lead the series 1-0 after winning the opening match, with skipper Shreyas Iyer's century powering the hosts to victory. The India Meteorological Department IMD forecast heavy rainfall accompanied by thunderstorms, lightning and gusty winds over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. Heavy rainfall is also likely to prevail over South Interior, Karnataka and Uttarakhand during the day. IMD said Lakshadweep, Bihar, Andhra Pradesh, East Madhya Pradesh, Jharkhand, Odisha, West Bengal and Sikkim are also expected to witness thunderstorms, lightning and gusty winds today. And now before we end the bulletin, the headlines once again. Delhi police declines permission for protest at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi may remain closed from 9 p.m. today till tomorrow. All mail and express trains scheduled to arrive at New Delhi and Hazrat Nizamuddin railway stations between 4 a.m. and 2 p.m. tomorrow stand cancelled at source stations. Prime Minister Narendra Modi to participate in valedictory session of Departmental Summit on Women and Child Development in New Delhi this evening. All India NR Congress wins the Tan Chavadi Assembly constituency in Puducherry, counting on 4 Assembly seats and 1 Lok Sabha seat underway. Ministry of External Affairs clarifies US suspension of PERM applications does not affect H-1B visas. And with that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: உங்களின் எண்ணங்களை வார்த்தைகளால் வண்ணங்களாக்கி வானலைகளின் வழியாக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 2:15. காற்றலைகளில் கலந்து காதுகளுக்கு இன்பம் சேர்க்க வருவது திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடல் வேதம் புதிது திரைப்படத்திற்காக தேவேந்திரன் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் சித்ரா பாடியது. நாளும் வரும், நாளை வரும், நல்ல வேளை வரும், காதல் மனம் காத்திருக்கும், மங்கை மனம் கங்கை என நினைவுகளை சுமந்து வரும், மன்னவனை தேடி வரும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. வளை ஓசை இல்லை காதல் அலை ஓசையோ, இது உள்ளத்தின் ஓசையோ, உயிரின் ஓசையா, கள்ளமில்லா காதல் மொழி ஓசையோ இந்த வளையோசை? திரைசில் அடுத்து வரும் பாடல் சத்யா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் லதா மங்கேஷ்கர் பாடியது வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
2: குமரி பண்பலை 101
3: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
1: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை 5:30
3: உங்களை அழைத்து செல்கிறோம்.
1: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
3: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
1: இம்மாதம் 14 வடிவீசரம் அழகம்மன் திருக்கோவில்,
2: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
3: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
1: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
3: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
1: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின்
3: அருளை பெறுவோம்,
2: வாருங்கள்.

நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. அடுத்து வரும் பாடல் ஒன்னு நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திற்காக எஸ் வி பாலசுப்ரமணியம் சொர்ணலதா பாடியது இளையராஜாவின் இசையில். ஊரும் தெரியவில்லை பெயரும் தெரியவில்லை உள்ளங்கள் மட்டும் எப்படி இடம் மாறியதோ காதல் நாடகம் அரங்கேறியதோ

நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 தேனி நேரத்தில் வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் குறித்து தோழியர்கள் பங்கேற்று நேரலையில் பேசலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722, அலைபேசி எண் 8903257309.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

நேரம் 2:35. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. மலையோடு முகிலாடும் சிலை ஒன்று எழுந்தாடி மனதோடு விளையாடும் மயக்கத்தில் இளந்தென்றல் கவி பாடும். திரைசீல் தொடரும் பாடல் சின்னப்பூவே மெல்ல பேச திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. எஸ் ராஜ்குமார் இசையில்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும்

லாபம். நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் அமுத சுரபி. இதில் பிரதம மந்திரியின் வயவந்தனா யோஜனா உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள், திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நேரம் 2:41. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். திரைசையில் அடுத்து வரும் பாடல் அரங்கேற்ற வேளை திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் சுமாரமணன் பாடியது. வாலியின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில். புன்னகை மின்னலா, பூவிழி மீன்களா, பூவிதழ் தேனிலா, கேசம் அசைவிலா, தழுவும் தெண்டலா, வெண்ணிலா விண்ணிலா, மண்ணிலா இல்லை இந்த பெண்ணிலா.

ஏரல் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இருந்து திரை இசை. மலர்கள் மௌனமானால் உலர்ந்து போகும் வாசம், உறைந்து போகும் காதல் தேசம், கரைந்து போகும் உயிரின் சுவாசம், மறைந்து போகும் காதலும் கவிதையும், இனி மலர் இதழ் திறக்கும் மௌனம் கலையும், புலரும் பொழுதும் புதுமைகள் பேசும். திரைசையில் அடுத்து வரும் பாடல் கர்ணா திரைப்படத்திற்காக வித்யாசாகர் இசையில் வைரமுத்துவின் பாடல் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது.

திரைசீல் நிறைவாக வரும் பாடல் வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் சுனந்தா பாடியது வாலியின் பாடல் வரிகளில். பிள்ளை மொழி அதன் கிள்ளை மொழி அன்னை அறிவாள், முல்லைப்பூ மேனியை நெஞ்சில் அணைப்பாள், எல்லையில்லா அன்பில் என்றும் நனைப்பாள், பசி என்றால் பரிதவிப்பாள், பசியாற்றும் அமுது விஷமானது அறிவாளோ, விழி ஒளியின்றி விஷமென்று அறியாளோ.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது குமரி பண்பலை 101 இருந்து திரை இசை. இனி வருவது வானிலை அறிக்கை. சென்னையில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்திலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழையில்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். நீலகிரி மாவட்டம் அலக்கரை எஸ்டேட் 10 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கூனூர் எடப்பள்ளி ஆகிய இடங்களில் 9 சென்டிமீட்டர், பர்லியார் 7 சென்டிமீட்டர், கோவை மாவட்டம் மக்கினம்பட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், பொள்ளாச்சி ராமநாதபுரம் மாவட்டம் முடுக்குளத்தூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி கூனூர் சேலம் மாவட்டம் வாழப்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், காஞ்சிபுரம் மணமேல்குடி திருச்செந்தூர் சங்கரன்கோவில் பெரியகுளம் கொல்லிமலை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடையாமடை ஊத்து ஆழியார் அன்னவாசல் சின்கோனா நாலுமுக்கு பூதப்பாண்டி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிவலோகம் அருப்புக்கோட்டை மயிலம் சேரன்மாதேவி பாபநாசம் ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம் முசிறி மேலூர் குலசேகரப்பட்டினம் வால்பாறை தாராபுரம் போடிநாயக்கனூர் திருப்பத்தூர் பெரம்பலூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. ஈரோடு கரூர் திருவள்ளூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 முதல் 5 டிகிரி வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. சென்னை கோவை தர்மபுரி கன்னியாகுமரி மதுரை திருப்பத்தூர் திருச்சி வேலூர் மாவட்டங்களில் 1.6 டிகிரி முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 37.6 டிகிரி செல்சியஸ் ஈரோட்டில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24.2 டிகிரி செல்சியஸ் தர்மபுரியில் பதிவாகியுள்ளது. உதகமண்டலத்தில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.2 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று கோவை திருநெல்வேலி நீலகிரி தேனி தென்காசி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருச்சிராப்பள்ளி பெரம்பலூர் அரியலூர் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் மாவட்டங்களில் காரைக்காலில் ஒரு சில பகுதிகளிலும் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை கோவை நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்று இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. 11ஆம் தேதி தொடங்கி 15ஆம் தேதி வரை கோவை நீலகிரி திண்டுக்கல் விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 15ஆம் தேதி வரை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 18 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.4 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்.
1: வணக்கம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. இவ்விரு தொகுதிகளிலும் தாவேக்கா வேட்பாளர்கள் முன்னிலை வகிக்கின்றனர். எகிப்து ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக லான் பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 22 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன் எடுத்துள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரியில் சங்கத்தமிழ் மூன்றும் அள்ளித்தரும் தேனிசையாய் குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். நேரம் 3:02. தேநீர் நேரம். இதில் இன்று இடம்பெறுவது வாராய் தோழி.

0: பாறைத்தொழில் நிகழ்ச்சியில் உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் அன்பு தோழியர்களே. நிகழ்ச்சியில் பங்கேற்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 260240 மற்றும் 290722. இணைப்பு எண் 04652. அலைபேசி எண் 8903257039. ரயில் பயணம் என்றாலே நம் மனதில் ஒரு தனி உற்சாகம் பிறக்கும். தண்டவாளத்தில் ரயில் ஓடும் ஓசை, ஜன்னல் வழியே வேகமாக கடந்து செல்லும் காட்சிகள், ரயில் நிலையங்களில் ஒலிக்கும் அறிவிப்புகள், இவை அனைத்துமே நம் நினைவுகளில் நீங்காத தடங்களை பதித்து விடுகின்றன. அதிலும் முதன் முதலாக ரயில் பயணம் செய்த அனுபவம் என்பது வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத ஓர் இனிய நினைவாகவே இருக்கும். முதல் முறையாக ரயில் ஏறி அந்த தருணம், பயணத்தின் போது சந்தித்த மனிதர்கள், பார்த்த இயற்கை காட்சிகள், குடும்பத்தினருடன் பகிர்ந்த மகிழ்ச்சி என ஒவ்வொருவருக்கும் அனுபவங்கள் இருக்கும். சிலருக்கு அந்த முதல் ரயில் பயணம் உற்சாகத்தை தந்திருக்கும், சிலருக்கு புதிய அனுபவங்களை தந்திருக்கும், இன்னும் சிலருக்கு வாழ்நாளில் மறக்க முடியாத அழகான நினைவாக மாறியிருக்கும். உலகில் உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்களை குமரி பண்பலை 101 வானொலி பயணத்தில் பகிர்ந்து கொள்ளலாம் தோழியர்களே. வாரத்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் முதல் தோழி யாரு, எங்கிருந்து கேட்டறலாம்? வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா, தலைப்பு கேட்டீங்களா? உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள்.
1: சார், நான் வந்து 3ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும் போது
0: கன்னியாகுமரியில இருந்து
1: கோட்டார் வர, பஸ்ஸுக்கு போறதுக்காண்டி இருந்தோமா, அப்ப பஸ் கிடைக்கல.

0: போட்டோ எடுக்கிறதுக்கு எங்களை அப்படியே கூட்டிட்டு வந்தா. எனக்கு அது வந்து ரொம்ப ஞாபகம் இல்லை, எப்படி சின்ன பிள்ளைல, அதனால ரொம்ப ஞாபகம் இல்ல. ஆனா ட்ரெயின்ல போயிருக்கேன்.
1: சரி,
0: அது பிறகு கொஞ்சம் வளர்ந்த பிறகு எங்க பாட்டி கூட இல்ல, அம்மாக்கு அம்மா கூட இல்ல, சுசீந்திரத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு.
1: ஓஹோ.
0: அது ட்ரெயின்ல போறதுக்கு ஆசைப்பட்டு எங்க அம்மாவுக்கு அம்மா கூட இல்ல, பாட்டி கூட இல்ல போயிருக்கேன். என்னது நெல் வாங்க போவார்.
1: ஓ, கன்னியாகுமரியில இருந்து கோட்டாறு, அடுத்து சுசீந்திரத்துல இருந்து கன்னியாகுமரி இல்லையா? சரி, இந்த முதல் தடவையா ரயில்ல ஏறணும்னு உங்களுக்கு எப்படி இருந்து, அந்த அனுபவம் எப்படி இருந்து?
0: அது வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா, ரொம்ப ஞாபகம் இல்ல சார். ஆனா வந்து ட்ரெயின்ல போனோங்க ஆசையில, பாட்டி கூட இல்ல அப்படி வந்தேன். அது பிறகு கொஞ்சம் கல்யாணத்துக்கு பிறகு போனதுதான் ஞாபகம் இருக்கு.
1: சரி,
0: சுசீந்திரத்துல அப்ப வந்து ரயில்வே ஸ்டேஷன் உண்டு, இப்ப கிடையாது. அதுல போகும்போது அந்த ஞாபகம் வரும், நம்ம பாட்டி கூட இல்ல போனோம்ல அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரும்.
1: சரி,
0: வேற கல்யாணத்துக்கு பிறகு போனதுதான் நல்ல ஞாபகம் இருக்கும்.
1: சரி, இதுல வந்து தலைப்பு வந்து உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள். சரி
0: சார், இதுதான் கொஞ்சம் ரொம்ப ஞாபகம் இல்ல, அந்த இடம் போன உடனே அந்த ஞாபகம் வரும்.
1: சரிங்கம்மா, நிகழ்ச்சியினுடைய முதல் தோழியா வந்து அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றிமா.
0: நன்றி சார்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
1: நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய் தோழி. உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள். இணைப்பறக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டுருவோம். வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம். எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: பெரியவளையில இருந்து விஜயா பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
3: அத முதன் முதல்ல போன ட்ரெயின் பயணம்னா நாகர்கோவில் டு கோயம்புத்தூர். அத மாலை நேரம். அத நம்ம அந்த ட்ரெயின பிடிக்கிறதுக்காக போகும்போது எங்கேயுமோ ஒரு திருவிழா கூட்டத்துக்கு போன போல ஒரு உற்சாகம் சார். முதன் முதல்ல நம்ம போகும்போது அவ்வளவு ஒரு ஆரவாரத்தோட அது எப்படி இருக்கும், அந்த பயணம் என்னன்னு இருக்குங்கிறத அந்த எதிர்பார்ப்பு ஓடி போனோம். அது கூட ஒரு கை குழந்தையோடி நாங்க போனது. அந்த ட்ரெயின்ல தொட்டில் கட்டின ஞாபகம். அப்படி தொட்டில் கட்டி குழந்தை தூங்க வச்சோம். அந்த முன்ன பின்ன தெரியாத முகங்கள் ஏறும்போது ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை அப்படி கண்ணும் காணாமலும் இருந்துகிட்டு அந்த ட்ரெயினை விட்டு இறங்கும் போது ஒரு சகோதர தத்துவத்தோடு நம்ம பழகிக்கிட்ட பழக்கங்கள் அது ரொம்ப இனிமையா இருந்தது சார்.
1: இனிமையான நினைவுகளை வந்து சுமந்துட்டே போயிருக்குது இல்லையா?
3: ஆமா, அதே போல ஒரு இரவு முழுதும் பயணம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட்ல எல்லாம் தூக்கமே இல்ல. இப்பம்னா சரி, நம்ம சீட்டை பிடிச்சாச்சு தூங்கிடலான்னு இருக்கோம். அப்ப தூக்கம் இல்ல. அந்த இரவு நேர காட்சிகள் வந்து ரொம்ப தெரியல. அந்த அதிகாலை காட்சிகள் வந்து ரொம்ப பிரமிப்பு சார். அது அந்த இயற்கை, அந்த இடங்கள்ல விவசாயங்கள், அந்த தோட்டங்கள் எல்லாம் பார்க்கும் போது அப்படி பச்சை பச்சையர்னி அந்த குருவிகளோட ரீங்காரத்தோடி அதை ரொம்ப அற்புதமா ரசிச்சோம். அந்த நேரம்
1: ஜன்னல் ஓரமாக அந்த இயற்கை காட்சிகள் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனா நம்ம மனசை விட்டு போகாது
2: முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை தெரிகால் புதர் நாகர்கோவில் 9842111394.
1: வாராய்த்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி. வணக்கம்.
4: ஹலோ.
1: வணக்கம், இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா? நல்லம்மா இருக்கிறோம். உங்களின் முதல் ரயில் பயண அனுபவம் சொல்லுங்க.
4: முதல் ரயில் பயண அனுபவம் வந்து எங்க சித்திக்கு பையனுக்கு கல்யாணம். அப்ப நாங்க ஒரு ஃபேமிலியில நாலஞ்சு ஃபேமிலி உண்டு.
1: சரி,
4: ரயில்ல அந்த கல்யாண திருமணத்துல வண்டி ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஃபுல்லா 2 மாசத்துக்கு முன்னாலே புக் பண்ணி எல்லாரும் ஒரே கம்பார்ட்மெண்ட்ல இருந்து ரொம்ப கல்யாணத்துல வண்டி நல்ல ஜாலியா இரவு பூரா முழுக்குதான் முழுச்சு. அவன் காலி காலையில நேரம் விடியும் போது ரெண்டு சைட்லயும் வந்து இந்த பச்சை பச்சை புல் அந்த காசு அந்த இது அவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவத்துல அங்க

0: கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தோம். நீங்க இந்த தலைப்பை தந்ததுக்கு இது சொல்லணும்னா மூணு மணிக்கே ரெடி பண்ணி இருக்கணும்.
1: சரி, பயண அனுபவங்களோட இருந்திருக்கீங்க இல்லையா?
0: ஆமா, ரொம்ப ஜாலி. எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் இந்த கல்யாணத்துக்கு போன அனுபவம் மறக்கவே முடியாது.
1: எப்பவும் போனாலும் இப்ப வந்து ரயில நம்ம பார்த்த உடனே இந்த முதல் ரயில் பயண அனுபவம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா?
0: இது முதல்ல போனதே ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
1: சரிங்கம்மா, நன்றிம்மா, நன்றி நன்றி
0: நன்றி.
2: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: AMB ஜெய்ஹரங்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய் தோழி. உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் இணைப்பில் வரும் அடுத்த தோழி. வணக்கம்.
4: ஹலோ,
1: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
4: என் பெயர் ராஜேஸ்வரி, கிளாஸ்ல இருந்து பேசுறேன் சார்.
1: என் பெயர் ராஜேஸ்வரி சொன்னவனே நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்மா. சொல்லுங்கம்மா.
4: சாரி, உங்கள் பெயர் பயணம் வந்து நான் இங்க இருந்து செகந்தராபாத் போனது. அது ஒரு நான் தனிமை போனது.
1: சரி,
4: தனிமை போகிற நேரத்துல வந்து நமக்கு மொழி பிரச்சனை வந்தது. அவங்க ஏன்னா பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் மாறி மாறி இங்கிலீஷு, ஹிந்தி, தெலுங்கு இதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்ப ஏன்னா பக்கத்துல நான் எங்க ரெண்டு மதர் மாதிரி இருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, உங்களுக்கு எந்த இடம் கன்னியாகுமரி மாவட்டம்னு எழுதி சொன்னேன். அப்ப அவங்க கேட்டாங்க, ஹிந்தி தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா? அப்ப நான் சொன்னேன், தமிழ் தெரியும், மலையாளம் தெரியும்.
1: சரிங்கம்மா.
4: அப்ப வந்து அவங்க வந்து என்னெல்லாம் பேசி அந்த சிக்ஷா கேள்விக்கு அவங்க செய்யல சொல்ல நேரம் எனக்கு புரியும், மற்ற மாதிரி எனக்கு புரியல. சரி, எப்படியும் சரி, நாங்க வந்து எனக்கு செகந்தராபாத் இறங்கேண்டியது எனக்கு வருது. எனக்கு எனக்கு போன் எனக்கு மக போன் போட்டுட்டே இருப்பா.
1: சரி,
4: இப்ப எந்த வந்து
1: சொல்றத சுருக்கமா சொல்லிடலாமா? ரயில் பெட்டி மாதிரி நீளமா சொல்லிட்டே இருக்க வேண்டாமே.
4: எனக்கு இடம் தெரியாது, நான் பக்கத்துல ஒரு ஆள் இருக்கு குடிக்கிட்டு, அந்த ஆளு ஒன்னிட்ட பேசும் பேசிட்டு போகும்போது அந்த மதர் வந்து, நான் புறப்படியே நீங்க இன்னும் சந்தோஷமா பேசி வாருங்க. அந்த மதருக்கு ஞாபகம் எனக்கு இப்பவும் வருது சார்,
1: மனசுல இருக்குது.
4: மனசுல, ஆமா மனசுல இருக்குது.
1: சரிங்கம்மா, நன்றி நன்றிமா,
4: நன்றி நன்றி நன்றி.
5: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
2: குமரி பண்பலை 101 நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
5: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
2: மாலை மணி 5:30 உங்களை அழைத்து செல்கிறோம்.
5: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
2: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில், இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
5: இம்மாதம் 14 வடிவேஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
2: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம், இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
5: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
6: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
5: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
2: நவராத்திரி நாயகியரின் அருளை பெறுவோம், வாருங்கள்.
1: நேரம் 3:15 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய் தோழி. உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் குறித்து தோழிகள் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணைப்பு வரக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம்.
7: ஹலோ
1: வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?

0: ஒரே ஒரு குறைச்சி சொல்லாத இருக்கேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
0: பாட்டுல ஞாபகம் வரும் சார், குடு குடு வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகுது புள்ளாச்சி வண்டி சொல்லிட்டு பாட்டு ஞாபகம் வருது. அதாவது நான் வந்து எங்க ஊர் இருக்க இடம் பெரு செல்லவுல எங்க வீடு, அப்ப அதை வந்து பெரியவங்க சொல்லுவாங்க அந்த கிழக்க கிழக்கேன்னு சொல்லுவாங்க. அப்ப வந்து அங்க இருந்து நான் வந்து எங்க மாமா வீட்டுல நிற்கும் போது ஆளூர்ல வரேன், ஆளூர்ல ரயில் இருக்கு.
1: அதனாலதான் பாடுனீங்களா கிழக்கே போகும் காமாட்சி வண்டி?
0: ஆமா சார். அது என்னன்னாக்கா அங்க இருந்து வரணும்னா அப்ப இந்த லெவன்ய பஸ் மட்டும்தான் எங்க ஊருக்கு போகும், அப்ப பஸ் எல்லாம் கம்மி. அப்ப என்ன பண்ணுவோம்னாக்கா ஆளுவங்க வந்து பஸ்ஸுக்கு ட்ரெயினுக்கு வந்து நிற்கும் போது எங்களுக்கு வந்து மார்த்தாண்டா அடுத்து பல்லம்பலை அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு ஊர் இருக்குது. அது இப்ப எனக்கு ஞாபகம் இல்ல எந்த இடத்துல போன வந்தோன்னு. அது அந்த இடத்துக்கு வந்து கை காட்சி சரியா தாத்தா பாட்டி கூட கைபிடிச்சு நடந்து போன அந்த சின்ன வயசுல நடந்து போன ஞாபகங்கள் தான் இருக்கு. அது வந்து வண்டியில ஏறும் போது கொஞ்சம் பதட்டம், அந்த நடுஞ்சு நடந்த வண்டி போறது மாதிரி நமக்கு தெரியாது. அது ஆனா வண்டி போகுது, ஆனா ஒரு இடத்துல வரும்போது ஒரு இருட்டா வரக்கூடிய நேரத்துல அந்த இடத்துல வரும்போது நமக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிருவாள். அந்த பயந்த அந்த ஞாபகங்கள் எல்லாம் இருக்கு.
1: சரிங்க.
0: ஆமா சார், அது ரொம்ப சந்தோஷமா
1: பாட்டோட ஆரம்பிச்சீங்க இல்லையா?
0: ஆமா ஆமா, அதான் அந்த ஊரை வந்து கிழக்காப்ப நமக்கு தெரியாது பெரும் செல்லவில்லை அப்படின்னு சொல்லிவிடாது எனக்கு தெரியாது. அவங்க சொல்லுவாங்க கிழக்க கிழக்க எதுல போனா ரயில்ல போனோம், ரயில்ல போனா ட்ரெயின் இப்பதான் தெரியுது ட்ரெயின் ட்ரெயின் நம்ம வந்து அறிவு வந்த பிறகு. அது வரைக்கும் எதுல போனா அப்படின்னு சொல்லி கேட்டாச்சுன்னா ரயில்ல தான் போனோம், வேற எங்க போறது ரயில்ல தான் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய அந்த பேசின அந்த வார்த்தைகள் கைபிடிச்சு நடந்தது, அந்த ட்ரெயினுக்கு வந்து காவல் நின்னது, ஒவ்வொரு ஆளும் கையை பிடிச்சு விட்டது, அந்த ஜன்னல் ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்தது, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அந்த நம்ம கீழே விழுந்துருவோமோ, படிச்சுக்கிட்ட வந்தோன்னா விழுந்துருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்த
1: பாட்டோட ஆரம்பிச்சீங்க, சிரிப்போட நிறைவு பண்ணிருக்கீங்க. நன்றிமா, நன்றி நன்றி. இனி ஒரு திரைப்பட பாடலை கேட்டுட்டு தோழியர்கள்ட்ட தொடர்ந்து நம்ம பேசலாம். கிழக்கை போகும் ரயில் திரைப்படத்திற்காக கங்கை அமரனின் பாடல் வரிகளில் இளையராஜாவின் இசையில் எஸ் ஜானகி பாடியது.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. நேரம் 3:22 நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய் தோழி. வாராய்த்தோழி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நீங்க யார் பேசுறீங்கம்மா?
1: நிலா மண்டிக்கார்ல இருந்து பேசுறேன் சார்.
0: தலைப்பு கேட்டீங்களா?
1: ஆமா, முதல் ரயில் பயணம்.
0: அனுபவம் கிட்ட சொல்லலாம்.
1: ஓகே, முதல் ரயில் பயணம்னாக்குள்ளே ஒரு கொஞ்சம் வருஷம் முன்னாடிதான் போயிருந்தோம். சிஸ்டரோட குழந்தைக்கு திருப்பதியில வந்து முட்டை போடுறதுக்காக போயிருந்தோம். சென்னையில இருந்து போற மாதிரி இருந்துச்சு. அப்பதான் ட்ரெயின்ல போனோம். அதாவது ஃபேமிலியோட சேர்ந்து போற அந்த ஒரு இது இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. நிறைய அதாவது போகும்போது அம்மாவோட சிப்லிங்ஸ் அவங்களோட பிள்ளைங்க எல்லாரும் இருந்ததுனால போகும்போது இந்த சைகை வச்சு அந்த சாங் எல்லாம் கண்டுபிடிக்கிறதெல்லாம் விளையாடி அப்படி ரொம்ப ஜாலியா இருந்துச்சு. நாங்க அப்படி விளையாட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சுத்தி வேற தெரியாதவங்க எல்லாம் கூட அந்த சைகையை பார்த்து
0: வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா?
1: ஆமா, அது வந்து நட்பு பேசி பழகி தெரிஞ்சுக்கிட்டோன்னு வர எல்லாரும் அந்த இடத்துல எல்லாருமே ஒரே கம்பெனி
0: ரயில் பயணம் வந்து நம்மள வந்து குழந்தைகளாக மாத்திருது.
1: தனியா போனா அது வந்து ஒரு வேலைக்காக போறோம் அப்படின்றது வேற, பட் தாக்கத்து போது நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் தான்.
0: சரிங்கம்மா, நிகழ்ச்சியில வந்து அழகா பகிர்ந்துகிட்டீங்க, நன்றி. நன்றிமா.
1: ஓகே சார், தேங்க்யூ சார, தேங்க்யூ.
2: தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் நலன் பாதுகாப்பு சட்டம் 1997 பிரிவு 3 கீழ் அரசாணை எண் 854 உள்துறை நாள் 14/12/2011 படி இடைமுடக்கம் செய்யப்பட்டு சட்டப்பிரிவு 4(3) படி OA நம்பர் 10/2016 நாள் 27/11/2018 படி சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணா நிதி நிறுவனத்தின் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் வட்டம் திருவட்டார் குலசேகரம் மற்றும் பேச்சிப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்கள் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் 14/10/2026 அன்று காலை 10:30 மணிக்கு கன்னியாகுமரி மாவட்ட நாஞ்சில் கூட்ட அரங்கில் வைத்து பகிரங்க ஏலத்தில் விடப்பட உள்ளது. மேற்படி ஏலத்தில் கொண்டுவரப்படும் அசையா சொத்துக்களின் விவரங்களை அலுவலக வேலை நாட்களில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக சி பிரிவில் தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஏலமிடப்பட உள்ள அசையா சொத்துக்கள் பற்றிய விவரங்கள் மாவட்ட அரசிதழில் அறிவிக்கை செய்யப்பட்டு கன்னியாகுமரி மாவட்ட இணையதளம் www.kanyakumari.nic.in இதில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஏலத்தில் கலந்து கொள்ள விரும்புவோர் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக ₹50,000 கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் கன்னியாகுமரி அவர்கள் பதவியின் பெயரில் பெற்று

நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வாரத்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.

0: நேயர்களே ஜாக்கிரதை, நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் வராமல் இருக்க பணம் அனுப்பும் போது பேர் மற்றும் பணத்தை ஒரு முறைக்கு இருமுறை சரிபார்க்கவும்.
1: RBI சொல்கிறது, யாருக்காவது பேமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாயிருங்க.
2: வாரத்துளி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி யார் எங்கிருந்தே கேட்கலாம். வணக்கம். வணக்கம், இணைப்புல தான் இருக்கீங்க, இணைப்புல வந்து உடனே நீங்க பேசிடலாம்.
3: வணக்கம் சார்.
2: எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: சவரிமலை வடக்கு போனும் சார்.
2: சொல்லுங்கம்மா.
3: சார், நான் ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல போனது வந்து கோட்டைக்கு சார், கேரளாக்கு. எங்க அண்ணன் எங்க ஒருத்தங்க ஃபேமிலியா இருக்காங்க.
2: சரி.
3: அப்ப நாங்க இங்க எல்லாரும் சேர்ந்து போனோம். அம்மா, அப்பா, பிள்ளைங்க, அண்ணை, மைனி பிள்ளைங்க எல்லாம் ஒரு 10-12 பேர் சேர்ந்து போனோம்.
2: சரி.
3: அப்ப எங்க எங்க டிக்கெட் எடுக்கணும் எந்ததுன்னு எங்களுக்கு தெரியாதான். எங்க அண்ணன் கூடனால எங்களுக்கு எங்களை அவங்க கூட்டு போனாங்க.
2: எத்தனை பெட்டி அப்படின்னு எண்ணணும்
3: எத்தனை பெட்டி இருக்கு, என்ன ட்ரெயின்ல எது எவ்வளவு பெருசா இருக்கு அப்படிலாம் சொல்லி எண்ணி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் சார். அப்புறமா உள்ள ஏறி போய் உட்கார்ந்தா எதுல உட்காரணும் தெரியல. அங்க எங்க ஒரே ஓட்டம் எல்லாரும் சேர்ந்து. அப்புறமா அந்த சீட்ல எல்லாரும் சேர்ந்து இருந்தாச்சு. இருந்தா மேல ஒரு உட்கார்றது மாதிரி கம்பி இருக்கலாம். அதுல சின்ன பிள்ளைங்களை தூக்கி இருத்தி அவங்க இருந்து கீழே இறங்கி அந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறமா சைட்ல பாத்துக்கு ரொம்ப அழகா இருந்தது சார். இடங்கள்லாம்
2: இயற்கை காட்சிகள் இல்லையா?
3: இயற்கை காட்சிகள் ரொம்ப அழகா இருந்தது சார். ஒவ்வொரு இடங்களும் தாண்டி போக போக ஒவ்வொரு மக்களோட வீடுகள்ல இருந்து செடிகள் மற்றும் தோட்டங்கள், மக்களோட வேலை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் பாத்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது சார். அந்த இடங்கள் வீடு எல்லாம் நல்லா இருந்தது சார்.
2: பில்டிங் எல்லாம் பார்க்க உங்களுடைய முதல் ரயில் பயணம், உங்களுடைய நிறைய பேரோட முதல் ரயில் பயணம் இப்படிதான் உங்க கூட வந்து எல்லாரோட முதல் ரயில் பயணம் அனுபவம். சரிங்க, நிகழ்ச்சியில வந்து
3: மறக்க முடியாத ஒரு ஞாபகம் சார்.
2: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிமா. நன்றி நன்றி
3: நன்றி சார்.
2: வாரத்தோழி நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் இது குறித்து தோழியர்கள் நிகழ்ச்சியில வந்து பேசலாம். வணக்கம். வணக்கம், எங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
4: தக்கலையிலிருந்து ஐஷா பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
4: ரெண்டு விஷயம் சுருக்கமா சொல்லிடுறேன். நான் ட்ரெயின்ல ஏறினதே கிடையாது. அப்போ எங்க அண்ணி வந்திருந்தாங்க சென்னையில இருந்து. அவங்கள ட்ரெயின் ஏத்தி விடத்துக்குன்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் கூட்டிட்டு போனோம். கூட்டிட்டு போய் அப்படி ட்ரெயின் புறப்பட நேரம் இருக்கும் சொல்லிட்டு அப்படி பேசிட்டு இருந்தோம் ட்ரெயின் புறப்பட்டு. அப்புறம் என்ன செய்வேன், அவங்க என்ன செய்தாங்க, அவங்களுக்கு பாம்பேல எல்லாம் பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு ட்ரெயின்ல ஏறி இறங்கி.
2: சரி சரி.
4: அவங்க சடான் இடது பக்கம் வாக்கல சாடிட்டாங்க. வலது போ ட்ரெயின் போற பாதைக்கே சாடிட்டேன், தலை கரங்கி விழுந்துட்டேன். அப்புறம்
2: அப்படி எல்லாம் இறங்க கூடாதுமா இல்லையா? அப்படி எல்லாம் இறங்க கூடாது நம்ம.
4: என்ன கொல்லவா கூட்டிட்டு அது மறக்க முடியாது. இனி ஒண்ணு, என் பொண்ணு கல்யாணம் கழிஞ்சு மறுவாரம் இந்த இது ரிசப்ஷன் சென்னையில. அப்போ காலையில 7 மணிக்கு போய் இறங்க வேண்டிய ட்ரெயின் 10 மணி லேட் ஆயிடுச்சு. யாருக்கும் எந்த விஷயமே தெரியாது என்னன்னு. அப்போ அவங்க மைனி மாப்பிள்ளையும் ரயில்வேல வேலையா இருக்கிறாங்க. 10 மணி அவங்க போய் அங்க இறங்கி நின்ன பொருளைக்கு அவங்களுக்கே போன் வருதான், நைட்டு ட்ராக் மாறிட்டுது ட்ரெயின், அதனாலதான் இவ்வளவு லேட்டு. இவங்களும் கல்யாணத்துக்கு வந்துட்டு வீட்டுல போய் இறங்கி நிக்கிறாங்க. அப்பந்தான் அவங்களுக்கே விஷயம் தெரியும். இதுக்கிடையில அவங்களும் ரயில்வே

0: வேப்பில வேப்பாக்க ஆள் தானே.
1: சரி,
0: அது அன்னைக்கும் ஒரு கஷ்டமான ஒரு இதா இருந்த ட்ராக் மாறினா கஷ்டம் தானே அது சொல்லலாம்.
1: சரிங்கம்மா, உங்களுடைய ரகிப்பை நான் உங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி நன்றிமா.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: பாராட்டு நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: குமாரி பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
2: நான் கம்பிக்கு வேலை கிடைச்சிருக்கும் போது சென்னைக்கு போகும்போது ட்ரெயின்ல பஸ் தடவை போனோம். மாமா கம்பிக்கு வேலை கிடைச்சது, மாமா நான் போயிருந்தோம். அப்போ பஸ்ல நமக்கு நெரிச்சு போய் சீட்டுக்கு போல இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருந்து காசு போட்டோமா இருந்துச்சு. அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம். அப்போ நிறைய நொறுக்கு தீனிலாம் வாங்கி
1: சரி, உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவத்தை பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி. நன்றிமா.
2: நன்றி.

0: நீங்கள் கேட்ட பாடல் இணைந்த கைகள் திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் ஜெயச்சந்திரன் பாடியது. நேரம் 3:38 நம்மிடம் நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101 இருந்து தேனி நேரத்தில் வாராய் தோழி. உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் இது குறித்து தோழியர் எல்லாம் பேசிட்டே இருக்காங்க. இணை போறக்கூடிய அடுத்த தோழி என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
1: பரச்சில இருந்து விஜயா பேசுறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நலமா இருக்கிறோம். நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்புறோம். தலைப்பு கேட்டீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு ரயில் ஒரு விஷயம் தான் தவற விட்டேன். சந்தோஷமான விஷயம் இல்ல, சங்கடமான விஷயம்.
0: ஓஹோ.
1: நாம நாகர்கோயில்ல 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது சார். 1 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எங்க பாட்டி இறந்து போயிட்டாங்க. அதுக்காக 2 அத்தை மெட்ராஸ்ல இருக்கவங்க வந்திருந்தாங்க. ஒரு ஃபேமிலி ஒரு ஆட்டோல, இன்னொரு ஃபேமிலி ஒரு ஆட்டோல, நான் அதுலதான் போறேன். நாங்க வந்து பள்ளவளைக்கு போயிட்டோம். அவங்க வந்து நேரம் என்ன, கோட்டாருக்கு போயிட்டாங்க.
0: சரி சரி.
1: ரயில்வே ஸ்டேஷன் எங்க பள்ளவளையில நாங்க போய் நிக்கிறோம். ட்ரெயின் வந்தாச்சு. ஒரே நேர்கோட்டில தான் இருக்கிற ஆளை காணோம். அப்புறம் பார்த்தா ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் போன் பண்ணா அவங்க வந்து கோட்டாருல. இப்படி அலை மோதி கடைசியில 2 பேரும் வந்து வெட்டுண்ணி மடத்துல சந்திச்சு நாகர்கோயில்ல பஸ்லதான் 2வது அனுப்பி விட வேண்டியதா போச்சு
0: அவங்கள.
1: எப்படி இது அனுபவத்தை நான் வந்து இது சொல்றது, ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்லயே 2 ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்கிறதையும் நாம டிக்கெட்டை சரிபார்க்கணுங்கிறதும் பெரிய ஒரு அனுபவமா இருந்தது அன்னைக்கு.
0: ஏன்னா
1: அந்த ஒரு 5 நிமிஷத்துல அந்த ட்ரெயின் வந்து நிக்குது, அந்த நேரம் பட்ட பாடு இருக்குது.
0: சரி, கடைசி ரயில்ல ஏறிட்டீங்கல்ல?
1: இல்ல இல்ல, தவற விட்டுட்டாங்க. ஏன்னா ஒருத்தங்க கோட்டார்ல நிக்கிறாங்க, ஒருத்தங்க பிள்ளவளையில நிக்கிறாங்க.
0: சரி.
1: அப்புறமா 2 பேரும் சேர்ந்துதான் போக வேண்டிய கட்டாயம்.
0: சரி.
1: அப்புறமா நாங்க நைட்டு அவங்களுக்கு பஸ்லதான் ஏற்பாடு பண்ணி நாகர்கோயில இருந்து அவங்கள பஸ்லதான் அனுப்பி விட்டோம்.
0: சரிங்க மேடம். இப்ப நீங்க ட்ரெயின்ல போயிருப்பீங்களா? உங்களுடைய முதல் ரயில் பயணம்?
1: நான் போயிருக்கேன் சார், போயிருக்கேன். நான் வந்து இங்க வேளாங்கண்ணி போகும்போது நாகப்பட்டினம் வரைக்கும் ஒருக்கா போயிருக்கேன். அப்புறமா ஒருக்கா திருநெல்வேலி வரைக்கும் போயிருக்கேன். மத்த மாதிரி ட்ரெயின்ல அவ்வளவு ஏறினதுல. ஆனா நாகப்பட்டினம் போன விஷயம் வந்து கோயிலுக்கு போறதுனால, அது வந்து ஃபேமிலி மட்டும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து இருந்தோம். அது ஜாலியான விஷயம் தானே, நாம ஃபேமிலியா உட்கார்ந்து இருக்கும்போது அரட்டை அடிக்கிறது சிரிக்கிறது அந்த மாதிரி. ஆனா இந்த விஷயம் வந்து நான் தவற விட்டது மாதிரி, இன்னும் யாரும் இது மாதிரி பண்ணக்கூடாது.
0: விழிப்புணர்வு மாதிரி தகவல் இல்லையா? ஒரு விழிப்புணர்வு தகவல் இல்லையா?
1: நன்றி.
0: கோட்டாறு மறை மாவட்டத்திற்கு

0: சொந்தமான
1: அம்மாண்டி விளை புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்போது MBA பயிலும் வாய்ப்பு.
0: இளங்கலை முடித்த மற்றும் வேலை பார்க்கின்றவர்களுக்கும் சேர்ந்து பயிலும் வசதி.
1: பாண்டிச்சேரி பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வீக்கெண்ட் கோர்ஸ் மற்றும் ட்வின்னிங் ப்ரோக்ராமில் MBA பயில விரும்புவோர் அக்டோபர் 13 விண்ணப்பிக்கலாம்.
0: புனித ஜான்ஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அம்மாண்டி விளை.
2: வரத்தொழில் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: மேடம் வணக்கம் சார்.
2: எங்கிருந்து யார் பேசுறீங்கம்மா?
3: நான் பட்டணத்துல இருந்து தங்கம்.
2: சொல்லுங்கம்மா.
3: எனக்கு முத முத ஆட்டு ட்ரெயின்ல ஏறக்கே ஆசை. நான் இதுவரை ட்ரெயின்ல ஏறிட்டு இல்ல. அப்ப எனக்கு தோழி, எனக்கு வீட்டுக்காரருக்கு ஃப்ரெண்டுக்கு ஒய்ஃபு, அவ வந்து திருவனந்தபுரத்துல இருக்கேன்.
2: சரிங்கம்மா.
3: அப்ப அவள்கிட்ட நான் சொன்னேன், எனக்கு ஒரு நாள் ட்ரெயின்ல ஏறண்டி, ஏன்னா ஆசையா இருக்குது அப்படின்னு
2: சொன்ன.
3: அப்ப அவ என்ன ஒரு நாள் கூட்டிட்டு போனேன் மார்த்தாண்டு திருவந்திரம்.
2: சரிங்கம்மா.
3: அதுல போயிட்டு வந்தோம், அதான் முதல் பயணம்.
2: சரி, அந்த பயண அனுபவம் எப்படி இருந்து?
3: அனுபவம் நல்லா இருந்து சார், நல்லா இருந்து. அதெல்லாம் வீட்டுல இருந்தது மாதிரியே இருக்கும், ஒரு அசை இருக்காது, நல்லா இருக்கு.
2: இணைப்பில் வரும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
4: பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
4: நான் வந்து ட்ரெயின் பார்த்தது கிடையாது, ஆனா 1963 எங்க அண்ணன் நெய்வேலியில இருக்காங்க. அப்ப வந்து ட்ரெயின்ல என்ன கூட்டிட்டு போனாங்க. அது வந்து இப்ப உள்ள ட்ரெயின் மாதிரி கிடையாது.
2: சரி.
4: ஒரு மாதிரி பெட்டி மாதிரி இருக்கும் பத்துக்குதுங்க. ரெண்டாவது வந்து நம்ம நாகூர்ல இருந்து ஏற முடியாது, திருநெல்வேலி போய் தான் நான் ஏறினேன்.
2: சரி.
4: ஆனா அந்த கறிப்போதோ கறிக்கொடி இருக்கு பத்தீங்களா, அது அப்படியே மேல எல்லாம் பறந்து அந்த மாதிரி இருந்தது அந்த அந்த சமயத்துல. ஆனா இப்போதைக்கு அப்படி இல்ல. ஆமா, நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு.
2: இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி?
4: இது 63, 1963.
2: 63ல. சரிங்கம்மா. 63ல உங்களுடைய முதல் ரயில் பயண அனுபவத்தை அழகா வந்து நிகழ்ச்சியில வந்து பகிர்ந்துகிட்டீங்க. நன்றி. நன்றிம்மா.
4: நன்றி சார். நன்றி.
5: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள், வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும், நேயர் கடிதங்களின் தொகுப்பு. சனிக்கிழமை தோறும் காலை மணி 10:30 உங்கள் குமரி பண்பலை 101 கடிதம் வரையலாம், கருத்துக்களை வடிவம் மாறாது அலைபேசியிலும் அனுப்பலாம். அலைபேசி எண் 944-243-0243. ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன் நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள். காத்திருக்கிறோம் காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: நேரம் 3:45. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது குமரி மண்ணின் குரல். வாரத்தொழில் நிகழ்ச்சி இணையும் அடுத்த தோழி, வணக்கம். இங்க இருந்து யார் பேசுறீங்கம்மா?
6: தோவாடியில இருந்து சந்திரா பேசுறேன் சார்.
2: சொல்லுங்கம்மா.
6: சார், எனக்கு வந்து ட்ரெயின் என்னன்னே தெரியாது சார். எனக்கு மேரேஜ் ஆயில எங்க ஹஸ்பண்டுக்கு வேலையே ரயில்வேல சார்.
4: எனக்கு வாழ்க்கையில மறக்கவும் முடியாது. ஃபர்ஸ்ட் அனுபவம் அவரு கூட நான் திருச்சி போனாதான் முதல் ட்ரெயின்ல ஏறினது சார். எங்க 21 இப்ப எனக்கு 57 ஆகுது சார்.
2: சரி.
4: நான் 21 அவரு கூட இந்த ட்ரெயின் மொத்த ஜாலியா போனேன். அப்ப என் வேடிக்கை பார்த்துட்டே போனோம் சார். அப்ப இந்த மாதிரி கும்பல் எல்லாம் கிடையாது சார், ரொம்ப எல்லாம் கூட்டம் எல்லாம் ட்ரெயின்ல ஏற மாட்டாங்க. நாகர்கோயில கிடையாது ட்ரெயின், திருநெல்வேலி போய். அப்ப ஜனதா எக்ஸ்பிரஸ் ஒரு எக்ஸ்பிரஸ் தான் உண்டு சார் அங்க.

0: சரி சரிங்கம்மா. இதுக்கு முன்னாடி ஒரு அம்மா பேசும்போது 1963 போன இந்த ட்ரெயின் அனுபவத்தை சொன்னாங்க.
1: ஆமா சார், அது ரொம்ப மறக்க முடியாது சார். இப்ப ஜாலியா இருக்கு சார் ட்ரெயின்
0: சரி
1: வாழ்க்கை.
0: சரி, வாழ்க்கை சந்தோஷமா இருக்கட்டும். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றிம்மா.
1: நன்றி சார். நன்றி சார்.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம். நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுது சுரபி, இதில் பிரதம மந்திரியின் வய வந்தனா யோஜனா உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள். திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: பாரத்தொழி நிகழ்ச்சி நினையும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம்.
1: வணக்கம் வணக்கம், எருவாடியிலிருந்து சுல்தானி பேசுறேன் சார்.
0: பேசுங்கோ.
1: நான் 1900 முதலில் ட்ரெயின் பயணம் பண்ணது 1980 மார்ச் 26 முதல் முதலில் பம்பாய்க்கு எங்களுக்கு ட்ரெயின், பம்பாய்க்கு துரு ட்ரெயின் எல்லாம் கிடையாது, இங்க இருந்து மெட்ராஸ் போனோம். மெட்ராஸ்ல போய் அங்க போய் லாட்ஜ் எடுத்து தங்கணும்.
0: சரி,
1: மறுநாள் தான் எங்களுக்கு ட்ரெயின், தாதர் ட்ரெயின் யாரு, அதுக்கடுத்த நாள் தான் கொண்டு வந்து பம்பாயில விடுவாங்க.
0: எத்தனை நாள் ஆகும் அப்பெல்லாம்?
1: அப்போ இங்க இருந்து போறதுக்கு ஒரு நாள், அங்க ஒரு நாள் ஹால்ட் போடுறோம், 2 நாள் அங்க இருந்து மறுநாள் போறப்படுறோம், 3-4 நாள் தான் போய் சேருவோம், 4 நாள் ஆகும்.
0: சரி,
1: அதுக்குள்ள இந்த தண்ணி எல்லாம் குடிச்சு குடிச்சு நமக்கு தொண்டையெல்லாம் கட்டிடும்.
0: சரி,
1: அப்பம்லாம் தண்ணி எல்லாம் நம்ம அப்பப்ப போய் ஓடி ஓடி போய் தான் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த தண்ணி தான் குடிக்கணும், இங்கிருந்து போகும்போதும் வரும்போதும் அப்படித்தான், வரும்போதும் அப்படித்தான்.
0: சரி,
1: ஆனா நான் போகும்போதும் ட்ரெயின்ல கூட்டமே கிடையாது. நாங்க ரெண்டு பேரும் இன்னொரு ஆளு, என் குழந்தை ஒரு பையன், 1.5 வயசு பையன், இவ்வளவு இன்னொரு ஆளு தான் இருந்தா, 3 தான் இந்த பெட்டில போய்கிட்டு போனோம்.
0: சரிங்கம்மா,
1: பம்பாய் போய் அங்க இந்த மெட்ராஸ் போய் அங்க இருந்து பம்பாய் போறதுக்கு அதே மாதிரி. ஆனா இப்ப நான் முடிச்சுட்டு வரும்போது அதே மாதிரி நானும் என் மகனும் பெரிய பையன், அந்த 3 வருந்து அந்த பெட்டில வந்துகிட்டு இருந்தோம். ஒரு பெட்டி.
0: சரிங்கம்மா, சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா. நன்றி நன்றி.
1: அது மறக்க முடியாது சார், முதல் பயணத்தை.
0: நன்றிம்மா, நன்றி.
2: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்து மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.

0: என்ன
1: மத்திய அரசோட உதவி கிடைச்சாச்சா? அது என்ன உதவி?
0: ஒருவேளை தனக்கே தெரியாம ஒருத்தர் போதையில மாட்டிக்கிட்டு மீண்டு வரணும்னு நினைச்சாலும் சரி, அல்லது தங்களுடைய சொந்தக்காரங்களோ குழந்தைகளோ போதையில மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள மீட்டு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் சரி, தேசிய ஆலோசனை குழு எண் குடுத்திருக்காங்க, குறிச்சுக்கோ. 1444
1: குறிச்சுக்கிட்டப்பா.
0: அவசர உதவி வேணும்னா என்ன பண்ணுவோம்?
1: என்ன பண்ணணும்? அதான் இருக்கவே இருக்க, காவல் உதவி எண் 100
0: கூடவே 112 அழைக்கலாம்.
1: ஆனா போதை பொருள் விக்கிறவங்களை பத்தி எப்படி புகார் கொடுக்கிறது?
0: அதுக்குன்னே மத்திய அரசின் போதை பொருள் கட்டுப்பாட்டு வாரியம் NCB கொடுத்திருக்க கூடிய எண் தான் 1933. 24 மணி நேரமும் புகார் தரலாம். அது மட்டும் இல்ல, புகார் கொடுக்கறவங்களை பத்தி வெளியே சொல்லவே மாட்டாங்க.
1: அப்ப நம்ம வேலை ரொம்ப ஈஸியா போச்சுப்பா. பயம் இல்லாம போதை பொருள் கலாச்சாரத்தை எதிர்த்து நம்ம போராடலாம்.
0: 1933 அப்படிங்கிற மனாஸ் தேசிய உதவி எண்ணை தொடர்பு கொள்ளலாம்.

ரயில் பயணம் என்பது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வது மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கை பயணத்தில் அழகான நினைவுகளை சேர்த்து கொள்ளும் ஒரு அனுபவம். தேனி நேரத்தில் வாராய்த்துளி நிகழ்ச்சியில் உங்களின் முதல் ரயில் பயண அனுபவங்கள் குறித்து பகிர்ந்து கொண்ட எல்லா அன்பு தோழியர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்ட நேரலுக்கும் குமரி பண்பலை நூற்று ஒன்றின் சார்பாக நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு வி சுகுமார். வணக்கம் நேர்களே. எப்போதும் காதோடு கருத்துள்ள வானொலி இருக்கட்டும், உங்கள் நெஞ்சோடு உறவாட என்றும் குமரி பண்பலை 101 தான். இது குமரி மண்ணின் குரல். இனி வருவது செய்திச் சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மகளிருக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மருந்து சட்ட திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம்

செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவநீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். எகிப்து ஒபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நெகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 276 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்றுமுன் வரை 34.4 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்துள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது மாலை 4:03. அன்பான நேயர்களே, வணக்கம். ஆகாஷவாணி குமரி பண்பலை 101 மாலை நேர ஒலிபரப்பில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் மாலை பொழுதை இசையால் இனிமையாக்கவும், உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை உங்களுடன் பயனுள்ள தகவல்களை பகிர்ந்து கொள்ளவும் உங்களோடு இணைந்திருக்கிறோம். குமரி பண்பலை 101 மாலை நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்கலாம்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் என்பது இந்திய அரசால் 2015 தொடங்கப்பட்ட ஒரு விபத்து காப்பீட்டு திட்டமாகும். குறைந்த வருமானம் கொண்ட மக்களும் எளிதில் காப்பீட்டு பாதுகாப்பை பெற வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். வங்கி கணக்கு வைத்திருக்கும் தகுதியான நபர்கள் இதில் சேர முடியும். மிக குறைந்த வருடாந்திர பிரீமியத்தில் விபத்தால் ஏற்படும் மரணம் அல்லது இயலாமைக்கு காப்பீடு வழங்கப்படுகிறது. சுரக்ஷா பீமா திட்டம் மக்களுக்கு எதிர்பாராத விபத்துகளால் ஏற்படும் நிதி சுமையை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக ஏழை மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு இது ஒரு முக்கியமான சமூக பாதுகாப்பு திட்டமாக விளங்குகிறது. விபத்து ஏற்பட்டால் குடும்பத்தின் பொருளாதார நிலை பாதிக்கப்படாமல் இருக்க இந்த காப்பீடு உதவுகிறது. மேலும் இந்த திட்டம் மக்களிடையே காப்பீட்டின் அவசியம் மற்றும் நிதி பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வை அதிகரிக்கிறது. குறைந்த செலவில் அதிக பாதுகாப்பை வழங்குவதால் அனைவரும் இந்த திட்டத்தின் பயனை எளிதாக பெற முடியும். இது ஒரு வருட காப்பீடு ஆகும். ஆண்டுக்கு ஆண்டு புதுப்பிக்கத்தக்கது. காப்பீட்டில் சேர பிரீமியம் ஆனது 20 ரூபாய் ஆகும். இருப்பினும் வருடாந்திர உரிமைகோரல் அடிப்படையில் பிரீமியம் திருத்தப்படலாம். இந்த திட்டம் பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பிற பொது காப்பீட்டு நிறுவனங்கள் மூலம் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்யும் நேரத்தில் கொடுக்கப்பட்ட விருப்பத்தின்படி ஒரு தவணையில் தானியங்கி டெபிட் வசதி மூலம் கணக்கு வைத்திருப்பவரின் வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கிலிருந்து பிரீமியம் கழிக்கப்படும். இருப்பினும் June 1 பிறகு தானியங்கி டெபிட் நடைபெறும் சந்தர்ப்பங்களில் வங்கி அல்லது தபால் அலுவலகத்தால் பிரீமியத்தின் தானியங்கி டெபிட் தேதியிலிருந்து காப்பீடு தொடங்கும். 18 முதல் 70 வயதுக்குட்பட்ட அனைத்து தனிப்பட்ட கணக்கு வைத்திருப்பவர்களும் இதில் சேர முடியும். ஒன்று அல்லது வெவ்வேறு வங்கிகள் அல்லது தபால் நிலையங்களில் ஒரு தனிநபர் பல கணக்கு வைத்திருந்தால் அந்த நபர் ஒரு வங்கி அல்லது தபால் அலுவலக கணக்கு மூலம் மட்டுமே இந்த திட்டத்தில் சேர தகுதி பெறுவர். காப்பீடு செய்யப்பட்ட நபர் விபத்து காரணமாக இருந்தால் ரூபாய் 2 லட்சமும், இயலாமை

ஏற்பட்டால் 1 லட்சம் ரூபாயும் செலுத்தப்படும். இந்த திட்டத்தில் பதிவு செய்ய 2 முறைகள் உள்ளன. நீங்கள் சேமிப்பு கணக்கு வைத்திருக்கும் வங்கி கிளைக்கு சென்று PMSBY திட்டத்திற்கான விண்ணப்ப படிவத்தை பெற்றுக் கொள்ளலாம். முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான ஆவணங்களுடன் சேர்த்து பதிவு செய்து கொள்ள சமர்ப்பிக்க வேண்டும். PMSBY திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான https://jansuraksha.gov.in என்ற இணையதளத்திற்கு சென்று ஆன்லைனிலும் விண்ணப்பிக்கலாம். படிவங்கள் என்பதை கிளிக் செய்து பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனாவை தேர்ந்தெடுக்க வேண்டும். உங்கள் விண்ணப்ப படிவம் மற்றும் கோரிக்கை படிவம் என 2 விருப்பங்கள் கிடைக்கும். விண்ணப்ப படிவத்தை தேர்ந்தெடுத்து கீழ் தோன்றும் மெனுவிலிருந்து உங்கள் மொழியை தேர்வு செய்ய வேண்டும். விவரங்களை பூர்த்தி செய்து ஆவணங்களை வங்கியில் சமர்ப்பிக்க போது இணைக்க வேண்டும். படிவத்தை வெற்றிகரமாக சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒப்புகை சீட்டு மற்றும் காப்பீட்டு சான்றிதழ் வழங்கப்படும். PMSBY திட்டத்தின் விண்ணப்ப நிலையை சரிபார்க்க பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள்: முதலில் வங்கி இணையதளத்தில் உள்நுழைய வேண்டும். PMSBY பகுதிக்கு செல்ல வேண்டும். தேவையான இடங்களில் உங்கள் வங்கிக் கணக்கு எண் மற்றும் PMSBY விண்ணப்ப எண்ணை உள்ளிட வேண்டும். நிலையை சரிபார்க்க சமர்ப்பி என்பதை கிளிக் செய்ய வேண்டும். இதன் மூலம் விண்ணப்ப நிலையை சரிபார்த்துக் கொள்ள முடியும். பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டமானது பொருளாதார ரீதியாக நலிந்த பிரிவினரின் சமூக பாதுகாப்பை மேம்படுத்துவதில் ஒரு சான்றாக விளங்குகிறது. குறைந்த பிரீமியம் மற்றும் கணிசமான காப்பீட்டு பலன்களுடன் இந்த PMSBY திட்டம் விபத்துகளால் ஏற்படும் எதிர்பாராத சூழ்நிலைகளிலிருந்து குடும்பங்களை பாதுகாப்பதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. விழிப்புணர்வை நோக்கிய தொடர் முயற்சிகளும் நெறிப்படுத்தப்பட்ட செயல்முறைகளும் நாடு முழுவதும் இந்த முன்னெடுப்பின் தாக்கத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று பிரதம மந்திரி சுரக்ஷா பீமா திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது மாலை 4:08. நேயர்கள், பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் கேட்டீர்கள். மாலை பொழுதுல அப்படியே வானிலை அறிக்கை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது.

நேயர்கள் குமரி பண்பலை 101 4:30 வரை திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். எப்பவுமே இருள் சூழ்ந்தாலும் விடியலுக்கு காத்திருப்போம், இலை உதிர்ந்தாலும் வசந்தம் வரும் அதுவரை விழித்திருப்போம். விழும் இடம் முடிவல்ல, அது நம் தொடக்கம். விடாமுயற்சி கொண்ட மனதுக்கு வெற்றியே அடையாளம். நம்பிக்கையுடன் பயணிப்போம். நாளைய விடியல் நம் வசம். உங்கள் மனதிற்கு இதமான நல்ல சிந்தனைகளுடன் பயணிக்க இந்த மாலை பொழுது முதல் குமரி பண்பலை 101 இணைந்திருங்கள் நேயர்களே. இந்த மாலை பொழுதில் அப்படியே இயற்கையை ரசிக்கும் விதமான ஒரு பாடல், முள்ளு மலரும் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்கள் இசையில், கே ஜே யேசுதாஸ் அவர்கள் குரலில், கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் பாடல் கேட்கலாமா?

நேயர்கள், குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 4:14. திரைப்பட பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். திரைப்பட பாடல்களில் அடுத்ததாக என்ன பாடல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, பகலில் ஓர் இரவு திரைப்படத்திற்காக இசையமைத்தவர் இளையராஜா, பாடலை பாடியவர் எஸ்பி பாலசுப்ரமணியம், பாடலை எழுதியவர் கண்ணதாசன். பாடலை கேட்கலாம் நேயர்களே.

இனிய மாலை பொழுதில் குமரி பண்பலை 101 பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் நேயர்களே. உங்கள் மனதின் வலிகளையும் உங்கள் உள்ளத்தின் சந்தோஷத்தையும் பாடல்கள் மூலம் இனிமையாக்கும் நேரம் இது. அடுத்ததா நம்ம என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, இது ஒரு பொன்மாலை பொழுது. நிழல்கள் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல், வைரமுத்துவின் வரிகளில் இளையராஜாவின் இசையில் உருவான ஒரு பாடல். மாலை நேரத்தின் அழகையும் இயற்கையின் இனிமையையும் கண்முன்னே கொண்டு வரும் பாடல் இது. மென்மையான இசையும் ஆழமான கவித்துவமும் மனதை பருடுகின்றன. மாலை பொழுதின் அமைதியையும் மனதின் உணர்வுகளையும் அழகாக இணைக்கும் இந்த பாடல்.

நேற்றைய தோல்விகளை இன்றோடு மறந்துவிடுங்கள். நாளைய வெற்றிக்காக இப்போதே தயாராகுங்கள். முன்னேறும் பாதையில் புன்னகையை ஏந்துங்கள். வானொலி இசையில் உங்கள் மனதை தேற்றுங்கள். திரைப்பட பாடல் வரிசையில் அடுத்ததாக நம்ம என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னா, ராஜபார்வை திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில், வைரமுத்து வரிகளில். பாடல் கேட்கலாமா நேயர்களே?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது திரையிசை. நேயர்கள் கேட்கவிருப்பது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். மருந்து சட்டத்திருத்த வரைவினை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மரம் நடும் இயக்கம் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டில் மத்திய அரசு தனி கவனம் செலுத்தி வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திருமதி சாவித்ரி தாக்கூர் தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியுள்ளது. அரசியல் சாசன அமைப்புகளுக்கு எதிராக தெரிவிக்கப்படும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் ஜனநாயக அமைப்புகளின் மீது மக்களுக்கு உள்ள நம்பிக்கையை சிதைக்க வழிவகுக்கும் என்று முன்னாள் நீதிபதிகள் 42 பேர் கடிதம் எழுதியுள்ளனர். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. தாராபுரத்தில் தாவேக வேட்பாளர் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மதுராந்தகத்தில் தாவேக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் முன்னிலை வகிக்கிறார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக

0: பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கண்ணா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். உலக லான் போல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புதுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: காலை நேர புதுமையாய்,
1: பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. மாலை பொழுது எப்போவுமே மனதுக்கு இதம் தரும் பொழுதுதாங்க. அதுவும் குமரி பண்பலை 101 அன்பான நேயர்களுக்கு இந்த மாலை வணக்கம். மனசுக்குள்ள முல்லைப்பூ மலர்ற மாதிரி ஒரு இனிமையான நேரம் இது. இப்போ நீங்க கேட்கக்கூடிய நிகழ்ச்சி முல்லைச்சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரை இசைச்சரம். சுமார் 1960 முதல் இன்று வரை காதலையும் காத்திருப்பையும் வளர்ச்சியையும் சொன்ன அழகான திரை இசை பாடல கேட்க போறோம். திரை இசை பாடல்கள் எவ்வாறு வலிமை பெற்றன, தொழில்நுட்பங்களை எவ்வாறு கடந்து வந்துள்ளன, அந்த காலத்தில் எவ்வாறு எழுதப்பட்டன, குரல் அமைப்புகள் எவ்வாறு இருந்தது, தலைமுறை தாண்டி ஒவ்வொரு வளர்ச்சியும் எவ்வாறு ஏற்பட்டது அப்படிங்கிறத நம்ம இந்த குரல்கள் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். இந்த பாடல்களின் எழுத்துகள் மூலமாகவே தெரிந்து கொள்ளலாம். குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்கவிருக்கின்ற முதல் பாடல் 1962 வெளிவந்த பலே பாண்டியா திரைப்படத்திற்கானது. அன்றைய காலத்தில் காதலை குறும்போடு சொன்ன பாடல் இது. காதலின் அழகை அத்திக்காயோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் அன்று. காதலுக்கு அத்திக்காய், இன்று அத்திக்காய் பார்க்காதவர்களை நிறைய பேர் இருந்திருப்போம். அத்திக்காயை வாட்ஸ்அப் இமேஜில் தான் பார்க்க முடியும். அந்த அத்திக்காயை மிக அழகாக சொன்ன இந்த பாடலை குமரி பண்பலை 101 கேட்கலாம்.
4: என் நிலாவு அனுபவிச்சு வேதனை போதும், அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேர்கள் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்போ என்ன அப்படின்னு பார்த்துடலாம். 5:11. சில பாடல்கள் மலர்களைப் போல மலர்கின்றன, சில பாடல்களோ நம் மனதிற்கு மலர்ந்து காலம் கடந்தும் மனம் வீசுகின்றன. உறவுகளின் பாசத்தையும் அன்பின் ஆழத்தையும் வாழ்க்கையின் மென்மையான உணர்வுகளையும் கவிதை போல் எடுத்துச் செல்லும் ஒரு அற்புதமான பாடல் எடுத்ததாக கேட்கவிருக்கிறோம். நம்முடைய முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் 1961 வெளிவந்த பாசமலர் திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணதாசனின் வரிகளில், விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசைகளில், டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுசிலா குரல்களில் நம் இதயங்களை வருடக்கூடிய பாடல். மலர்ந்தும் முழுமையடையாத மலரை போல சொல்லியும் சொல்ல முடியாத உணர்வுகளை சுமந்து நிற்கும் இந்த பாடலை நம் மனதோடு

கேட்கலாம். காதல் என்பது மலர்வதும் மலராமல் இருப்பதும் தானா? தங்கையின் பாசத்தையும் காதலின் மேன்மையையும் ஒரு சேர சொன்னது இந்த பாடல்.

0: ஏ செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சிட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
6: நேரம் இப்பொழுது 5:18. முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரை இசை பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக 1975-80களில் இளைஞர்களின் கனவாக இருந்த ஒரு பாடல், மனதின் வாசல் திறந்து நினைவுகளின் தென்றல் உள்ளே நுழையும் போது உணர்வுகள் இசையாக மலர்கின்றன. அப்படி கதவை தட்டும் தென்றலாகவும் இதயத்தை வருடும் இனிய ராகமாகவும் நம் செவிகளில் தேன் சிந்தும் பாடல்ங்க இது. இயற்கையின் அழகையும் காதலின் மென்மையையும் இசையோடு கலந்தது இந்த பாடல். ஒவ்வொரு முறை கேட்கும் பொழுதும் புதிதாய் ஒரு உணர்வை மனதில் விதைக்கிறது. நிழல்கள் திரைப்படத்தில் தீபன் சக்கரவர்த்தி மற்றும் உமா ரமணன் குரல்களில் இளையராஜா அவர்கள் இசையில் எத்தனையோ 80 காலகட்ட இளைஞர்களின் மனதை தொட்ட பாடல்கள் இருந்தாலும் காதலிக்காக காத்திருக்கும் ஒரு இளைஞனின் காதல் உணர்வை வெளிப்படுத்திய பாடல். ஒவ்வொரு இளைஞர்களின் குரலாக ஒலித்த பாடல் கேட்கலாமா?

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

காற்றோடு கலந்து வரும் தென்றலுக்கு ஒரு தனி சுகம் உண்டு. அந்த தென்றலோடு இசையும் கலந்து வந்தால் மனம் மயங்காமல் இருக்குமா? மென்மையையும் உறவுகளின் நெருக்கத்தையும் இயற்கையின் அழகையும் இசையால் நம் மனதில் ஓவியமாக தீட்டும் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். அடுத்ததாக நம்முடைய முல்லைச்சரம் வரிசையில் என்ன பாடல் வரவிருக்கிறது? மெட்டி திரைப்படத்திலிருந்து மனதை மயக்கும் ஒரு பாடல், இல்லறத்தின் அழகை சொல்லும் ஒரு தாலாட்டு பாடலுங்க. மெட்டி சத்தம் இன்றும் கேட்குதா அப்படின்னு நம்ம தேடி பார்க்குறோம். ஏன்னா மெட்டி ஒலி அப்படியே ஒவ்வொரு வீடுகளிலும் கேட்குதா, மெட்டி அழியும் பழக்கம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1982 வெளிவந்த மெட்டி திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாமா?

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம் இப்பொழுது 5:30. முழுச்சிரம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக என்ன பாடல் இடம்பெறுது அப்படின்னா, லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திற்காக பாடல். 1996 வெளிவந்த இந்த பாடல் அந்த காலகட்ட மனிதர்களுக்கும் பூக்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை பற்றி சொன்ன ஒரு அருமையான பாடல். பூக்களிடம் காதலை கேட்பதாக இந்த பாடல் அமைகிறது. இந்த பாடலை பாடித்தான் பூக்களை நாம் ரசிக்க வைக்க வேண்டும் என்று தோன்றும். அந்த அளவுக்கு இந்த பாடலால் முல்லைச்சரம் நிகழ்ச்சியும் மனம் பெறுகிறது. பாடலை கேட்கலாமா நேயர்களே?

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசேந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

குமரி பண்பலை 101 நேரம் இப்பொழுது மாலை 5:40 அப்படியே தாண்டிட்டு இருக்குங்க. ஒவ்வொருத்தரும் நம்ம ஒவ்வொரு பணியை நிறைவு பெற்று அப்படியே வீட்டுக்கு வரக்கூடிய நேரம். பிள்ளைகள் அப்படியே பெற்றோர்களை தன்னுடைய தாய், தன்னுடைய தந்தை, தன்னுடைய சகோதரன் எப்பொழுது வேலையை முடித்து அப்படியே வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான நேரம் எப்பவுமே மறக்க முடியாத ஒரு மாலை பொழுதுங்க.

இந்த மாலை பொழுதுல நம்ம ஒரு அப்படியே ஒரு இனிமையான ஒரு மென்மையான ஒரு பாடல் அப்படியே கேட்டா நல்லா இருக்குங்க. சுட்டும் விழிகளால் மனதை மயக்கும் அழகும் காதலின் இனிமையும் இசையின் மென்மையும் ஒன்றிணைந்தால் ஒரு பாடல் எப்பவுமே நிலைத்திருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான். ஏஆர் ரகுமான் இசையில் ஹரிகரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரல்களில் இந்த பாடல். ஒரு அன்பின் ஏக்கத்தையும் மனதை வருடும் மென்மையான உணர்வுகளையும் அழகாக வெளிப்படுத்துகிறது. இந்த விழி எவ்வாறு சுடுகிறது என்று பாடலை கேட்டு பார்த்தால் நமக்கு தெரியுங்க. கேட்கலாமா பாடலை?

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க.

0: இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.
2: அப்படியே பாடல் கேட்டுட்டே இருக்கோங்க. குமரி பண்பலை 101 அப்படின்னாலே இனிமைதான். நம்முடைய குமரி மாவட்டத்தின் வளத்தையும் செய்திகளையும் தகவல்களையும் ஒவ்வொருத்தருக்கும் பிரயோஜனமான நல்ல பாடல்களையும் கருத்துக்களையும் தரக்கூடிய குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். அப்படியே நம்ம நேரம் என்னவா இருக்கும் அப்படின்னா 5:48 ஆயிட்டு இருக்குங்க. அடுத்ததாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஜெய்பீம் திரைப்படத்தில் தலகோதும் இளங்காத்து. சமூக நீதியையும் ஒடுக்கப்பட்ட மக்களின் வலியையும் அவர்களின் போராட்டத்தையும் மிக அழகாக கொண்டு வரும் இந்த பாடல். இருண்ட வாழ்க்கையில் தவிக்கும் மனிதர்களின் நெஞ்சங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் ஒரு தென்றலாக ஒலிக்கும் இந்த பாடல் தலைகோதும் இளங்காத்து. மனதை உருக வைக்கும் இந்த பாடலுக்கு சீன் ரோல்டான் இசையமைத்துள்ளார். தங்களின் இன்னல்களுக்கு நடுவிலும் விடியலை நோக்கி காத்திருக்கும் எளிய மக்களின் உணர்வுகளுக்கு தனது குரலால் உயிர் கொடுத்துள்ளார் பிரதீப் குமார். ராஜு முருகன் எழுதியுள்ள இந்த வரிகள் வெறும் பாடலாக மட்டுமல்லாமல் சோர்ந்து போன மனங்களுக்கு ஆறுதல் தரும் ஒரு தத்துவ பாடலாகவும், எப்போவுமே அதில் பார்த்தீங்கன்னா விடியாத இரவென்று ஒன்றுமில்லை என்ற நம்பிக்கையை விதைக்கும் தாரக மந்திரமாகவும் திகழ்கிறதுங்க. இந்த மாலை பொழுதில் நம்ம கேட்கலாம் இந்த பாடலை.

மாலை பொழுதில் நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. உங்கள் மனதின் வலிகளையும் நேர்மாறான சிந்தனைகளையும் ஒரு சேர கொண்டு செல்லும் குமரி பண்பலை 101 இணைந்திருங்கள். அப்படியே அடுத்ததா என்ன பாடல் கேட்க போறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. KGF 2 திரைப்படத்திற்கான பாடலுங்க. அப்படி அதிரடியான போக்குக்கு நடுவே ஒரு இதமான உணர்வை தரக்கூடிய பாடல். ரவி பஸ்ரூர் இசையமைத்துள்ளார். ஒட்டுமொத்த மனதை முணுமுணுக்க வைக்கக்கூடிய இந்த மெல்லிசை பாடலை அனன்யா பட் பாடியுள்ளார். பாடலின் வரிகளை மதுரகவி எழுத மொழிக்கலப்போடு இந்த பாடல் ஒவ்வொருவரையும் புதிய உச்சத்திற்கே அழைத்துச் செல்லக்கூடிய பாடல்கள் கேட்கலாமா?

அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரைசை சரம் கேட்கிறது அப்படிங்கிறதே ஒரு மகிழ்ச்சி தாங்க. 1960 இருந்து இன்னைக்கு வரைக்கும் புதிய பாடல்கள் வரை எவ்வாறு உருவாகியிருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம கேட்டோங்க. வலைகளுக்குள் சிக்காமல் சிறகடித்து பறப்போம், வலைத்தள உலகிலும் வாழ்ந்து காட்டுவோம், முடியாது என்ற வார்த்தையை உடைத்து எறிவோம், முயற்சி என்ற ஒற்றை சொல்லால் சிகரம் தொடுவோம், ஒவ்வொரு நாளும் தன்னம்பிக்கையோடு இருப்போம். இந்த மாலை பொழுது குமரி பண்பலை 101 நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு பொழுதாக மாறட்டும். நேயர்கள் இதுவரை கேட்டது முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்த திரை இசை சரம்.

0: நம்பிக்கையையும் இனிமையும் தரும் குமரி பண்பலை நூற்றுவனுடன் இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது மாலை 6 மணி.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: மாலை நேரத்தில் நம்ம கேட்டுட்டு இருக்குது குமரி பண்பலை 101. இது உங்கள் ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம்ங்க. உள்ளபடியே நம்ம அடுத்ததாக இன்றைய நிகழ்ச்சிகள் மற்றும் நாளை நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். இதனை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரைசைங்க. இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள், எழுதியவர் என் முருகேசன். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை, நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதல், அதனால் கிடைக்கும் லாபம், நேர்முகத்தில் பங்கேற்கிறார் வடசேரி கே பரமசிவம் அவர்கள். அமுதசுரபி பிரதம மந்திரியின் வய வந்தனா யோஜனா உரையாடல், நொடிகள் சில நுட்பங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்துதல் நுட்பங்கள், தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கைங்க, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை. இந்த இரவு 8:30 திரைக்களஞ்சியம் கடல் என்ற தலைப்பில் விருதுநகர் ஜே ஜெயசேகரன் தொகுத்து அனுப்பியுள்ள பாடல்கள் கேட்கலாம். இரவு 9:15 செய்திச்சூடர், 9:30 திரை இசை, 10:05 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள், 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை, நள்ளிரவு 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 6 மணி வரை மங்கள நாதம்.

நாளை நிகழ்ச்சிகள் கேட்கலாமா? நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். 6:15 குரளமுதம் குரல் எண் 991, தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 குளோரலுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். 7:05 முற்றத்தில் இன்று. 7:10 அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். நாளை காலை 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரையிசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 9:00, 10:00.

11 மணி, பிற்பகல் 3 மணி, மாலை 4 மணி, 5 மணி, இரவு 10 மணி. நாளை காலை 7:50 தென்குமரி தேனலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம் மற்றும் திரை இசை. நாளை காலை 8 மணிக்கு தேசிய அஞ்சல் தின சிற்றுரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள், படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். நாளை காலை 8:30 சர்ம ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:35 3 in 1, தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ் திரைப்பட பாடல்கள். நாளை காலை 9:02 பன்மொழி பாடல்கள், 9:30 கான கைரளி மலையாள திரைப்பட பாடல், 10:02 சவாலை சமாளி நேரலை, 10:30 கடிதமும் கருத்தும், 11:02 ஏக்சூர் குமரி பண்பலையுடன் நேரலை, நேரலையில் வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள் குறித்த நேரலை, பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையில் சாரலிசை, 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் பற்களின் நிறத்தை பாதுகாத்தல் குறித்து விளக்குகிறார் பல்வேறு சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். நாளை 12:55 திரை இசை, 1 மணிக்கு செய்தி தெரியுமா, பிற்பகல் 1:10 சித்திரம் பெருமைமிகு பாரதம், தூய்மை பாரதம் உன்னத பாரதம் சித்திரம், எழுதியவர் வி நந்தினி, அமைப்பு சுப்புலட்சுமி ஆதிகேசவன். 1:55 2:15 திரை இசை, 2:30 நாட்டுப்புற கீதங்கள் மருங்கூர் எம் முத்துசுவாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேள இசை, 3:02 தேநீர் நேரம் திரைக்களஞ்சியத்தில் ஜன்னல் என்ற தலைப்பில் எஸ் விஜய் அவர்கள் தொகுத்து அனுப்பிய பாடல்கள், 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

நேரம் இப்பொழுது 6:10. இப்பொழுது நீங்கள் கேட்கவிருப்பது சேவை செய்திகள். சேவை செய்திகளில் முதலாவதாக, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி ஒருங்கிணைந்த மாவட்டத்திற்கான 108 மற்றும் 102 மற்றும் 15 53 77 ஆம்புலன்ஸுக்கு ஆள் சேர்ப்பு முகாம் நாளை அக்டோபர் 10 சனிக்கிழமை கோட்டார் அரசு ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை 108 ஆம்புலன்ஸ் அலுவலகத்தில் வைத்து நடைபெற இருக்கிறது. EMRI கிரீன் ஹெல்த் சர்வீஸ் நிறுவனம் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் அவசரகால மருத்துவ உதவியாளர்கள் பணிக்காக வேலைவாய்ப்பு முகாமினை நடத்த இருக்கிறது. இத்தேர்வுகளில் தேர்வு செய்யப்படுபவர்களுக்கு 10 பயிற்சி அளிக்கப்படும். மேலும் விவரங்களுக்கு 7997724841 மற்றும் ஒரு எண் 7397724825 போன்ற அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம்.

நடிகர் பட்டாசு உரிமம் பெற இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். ஆண்டுதோறும் தீபாவளி பண்டிகைக்காக பட்டாசு கடைகள் நடத்த கட்டாயம் அனுமதி பெற வேண்டும் என்ற கட்டுப்பாடு இருந்து வருகிறது. தீபாவளி பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்காலிக பட்டாசு கடைகள் நடத்த வெடிபொருட்கள் சட்டம் 1884 மற்றும் வெடிபொருள் விதிகள் 2008 கீழ் தற்காலிக பட்டாசு உரிமம் கோரி மாவட்ட ஆட்சியருக்கு இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்கள் வருகின்ற அக்டோபர் 18 தேதிக்கு முன்னதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கீ சேவை மையங்களில் குறிப்பிட்ட ஆவணங்களுடன் இணையதளத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். 18 தேதிக்கு பின்னர் இ சேவை மையங்கள் மூலம் விண்ணப்பிப்பவர்களின் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகளில் அடுத்து, சிறப்பு நீதிமன்றத்தினால் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்ட திருவட்டார், குலசேகரம், பேச்சுப்பாறை கிராமங்களில் உள்ள அசையா சொத்துக்களின் பகிரங்க ஏலம் கன்னியாகுமரி மாவட்ட தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலரால் இம்மாதம் 14 தேதி ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்ட அரங்கில் நடைபெற உள்ளது. இந்த ஏலத்தில் கலந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் திரும்ப தரக்கூடிய பிணை வைப்பு தொகையாக 50,000 ரூபாய்க்கான கேட்பு வரைவோலையினை ஏதேனும் ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் தகுதி பெற்ற அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்கள் கன்னியாகுமரி எனும் பதவியில் பெயரில் பெற்று சமர்ப்பிக்க வேண்டும் எனவும், மேலும் விவரம் அறிய www.kanyakumari.nic.in என்ற இணையதள பக்கத்தை பார்க்கலாம் எனவும் மாவட்ட செய்தி மக்கள் தொடர்பு அலுவலக செய்திக்குறிப்பு தெரிவிக்கின்றது.

நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 6:15. நேயர்கள், இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 6:18. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். மெல்லிசை பாடல்களில் முதல் பாடல், இமயத்தின் என தொடங்கும் பாடல், பாடியவர் எஸ் சித்ரா.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அதிநவீன சிகிச்சை முறையிலான PRP,
2: டிமார்க், எம்ஃபாக்,
1: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரிகால் புதர், நாகர்கோவில், 9842111964.
3: நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 6:28. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிப்பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மகளிருக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக வானொலியின் செய்திப்பிரிவு வெளியிட்டுள்ள கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். ஆயுஷ் துறை சேவைகளை வழங்கும் பணியில் ஈடுபட்டுள்ளவர்களில் 43% மகளிர் என்று அந்த கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவை தேர்தலின் போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவிற்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர் மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக

0: எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர் அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த இரண்டு தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழகத்தில் காவல்துறை ஆய்வாளருக்கே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை நிலவுவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிவகங்கை மாவட்டத்தில் மதுபோதையில் பொதுமக்களை அச்சுறுத்தியவரை பிடிக்கச் சென்ற காவல்துறை ஆய்வாளர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதையே இந்த சம்பவம் எடுத்துரைப்பதாக உள்ளது என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத நிலைக்கு தமிழகம் தள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டம் ஒழுங்கை முறையாக பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிக்கு உச்சபட்ச தண்டனையை பெற்றுத்தருவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 பிறந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவிபிள்ளேக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளையோருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கித் தருவதில் முதலமைச்சர் திரு விஜய் தனி கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதன் அடிப்படையில் திருச்செங்கோடு சங்ககிரி சாலையில் அமைந்துள்ள கல்வி நிறுவனத்தில் மாபெரும் வேலைவாய்ப்பு முகாம் நாளை நடைபெறவுள்ளதாக தெரிவித்துள்ளார். சேலம், நாமக்கல், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த இளையோர் இந்த முகாமில் பங்கேற்குமாறும் டாக்டர் அருண்ராஜ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் குமரிக்கடல் பகுதிகளிலிருந்து வடக்கு உள் கர்நாடகா வரை தமிழகம் மற்றும் தெற்கு உள் கர்நாடகா வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு, எனினும் சற்று உயரக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை வண்டாரப்பேட்டை பாரதியார் கூட்டுறவு பண்டக சாலையில் உள்ள அம்மா மருந்தகத்தில் மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று ஆய்வு மேற்கொண்டார். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் தகவல் அறியும் உரிமை சட்டம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை ஆட்சியர் திரு ஷேக் அப்துல் ரஹ்மான் தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தலைமை அஞ்சல் அலுவலகத்தில் அஞ்சலக வார விழா இன்று நடைபெற்றது. திருச்சி ரயில்வே கோட்டத்தில் 125,000 மரக்கன்றுகள் நடும் திட்டத்தை கோட்ட மேலாளர் திரு பாலக்ராம் நேகி தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மணலை கடத்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட மாட்டு வண்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இணைய குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள சாலைகளில் பள்ளங்களை சீரமைக்கும் பணிகள் 21 கோடி ரூபாய் செலவில் நடைபெற்று வருகின்றன.

0: செய்திகள். பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 21-11, 21-17 என்ற செட் கணக்கில் சீன தைப்பேயின் வாங் போ வீயை வென்றார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நவ்யா கண்டேரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-18, 22-20 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் தீஷா குப்தாவை வென்றார். ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் உலக பவுல்ஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் புட்டுல் சோனோவால் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். எகிப்து ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் தன்வி கன்னா பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் இடையேயான இரண்டாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. ராஞ்சியில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் முதல் ஆட்டத்தில் வெற்றி பெற்று இந்தியா முன்னிலை பெற்றுள்ளது. ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம், 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டிக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டி பஞ்சாபில் வரும் 27 தொடங்கி நவம்பர் மாதம் 5 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகளிருக்கான வேலை வாய்ப்புகளை வழங்குவதில் ஆயுஷ் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக வெற்றி பெற்றுள்ளது. அமைதிக்கான நொபெல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளேக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பெண்டிகோ சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்ஷ் நேகி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இனி விளம்பரம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது மாலை 6:42. முகம் பார்க்காவிட்டாலும் நம் குரலால் இணைந்திருக்கிறோம். மனவிட்டு பேசும் நல்ல நட்பாய் வாழ்கின்றோம். வார்த்தைகளின் வழியே அன்பை வாரி வழங்குகின்றோம். நாம் நம்முடைய நிகழ்ச்சியின் வழியாகவும் பாடல்களின் வழியாகவும் பாசிட்டிவ் பாதையை காட்டுகிறோம். குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். 7 மணி வரை திரை இசை கேட்கலாம். திரை இசையில் முதல் பாடல்

0: அதிநவீன சிகிச்சை முறையிலான பிஆர்பி,
1: டிமாக், எம்ஃபாக்,
0: ஸ்டெம் செல் ஆகிய முறையில் அறுவை சிகிச்சை இல்லா வலி நிவாரண பிரிவு நமது திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனையில் தொடங்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, தெரிகால் புதர், நாகர்கோவில், 9842111364.
2: நேரல் குமரி பண்பலை 100 இருந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது மாலை 6:48 ஆயிட்டு இருக்குங்க. திரைப்பட பாடல்கள் கேட்டு அப்படியே ரசிச்சுட்டு இருக்கீங்க. அன்பு இல்லாத வாழ்க்கை இசை இல்லாத பாடலை போன்றது. மனித மனத்தின் உணர்வுகளுக்கு உயிர் கொடுப்பது காதல் என்றால், அந்த காதலுக்கு இசை வடிவம் கொடுப்பது ஒரு அழகான பாடல். அடுத்ததாக நீங்க கேட்கவிருக்கும் பாடல், பாடும் பொழுது மூச்சு விடாமல் பாடியது போல் தோன்றும், தொழில்நுட்பத்தால் அதை அவ்வாறு செய்த பாடல். இளையராஜாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல், கங்கை அமரன் வரிகளில் கேளடி கண்மணி என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். பாடலை கேட்கலாம் நேயர்களே.

0: நேயர்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் இப்பொழுது 6:52. அடுத்ததான் நம்ம கேட்க இருக்கக்கூடிய பாடல் என்ன அப்படின்னா, அதிசய பிறவி திரைப்படத்தில் இருந்து கேட்கலாமா?
1: சொன்ன கிளியே சந்தேகம் உனக்கு ஏனம்மா,
0: மலேசியா வாசுதேவன் ஜானகி குரல்களில் பாடல் ஒலிக்கிறது.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணனா அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி. இந்த சவாலை இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்கெல்லாம் யாரு?
1: இந்த வாயால வடை சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
0: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
1: சனிக்கிழமை தோறும் காலை 10:00 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

மெல்ல மெல்ல உணர்வுகளோடும் மனதின் காயங்களோடும் மலைச்சாரல் தழுவி செல்லும் பொழுது, மாலை பொழுது முடிந்து இரவு பொழுதுக்குள் நுழையும் நேரம். குமரிப்பண்பலை 101 இனிமையான பாடல்களை கேட்டு இணைந்திருக்கின்றீர்கள் நேயர்களே. அப்படியே டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம், ஆனா வெளியே ஒரு இதமான ஒரு சூழல். இந்த சூழலோடு இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேர்மை பொழுது 7 மணி.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: அப்படியே குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். அப்படியே நேரம் இப்பொழுது 7 மணி. இனி அருமையான இன்னிசை பாடல்கள் கேட்கலாம். இந்த நேரத்தில் இந்த மாதிரியான ராகத்தை அடிப்படையாக கொண்ட பாடல்களை கேட்பது அப்படின்னு சொன்னாலே மிகவும் மகிழ்ச்சியான ஒரு இது நம்முடைய மனதுக்கு மிகவும் இதத்தை தருகிறது. கேட்கலாமா பாடலை? 1000 1000 என தொடங்கும் பாடல் டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி பாடிய பாடல்.

0: கேட்ட பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்னிசை நேரம். நேயர்கள், குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் மாவட்ட செய்திகள். மாவட்ட செய்திகளில் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள் கேட்கலாம்.
1: நேரம் இப்போது 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள்.
2: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வேளாண்மைத்துறை, தோட்டக்கலைத்துறை மற்றும் வேளாண் வணிகம் மற்றும் விற்பனைத்துறையை சார்ந்த களப்பணியாளர்களுடன் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் 3 முக்கிய திட்டங்களான மின்னணு பயிர் கணக்கெடுப்பு, விவசாயிகள் அடையாள எண் மற்றும் பாரத பிரதமரின் பயிர் காப்பீட்டு திட்டம் ஆகியவற்றை உரிய காலத்திற்குள் முடித்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மின்னணு பயிர் கணக்கெடுப்பு பயிரினை வரும் அக்டோபர் 15 முடித்திடும் வகையில் வருவாய்த்துறையினரை அணுகி தன்னாளர்களை அதிக அளவில் ஈடுபடுத்தி பருவமழைக்கு முன்னர் முடிக்கவும், விவசாயிகள் அடையாள எண் வேளாண் துறை சார்ந்த அனைத்து திட்டங்களுக்கும் கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் மாவட்டத்தில் மீதமுள்ள 25,448 விவசாயிகளுக்கு விரைந்து அடையாள எண் பணியினை வரும் 31/10/2026 முடித்திடவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பருவமழை காலத்தில் பயிர் பாதிப்பு ஏற்படாத வகையில் விவசாயிகள் தங்கள் பயிர்களை பாதுகாத்துக் கொள்ள அனைத்து கிராம அளவிலும் பயிர் காப்பீடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அதிக அளவில் பயிர் காப்பீடு செய்ய நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டது என மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்தார். முன்னதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்ட விழிப்புணர்வு பேரணி மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பாரத பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் பருத்தி, மக்காச்சோளம் மற்றும் நெல் பயிர்களுக்கான பயிர் காப்பீடு செய்வதற்கான விழிப்புணர்வு வாகன ஊர்தியை மாவட்ட ஆட்சியர் பத்மஜா கொடியசைத்து தொடங்கி வைத்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசலம் வட்டத்திற்கு உட்பட்ட காலசமுத்திரம் கிராமத்தில் அமைந்துள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணியாளர் விவரங்கள், பணிகள், செயல்பாடுகள், விவசாயிகளுக்கான பயிற்சி திட்டங்கள் மற்றும் மாவட்ட மேம்பாட்டிற்கான மையத்தின் திட்டங்களின் குறித்து கேட்டறியப்பட்டது. வரவிருக்கும் வடகிழக்கு பருவமழை முன்னிட்டு விவசாயிகள் மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், பருவமழைக்கு ஏற்ற வேளாண் நடைமுறைகள் மற்றும் கால்நடை வேளாண்மை குறித்தும் சிறப்பு பயிற்சிகள் வழங்க அறிவுறுத்தப்பட்டது. மேலும் மண் மற்றும் நீர் பரிசோதனை ஆய்வகம், மண்வள அட்டை கண்காட்சி அரங்கம், உணவு பதப்படுத்தும் ஆய்வகம் மற்றும் வேளாண் செயல் விளக்க அலகுகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முள்ளில்லா கள்ளி சாகுபடி, கோழி வளர்ப்பு, முட்டை அடை, காப்பான இயந்திரம், நிலக்கடலை விதை உற்பத்தி, மூலிகை தோட்டம், 5 சென்ட் தீவன மாதிரி அலகு கிழங்கு வகைகள், செயல் விளக்கு அலகு, டிராகன் பழ சாகுபடி வேர், உட்பூசணம், காளான் வளர்ப்பு, நாற்றங்கால் அலகு, மண்புழு உரம் தயாரிப்பு, இயற்கை இடுபொருள் தயாரிப்பு, தேனி வளர்ப்பு, மீன் குளம், பசுந்தால் உரை விதை உற்பத்தி மற்றும் உயிர்வேலி உள்ளிட்ட பல்வேறு செயல் இலக்க திட்டங்களின் செயல்பாடுகளை குறித்து கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கருதலாக்குறிச்சி கிராமத்தில் சமூக நீதி விடுதி நேரில் பார்வையிட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருள்கள் குறித்தும் மாணவர்களின் வருகை பதிவேடு

0: சுற்றுப்புற தூய்மை, குடிநீர் வசதி, கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் குறித்தும் கேட்டறிந்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. கருதலாகுறிச்சி கிராமத்தில் அங்கன்வாடி மையத்தினை நேரில் பார்வையிட்டு குழந்தைகளின் எடை மற்றும் உயர் அளவுகள் மற்றும் குழந்தைகளின் வழங்கப்படும் உணவுப் பொருள்களின் தரம் குறித்து உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை குறித்து கேட்டறியப்பட்டது. அதனை தொடர்ந்து கருதலாகுறிச்சி கிராமத்தில் நியாய விலைக்கடையில் அமைந்துள்ள கடையினை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. பின்னர் தியாகதுர்கம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைந்துள்ள டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அறிவியல் மையத்தினை நேரில் பார்வையிட்டு அங்கு அமைக்கப்பட்டுள்ள அறிவியல் கருவிகளின் பயன்பாடுகள் குறித்தும் மாணவர்கள் புரிந்து கொள்ளும் விதம் ஆகியவற்றை கேட்டறியப்பட்டது. பள்ளி வளாகத்தில் வனத்துறை மூலம் அமைக்கப்பட்டுள்ள புத்தாக்க மையத்தை பார்வையிட்டு அதன் முக்கியத்துவம் குறித்து கேட்டறியப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை நகராட்சியில் அமருத் 2.0 திட்டத்தின் கீழ் ₹30.25 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணிகளையும் 6வது மாநில நிதிக்குழு திட்டத்தின் கீழ் ₹50 லட்சம் மதிப்பீட்டில் மீன் சந்தை அமைக்கப்பட்டுள்ள இடத்தினை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இப்பணிகளின் திட்ட மதிப்பீடு, பணி நிர்வகிக்கும் காலம், கட்டுமான பொருளின் தரம் உள்ளிட்ட பல்வேறு பொருள்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார். எனவே நடைபெறும் பணிகளை தரமாகவும் விரைவாகவும் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பத்மஜா தெரிவித்தார்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் முருகேசன். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்கு வங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் தனக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை விட 1,22,753 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ரெஜிநகர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவா சர்க்கார் ஏஜேயுபி வேட்பாளர் திரு குலாம் நபி ஆசாதை விட 75,816 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தின் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகாவின் திருமதி மரகதம் குமரவேல் 20,008 வாக்குகள் வித்தியாசத்திலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகாவின் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றார். அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷிஷ் சர்மா 1,50,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு ஹேம்சந்திர பண்ட் டேராடூனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தாா்.

0: ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று சூரத்தில் ஜவுளி வர்த்தகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். எத்தியோப்பியா வெளியுறவு அமைச்சர் திரு கீதியோன் டிமோத்தியஸுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ள அவர், அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பாக இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா கூறியுள்ளது. வரும் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3% இருக்கும் என்று ஐநாவின் மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செமிகண்டக்டர் இயக்கம்.
1: நவீன தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வல்லரசிற்கான அடித்தளமாக செமிகண்டக்டர் திகழ்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் செமிகண்டக்டர் வர்த்தகம் 20% கூடுதலாக வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவில் 12 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6 மாநிலங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 1,64,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையின் முதலீட்டிற்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருகிறது.
0: உத்தரப்பிரதேசத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய 1,725 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 3 சேலைகள் வழங்குவது உள்ளிட்ட 33 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் சட்ட மசோதாவை வரும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா இக்கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்.

மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் திரு வி டி சதீசன் கூறினார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட

டியானை வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோக் சஞ்சய் அமன் சோனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 15-21, 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் ஸ்காட் கில்டியா ரேச்சல் தராக் இணையை வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

இனிய மாலை பொழுதில் நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 7:26. நேயர்கள் இனி கேட்கலாம் உழவர் உலகம். இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவருக்கு ஒரு சிந்தனை ஆகியவை இடம்பெறுகின்றன.

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 29 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலை 22 முதல் 26 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80 முதல் 90% பதிவாக வாய்ப்பு உள்ளது. மதிய நேர அதிகபட்ச வெப்பநிலை 60 முதல் 80% பதிவாக வாய்ப்பு உள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 10 முதல் 12 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். ரப்பரில் பால் வெட்டும் பருவத்தில் நெகிழி மழை தடுப்பான்களை மரத்தின் பால் வெட்டும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழை காலத்திலும் பால் வெட்டலாம். வாழை அறுவடை பருவத்தில் இருப்பதால் அறுவடை செய்யப்பட்ட வாழை தார்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும், இதனால் மழையினால் ஏற்படும் நோய்களை தடுக்கலாம். சம்பங்கி மற்றும் சாமந்தி மற்றும் அரளி இவற்றுக்கு அனைத்து பருவத்திலும் மழைநீர் தேங்காத வண்ணம் நல்ல வடிகால் வசதி அமைத்துக் கொடுக்கவும். மிளகுக்கு அனைத்து பருவத்திலும் தரையில் படரும் ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றி விடவும். வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு எல்லா பருவத்திலும் மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும். நெல்லிற்கு அறுவடை பருவத்தில் மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல்மணிகளை உலர்வான இடத்தில் சேமிக்கவும். மிளகு, கிராம்பு, ஜாதிக்காய் மற்றும் இலவங்கப்பட்டை செடி மரங்களில் மழை நீர் சேகரிக்க ஏதுவாக பாத்திகள் அமைக்கலாம் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முதன்மை அலுவலர் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 5550 ஹெக்டேர் பரப்பளவில் கும்பப்பூ சாகுபடி நடைபெற உள்ளது. இதற்கு தேவையான விதைகள் அனைத்தும் வேளாண்மை விரிவாக்க மையங்களில் போதுமான அளவு இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. சம்பா சாகுபடிக்கு அரசு சார்பில் நெல் விதைக்கு மானியம் வழங்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அருகிலுள்ள வேளாண்மை விரிவாக்க மையங்களில் இருந்து தேவையான நெல் விதைகளை மானிய விலையில் பெற்று பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். குறிப்பாக நடுத்தர கால நெல் ரகங்கள் மற்றும் நீண்ட கால நெல் ரகங்கள் ஆகிய TPS3, CR 1009, Sub 1 ஆகிய நெல் விதைகள் தேவையான அளவில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளன. எனவே கும்பப்பூ சம்பா பருவத்தில் சாகுபடி மேற்கொள்ளும் விவசாயிகள் தேவையான விதைகளை முன்கூட்டி பெற்று அரசு வழங்கும் மானியத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
1: உழவர் உலகம்
0: கண்மணி வல்லல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை. நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம். நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். அமுத சுரபி, பிரதம மந்திரியின் வயவந்தனா யோஜனா, உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள். திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். நமது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறைவிடம் இந்த மூன்றையும் பூர்த்தி செய்யும் தொழில் விவசாயம். எனவே நாம் ஒவ்வொருவரும் விவசாயத்தையும் விவசாயிகளையும் போற்றி பாதுகாப்போம்.
1: உழவருக்கு ஒரு சிந்தனை கேட்டீர்கள்.
2: இப்பொழுது நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம். நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வேளாண்மையில அதீத ஈடுபாடு அப்படின்னு கேள்விப்பட்டோம். ஆனா நீங்க வடசேரி பகுதியை சேர்ந்தவங்க, எப்படியாக நாவல்காடு பகுதியில அந்த அளவுல விவசாயத்துல ஈடுபாடு, அதுக்கு ஏதாவது காரணங்கள்?
3: நாவல்காட்டுல வந்து எங்க தோப்பு வயல் எல்லாம் இருந்து அதை கெவினிக்க அவங்க இல்லாம தரிசா போட்டாங்க. அப்போ அதை பருவம் பண்ண கேட்டு எடுத்து எடுக்க செய்யும். பக்கத்தில் உள்ள வயல்கார புறாமே எனக்கும் பருவம் பண்ணுங்கன்னு சொன்னதுனால என் சொந்த நிலம் விலைக்கும் வாங்கினேன், பாட்டமும் எடுத்து பருவம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்.
2: நெல் விவசாயம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து வேலையாட்கள் பற்றாக்குறை அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் வந்து வேலையாட்கள் எல்லாம் எந்த பகுதியில் உள்ளவங்களை பயன்படுத்துகிறீங்க?
3: எனக்கு வந்து மர வியாபாரம், அதில் நான் பல இடங்கள்லையும் போகக்கூடிய சமயம் வேலை ஆட்கள் சௌகரியமாக கிடைக்கக்கூடிய இடத்துல நம்ம பார்த்து இது பண்ணதுனால அந்த ஆட்களை வச்சு செய்யறதுல வந்து எனக்கு கஷ்டம் இல்லாமல் ஆகிப்போச்சு. அதனால நமக்கு விவசாயம் பண்ணதில் இருக்கு. இன்றைக்கும் எங்கிட்ட வந்து வேலைக்காரங்க வந்து 15-20 வருஷம் ஆகுது. 4 பேர் ரெகுலராட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல முறையில் சம்பளமும் கொடுக்கேன், தீபாவளி போனஸும் எல்லாம் கொடுத்து செய்யறதுனால அவங்களும் உறுதியாக நம்பிக்கையோடு நமக்கு வேலை செய்ய. இங்கே உள்ள ஆட்கள் வந்து 1 மணி 2 மணி வரை தான் செய்வாங்க. அந்த சைடு வறட்சியான ஏரியானால அங்கே உள்ள ஆட்கள் வந்து இங்கே வந்து தங்கி இருந்து 3 நேரம் சாப்பாடும் கொடுத்து சம்பளமும் கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
2: பொதுவாக நெல் விவசாயம் லாபம் அப்படின்னு சொல்கிறீங்களே, எந்த விதத்தில் நீங்க லாபம் அப்படின்னு சொல்றீங்க?
3: எனக்கு வந்து லாபம்னு சொல்றது வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 2 பூ விளைச்சல், கன்னிப்பூ கும்பப்பூ இருக்கு. இதுல வந்து எனக்கு ஒரு பூவுக்கு வந்து 20 லட்சம் ரூபாய் கிட்ட நெல் விலை, 40 ஏக்கர் இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாம ஈஸியா பரவம் பண்ண முடியும்.
2: பொதுவா நெல் விவசாயத்தை பொறுத்த அளவில் இப்ப வந்து வரப்பு வெட்டுதல், வரப்பு பிராவுதல், வரப்பு சீவுதல், கோரி போடுதல், மருந்தடித்தல், உரம் போடுதல், அப்புறமா ஊற்றாங்கால் பிடித்தல், இந்த நுணுக்கங்கள் எல்லாம் தெரியணுமே. நீங்க வேற வேலையாட்களை வச்சு செய்யறோம் அப்படிங்கிறீங்க, அவங்க ஏதாவது வேலைகள்ல ஒரு தொய்வு காட்டக்கூடிய ஒரு நெல்லில அந்த நெளிவு சுடுவெல்லாம் உங்களுக்கு தெரியுமா எப்படி?
3: ஆமா, எல்லா வேலையும் செய்வாங்க. நம்ம அனுபவம் இருக்கு. முன்னால நம்ம இறங்கி எல்லாம் சுத்தி பார்த்து எடுத்துதான் நம்ம செய்துட்டு இருப்போம். அதை நம்ம என்னென்ன முறையில செய்யுங்கன்னு சொன்னா அவங்க செய்திருவாங்க. பின்ன தண்ணிக்கு நம்ம வயலோட ஒரே காலு தான், 2-3 இடத்துல இருந்து தண்ணி வரணும்னு இல்லை, ஒரே காலில் போயாச்சுன்னா அவ்வளோ இடமும் பாயும். அதனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக போச்சு.
2: நாவல்காடு பகுதி வந்து செழிப்பான பகுதியா எப்படி?
3: நாவல்காடை பொறுத்தவரையிலையும் மழை வெள்ளம் உண்டு. அந்த மழை வெள்ளத்தை வச்சு நம்மளால 10 பூராவுமே விவசாயம் நடந்திருக்கு. இப்போ அந்த சேனல் வந்ததுக்கு அப்புறம் அந்த சேனல் உள்ள தண்ணியை வச்சு தான் அவ்வளோ இடமும் பரவாயில்லை, ஒரு பிரச்சனை இல்லாதது. கால் வந்து ஒரே கால், அதில் அவ்வளோ வயலுமே 200-250 ஏக்கருக்கும் குளத்து புறவு, அந்த குளத்துல இருந்து பாயக்கூடிய அளவுக்கு வசதியாக இருக்கு.
2: சார், இப்போ நாவல்காடு பகுதியை பொறுத்த அளவில் குளம்னா நிறைய குளம் இருக்கு மாதிரி சொல்றாங்களே, உங்களுடைய பயன்பாட்டில் உள்ள குளம் அப்படின்னு எந்த குளத்தை சொல்றீங்க?
3: நாடார் குளம் தான் நமக்கு மெயினான உள்ளது. அது 250-300 ஏக்கருக்கு மேல் பாயக்கூடிய அளவுக்கு இருக்குது. 2 மடை உண்டு, 2 மடையிலையுமே வந்து ஒண்ணுமான இருக்கு. இது போக சேனல்ல இருந்து சேனல் புறவு தண்ணி வர்றதுக்கும் தனியா ஒரு பெரிய கால் இருக்கு. அந்த கால் மூலியமா தான் நமக்கு தண்ணி பாயும். சேனல்ல தண்ணி விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம புறவும் பண்ண முடியும். குளத்து தண்ணி இருந்தாலும் குளத்து புறவுல எனக்கு வந்து ஏரியா குறவு, சேனல் புறவுல தான் கூடுதலா இருக்கு.

0: வேலை, அதை நல்ல முறையில நடத்த முடியும்.
1: அப்ப அணை நிரம்புது அப்படின்னு சொன்னா உங்க மனசு குளிருது அப்படின்னு அர்த்தம் இல்லையா?
0: ஆமா.
1: அணை வெள்ளத்தை பொறுத்தளவுல சேனல் வழியா தான் வரும். ஆனா சேனல்ல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படும் போது எப்படி சமாளிக்கிறீங்க?
0: இந்த இதெல்லாம் நானே இப்ப பாத்துருவேன். மேக்சிமம் உள்ளது வந்து சின்ன வேலைகளை, இன்னைக்கும் கிட்டாச்சி உண்டு, டிராக்டர் உண்டு, எல்லாமே நம்மள்ட்ட இருக்கிறதுனால அந்த இதை வச்சு எல்லாம் கிளியரா செய்யறதுனால நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்கு. புறம் இயந்திரங்கள் தான். அக்ரி டிபார்ட்மெண்ட்ல அவ்வளவுமே எனக்கு புல் சப்போர்ட் உண்டுங்க. எல்லாருமே நல்ல முறையில எல்லாரும் வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வந்து நெல் கோடவுனுக்கு கொடுத்துருக்கேன், என் சொந்த இடத்த தான் கொடுத்துருக்கேன்.
1: விவசாயத்துக்கு அடித்தளமே கால்நடைகள் வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் கருத்து நிலவுது. உங்களை பொறுத்த அளவுல ஆடுகள் மாடுகள் கோழிகள் வளர்ப்புல ஈடுபாடு உண்டுமா? எப்படி
0: ஆடு கோழி எல்லாமே வளர்த்துட்டு பால் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து தெருவில் கொஞ்சம் கொடுப்பாங்க, பாக்கி உள்ளது பண்ணைக்கு கொடுத்துருது. அது எல்லாமே அந்த ஆட்கள் தான் பாக்கு, விவசாயம் பார்க்கக்கூடிய ஆட்கள் தான். அவங்க பால் கறந்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு கொடுத்து ஒன்று ரெண்டு வீட்டுகளுக்கு கொடுக்கறது அவங்களே கொடுத்துக்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு குறவில்லாம நான் செய்யறதுனால அவங்களும் எனக்கு வந்து ஒரு இது இல்லாம செய்துகிட்டு இருக்காங்க.
1: பொதுவாக எந்த ஒரு பயிர் சாகுபடினாலும் இயற்கை உரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிம்பாங்க. அந்த அடிப்படையில் சாணம் பயன்படுத்த எல்லாம் உண்டுமா? சாணத்தினுடைய மகிமை என்ன?
0: நான் இப்பவும் கன்னிப்பூரில் வந்து சாணம் உரம் போட்டு தான் நான் நடுவேன். விதைக்கேதோ நடவ இதை செய்துகிட்டு இருக்கோம். இது போக கும்பப்பூரில் வந்து குலைகள் போட்டு தான் செய்வேன். அதனால நம்ம வயலில் விளையக்கூடிய நெல் வந்து நல்ல திராணிப்பாக இருக்கும், எடையும் இருக்கும்.
1: இல்லை, இப்போ நீங்கள் வந்து நிறைய வேளாண் நடைமுறைகளை கையாண்டு வரீங்களா? பொதுவாக சொல்லப்போனால் குலைகள்லாம் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இந்த மாதிரியான பாரம்பரியமான நடைமுறைகளை அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் இன்னைக்கும் கூட கடைபிடிச்சிட்டு வராங்களா? அல்லது அவங்களுக்கு ஏதாவது விஷயங்களை எடுத்து சொல்கிறீங்களா? அப்படி
0: நிச்சயமே செய்யலாம், செய்யுங்க. எப்படின்னா விவசாய அக்கறை ஆஃபீஸில் இருந்து இயற்கை உரம் தராங்க. அசோக்ஸ் பயிரெல்லாம் தொத்தனாக இது இதெல்லாம் நான் இதெல்லாம் போடுறது பார்த்து எனக்கு பயிர் நல்லா இருக்கிறத பார்த்து நிறைய பேர் அதை வாங்கி எங்கிட்ட இருந்தே வாங்கிட்டு போய் அவங்க போட்டு எடுத்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க.
1: புதுசாக விவசாயத்தில் அடி எடுத்து வைக்கக்கூடிய விவசாயிகளும் கூட அந்த பகுதியில் இருப்பாங்க. அவங்களுக்கு கூட இந்த அசோக்ஸ் பயிரெல்லாம் பாஸ்போ பாக்டீரியா இந்த மாதிரி தகவல்களை சொல்லி வழிகாட்டுறீங்களா? அல்ல அவங்க பகுதிக்கே போய் நுணுக்கங்களை சொல்லி கொடுத்து வெளிப்படைய செய்யறீங்களா? அப்படி ஒரு அனுபவபூர்வமான விவசாயி அப்படிங்கறனால கேட்கறேன்.
0: ஆமா, செய்துகிட்டு இருக்காங்க. அது எல்லாம் நம்மள்ட்ட இருந்து வாங்கிட்டு போயிருவாங்க. எனக்கு சப்சிடியில கிடைக்கும், மானியத்தில் கிடைக்கக்கூடியதுல வந்து அந்த விலைக்கு அவங்களுக்கு கொடுத்து ஒன்று ரெண்டு. ஏன்னா எனக்கு தரக்கூடியது வந்து நான் கூடுதலாட்டு தான் வாங்குவேன். எனக்கு 40 ஏக்கர் இருக்கிறதுனால நம்ம சாண உரத்தில் விரவி தான் நான் போடுவேனே தவிர தனியாட்டு அந்த இயற்கை உரத்தை மட்டும் போட மாட்டேன். இது வந்து நம்ம கடவுதி சார்னு சொல்லிட்டு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஏஓ இருக்காங்க. இப்போ இருக்கா, இப்போ எனக்கு ஃபுல் சப்போர்ட்டே அவங்க தான். ஏதாவது ஒரு விவசாயத்தில் ஒரு பயிரில் குறவு இருந்தேன்னு உண்டுமானா அவரை கூட்ட உடனே வருவார், வந்து பார்த்துக்கிட்டு இதை எப்படி செய்யுங்க இன்னைக்கு எல்லாமே அவர்தான் செய்வார். அதே மாதிரி அந்த பங்குனி வயல் கும்பப்பு அறுத்து முடிஞ்ச உடனே வயலில் போட இருக்க இந்த தடப்பு இதெல்லாம் அவர் தான் விற்று வாங்கி தருவார்.
1: ஒரு காலத்தில் ஒரு போகத்துக்கும் இன்னொரு போகத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் உளுந்து சாகுபடி பயிர் சாகுபடி அந்த மாதிரிலாம் ஈடுபாடு காட்டின நாட்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு நிறைய பகுதியில் மறைவிட்டு வரக்கூடிய ஒரு நிலையில் உங்க பகுதியில் அதுவும் ஒரு 40 ஏக்கர் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு பாரம்பரியமான விவசாயம் மாறிட்டு வரக்கூடிய நிலையில் நீங்க இன்னைக்கும் கூட அந்த நடைமுறையை கடைபிடிச்சிட்டு வரீங்களா? உளுந்து சாகுபடி அப்படிங்கிற ரீதியில உங்க அனுபவத்தை சொல்லாமா?
0: போட்டு ஒரு ட்ரிப்பு எனக்கு 2 டன் உளுந்து கிடைச்சி. இந்த ட்ரிப்பு என்னன்னா நல்லா உளுந்து நல்லா இருந்து மழை வந்து இதாயிட்டு, மழை வந்த என்னால அது அவ்வளோ உளுந்து எடுத்து வச்சிருக்கனால இந்த பயிரில் அது நெல்லில் நல்லா தெரியும். ஆனால் அந்த உளுந்தோட சேர்த்தே நான் இந்த ட்ரிப்பு வைக்கக்கூடிய சூழ்நிலை ஆகி போச்சு. அதனால உளுந்தோடனா பயிர் ரொம்ப அமோக 2 மணி குறவு இல்லாமல் இருக்கும். இடையே அது எரிப்பு இருக்கலாம், அறுவடை ஆகலை. மழை வந்ததுனால நேர்த்தி அறக்கக்கூடியது, மழை வந்ததுனால அறக்கலை. 7-8 ஏக்கர் அறுத்துருக்கேன், பாக்கி உள்ளது நான் அறுவடை ஆகலை.
1: பொதுவாக என்னென்ன மாதிரியான இலை தழைகளை பயன்படுத்துறீங்க? அதுல நீங்க கையாளக்கூடிய நுட்பம் அப்படின்னு ஏதாவது இருக்குதா?
0: எல்லா குலையுமே தேக்கங்குலை. அது எனக்கு வந்து அந்த மரம் வெட்டி இது பண்ணக்கூடிய வெட்டுக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு குலையை வெட்டி போட்டு குலையை அவங்கள அப்புறப்படுத்த சொல்லுவாங்க. அப்புறப்படுத்தக்கூடிய குலையை எனக்கு வந்து நான் உனக்கு வண்டி வாடகையும் கொடுத்து 2 ஆளுக்கு சம்பளத்தையும் கொடுத்து அந்த குலையை விலைக்கு வாங்கி இருப்பு வச்சுருவேன். இருப்பு வச்சுலாம் சாண உரத்தோட சேர்த்துருவேன். இந்த டைம்ல வந்து நம்ம என்ன செய்வோம்னா வயல்ல கொண்டு போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் இருக்குதுன்னா எல்லா பல வழியிலையும் எனக்கு ஆட்கள் சப்போர்ட் நமக்கு மறையாவற இருக்கிறதுனால நமக்கு அந்த ஆட்கள்லாம் பழக்கம். அந்த இதுகளை வந்து அவங்க எங்கேயாவது போச்சுமே வந்து கொலையை அப்புறப்படுத்தணும், அவனுக்கு வண்டி வாடகை கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும், இது அந்த செலவை நான் ஏற்றுக்கிடுவேன். அதனால எனக்கு வந்து அது ஈஸியாக கிடச்சிக்கிடுது. மற்ற ஆட்கள் வந்து வெட்ட போயிடுச்சுன்னா 1500 ரூபா சம்பளம் இருக்கு ஒரு மரம் வெட்டக்கூடிய ஆளுக்கு.
1: பொதுவாக கிராமப்புறங்கள்ல அதுவும் வேளாண் ரீதியா ஈடுபாடு காட்டக்கூடிய விவசாயிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா குலை போடணும்னு ஆசைதான், ஆனா 25 ரூபா குலைக்கு 500 ரூபா 600 ரூபா செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே.
0: அது ஆண்டவ முன்னேத்துல எனக்கு அந்த மாதிரி ஆட்கள் அமைஞ்சிருக்காங்க. எந்த குலையும் போடுவாங்க, ஒரு மாங்குலையிலேயோ எது ஆளு

0: அரசு போட மாட்டோம். தேக்கம் குழையா பொங்கு குழையா தேக்கம் போடுறோம். தேக்கம் போட்டாச்சுன்னா களிக்காலைகளுக்கு வந்து அந்த தேக்கம் குழையை போட்டாச்சுன்னு ஒன்று மணல் காலாகி நல்லா கொஞ்சம் வசதியாக இருக்கும். அனுபவபூர்வமாக இன்னைக்கும் ஒரு இடங்கள்ல தேக்கம் குழை தான் போடுவேன்.
1: வேளாண் பெருமக்களை இப்போ இந்த நிகழ்ச்சியை கூட கேட்டிருப்பீங்க. இந்த விவசாயி ஒரு அற்புதமான அனுபவபூர்வமான ஒரு தகவலை சொல்றாங்க. களிக்காலா இருக்குது அப்படின்னாலும் கூட அதை மணற்பகுதியா மாற்றக்கூடிய தன்மை தேக்கு இலைகளுக்கு உண்டு. அது என்னுடைய அனுபவபூர்வமா நான் கண்டுட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாம இதுவரை தேக்கு இலைகளை விவசாய விளைநில பரப்புல பயன்படுத்தல, களிக்காலாட்டே இருந்துட்டு இருக்குத, என்ன செய்யறது அப்படின்னு நம்ம ஒரு அங்கலாய்க்கக்கூடிய நிலையில இருக்கிறோம்னா தேக்கு இலையை கொஞ்சம் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போறேன். வாகை, பூவரசு, மஞ்சனாத்தி இந்த மாதிரி இலை தலைகள் பயன்படுத்துவது உண்டுமா?
0: எந்த குலையும் போடலாம், ஆளு அரசு மட்டும் வேண்டாம். என்னன்னு உண்டுமானா அந்த இதுல வந்து சீக்கிரம் இத்து போகாது. போடல, நம்ம ஆளு அரசு போடல.
1: இப்ப உங்க அனுபவத்துல வந்து குலைகள் பயன்படுத்துறீங்க, சாணம் பயன்படுத்துறீங்க, ஆனா நமக்கு வந்து ரெண்டு போகம் இருக்குது, கும்பப்பூ கன்னிப்பூ அப்படிங்கிற மாதிரி. எந்த போகத்துல என்ன மாதிரியான ஒரு நடைமுறையை நீங்க கையாளுறீங்க?
0: உங்களுக்கு நம்ம குலைகள் போடுறதுனால ரெண்டாவது வந்து அசோஸ்பைர்ல இதெல்லாம் வந்து சாண உரத்துல தான் ரெண்டாவது உரமா போடுவேன். இது போடுறது போடுவோம், கொஞ்சம் குறவு. இது கூடுதலாட்டு போடுறதுனால சாண உரம் எல்லாம் கிடைக்கும். அங்க வந்து எருமை மாடுகளுக்கு நிறைய கிடைக்கிறதுனால அந்த மாடுகளை அடையக்கூடிய இடத்துல வந்து பொடி சாணமாக இருக்கும். அது கூட இந்த அசோக்ஸ்பயர்லாம் துத்தநாகம் இதெல்லாம் விரவி போடுறதுனால நல்ல வயிறு மூடும் கட்டும், நமக்கு உரச்செலவும் குறையும். மொதல் குலையை போட்டு எடுத்துக்கிட்டு ஒரு 20-25 நாள் கழித்து தான் இந்த சாண உரம் அசோக்ஸ்பயர்லாம் இதெல்லாம் போடுவோம். அப்போ நமக்கு அப்படி போட சமயம் வந்து அந்த பயிரில் வந்து எடுத்து கொடுக்கும். குலை வந்து நம்ம தொளி அடிக்க சமயம் நம்ம உள்ளே போட்டிருக்கோம், அது தொளியோடு சேர்ந்து அழுகி உரமாகி இருக்கும். ரெண்டா சாண உரத்தோட நம்ம போடச்சுமே வந்து அந்த பயிர் மூடு கட்டி நல்லா வரும்.
1: இப்ப விவசாயிகள் மத்தியில வந்து அழுத்தமா கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, வால் நெல்லாயிடுச்சு, அறுவடை செய்ததுக்கு பிறகு விற்பனை அப்படிங்கறதுல ஒரு தொய்வு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி அங்கலாய்க்கக்கூடிய நிலையை பல பகுதிகளிலும் பாக்குறேன். வால்நெல் பிரச்சனை உங்க பகுதியிலயும் இருக்குதா? அதை எப்படி அப்புறப்படுத்துறீங்க? மற்ற விவசாயிகளுக்கு என்ன மாதிரியான ஒரு ஆலோசனை சொல்ல விரும்புறீங்க?
0: எனக்கு வந்து வயல்ல வந்து அடுத்த ஆளுக்கு வயல்ல உள்ள தண்ணியில வரக்கூடிய இதனால எனக்கு வால்நெல் இருக்கு. நான் இப்பமும் 10-30,000 ரூபா செலவழிச்சு அந்த வால்நெல் அறக்க வேண்டி அம்பாசமுத்திரத்திலிருந்து பெண்கள் ஆட்களை ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு வந்து தேவையில்லாத செலவு அது நம்ம எதிர்பார்க்காது.
1: வால்நெல் எடுக்கல அப்படின்னா என்ன பிரச்சனையை சந்திக்க வேண்டி இருக்கும்?
0: அந்த வயல் பூராமே வால்நெல்லாதான் இருக்கும். அதை அறுத்து எடுத்து நம்ம அதை தீயது வச்சு குளிச்சிருவேன். ஏன்னா அதை அப்படி தூக்கி போட மாட்டேன்.
1: பக்கத்து விவசாயிகளுக்கு வால்நெல் சம்பந்தமா ஏதாவது சொல்லிருக்கீங்களா? அப்படி
0: சொல்லிருக்கோம், ஆனா எடுபடல. என்னன்னு ஒண்ணுமானா அவங்களை வந்து அதை எடுக்க 500 ரூபா ஒரு ஆளுக்கு சம்பளம், அவங்க வந்து 2 மணி வரை தான் நிப்பாங்க. ஒரு வயல்ல எடுக்க 10 ஆளா ஆகலாம், 5 ஆளா ஆகலாம். இந்த மாதிரி செலவு இருந்தா வந்து அவங்க கொடுக்கணும்னா 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் வச்சிருக்கவங்களுக்கு வந்து செய்ய முடியாது. நமக்கு நெல் கிடைச்சதுல ஆகணும்னு சொல்லிட்டு முறைக்கு நம்ம செய்து எடுத்து இது பண்ணிக்கலாம். ஆனா அதுல வந்து நமக்கு அரைமணி கூட போகாத சூழ்நிலை உருவாகலாம்.
1: இல்ல, உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சிரமப்பட்டாலும் கூட அந்த வால்நிலை இல்லாம ஆக்குறேன் அப்படின்னு சொல்றத பார்த்தா அரசாங்கத்துக்கு விதை நெல் கொடுப்பீங்க போல இல்ல தெரியுது?
0: கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆமா, அது திருப்பி
1: காலத்திற்கேற்ப மாற்றம் அப்படிங்கிற ரீதியில இயந்திர நடைமுறைகள் உண்டுமா? அதுலயும் கூட தொழிலாளர்கள் அப்படிங்கிற ரீதியில வெளியாட்களை தான் பயன்படுத்துறீங்களா இல்ல நம்ம மாவட்ட தொழிலாளர்களை பயன்படுத்துறீங்களா?
0: தஞ்சாவூர்காரங்கள வருவாங்க. தஞ்சாவூர்காரங்க வந்து இதுல நுணுக்கமா அந்த ஏரியால வந்து மிஷின் நடவுக்கு வந்து கொஞ்சம் பேமஸா நல்ல முறையில அங்க பூராமே மிஷின் வாங்க போறோம். தஞ்சாவூர்ல வாங்கினதுதான் இடத்தை பார்த்திருக்கேன். அங்க உள்ள வேலையாட்களும் வந்து நமக்கு வேண்டி வருவாங்க. ஏன்னா நம்ம பார்த்து மாறாம நம்ம அவங்களுக்கு செய்யறதுனால வந்து உடனே செய்து நல்ல முறையில முடிச்சு தந்துட்டு போவாங்க.
1: மனிதர்கள் ரீதியா வரப்பு வெட்டுதல், வரப்பு பிராவுதல், கோரி போடுதல், ஊற்றாங்கால் பிடித்தல் இந்த மாதிரியான செய்கைகளை செய்கிறதுக்கும் இயந்திரங்கள் வழி செய்யறதும் எது சிறந்ததுங்கிறீங்க? என்னதான் இயந்திரத்தை வச்சு செய்தாலும் கூட அதுல மனித உழைப்பு அப்படிங்கறது தேவைப்படுங்கிறீங்களா? இப்படி
0: இப்பமும் வரப்பு வெட்டதுக்குன்னு ஒரு மிஷின் வாங்கியிருக்கேன், 3.5 லட்சம் ரூபா. ஏன்னா ஏரியா கூடுதலா இருக்கிறதுனால வரப்பு வெட்டைக்கு ஆள் கிடைக்க கஷ்டம். ஒரு ஆளை வச்சு நமக்கு 3-4 ஏக்கர் முடிஞ்சிடும். அந்த இயந்திரம் வந்து தொழிய பூச மாதிரி எல்லாம் வரப்பு வேலையெல்லாம் கிளியராக்கி செய்திருக்கு. ஆனா ஓட்டைக்கு இன்னும் நம்ம ஆளுக்கு பழகல. அவங்களால இந்த ட்ரிப்பு தான் எடுத்திருக்கேன், இந்த ட்ரிப்பு வர சொல்லியிருக்கேன். அங்க போய் பார்த்து எடுத்து நமக்கு மன திருப்தி
1: பொதுவாட்டே நெல் விவசாயம் நஷ்டம் நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு

0: பல பகுதிகளில் நான் பார்க்கிறேன்னா சில விவசாயிகள் 2 ஏக்கர் 3 ஏக்கர் பூதோறும் பாட்டத்துக்கு எடுக்கிறாங்களா? ஏன் அந்த மாதிரியான ஒரு எண்ணத்துல அவங்க வந்து வெளிப்படையா பேசுறாங்க? அவங்களுக்கு இந்த இடத்துல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க?
1: அவங்க இப்படி சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் பருவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அதனால லாபம் இல்லாமல் அவங்க கிடைக்கும், ஆனால் ரொம்ப அதிகமாக கிடைக்காது. கொஞ்சம் பெருவாரியாக செய்தால், மிஷினை வச்சு செய்தால் நமக்கு வந்து லாபம் கூடுதலாக கிடைக்கும். எனக்கு 40 லட்சம் ரூபா நெல் விளைஞ்சினாலும் 25 லட்சம் ரூபா செலவழி ரெண்டு பூக்கும் சேர்த்து 10 லட்சத்துலேருந்து 15 லட்சம் ரூபா நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு நம்ம வந்து வெளியில் நெல் கொடுக்கல, கவர்மெண்ட் இதில் தான் கொடுக்கும். பணம் நமக்கு சேர்ந்தாலே கிடச்சிருக்கு. அதனால நமக்கு வந்து அந்த கணக்கிலையும் பணம் வரவு கரெக்டாக வரும். நமக்கு வெளியில் கொடுத்துக்கிட்டு 50,000 1 லட்சம்னு தரதை விட இது சேர்ந்தால வரதுனால எனக்கு அது ஒரு நல்ல முறையில் 2 லட்சம் ரூபா வருகின்னா ஒரு 15 லட்சம் ரூபா செலவழியும், 5 லட்சம் ரூபா கிடைக்கும்.
0: வேளாண்மையில அதீத ஈடுபாடு காட்டுறீங்க. ஒரு முன்னோடி விவசாயி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட அரசு திட்டங்களை வந்து நீங்க புரிஞ்சு அது பிரகாரம் பலன் அடைஞ்சிட்டு இருக்கீங்களா? அல்லது சம்பந்தப்பட்ட வேளாண் துறை தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள் உங்களை வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு பயன் கிடைக்கமாய் ஆலோசனைகளை எல்லாம் சொல்றாங்களா? இப்படி
1: இல்லை, என்ன பொறுத்தவரையிலையும் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல எது இருந்தாலும் சார் இப்படி ஒன்னு ஏறுவாங்க. நம்ம போகுது குறவு தான், ஏன்னா நம்ம எல்லாம் இருக்கிறதுனால நல்லதாக இருந்தால் கேட்டுக்கிடுவேன். எனக்கு பயிர் காப்பு திட்டத்தில் நான் சேர்ந்ததில்லை, ஆனால் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அக்கடி டிபார்ட்மெண்ட்டில் என்ன சொல்லுவாங்களோ அந்த இதில் கண்டிப்பாக சேருவேன். சேர்ந்து எடுத்து நல்ல முறையில் இருக்குது. சர்டிஃபிகேட்டும் நிறைய தந்திருக்காங்க. இயற்கை விவசாயத்தில் உள்ளது எல்லாமே தந்து இது பண்ணியிருக்காங்க. முதல் விளைச்சல் இதில் கொரோனா டைமில் கிடச்சிது. அது அன்னைக்கு கொரோனா இருந்தனால அந்த ஸ்டேடியத்தில் அந்த மீட்டிங் எடுத்ததுனால கலெக்டர் ஆஃபீஸில் கலெக்டர் நேரடியாக.
0: ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நெல் விவசாயம் அறுவடைக்கு பின்னால நிலங்களை காய போடக்கூடிய தன்மை, அந்த நிலத்துக்கு ஒரு ஓய்வு கொடுக்கக்கூடிய தன்மை எல்லாம் இருந்தது ஒரு 2 மாத காலம். அந்த மாதிரியான ஒரு நிலையை நீங்க கடைபிடிக்கிறீங்களா? இப்படி
1: நம்ம அதை நல்ல முறையில கடைபிடிப்போம். அந்த இதுல தான் சணப்பு இதெல்லாம் விதைக்கிறது. சணப்பு விதைச்சு மழை உளுந்துன்னு உண்டுமானா அந்த சணப்பை நல்ல முறையில 4 அடி வரை வளருக்கு. அப்போ நம்ம 2 உழுது புடஞ்சமேந்து உர செலவு குறையும். சாண உரம் தான் போடுவோம், இது கன்னிப்பூவுக்கு தான் வரும். அந்த கன்னிப்பூவில் உரைச்சமே நம்ம சாண உரம் போட்டாலும் இந்த குழையிலும் போட்டாலும் அந்த பயிர் இதோட நல்லா தான் இருக்கு, செழிப்பாக தான் இருக்கு.
0: நீங்க வேளாண்மையில அதீத ஈடுபாட்டில் இருக்கீங்க. அதிகாலை வேலை முதல் இரவு நேரம் வரை வேளாண்மை தான் உயிர் மூச்சு அப்படிங்கிற மாதிரி செயல்படுறீங்க. இருந்தாலும் கூட உங்களுடைய சந்தையினரை இந்த பக்கமா வேளாண்மை பக்கமா கொண்டு வருகிற மாதிரி உங்களுடைய நடவடிக்கைகள்?
1: நம்ம பையன் வந்து சாயங்காலம் பேரம் பேத்தி எல்லாமே தோட்டத்தில் வந்தாலும் இந்த ஆடு மாடு கோழிகளை
0: ரீதியில கூட உங்களுக்கு ஆர்வம் உண்டா? இப்படி
1: தென்னை 5 ஏக்கர் இருக்கலாம், நாட்டு ரகம் இன்னைக்கு இப்ப உள்ள இதுக்கு நல்ல இது விலை இருக்கு. நம்ம சாம்பல் வந்து அடுப்பு சாம்பல் எரிஞ்சு சாம்பல உள்ளது சாம்பல் போட்டு அது பொட்டாசியம் போடான்டான்னு சொல்லிட்டு அதுல நம்ம சாம்பல் போடுறதுனால அந்த தேங்காயில உள்ள குறும்பல் உருதா. ஆனா அடுப்பு சாம்பல் மரம் எரிஞ்சு சாம்பல கிடைக்கக்கூடியதுல வந்து நல்லா இருக்கு. வயல்களிலே போடலாங்க, ஆனா அந்த அளவுக்கு நமக்கு இப்ப சாம்பல் கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து நான் எங்கே எடுக்கிறேன்னா சிப்ஸு கடைகளில், இது வந்து தோவலையில் வந்து ஒரு இது இருக்குது, அவங்க வந்து அதை இடத்த காலி பண்ணால் போகிறோம், பைசா கிடையாது. அங்கே வேலை செய்யக்கூடியவங்க என்ன கேட்பாங்க, அவங்களுக்கு என்ன பார்த்து செய்யக்கிட்டே தான். அவங்க முதலாளி ஒன்றும் கேட்கல.
0: உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன சார்?
1: 8 மணி ஆகாமல் விவசாய நிலமாக இருந்தன்னு உண்டுமானா எல்லாரும் விவசாயத்துக்கு வருவாங்க. ஆட்கள் பற்றாக்குறை தான், வேலைக்கு ஆட்கள் இருந்தன்னு உண்டுமானா நல்ல முறையில் நடக்கும். இப்போ எல்லாம் ஒரு 2000 ரூபா இருந்தன்னு உண்டுமானா 87 கிலோவுக்கு 2000 ரூபா இருந்தன்னு உண்டுமானா இப்போ வந்து 1800 தானே கொடுக்குங்க. வெளி மார்க்கெட்டு கவர்மெண்ட் இருந்து 2260 விலை இருக்கு. அங்கே ஒன்று கொடுக்கணும் இல்லைங்க, காயப்படணும். அவங்க வந்து ஈரப்பதம் பார்ப்பாங்க, 17% இருக்கணும்னு. இது ஈரப்பதம் பார்க்க மாட்டாங்க, அந்த இது புடச்சி சண்டைகளை எடுக்க மாட்டாங்க. ரெண்டும் கணக்கு பார்த்தா ஒன்று தான். இப்போ இந்த மழையினால நமக்கு 10 நாள் லேட் ஆகும், அறுவடை வந்து 10 நாள் லேட் ஆகும். காயணும், வக்கீல் எடுக்கணும்னா வக்கீல் விலை இருக்கு பற்றியெல்லாம். அதனால நமக்கு 10 நாள் கழிஞ்சு தான் நம்ம அறக்க முடியும்.
0: இப்போ நம்ம பேசக்கூடிய நிலையில் அனுபவபூர்வமாக பல கருத்துக்களை நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இருந்தாலும் கூட நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு, வேளாண் ரீதியா முன்னேறணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு ஒரு சில சந்தேகங்கள் எழலாம். நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சாட் ஒன்னு பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா உங்க அலைபேசி எண் ஒன்னு சொல்லலாமா?
1: 94 86 799 0066.
0: நான் கூட உங்க அலைபேசி எண்ணை சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். 9

0: 9486 7999 இன்னும் ஒரு தடவை கூட சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். 9486 7999 இந்த அலைபேசி வாயிலா தொடர்பு கொள்ளும் போது கச்சிதமான தகவல்கள் வேளாண் ரீதியா அக்குவேரா ஆணிவேரா சொல்லிக் கொடுக்கப்படுமா எப்படி?
1: நிச்சயமா சொல்லுவேன்.
0: ஆக குமரி பண்பலைக்காக நெல் விவசாயம் அப்படிங்கறது விரும்பி செய்தா வெற்றியை கொடுக்கும், விருப்பம் இல்லாம ஈடுபாடு காட்டிட்டு லாபமில்ல லாபமில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகள் விரும்பி செய்து பாருங்க, லாபம் நம்ம கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி அழுத்தமா ஆழமா அமைதியா கருத்தை பதிவு செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி. இதுவரை நெல் சாகுபடியில் இயந்திரமயமாதலால் கிடைக்கும் லாபம் நேர்முகம் கெட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் நாகர்கோவில் வடசேரி கே பரமசிவம் அவர்கள்.
2: உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
3: அமுத சுரபி.
0: இதில் பிரதம மந்திரியின் வயவந்தனா யோஜனா உரையாடல்.
4: ஏய், இது என்னன்னு தெரியலையே. அண்ணன் இருக்க, அண்ணன் தம்பி அக்காமாரு எல்லாரும் வந்திருக்காங்களே. அண்ணன் கூட பொதுவா பேசும்போது சொல்லுவாரு, எங்க குடும்பத்தை மாதிரி ஒற்றுமையா எந்த குடும்பப்பா இருக்கு அப்படின்னு கேப்பாரு. அப்படிப்பட்ட குடும்பத்துல இன்னைக்கு என்ன விசேஷம்னு தெரியலையே. ஒரு வார்த்தை நமக்கிட்டே சொல்லல. ஏய், எங்க அண்ணன் அவசர அவசரமா ஓடி வர்ற மாதிரில இருக்கு. நான் தானே உங்க தம்பினே.
5: ஏ தம்பி சிவா, என்னப்பா ஒன்ன கூட கூப்பிடணும்னு தான் நினைச்சேன். என் வீட்டுல இன்னைக்கு புத்தரிசிப்பா, புதுசா அந்த வயல் வாங்கின பாரு 1.5 ஏக்கரு.
4: ஆமா,
5: அது வயல் அறுவடை பண்ணி புத்தரிசி இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கோம்ப்பா. 7 கூட்டுப்பா, 3 பாயசம், அப்பளம் எப்படிங்கிற எண்ணெயில போட்ட உடனே பூரி மாதிரி பொங்கி வரும்பா. போப்பா போப்பா வீடு வர போ, நான் இப்ப வரேன்பா.
4: ஏனே அவசரமா எங்கனே போறீங்க?
5: தம்பி பாயசத்துக்கு அண்டி பருப்பு வாங்கணும்ப்பா, எங்கேயோ வச்சிட்டாப்பா, அத வாங்குறதுக்காக.
4: ஏனே இதுக்கெல்லாம் ஒரு ஆள் கடைக்கு போலாமானே. நான் சொல்றோம்னே கடைக்காரங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், நம்ம வீட்டுக்கே கொண்டு வர போறான்.
5: என் தம்பியப்பா எள்ளுண்ணா எண்ணெயா எல்லாம் நிக்கும்.
4: ஏனே உங்க கூட இல்லன்னு பழக்கம் அப்படிதானே இருக்கும்.
5: என்ன காரணப்பா திடீர்னு தம்பி நம்ம வீட்டு பக்கம் வந்திருக்க, ஏதா விஷயம் உண்டாப்பா?
4: ஏனே நான் வந்த கதை வேற. அண்ணே இருந்தாலும் உங்க அண்ணன் தம்பி உங்க அக்கா எல்லாருடைய ஒற்றுமையை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்குன்னு. அங்க போனா அன்பு மலையில நம்ம பேசுறதுக்கு நேரம் கிடைக்காதுனே, அதனால அண்ணன் கிட்ட ஒரு விஷயத்த கேக்கலாம்னு நினைக்கோம்னே.
5: அப்படி என்னப்பா விஷயம்?
4: ஏனே அன்னைக்கு ஒரு நாள் நம்ம பக்கத்து கிராமத்துல ஒரு பரப்புரை பண்ணீங்கன்னு, அதுல நீங்க சொன்னீங்க 60 வயசுக்கு மேல உள்ள வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களுக்கு ஒரு அற்புதமான திட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னு. நான் சரியா காது கொடுத்து கேக்கலன்னு. ஆனா எங்க அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்படுறோம்னே.
5: பாரு என் தம்பிய பரந்த மனசால இருக்கு. அப்பா அம்மா அன்னைக்கு நம்மள என்ன கஷ்டப்பட்டு எடுத்து வளர்த்து ஆளாக்கி கை நிறைய சம்பாத்தியம் பண்ணக்கு பிறகு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஆர்வத்துல வந்தெல்லாம் கேக்குறான். இவனுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி காட்டணும்.
4: ஏனே நீங்க கூட அன்னைக்கு பரப்புரையில பிரதான் மந்திரி வயா வந்தன யோஜனான்னு ஒரு
5: அந்த திட்டத்தை கேக்குறியாப்பா?
4: ஆமாண்ணே.
5: தம்பி அது நீ சொன்ன மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் எல்லாருமே சேரலாம்.
4: சரி, ஏனே இந்த திட்டத்துல எவ்வளவு ரூபா வரைக்கும் போடலாம்னே?
5: தம்பி 1.5 லட்சத்திலிருந்து 15 லட்சம் ரூபா வரை அதிகமா போடலாம்.
4: ஏனே இந்த திட்டத்துல பென்ஷன் எவ்வளவுன்னு கிடைக்கும்?
5: குறைந்தபட்ச ஓய்வூதியம் அப்படிங்கிற ரீதியில மாசந்தோறும் வேணும்னா 1000 ரூபா வாங்கிக்கலாம்ப்பா. காலாண்டு அப்படிங்கிற அடிப்படையில 3000 ரூபா வாங்கிக்கலாம். 6 மாசத்துக்கு ஒரு கண்ணா 6000 ரூபா, வருஷத்துக்கு ஒரு கண்ணா 12000 ரூபா.
4: ஏனே நான் எங்க அப்பா பேர்ல 15 லட்சம் ரூபா, எங்க அம்மா பேர்ல 15 லட்சம் ரூபா போட்டா பென்ஷன் அப்படின்னு எவ்வளவு கிடைக்கும்?
5: தம்பி இந்த திட்டத்தை பொறுத்த அளவுல மாதாந்திர பென்ஷன் அட்டு அதிகபட்சமா 9250 ரூபா வரை கிடைக்க வாய்ப்பு இருக்க.
4: ஏ அப்பா எவ்வளவு அற்புதமான திட்டத்தை சொல்லி இருக்காரு எங்க அண்ணே. ஏனே ஒருவேளை இடைப்பட்ட நேரத்துல ஏதாவது கடன் ஏதாவது எடுக்க வாய்ப்புண்டா?
5: 3 வருஷம் கழிச்சுட்டு அப்படின்னு சொன்னா 75% வர கடனை வாங்கலாம.
4: ஏனே ஒருவேளை எதிர்பாராத விதமா அசம்பாவிதம் ஏதாவது நடந்தா பணம் எப்படின்னு யாருக்குனே கிடைக்கும்?
5: திடீர்னு 70, 75, 80, 85 அசம்பாவிதம் ஏதாவது நடந்து ஆளே இல்லாத நிலை ஏற்பட்டா அந்த பணம் என்ன ஆகும்னே அப்படிதானே கேக்க?
4: ஆமாண்ணே.
5: தம்பி இந்த திட்டத்துல சேரும் போதே பின்வாரிசு அப்படிங்கிற அடிப்படையில அத நாமினின்னு சொல்லுவா பாரு.
4: ஆமா,
5: அந்த நாமினிக்கு கிடைக்கக்கூடிய தன்மையில தான் இந்த திட்டத்தை பொறுத்த அளவுல. அதனால இறப்பு அப்படிங்கிற ஒரு தன்மை ஏற்பட்டா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, பணம் நாமினிக்கு கிடைக்கும்.

0: அமுத சுரபியில் இதுவரை பிரதம மந்திரியின் வயவந்தனா யோஜனா உரையாடல் கேட்டீர்கள்.
1: உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் காய்கறிகள் மற்றும் பழங்களை பதப்படுத்தும் நுட்பங்கள். தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ஜே செல்வி அவர்கள்.
3: பழங்களை பறிக்கும் பொழுது மரத்திலிருந்து குலுக்குவாங்க, கீழே விழும்போது சில பழங்கள் அடிபடும். அது இல்லாம அந்த கொக்கி கத்தி மாதிரி வச்சு பறிக்கிறப்ப கீழ் விழுந்தா அதுலயும் நிறைய சேதாரங்கள் ஏற்படும். அப்ப அறுவடை செய்யும் போதே சரியான நம்ம இயந்திரங்கள் பயன்படுத்தி அறுவடை வந்து செய்யணும். அதுக்கு நிறைய வந்து அறுவடை இயந்திரங்கள்லாம் நிறைய வந்துருச்சு, அதாவது நம்ம மேனுவலாவே பண்ற மாதிரி. சோ அது முதல் காரணம். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப பதப்படுத்தும் முறைகள் பலவிதமான முறைகள் இருக்கு. இப்ப நார்மலா நம்மளுடைய ட்ரெடிஷனல் முறை பாரம்பரிய முறைகள் சொன்னா இப்ப காய வைக்கிறதுலயே பாத்தீங்கன்னா வெயில வந்து உலர்த்துவாங்க. ஆனா இப்ப நம்ம நிறைய நவீன தொழில்நுட்பங்கள் வந்ததுக்கு அப்புறம் சூரிய குடால உலர்த்தின்னு சொல்லுவோம், அதாவது சோலார் ட்ரையர், மின் நிறைய வந்து மெஷினரி நிறைய வந்துருச்சு, மின் இயந்திரங்கள்லாம் வந்துச்சு. அதன் மூலமா நம்ம காய வைக்கிறது மூலியமாக அந்த நம்ம காய வைக்கக்கூடிய பொருட்களுடைய இல்ல பழங்களா இருக்கட்டும் காய்கறிகளா இருக்கட்டும் அதோட தரம் அப்படியே இருக்கும், சத்துக்கள் மாறாது, அதோட நிறம் சுவை எல்லாமே வந்து மாறாமல் ஒரிஜினல் கேரக்டரோட அப்படியே இருக்கும். சோ அந்த ஒரு காரணங்கள். சோ இது வந்து நம்ம உலர வைக்கிறது. அப்புறம் வந்து சர்க்கரை கரைசல் சொல்லுவாங்க, அதாவது சர்க்கரை கரைசல் உப்பு கரைசல். சோ சர்க்கரை கரைசல் உப்பு கரைசல் ஏன் நான் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, சோ நம்ம உப்பும் ஒரு பாதுகாப்பான், அதாவது இங்கிலீஷ்ல பிரிசர்வேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. அதனாலதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பில்லா பண்டம் உப்பையிலே. சோ அப்ப உப்பு எந்த அளவுக்கு நமக்கு நம்ம செய்யக்கூடிய பொருட்களை அதை பதப்படுத்தி எவ்வளவு காலங்கள் நல்லா வாழ்நாளையும் அதிகரிக்கும் அந்த மாதிரி பண்ணாங்க. இப்ப காய்கறிகளா இருந்ததுன்னா உப்பு கரைசல்ல வந்து பதப்படுத்தி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து வருடம் முழுவதும் கெடாமல் இருக்கும். அதுக்கு உதாரணமாக சொல்லணும்னா ஊறுகாய் பதப்படுத்தல். சோ ஊறுகாய் அப்படின்னு சொல்லக்கூடியது பல காய்கறிகள் பழங்கள் வச்சு தயாரிக்கலாம். உதாரணத்துக்கு எலுமிச்சை, மாங்காய், நெல்லி, சோ இதெல்லாம் வந்து நம்ம அப்படியே தான் சாப்பிடுறோம். நெல்லி எல்லாம் வந்து அப்படியே சாப்பிடுறோம், ஒரு நாளைக்கு ரெண்டு இதுக்கு மேல சாப்பிட முடியாது. சோ அதுல விட்டமின் உயிர்ச்சத்து சி அதிகமாக இருக்கு, சத்துக்கள் நிறைய இருக்கு. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்து உப்பு கரைசல்ல எவ்வளவு சதவீதம் சொன்னா 2% உப்பு கரைசல்ல ஊற வச்சு பதப்படுத்தி மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றணும் அப்படின்னா, சோ உற்பத்தி பண்ண உடனே ராவா விக்கிறதை விட மதிப்பூட்டப்பட்ட பொருட்களாக மாற்றி விக்கிறப்ப விவசாயிகளா இருக்கட்டும் இல்ல பெண்கள் தொழில் முனைவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து அதிகம் லாபம் வந்து அடையலாம்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
4: அமைப்பு டிஎல் ஜேக்கப்ஸ்.

நாளைய உழவர் உலகம் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாப்பரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் பி சரவணன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். கேட்க தவறாதீர்கள் நாளை இரவு 7:30.

பதற்கு உழவர் உலகம் நிகழ்ச்சி. நேர்களை இனி 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். செய்தி அறிக்கை நிறைவுற்றவுடன் பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை உங்கள் வீட்டு செல்ல சிட்டுகளுடன் குமரி பண்பலை 101 இணைந்திருங்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டுவருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி சீராக விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மின் உற்பத்திக்கு தேவையான நிலக்கரி கையிருப்பில் உள்ளதாகவும் நிலக்கரி விநியோகம் தினசரி அடிப்படையில் கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக ரயில்வே மற்றும் மின்துறையுடன் ஒருங்கிணைந்து நிலக்கரித்துறை செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளது. மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி மரகதம் குமாரவேல் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 20,008 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தாராபுரம் தொகுதியில் தாவேக்காவின் திருமதி சத்யபாமா திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை விட 9,471 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். இவ்விரு தொகுதிகளிலும் அஇஅதிமுக 3வது இடத்தை பிடித்தது. சட்டப்பேரவை தேர்தலின்போது அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திருமதி மரகதம் குமரவேல் மற்றும் திருமதி சத்யபாமா ஆகியோர் தங்களது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து இந்த இடைத்தேர்தல் நடைபெற்றது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் தாவேக்காவுக்கு கிடைத்த வெற்றி அரசியல் நாகரீகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அக்கட்சித் தலைவரும் முதலமைச்சருமான திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வாக்குகளுக்கு பணம் கொடுக்காமல் எந்த ஃபார்முலாவும் இல்லாமல் ஜனநாயகம் காக்கும் ஃபார்முலாவை வைத்து இந்த வெற்றியை தாவேக்கா பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழகம் ஊழல் சக்திகளின் கோட்டை அல்ல என்று கூறியுள்ள அவர், மக்கள் சக்தியின் கோட்டை என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் உணர்த்தியுள்ளதாக கூறியுள்ளார். இந்த வெற்றி தொடரும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இந்த இடைத்தேர்தலில் பல்வேறு விதிமுறைகளை மீறி தாவேக்கா வெற்றி பெற்றுள்ளதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், துரோகத்திற்கு கிடைத்த இடைக்கால வெற்றி இது என்று குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொய்பிம்ப அரசியலின் வீழ்ச்சி தொடங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தாவேக்காவிற்கு எதிராக போட்டியிட்ட கட்சிகள் பெற்ற வாக்குகள் ஆட்சிக்கு எதிரானது என்று கூறியுள்ள அவர், அவைதான் பெரும்பான்மை என்றும் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக தாவேக்கா அரசு பெரும்பான்மை மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு மு க ஸ்டாலின் அந்த அறிக்கையில் கூறியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அதிகாரம் மற்றும் பணபலத்தை பயன்படுத்தி தாவேக்கா வெற்றி பெற்றிருப்பதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த 2 தொகுதிகளிலும் அஇஅதிமுகவிற்கு நல்ல வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் வளர்ச்சிக்காக அஇஅதிமுக மேலும் உத்வேகத்துடன் பாடுபடும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அமைதிக்கான நோபல் பரிசு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சட்டம் மற்றும் அமைதிக்காக அவர் ஆற்றிய பணிகளுக்காக இந்த விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் டர்பனில் 1941 ஆண்டு

0: கடந்த இவர் ஐநா மனித உரிமை ஆணையத்திலும் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலும் பணியாற்றியுள்ளார். இவரது மூதாதையர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமைதிக்கான நோபல் பரிசை வென்ற திருமதி நவ்நீதம் நவி பிள்ளைக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரூ சஞ்சய் அமன் சொனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. தில்லியில் நடைபெற்று வரும் தேசிய ஒப்பன் தடகள சாம்பியன் போட்டியில் தமிழகத்தின் ஆஷா இளங்கோ தங்கப்பதக்கம் வென்றார். ஆந்திராவில் நடைபெற்ற தேசிய பால் பேட்மிண்டன் போட்டியில் தமிழகம் 3 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது 2020 கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 11.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 139 ரன் எடுத்துள்ளது. மகளிர் கூடைப்பந்து லீக் போட்டி பெங்களூருவில் வரும் 20ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 6 அணிகள் இதில் பங்கேற்கின்றன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:06. நேர்கள் இனி கேட்கவிருக்கும் நிகழ்வு சிறுவர் நேரலை. ஆமாங்க, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் பல திறமைகளோடு தங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற அவர்களுக்கான ஒரு அடித்தளம் கிடைக்க அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் அவர்களை முன்னோக்கி எடுத்து செல்ல வேண்டியது பெற்றோர்களின் கடமை இல்லையா? அதற்கான ஒரு வாய்ப்பு தான் நம்முடைய குமரி பண்பலை 101 வழங்குகிறது. உங்க குழந்தைகளோடு அவர்களுடைய திறமைகளோடு இந்த உலகம் அறிய செய்ய அவர்களை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனில் இருந்து 04652-2620-240 04652-2902-7722 மற்றும் ஒரு எண் 8903-2570-39. இந்த எண்ணில் தொடர்பு கொண்டு அவர்களுடைய திறமைகளை நம்முடைய நிலையத்தோடு பகிர்ந்து கொள்ள வைக்கலாம். அப்படியே பார்க்கலாம் யாரெல்லாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க அப்படின்ட்டு.
3: ஹலோ
2: ஹலோ, வணக்கம். யாரு, எந்த குட்டி செல்லம், எங்க இருந்து பேசுறீங்க? சரிம்மா, என்ன சொல்ல வந்திருக்கீங்க, என்ன சொல்றீங்க, கவிதையா பாட்டா கதையா? பாடுங்க பார்க்கலாம், கேட்கலாம். ம், கேட்கலாம்.
3: குழந்தை எழுத எறும்பு
2: சொன்னீங்க. சின்ன குரல்ல அழகா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. சரியா,
3: தங்கச்சி பேசுறாங்க.
2: அப்படிங்களா, கொடுங்க பாக்கலாம் என்ன பேசுறாங்க, அப்ப கேக்கலாம். உங்களுடைய பேர் என்னமா?
3: அர்ச்சிதா.
2: எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க?
3: தேர்ட்.
2: சரி, சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்கம்மா?
3: பாட்டு
2: பாடுங்க கேக்கலாம்.
3: விண்ணிலரே வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்ணீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவிலில் துணி கட்டி ஊஞ்சலாக்கி ஆட, மழை துளியை சேகரித்து மாலையாக மாற்றலாம், கதிரவனை கூட்டி வந்து கண்ணாமூச்சி ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறு விண்வெளியை சுற்றலாம், வேக

0: பூமி வந்து பார்த்தா வேண்டுமனை விடுபடுத்து, வேண்டுமனை பூமி வந்து பார்க்கலாம்.
1: யார் சொல்லி கொடுத்தாமா? நீங்களே படிச்சுக்கிட்டீங்களா?
0: டீச்சர்
1: டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா? அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லணும், சரியா? எப்போவுமே டீச்சருக்கு நான் வந்து போய் சொல்லணும். நீங்கள் சொல்லி கொடுத்ததா நான் என்ன பண்ணேன், நம்முடைய குமரி எஃப்எம்ல பேசின டீச்சர், அதுக்காக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ்னு சொல்லணும், சரியா? சொல்லுவீங்களாம்மா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிம்மா.
0: நன்றி.
1: அடுத்ததா நம்ம நிகழ்ச்சியில யார் வரான்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க?
2: வீராணி நந்து, ஸ்ரீ கோபிகா.
1: சொல்லுங்கம்மா, என்ன சொல்ல வரீங்க? ஸ்ரீ கோபிகா, எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? ஸ்டாட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களாம்மா? என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க பார்க்கலாம். கதையா, கவிதையா, கற்பனையா, திருக்குறளா? திருக்குறள் சொல்ல வரீங்களா? சொல்லுங்க பாக்கலாமா, கேக்கலாம்.
2: மூவருக்கும் நல்லாட்சி நின்றார் துணை, துறந்தாருக்கும் தூவாதவருக்கும் இரண்டாறு.

0: அன்பு மரணம் உடைத்தாயின் வாயில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது.
1: யார் அப்படியே பார்த்து வாசிக்கிறீங்களா இல்ல காணாமலே சொல்றீங்களாம்மா? பார்த்து தான் வாசிக்கிறீங்களா?
0: காணாம சொல்றேன்.
1: அப்படியா, காணாம சொல்ற, நீங்க என்ன பார்த்து வாசிக்கிறீங்களான்னு கேட்டுட்டீங்களே, அப்படின்னு நினைக்கிறியாமா? சூப்பர் சூப்பர், நல்ல புள்ள, அழகா சொன்ன, எல்லாம் சொன்ன. உங்க டீச்சர்கிட்ட தானே படிச்ச நீ? ஸ்கூல்ல படிச்சியா, எங்க படிச்ச இத?
0: அம்மா சொல்லு.
1: அம்மாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிருங்க. அப்படியே அம்மா பிள்ளைக்கு மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க பாத்தீங்களா? அம்மா நான் இதை பேசுனதுக்கு ஒரு தேங்க்ஸ்னு சொல்லிருங்க. என்ன சரியா?
0: தங்கச்சி பேசுறேன்.
1: அப்படி அவங்களுக்கு தங்கச்சி வேற பேசுறாளா? சரி கொடுங்க பாக்கலாம் என்ன சொல்றாங்க, கேட்கலாம்.
0: ஹலோ,
1: ஹலோ, நீங்க எத்தனாம் கிளாஸ் படிக்கிறீங்க?
0: யுகேஜி.
1: யுகேஜி படிக்கிறீங்களா தங்கம்? சொல்லுங்க என்ன சொல்ல வரீங்க.
0: பாட்டு
1: பாடுங்க பாக்கலாம், கேட்கலாம்.

0: அப்புறம் அவ்வளோதானா?
1: அவ்வளவுதான்.
0: அழகாக சொல்லியிருக்கீங்கம்மா, வாழ்த்துக்கள். என்ன அப்படி அம்மாக்கெல்லாம் தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. சரியா? நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. ஓகே.

0: நம்முடைய குழந்தைகளோட நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் கலந்துக்கிறான்னு பார்க்கலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? மித்ரா பேசுறீங்களா? எங்க இருந்து? செருகோல இருந்து பேசுறீங்களா? சூப்பர்மா. மித்ரா எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? ஐயோ, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? இவ்வளவு தைரியமா பேசுறீங்க. அதுக்கு முதல்ல கிளாப் பண்ணணும். வாழ்த்துக்கள். என்ன சொல்ல போறீங்கம்மா? நல்ல பாடுவீங்களா? அப்ப பாடுங்க பாக்கலாம். சவுண்டா பாடுங்க பாக்கலாம், கேக்கலாம். அப்படியா? நீங்க முருங்கக்கா, பாவக்கா எல்லாமே அழகா சொல்லிட்டீங்களே. யார் சொல்லி கொடுத்தா? டீச்சர் சொல்லி கொடுத்தாங்களா?

0: தம்பி பாடுறா.
1: தம்பி வேற பாடுறானா? சரி, தம்பிய பேச
0: ஆமா.
1: சொல்லு பாக்கலாம். யார் சொல்லி கொடுத்தாப்பா? நாளைக்கு டீச்சருக்கு போய் ஒரு தேங்க்ஸ் சொல்லுவியா? கண்டிப்பா சொல்லணும். நீ பேசிட்டு இருக்கிறது குமரி பண் குமரி எஃப்எம் 101, தெரியுமா? வீட்டில் குமரி எஃப்எம் கேக்குறியா? டெய்லி கேட்கணும்ல, 8 மணிக்கு போட்டு, நைட் 8 மணிக்கு போட்டு மற்றவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்கன்னு கேட்கணும்ல. சரியா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா.

0: எவ்வளவு கலைகள் நமக்குள்ள இருந்தாலும் அதை வெளிக்கொண்டு வரதுக்கு ஒருத்தரோட ஹெல்ப் வேணுங்க. அந்த உதவியை நம்ம சும்மா பக்கத்தில் செய்தால் போக போதாது, இந்த உலகம் முழுசும் கேட்கணும் அப்படின்னு அந்த குமரி பண்பலை மூலமாக இந்த குழந்தைகளோட குரலை கேட்டுட்ருக்கோம். அடுத்ததாக யாரோட குரல் கேட்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க? அப்படியா, எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருந்து, எந்த ஊர், எந்த ஊரு? அப்படியா, எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க? எல்கேசி படிக்கிறீங்களா? சரி சரி சரி சரி சரி, எங்க போகணும், டூருக்கா? சரி, என்ன சொல்லுங்க. சாக்லேட் அப்படியா? சரி, இப்போ நீங்கள் என்ன, இப்போ நீங்கள் என்ன படி, என்ன பாட போகிறீங்களா, பேச போகிறீங்களா, இல்லை கவிதை சொல்ல போகிறீங்களா? இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? ரைம்ஸ் சொல்லு, ரைம்ஸ் சொல்லுங்க, ரைம்ஸ் சொல்லுங்க, கேட்கலாம்.
1: அப்படிங்களா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றிமா, தேங்க்ஸ்ண்ணா. ஓகே.

குமரி பண்பலை நூற்றுவண்டில் சிறுவர் நேரலையில் வணக்கம்.

வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? எங்கம்மா? இன்னொரு தடவை சொல்லுங்க. சரி, என்ன சொல்ல போறீங்க? பாடுங்கம்மா, பாடுங்க. அழகா பாடினீங்க. யாருமா சொல்லி கொடுத்தா? அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யார் இணையறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.

0: யாரம்மா எங்கேருந்து பேசுறீங்க?
1: ஹர்ஷன் சுந்தரையில இருந்து
0: சரி, என்ன சொல்ல போறீங்க?
1: விடுதலை
0: சொல்லுங்கம்மா, கேட்கலாம். எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க? சரி சரி, சொல்லுங்க, கேட்கலாம்.

என்னமா? எனக்கு தெரியலையப்பா, நீ தான் சொல்லணும். ஒரே ஃப்ரிட்ஜ் கதையா தான் இருக்கு இன்னைக்கு. ஆ சரி, அடுத்தது. ஐயோ என்ன சொல்றேன்னு கேட்கலையப்பா, கொஞ்சம் இன்னொரு தடவை சொல்லுங்க கரெக்டா தெளிவா. ஆ நீங்களே சொல்லிருங்கப்பா. ஜிராஃபி? ஓ ஆமா. ஓஹோ, ஃப்ரிட்ஜை பற்றியே ஒரு பெரிய கடி ஜோக்கே வச்சுருப்பீங்க போல இருக்க. ஒரு ஃப்ரிட்ஜுக்கே தேவையான கடி ஜோக்ஸ். சரிப்பா, நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. தொடர்ந்து வேற தகவல்களோடு நிகழ்ச்சியில் வாங்க. குமரி பண்பலை 121 சார்பில் வாழ்த்துக்கள். நன்றிம்மா, நன்றி நன்றி.

0: குழந்தைகளுடைய முயற்சியில் அவர்களோடு தோளோடு தோளாக நின்று அவர்களுடைய திறமையை வெளிக்கொண்டு நிகழ்வு தான் இந்த பட்டாம்பூச்சிகள். பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு மனப்பாடம் செய்யப்பட்ட கவிதைகள் அல்லது அவர்களுடைய திறமைக்கேற்ற கதைகள், விடுகதைகள், கற்பனையில் வரக்கூடிய துணுக்குகள் எல்லாம் நீங்கள் அப்படியே உரையாடலாகவோ பேச்சாகவோ வழங்கலாம். குமரி பண்பலையில் அவர்கள் பேசுவதன் மூலம் அவர்களுடைய தன்னம்பிக்கை இன்னும் வளரும், இன்னும் வேறு வேறு நிகழ்வுகளில் பேச வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படும் அப்படிங்கிறது உண்மை. வணக்கம். வணக்கம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க சொல்லுங்க. கேட்கலையம்மா, கிளியரா பே, மொபைல் வைங்க. கேட்கல. குமரி பண்பலை 101 உங்கள் குழந்தைகளை பேச வைக்கக்கூடிய நிகழ்வு. இன்று ஒரு சிலருடைய இணைப்புகள் சரியாக இல்லை, ஒருவேளை மழை காரணமாக கூட இருக்கலாம். குழந்தைகளுடைய திறமைகளை வளர்க்க முகம் பார்க்காத குழந்தைகளோடு குரலில் இணைந்திருக்கிறோம். மனம் விட்டு பேச துடிக்கக்கூடிய குழந்தைகளோடு நல்ல நட்பாய் பேசுகிறோம். வார்த்தைகளின் வழியே மட்டும் அன்பை வாரி வழங்குகிறோம். உரையாடல்களின் வழியே பாசிட்டிவான குழந்தைகளுடைய பாதைகளை நாம் தெரிந்து கொள்கிறோம். இதுக்கு குமரி பண்பலை 101 உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. எப்பவுமே குமரி பண்பலை 101 உங்கள் குழந்தைகளை பேச வையுங்கள். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நீங்கள் அழைக்கும் நபர் உங்கள் காலை ஹோல்டில்
0: வச்சுக்கோங்க. பரவாயில்ல. குழந்தைகளுடைய திறமைகளை மட்டுமே வெளிக்கொண்டு வரக்கூடிய நிகழ்வாக இது இருக்கிறது.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்பொழுது 8:30. நேயர்கள், இனி கேட்கவிருக்கும் நிகழ்வு திரைக்களஞ்சியம். நேர்களே, திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில் இன்று நாம் கடல் என்ற தலைப்பில் விருதுநகர் ஜே ஜெயசேகரன் அவர்கள் தொகுத்து அனுப்பியுள்ள பாடலை கேட்கிறோம். கடல் அப்படின்னு சொன்னாலே வாழ்வாதாரத்திற்காகவும் அழகிற்காகவும் இந்த உலகத்தை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தூணுங்க அது. கடல் பெரியது, உலகம் சிறியது அப்படின்னு சொல்லுவாங்க. கடல்ல போய் நம்ம அப்படியே பார்த்துட்டே இருந்தா கூட நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே இறங்கி போயிடும். இது ஒரு பக்கம். அந்த கடலை நம்பி வாழ்வாதாரமாக உழைக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இந்த கடல் என்றும் இயற்கையை பாதுகாக்க போராடக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். இந்த கடலின் எல்லையை அது தாண்டும் பொழுது பாதிக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம். எதுவாக இருந்தாலும் இந்த உலகத்தில் கடவுள் நமக்கு கொடுத்த மாபெரும் வரம் கடல். அந்த கடலின் நிறமே என்றும் ஒன்று போல் அப்படியே இருக்குங்க. அதில் அலை தவழ்ந்து வரும் அழகு நம் மனதில் இருக்கக்கூடிய மூச்சு காற்று அப்படியே நம்முடைய உள்ளத்தில் தவழுவது போல் இருக்கின்றது. கடல் மனிதனால் படைக்க முடியாத மிகப்பெரிய இயற்கையின் வரம். கடல் மனிதர்களின் மகிழ்ச்சிக்காகவும் வாழ்வாதாரத்திற்காகவும் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயற்கையின் வரம் கடல். இன்றும் என்றும் இந்த உலகம் இருக்கும் வரை அழியாத ஒரு காவியம். இப்படி கடல் பற்றி சொல்லிட்டே போகலாம். கடல் பற்றி அவர்கள் எழுதி அனுப்பியிருக்கக்கூடிய பாடல்களை நாம் இப்போ இங்கே வழங்க இருக்கிறோம். விருதுநகர் ஜெயசேகர் அவர்கள், அவர்களுடைய பாடலில் முதல் பாடலாக ரிக்ஷாக்காரன் திரைப்படத்தில் கடலோரம் வாங்கிய காற்று. பாடலை கேட்பவர்களை காற்று வாங்க அழைத்து சென்ற MS விஸ்வநாதன் அவர்கள் இசை, TM சவுந்தரராஜன் அவர்களுடைய குரல். எத்தனை தடவை கேட்டாலும் பாடல் மனதை அப்படியே அள்ளி கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேட்கலாமா நாமும் கடலோரம் வாங்கிய காற்று எவ்வளவு குளிராக இருந்தது என்று?

0: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை நூற்றொன்றின் பேசுங்க மக்களே பேசுங்க சிறுவர் நேரலை, புதன்கிழமை தோறும் முற்பகல் மணி 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
1: நீங்கள் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேரம் அப்படி இப்ப பார்த்தோம்னா 8:37 ஆயிட்டு இருக்குங்க. இப்போ கடல் பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். கடல் அப்படின்னா அது எவ்வளவு நல்ல உணர்வுகளை மனிதர்களுக்கு கொடுக்கிறது அப்படின்னு பார்க்குறோங்க. கடல் கத்துமா அப்படின்னு யோசிக்கிறோம். அதனுடைய அலையின் ஆர்ப்பரிப்பு இந்த உலகத்தில் அந்த சவுண்டுக்கு நிகராக எதுவுமே கிடையாதுங்க. அந்த தண்ணீர், அந்த கடல் நீர் உப்பாக அது எவ்வளவு பெரிய சக்தியாக மனிதருக்கு இன்றைக்கு உதவிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். கடலுக்குள்ளே நம்ம பயணம் மேற்கொள்ளும் பொழுது அந்த கடலின் பயணம் செய்பவர்கள் தன்னுடைய குடிக்கக்கூட இங்கிருந்து தண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த பயணத்தில் அவர்கள் மிகப்பெரிய இன்னல்களையும் துன்பங்களையும் சந்தித்தாலும் கடலை தன் அன்னையாக நினைத்து அந்த இடத்துலேருந்து அப்படியே கடந்து வந்து மீண்டும் வெற்றியோடு கரைக்கு திரும்பி தன்னுடைய குழந்தைகளோடும் தன்னுடைய குடும்பத்தோடும் மகிழ்ந்திருக்கிறார்கள். இது கடல் அன்னையாக கடல் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த கடலுடைய பண்புகளில் மிகவும் சிறந்தது மனிதர்களை எப்பொழுதும் ஒரே நிலையில் சிந்திக்க வைக்கும், அழகாக ரசிக்க வைக்கும் பண்பு. நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய பாடல் கட்டுமரக்காரன் படத்திலிருந்து. காதலை மிகவும் மென்மையாக்கக்கூடிய பண்பு கடலுக்கு உண்டு. அதனால தான் கடல் முகத்வாரங்களில் காதலர்கள் அடிக்கடி சந்திக்கிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார் இவர். படகில் சென்று உற்சாகமாக அவர்கள் பாடுகின்ற தேனிசை பாடல் இது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, பாடலை பாடிய மனோ, ஜானகி இவர்களின் குரல் தனித்துவம் இதில் தெரிகிறது அப்படின்னு இருக்காங்க. பாடலை கூட நம்ம கேட்டுட்டே சொல்லிடலாம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீஸ்வரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.

நேர்களே, நாம திரைக்களஞ்சியம் நிகழ்ச்சியில ஜே ஜெயசேகர் விருதுநகர்ல இருந்து அவரு பாடல்லாம் தொகுத்து அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல் கடலை பற்றியது. கடல் என்கிற தலைப்பில் அவர் நம்முடைய நிலையத்திற்கு எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த பாடலை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கடல் வந்து ஒரு உயிர் தோட்டங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. பவள பாறைகள், எண்ணற்ற மீன்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் அவை வாழிடமாக உள்ளன எங்க கடலுக்கு உள்ளாலே. கடல் உயிரின பன்மையை பாதுகாப்பதில் அவை முக்கியமாக இருக்கு. தன்னுடைய உடலுக்கு உள்ளாலேயும் கடல் ஒரு உயிரின தோட்டத்தையே வைத்திருக்குங்க. கடல் பல கடலோர குடும்பங்களுக்கு உணவு, வேலைவாய்ப்பு, வருமானம் ஆகியவற்றை வழங்குகிறது. தன்னுடைய வெளிப்பக்கத்தில் தன்னுடைய இயற்கையின் படைப்பில் தனக்கு உள்ளும் பல விதமான உயிர்களை வாழ வைப்பதும், தனக்கு மேல் பகுதியிலும் பல விதமான மனித உயிர்களை வாழ வைப்பதிலும் கடல் மிகவும் முக்கிய பங்காற்றுகிறது. நம்மளோட கடமை என்னங்க? அந்த கடலுக்கான பாதையை விட்டு அதை மாசுபடுத்தாமல் அந்த கடலை கடல் மாதாவாக நாம் எப்போவுமே நம்முடைய மனதில் அதை பெருமையாக வணங்க வேண்டும் அப்படிங்கிறது தான். கடலை மாசுபடுத்தும் நிகழ்வுகளை நாம் குறைக்க வேண்டும். குப்பை கூளங்களையும் நம் கையில் கிடைக்கும் பொருட்களையும் கடலின் மீது வீசுவது அந்த மாசுக்கு, நாம் கடலுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். அடுத்ததாக நம்ம கேட்கவிருக்கும் பாடலும் அந்த மாதிரி தாங்க. கடலிலே தனிமையிலே போனாலும், நட்டநடு கடலுக்குள்ளே போனாலும் அதன் மேல் பகுதியில் அப்படியே போகிறவங்களுக்கு பயமே இருக்காதுங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடியவங்க அந்த கடலுக்குள்ளே போனால் நம்மளால் 100 அடி கூட போக முடியாது, அதுக்குள்ளாலே பயம் வந்துடும். பிரைசுடனின் அற்புத பாடல் வரிகளில் நாகூர் அனிபா குரலில் இந்த பாடலை கேட்கலாமா?

0: அறிவுக்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

திரைக்களஞ்சம் நிகழ்ச்சியில் கடலின் பெருமை பற்றிய பாடல்களை கேட்டீர்கள். பூமியின் பெரும்பகுதி கடலாகவே இருக்கிறது. உயிரினங்களின் தொட்டில் என்று அழைக்கப்படுகிறது. பல்லுயிர் பெருக்கத்திற்கு காரணமாக இருக்கிறது. நாம் சுவாசிக்கும் ஆக்சிஜனில் பாதியை கடல் வாழும் கடல் தாவரங்களும் பாசிகளுமே உற்பத்தி செய்கின்றன. பருவநிலை மாற்றத்தை நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மழைக்கு ஆதாரமாக விளங்குகிறது. உணவுக்கு ஆதாரமாக விளங்குகிறது. பொருளாதார பாதையை மேம்படுத்துகிறது. இயற்கை வளங்களை நமக்கு கிடைக்க செய்கிறது. மருத்துவ பயன்களாக இருக்கிறது. முத்துக்களும் பவளங்களும் கிடைக்க செய்கிறது. தன்னை சுற்றியுள்ள இடங்களை சுற்றுலா தலங்களாக மாற்றுகிறது. மீனவர்களுக்கு வாழ்வாதாரமாக இருக்கிறது. விஞ்ஞானிகளுக்கு ஆராய்ச்சி களமாக இருக்கிறது இந்த கடல். கடலின் பெருமையை கூறும் பாடலை தொகுத்து அனுப்பிய நேயருக்கு நம்முடைய நிலையத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடல் என்ற தலைப்பில் விருதுநகர் ஜே ஜெயசேகரன் அவர்களுக்கு நன்றி. இனி ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்க

0: ambitions of both countries. And that is all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச்சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச்சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 பாகத்தை கேட்கலாம். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தோட சாதனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார்.
4: டிஜிட்டல் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தி இருக்கிறாங்க, உள்கட்டமைப்பு வசதிகளையும் கூட மேம்படுத்தி இருக்கிறாங்க அரசு. அதன் காரணமாக தான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அயல்நாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து தங்களுடைய உற்பத்தி பிரிவை தொடங்குறது காரணம் அப்படின்றது இந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதுதான். அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
5: ஆக்சுவலாக இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விதத்தில் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய ஒரு கனவு. இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் அட்டல் பிஹாரி வாஜ்பாய் தான் என்ன பண்ணாங்க, தங்க நாற்கர சாலைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த தங்க நாற்கர சாலை என்ன அப்படின்னா, இந்த சாலை இப்படி இருக்கக்கூடாது, மேலை நாடுகளுக்கு இணையாக இங்கே சாலைகள் வேண்டும். உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது தங்க நாற்கர சாலை. அது குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நெடுஞ்சாலைகள் எல்லாமே உலகத்தரத்தில் இருக்கின்றன. அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் எங்கிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா, தங்க நாற்கர சாலையில் தொடங்கிச்சு. அதன் பிறகு இந்த அரசு வந்ததுக்கப்புறம் இந்த 12 ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது எல்லா துறைகளுக்கும் பரவியது. அது துறைமுகங்களாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், ரயில்வே நிலையங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு மாடர்னைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றினாங்க. ஒரு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறது. அதில் 2-3 விஷயம் நல்லா பண்ணாங்க. இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எதேனும் ஒரு கடைக்கோளில் இருக்கவங்களுக்கு கூட இப்போ சென்னை போன்ற மாநகரங்களுக்கு கூடியவர்களுக்கு என்னெல்லாம் தகவல் தொழில்நுட்ப வசதி கிடைக்குமோ அத்தனை பேரும் அவங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அப்போது அது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கட்டமைப்பு ஏன் பெரிதாக வளர்ந்தது அப்படின்னு சொன்னால், இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி உறுதி செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இன்ஃபேக்ட் இப்போதான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்தியாவிலே கடைசி கிராமத்துக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அது பணி நடந்து கொண்டே வந்தாலும் ஒரு இட் வாஸ் அ கண்டினியூங் ப்ராசஸ். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோம், இந்தியாவில் எல்லா கிராமங்களுமே மின் வசதி பெற்ற கிராமங்களாகவும் எல்லா வீடுகளுமே மின் சப்ளை பெற்ற வீடுகளாகவும் மாற்றணும். ஆனால் அதை நாம் சாதித்திருக்கிறோம். ஆனால் இப்போது எப்படி அப்படின்னா, எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரியாக தான் இப்போது விரிவுபடுத்தி விட்டோம். இல்லை இரண்டாக பண்ணுறோம், என்னென்னா ஒன்று வைடனிங், இன்னொன்று டீப்பனிங், ரெண்டு இருக்குது. இப்போ வைடனிங் அப்படின்னா நம்முடைய விரிவாக்கி கொண்டே போயிடும், சிறிது சிறிதாக விரிவடைந்து கொண்டு போகிறோம், இன்னொன்று இன்னும் ஆழமாக கொண்டு செல்வதில். என்னென்னா இப்போது எல்லா வீட்டுக்கும் மொபைல் வந்துருச்சு அப்படிங்கிற மட்டும் முக்கியம் இல்லை, அது வந்து வைடனிங். ஆனால் அந்த செல்ஃபோனோட பயன்பாடு எல்லாருக்கும் சேர்க்கிறது இல்லை, அதுதான் டீப்பனிங். இப்போ செல்ஃபோன் எதுக்கெல்லாம் வர முடியும் அப்படின்னா, ஜன்தன் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அநேகமாக ஒரே ஆண்டிலே இஃப்யூன் கிரெடிட் 15 கோடிக்கு மேலான வங்கி கணக்குகள் ஏற்படுத்தப்பட்டன. அப்போது அந்த வங்கி கணக்குகள் நேரடியாக மொபைல் ஃபோனோட இணைக்கப்பட்டது. அப்போ ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நெட் பேங்கிங் வசதிங்கிறது இப்போ சேருது. அவர் வந்து செல்போன்லேருந்து பண்ண அமைச்சாரு.
4: இன்னைக்கு யூபிஐ பரிவர்த்தனையும் போய் சேர்ந்து
5: அப்போ டீப்பன் ஆயிருக்கு, வெறுமனே விரிவடையவில்லை, அது ஆழமாகவும் சென்று சேர்ந்திருக்கிறது. போது நம்ம வீட்டில் ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு, அதே மாதிரி ஒரு மணி நேரம் செல்ஃபோன் இல்லை இப்போ எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனோட அத்தியாவசிய சேவைகளும் பயன்பாடுகளும் கடைக்கோடி மனிதன் வரைக்கும் சேர்ந்துருக்கு இல்லையா, அதுதான் டீப்பனிங். ஆக்சுவலாக இதுதான் நம்ம பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், இந்தந்த துறைகள் சேர்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே எந்த ஒரு புள்ளியிலே வந்து நிற்கிறது அப்படி சொன்னால் இது ஒரு பரவலான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். பல விஷயங்களில் நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த உட்கட்டமைப்பு வசதி பற்றி நான் கேட்கறேன்னு சொல்கிறேன். உட்கட்டமைப்பு வசதிகள் இப்போ அப்படி தான் இருக்குது. கிராமப்புற சாலைகளை கூட மிகவும் தரமான சாலைகளாக மாற்றி விடுகிறோம். பெரும்பாலான கிராமப்புற சாலைகள் வந்து இணைப்பு சாலைகளை இல்லாத கிராமங்கள்லாம் இப்போ வந்துடுச்சு. இப்போ அதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்துடுது. எங்கேயெல்லாம் போக்குவரத்து வசதி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம், அங்கெல்லாம் போக்குவரத்து வசதிக்கான அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி வைத்திருக்கிறோம், இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. அப்போது இந்திய அரசாங்கம் என்ன ஒரு கொள்கை முடிவு வைத்திருக்கிறது என்றால், 2047க்குள் நாம் ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படின்னா இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் நாம் இன்னும் வலுப்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், என்ன ஒரு பேர் வச்சு பண்ணாலும் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, உள்கட்டமைப்பு வசதியை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுமையான ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படிங்கிறது தான். அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் தோணுது.
4: நிச்சயமா வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 அப்படின்ற அந்த இலக்குக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில தான் இந்த முத்தான திட்டங்கள் இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய பேச்சில் சொல்லியிருக்கீங்க சார். இப்ப இன்னும் 2 விஷயங்களை பத்தி உங்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, 1 EV, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய மின்சக்தி உருவாக்கக்கூடிய அந்த சோலார் பேனல்கள். இதையும் கூட நம்ம வந்து மேக் இன் இந்தியால நம்ம

0: தயாரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பயன்பாடு இருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லும் போது அந்த பொருள் எல்லாருக்கும் ஏற்ற வகையில கிடைக்கணும் அப்படின்றது அரசனுடைய நோக்கமா இருக்கு. ஈவிக்கு மானியங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், சோலார் பேனல்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான். அப்போ அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் தயாரிப்பாளர்கள் கொடுக்கணும்ன்ற வகையில அரசு வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்துல அதையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: பொதுவாக இந்த எரிசக்தி பாக்கிற போது இரண்டு விதமாக சொல்லுவோம், மரபுசார் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி. அதாவது கன்சர்வேட்டிவ் எனர்ஜி, நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜி. மரபுசாரா எரிசக்தி கூட இரண்டாக பிரிக்கிறோம், ஒன்னு வந்து ரினியூவபிள் எனர்ஜி, இன்னொன்று சஸ்டைனபிள் எனர்ஜி அப்படின்னு. அதுல இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு வெப்ப நாடு, நமக்கு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் எதுவாக இருக்குன்னா சூரிய மின்சக்தி ஆற்றல் தான் அதிகமாக இருக்கிறது. அது எப்படி மின்சக்தியாக மாற்ற முடியும்? இரண்டு விஷயம் நம்மளால பண்ண முடியும், ஒன்று வந்து விண்ட் எனர்ஜி, இன்னொன்று சோலார் எனர்ஜி. விண்ட் எனர்ஜிக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஒரு சில பகுதியில் தென் தமிழ்நாட்டில் விண்ட் எனர்ஜி பெரிய அளவில் கிடைக்கிறது. அதே சமயத்தில் சூரிய மின்சக்தி பரவலாக இந்தியா முழுவதுமே கிடைக்கிறது. ஆனால் என்ன ஒன்றே ஒன்றுனா சூரிய மின்சக்தியை நம்ம எப்படி பேட்டரிஸ் கொண்டு வரணும் ஆக்சுவலாக, அதே நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கடத்துவது மிக கடினமான விஷயம், அங்கேயே பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸ்டோரேஜ் ரொம்ப கஷ்டம் சோலார் எனர்ஜியை பொறுத்தவரையில். எப்போது உற்பத்தி ஆகிறதோ அது உற்பத்தியோட சேர்ந்தே பயன்பாடு வரணுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. அது ஒரு இடத்துல கொண்டு போய் சேமிச்சு வச்சு அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இல்லாத கடமை இருக்குது. அதை நோக்கி தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதனால இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சோர்ஸாக நான் பார்க்குறோம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டீங்க. மின் வாகனங்களை பொறுத்தவரையில் திரும்பவும் அது மின்சாரத்தை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற போது அப்போ மின்சார உற்பத்தி அந்தளவுக்கு அதிகமாக வேண்டும் இருக்கிறது. ஆனால் மின்சார உற்பத்திங்கிறது எல்லா மாநிலங்களும் சீராக இல்லை. சில மண்டலங்களில் மின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, சில மண்டலங்களில் இன்னும் மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது இன்னும் சீரான முறையில் கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் இப்போ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல சமயம் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க, நியூக்ளியர் எனர்ஜி உள்ளே கொண்டு வராங்க, அணுமின் உலைகள் அதிகமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள், மிக குறிப்பாக ரஷ்யாவுடன் சேர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதற்கான அந்த எதிர்ப்புகளை இப்போ வெகுவாக குறைந்திருக்கின்றன சரிங்களா. நாம் சுற்றுச்சூழல் ஆர்வலராக சொல்லவில்லை, பொதுவாக எனர்ஜி செக்டரை பற்றி மட்டும் சொல்கிறேன். மூன்று விதங்களில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. இந்த ஃபாசில் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தரைக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்துக்கள், அது நிலக்கரி உதாரணத்துக்கு, அதிலிருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கன்சர்வேட்டிவ் எனர்ஜிலிருந்து வெளியே வந்துட்டோம் வச்சுக்கோங்களேன். அதில் இரண்டு விஷயங்கள் நம்ம உண்டு. என்னென்ன, இந்த கார்பன் எமிஷனுங்கிறது குறையுது, கரிமண வாயு வெளியேற்றங்கள் மிக குறைவாக இருப்பதனால உலகத்தினுடைய குளோபல் வார்மிங்க்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதுங்கிறனால அது மாறி வருகிறோம். இரண்டாவது, உற்பத்தி செலவும் குறைகிறது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்க சோலார் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் லிட்ரலி தேர் இஸ் நோ காஸ்ட். என்ன ஒன்று சோலார் பேனல் போடணும், நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்திய அரசாங்கம் அதற்கான நிதி உதவி செய்து கொண்டு இருக்கிறது, கணிசமான அளவில் மானியம் வழங்குகிறது. சிறிய வீடுகளிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரையில் இப்போது அந்த சூரிய மின்தகடுகளை பொறுத்துகிற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அநேகமாக ஒரு சில ஆண்டுகளில் அது மிகப்பெரிய அளவில் முக்கிய கட்டத்தை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஜென்ரேட்டர் எனர்ஜியை நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியாது, அப்பப்போ பயன்படுத்தினிருக்கு, அதற்கான வேலைகள் தான் பண்ணிகிட்டு இருக்கோம், அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுகிறதோ அதே அளவுக்கு இந்த மின்சக்தி வாகனமும் பெரிய அளவு வந்து கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பொறுத்தவரையில் இரண்டு விஷயங்களுக்காக இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கிறது. ஒன்று என்னென்ன, காற்று மாசுபடாமல் இருக்கும், சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, பெட்ரோலியத்தோட தேவையை குறையும் அப்படிங்கிறது, பெட்ரோலிய எரிசக்தியோட தேவையை குறையும் அப்படிங்கிறது. அப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகமாக அதிகமாக சப்ளை அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால்தான் மீண்டும் நம்ம என்ன சொல்லிடுறோம், நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜியில் விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அடுத்ததாக அட்டாமிக் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இன்னும் ஏராளமான அணுமின் நிலையங்கள் வரலாம், இன்னும் ஏராளமாக சூரிய மின்சக்தி நிலையங்கள் வரலாம். இரண்டும் ஒன்று சேர்க்கும் சூரிய மின் உற்பத்தியினுடைய அந்த திறன் இன்னும் அதிகரிக்கும். அப்போது நீங்கள் சொல்ற அநேகமாக முழுவதுமாக அது எலக்ட்ரிக் வெஹிக்கலாக போகும், அது வந்து ஏற்கனவே தொடங்க அதே புள்ளிக்கு வரும். இது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு தோணுது.
0: நிச்சயமா சார், வந்தே பாரத் ரயில் நிறைய பேருக்கு வந்து பயணத்தை வந்து இனிமையாகவும் ஆக்கியிருக்கிறது, எளிதாகவும் ஆக்கியிருக்கிறது. அந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்துல இங்கேயே வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்துல வந்து தயாரிக்கப்பட்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த இயக்கத்துக்கு வந்து வலு சேர்த்திருக்கு சார்?
1: இப்போ நீங்க வந்தே பாரத் சொல்லிருக்கேன், வந்தே பாரத்ங்கிறது ஒரு கனவு திட்டம் அப்படிங்கறத விட நமக்கு ஒரு பெருமிதம் தரக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கு எப்போதுமே அந்த செயல்திறன் இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்போ நீங்கள் ரயில்வே பற்றி சொல்லணும்னா நம்ம இது சொல்லியே ஆகணும், தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி, அது ஏராளமான ரயில் பெட்டிகள் இன்றைய தேவைக்கு ஏற்பது போல வடிவமைக்கப்படுகின்றன. அப்புறம் ரயில்வே தண்டவாளங்கள், அது வலு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சரக்கு ரயில் போக்குவரத்து வெகுவாக வளர்ந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே பார்த்து பார்த்து பார்த்து ரயில் பண்ணியிருக்காங்க சரிங்களா. வந்தே பாரத் என்பது ஒரு பரபரப்பான முகம், அதையும் தாண்டி ஒரு ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல் நலனுக்குமான விஷயங்கள் என்னெல்லாம் இருக்குன்னு

அதிக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டது, வலுவான தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன, இருப்பு பாதையினுடைய நீளம் அதிகரிக்கப்பட்டது, சரக்கு ரயில் போக்குவரத்து இன்னும் அதிகரித்தது. இவ்வாறு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த 12 ஆண்டுகளில் இந்திய ரயில்வேயோடய ஒட்டுமொத்த முகமே மாறி இருக்கிறது. ஏன்னா முன்னலாம் சரக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் மிக மிஞ்சி போனால் ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கு சரக்கு ரயிலே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த அளவுக்கு போகுமோ அந்தளவுக்கு விரைவாக இப்போ குட்ஸ் ட்ரெயின் போயிட்டுருக்கு. அந்தளவுக்கு

0: இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வெற்றிகரமா கொண்டு சென்றுச்சு சார்?
1: மிக நிச்சயமா அந்த கடன் உதவி சொல்லிட்டு போது நான் மிக குறிப்பா சொல்லக்கூடிய முத்ரா, முத்ராவிலும் மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திருக்கிறார். அதுவும் சமுதாயத்தில் நலிந்த பிரிவினருக்கான கடன் வசதி வழங்குவதிலேயே, அதுவும் குறிப்பா தொழில் தொடங்குவதற்கான வசதி தருவதில் அது மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறதால எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது இல்லாம பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக அரசின் திட்டங்களாக இருக்கட்டும், நிதியுதவிகளாக இருக்கட்டும், மானியங்களாக இருக்கட்டும், அல்லது அரசு மருத்துவக்கூடிய முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க அது ஒரு சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மேலே கொண்டுவதற்கான இந்த பொருளாதார வளர்ச்சியில் அவங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கான திட்டங்களாக தான் பார்க்குறோம். அது அப்படிதான் இருக்கும், நோக்கமே அப்படிதானே. நீங்கள் இப்போ 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்போது யாரையும் நம்ம விட்டு விட்டு வளரவே முடியாதுல்ல, எல்லாம் இணைந்து தான் வளர வேண்டும். அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மகளிர் முன்னேற்றமாக இருக்கட்டும், அல்லது நலிந்த பிள்ளைகளுடைய பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், அவளுடைய தொழில் முனைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க என்னை பொறுத்தவரை முத்ரா திட்டம்ங்கிறது எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு அது நலிந்த பிள்ளைகளிலிருந்து மகளிரிலிருந்து அல்லது உடல் நலிவுற்றோரிலிருந்து அத்தனை பேருக்குமான தொழில் முனைவுகளுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்து வந்திருக்கலாம். அதனால் அது அப்படி தான் இருக்க முடியும். அதனால் என்னை பொறுத்தவரையில் ஐ வுட் சே முத்ரா லோன் இஸ் தி வெரி பெஸ்ட்.
0: நிச்சயமா சார், நிகழ்ச்சியின் நிறைவாக ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து மூன்றாவது பெரிய பொருளாதாரம் அப்படின்ற இலக்கை நோக்கி நம்மளை பயணிக்க வச்சிருக்கு. இப்ப நம்ம 4வது பொருளாதாரமா இருக்கிறோம், உலகத்திலேயே வந்து பெரிய நாடாக வந்து பயணிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு சார்?
1: அது ஒரு அங்கம், இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி. சரிங்களா, இந்திய பொருளாதாரம் பொதுவாக இரண்டு காலங்களிலேயே பாய்ந்து கொண்டிருந்தது. ஒன்று நமக்கு தெரியும், ஒன்று வேளாண் துறை, என்பது உற்பத்தி துறை. இரண்டு துறைகளில் பண்ணுற அந்த உற்பத்தி துறையில இப்போ சேவைத்துறையும் இணைந்து கொண்டது. அப்போ வேளாண் துறை அதற்கான முன்னெடுப்புகளை நாம் வெகுவாக செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கடந்த சுமார் 40-50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வேளாண் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே இருக்கிறது. சரிங்களா, அந்த இடத்துல நல்லா இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி துறையும் அதுக்கு இணையாக வளர வேண்டும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் மேக் இன் இந்தியா செய்திருக்கிறது. அப்போ இரண்டு கால்களுமே சரியாக செம்மையாக வலுவடைகிறது வச்சுக்கலாம், அப்படி ஓட்டம் இன்னும் வேகமாக தானே இருக்கும். அதைத்தான் மேக் இன் இந்தியா செய்திருக்கிறது.
0: நிச்சயமா சார், 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில மத்திய அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. அதுல ஒரு சிறப்பான திட்டமா இந்த உற்பத்திக்கான இந்தியா அப்படின்ற திட்டம் வந்து இருக்கு. உலகுக்கான உற்பத்திக்கான ஒரு முனையமா வந்து இந்தியா இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துகள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க பயனுள்ளதா இருந்தது. நன்றி சார்.
1: நன்றி.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இரவு 9:30 மணிங்க. இந்த இரவு பொழுது மிகவும் ஒரு மனதை மென்மையாக்கக்கூடிய ஒரு பொழுது. நம்ம பகுதியிலெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சில இடங்களில் அப்படியே மழை பொழிந்து அப்படியே ஒரு மாலை நேர மலைச்சாரல் வந்து எல்லாருடைய மனதையும் இதமாக்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம். இப்போ நம்ம ஒரு 10 மணி வரைக்கும் திரை இசை பாடல்கள் கேட்க இருக்கிறோம். 10 மணிக்கு அப்புறமா நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் அதுவும் நேயர்கள் குமரி பண்பலை 101 அதோடு இணைந்து உங்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு நீங்கள் பயனடைய போகிறீர்கள். அந்த நிகழ்ச்சி நிலாமுற்றம் 10:05 இடம்பெற இருக்கிறது. இப்பொழுது திரைப்பட பாடல்கள் கேட்க இருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருக்குங்க, ஆனால் அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்மை நோக்கி மேலே நடக்கக்கூடிய வண்ண பறவைகளை பார்த்து எவ்வளவு

நம்பிக்கையோடு இறை தேடுவதற்காக ஒவ்வொரு நாளும் பறந்துட்டு இருக்கணும். நம்ம நம்பிக்கையோடு அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கை பாதையை இன்னும் உத்வேகத்தோடு இன்னும் பறக்கணும், இன்னும் நம்பிக்கையோடு நடக்கணும்னு மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. கேட்கலாமா காசி படத்திலிருந்து இந்த பாடலை? இளையராஜா இசையில், ஹரிஹரன் குரல்களில்.

0: மரபடக்கும் பட்டாம் பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுகளின் குரல்கள்
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம் பூச்சிகள்.
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

நேரம் இப்போது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். 9:37 இரவுங்க. எதுக்குமே வருத்தப்படாதீங்க, குமரி பண்பலை 101 இந்த இரவு இன்றைய நாளின் முடிவு அப்படின்னு நினைக்காதீங்கங்க. நாளைய புதிய மற்றும் பிரகாசமான தொடக்கத்திற்கான ஆயத்தம் அப்படின்னு நினைக்கலாம். இன்று நடந்தவை அனைத்தையும் கடந்து இந்த நொடியில் என் மனம் முழு அமைதியை அடைகிறது அப்படின்னு கண்டிப்பாக. இருள் எவ்வளவு அடர்ந்திருந்தாலும் நாளை காலை சூரியன் உதிப்பது எவ்வளவு நிச்சயமோ, என் வாழ்வில் நல்லவை நடப்பதும் அவ்வளவு நிச்சயம் அப்படிங்கிறாங்க. குமரி பண்பலை உங்களுக்கு நம்பிக்கையையும் இனிமையான பாடல்களையும் வாழ்க்கைக்கு தேவையான செய்திகளையும் தகவல்களையும் வேலை வாய்ப்புகளையும் எல்லாம் அள்ளி வழங்குறது குமரி பண்பலை 101 மட்டும்தாங்க. அதனால் எப்போவுமே குமரி பண்பலை 101 இணைந்திருங்கள். கேட்கலாமா இசைப்படத்திற்கான ஒரு பாடல்?

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி
1: குமரி பண்பலை 101
2: நவராத்திரி நாயகி சிறப்பு நேரலை.
0: ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருக்கோவிலுக்கு
1: மாலை மணி 5:30
2: உங்களை அழைத்து செல்கிறோம்.
0: இம்மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை சுசீந்திரம் அருள்மிகு முன்னுதித்த நங்கையம்மன் கோவில்,
1: 12 திங்கள் கிழமை பத்மநாபபுரம் தேவாரக்கட்டு சரஸ்வதி அம்மன் திருக்கோவில்,
2: இம்மாதம் 13 செவ்வாய்க்கிழமை வாழ்வச்ச கோஷ்டம் மகிஷாசுர மர்தினி ஆலயம்,
0: இம்மாதம் 14 வடிவீசுரம் அழகம்மன் திருக்கோவில்,
1: 15 வியாழக்கிழமை ஆரல்வாய் மொழி அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம்,
2: இம்மாதம் 16 வெள்ளிக்கிழமை தேரூர் அழகிய சோழக நங்கை அம்மன் ஆலயம்,
0: இம்மாதம் 17 சனிக்கிழமை மண்டைக்காடு அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில்,
1: இம்மாதம் 18 ஞாயிற்றுக்கிழமை பத்மநாபபுரம் நீலகண்ட சுவாமி திருக்கோவில் அருள்மிகு ஆனந்தவல்லி அம்மன் தரிசனம்,
2: இம்மாதம் 19 திங்கட்கிழமை பார்வதிபுரம் வனமாலீஸ்வரர் திருக்கோவில்,
0: இம்மாதம் 20 செவ்வாய்க்கிழமை கன்னியாகுமரி அருள்மிகு பகவதி அம்மன் திருக்கோவில் பரிவேட்டை. நாளும் ஒரு ஆலயம் செல்வோம்,
1: நவராத்திரி நாயகியரின்
2: அருளை பெறுவோம்,
1: வாருங்கள்.
3: நேரம் இப்பொழுது 9:45.

குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். நேயர்களே, நாளை காலை 8 மணிக்கு தேசிய அஞ்சல் தினத்தை முன்னிட்டு தேசிய அஞ்சல் தின சிற்றுரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம. கேட்க தவறாதீர்கள். நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நாளை காலை பன்மொழி பாடல்கள் 9:02, 9:30 கான கைரளி, நாளை காலை 10:30 நேயர்கள் உங்கள் நிகழ்ச்சிகளை பற்றி எழுதி அனுப்பிய கடிதமும் கருத்தும். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. இரவு பொழுது அப்படின்னாலே எப்பவுமே ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு பொருள், ஒவ்வொரு நாளும் நம்ம செய்த வேலைகளை நினைத்து பார்க்கக்கூடிய நேரம் இந்த நேரம்ங்க. இன்றைய நாளில் எனக்கு கிடைத்த நல்ல மனிதர்களுக்கும் நல்ல கொடைகளுக்கும் என் மனமார்ந்த நன்றி அப்படின்னு சொல்லலாம். இன்று என்னால் முடிந்தவற்றை நான் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறேன், சிறப்பாக செய்திருக்கிறேன். இனி நினைத்து நான் பெருமைப்படுகிறேன் அப்படின்னு நம்ம இருக்கணுங்க. சில விஷயங்கள் நடக்க நேரம் எடுக்குங்க. சரியான நேரத்தில் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு நம்புறா கண்டிப்பா நல்லதா நடக்கும் அப்படிங்கலாம். கேட்கலாமா ஒரு அருமையான பாடல், கோகுலத்தில் சீதை. இது திரைப்படத்தின் பெயர். பாடலை பாடியவர் SP பாலசுப்ரமணியம் மற்றும் குழுவினர்.

நேரம் இரவு 9:52. இந்த அருமையான தென்றல் காற்று வீசக்கூடிய இரவு பொழுதில் குமரி பண்பலை 101 இணைந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு திரைப்பட பாடல்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறோம்.

வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணங்களும் நம்பிக்கை தரக்கூடிய தருணங்களாக இருக்கும். இரவு பொழுதில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வாழ்ந்துட்டுருப்போம். அது மிகப்பெரிய வீடாக இருக்கலாம், அல்லது சாதாரண ஒரு ஓட்டு வீடு போன்ற ஒரு வீடாக இருக்கலாம், அல்லது மிகவும் சிறிய வீடாகிய குடிசை வீடாக இருக்கலாம். எங்கு இருந்தாலும் நமக்கு நம்பிக்கை, நமக்கான வாழ்க்கை பயணம் அனைத்தையும் வழங்குவது நம்முடைய மனதின் வலிமையே. தன்னம்பிக்கையோடு வாழ மாட மாளிகையில் வாழ வேண்டும் என்பது இல்லை, குடிசையில் வாழ்ந்தாலும் போதும் என்கிறார் இந்த ஜோக்கர் படத்தில் வரும் பாடல் மூலம். பாடலை பாடியவர் முருகவேல். பாடலை கேட்கலாமா நேயர்களே?

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது திரைசை. நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம், நேயர்களே, நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் குளச்சல் தாஸ் பல் மருத்துவமனை வழங்கும் பற்களின் நிறத்தை பாதுகாத்தல் குறித்து விளக்குகிறார் பல் வேர் சிகிச்சை நிபுணர் அருள் நாயகி ராஜ் அவர்கள். கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. நாளை 11:00 குமரி பண்பலையுடன் நேரலை. வீட்டில் தயாரித்து பயன்படுத்தும் பொருட்கள். குமரி எஃப்எம்மோட நீங்க உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம்.

வாழ்க்கை எப்போவுமே நம்மளை தேடி வருங்க, நாம் அதை தேடி போக வேண்டியதில்லை. நம்பிக்கை எப்போவுமே நம்ம கூட இருக்குங்க, நம்ம அதை பாதுகாத்துட்டா போதும். விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நம்ம எப்போவுமே ஒரு படி மேலே கொண்டு போவோம். நேரம் எப்பொழுது நமக்காக காத்திருக்காது, நாம் நேரத்தோடு ஓடிட்டே இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். இனி 10 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். அதனை தொடர்ந்து இணைந்திருங்கள். நிலாமுற்றம் நேரலை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது எப்போவுமே நம்ம குமரி எஃப்எம் 101 தாங்க. இரவு பொழுதுக்குள்ளே வந்துட்டோம். அப்படியே உங்களோடு நம்பிக்கையோடு உறவாட நாங்கள் இருக்கோம். உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் குமரி பண்பலை 101 அப்படியே கேட்கலாம். உங்களுடைய பாடல்கள் அப்படியே ஒளிபரப்பப்பட்டு கொண்டே இருக்கும். மனதிற்கு இதமாக

நீங்க நிலையத்தோடு தொடர்பு கொள்ள தொலைபேசி எண்களை அறிவிக்கிறேன். 0462 260 240 மற்றும் ஒரு எண் 0462 290 7 2 2. மொபைல் நம்பர் சொல்லிடுறேன், 8 9 0 3 2 5 7 0 3 9. இந்த மூணு நம்பர்லையும் நீங்க என்னோடு பேசலாம், நிலையத்தோடு உங்களுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்ளலாம். இந்த இரவு பொழுது அனைவருக்கும் இனிமையாய் அமையட்டும்.

0: நிகழ்ச்சியில் முதல்ல யார் இணையறா அப்படின்னு பாத்துடலாம். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நகர் ஜெய் ஜெயக்குமார். படம் வந்து நீதிபதி.
0: வணக்கம்.

ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். இந்த வெண்ணிலவே வெண்ணிலவே அந்த பாட்டு கேட்பீங்களா? ஹரிகரன், வெண்ணிலவே வெண்ணிலவே.

0: நேரம் இப்பொழுது இரவு 10:08. நேயர்கள், குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பகலில் தொலைந்து இரவில் முளைக்கும் என் தூரத்து நண்பன் நீ, வானக்கடலில் மிதந்து வரும் வெள்ளி ஓடம் நீ. வளர்ந்தும் தேய்ந்தும் விளையாடும் நிலவே, உன் வடிவம் மாறினாலும் உன் அழகு மாறுவதில்லை அப்படின்னு சொல்லலாம். அதை ரசிக்கும் நம் மனமும் மாறுவதில்லை. நிகழ்ச்சியில் அடுத்ததா யார் வரப்போறான்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம். அபுபக்கர் மேட்டுக்கடை.
0: அபுபக்கர் மேட்டுக்கடையிலேருந்து பேசுறீங்களா சார்? என்ன திரைப்படத்திலேருந்து என்ன பாடல் கேட்கறீங்க?
1: காதமில்லாம் காதல் போல திரைப்படத்திலிருந்து.
0: சொல்லுங்க சார்.
1: கண்ணை உன் ஞாபகம்.
0: ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம். எதனால அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுக்கு?
1: காதல்லே அறிமுகமான திரைப்படம்.
0: ஓ, அதனால ஒரு அறிமுகமான திரைப்படம், அதனால உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி. உங்கள் விருப்பம்
1: சார்.
0: நன்றி சார்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தனிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.
2: நேர்களை, நாளை இரவு 8:30 இலக்கிய சுடர் புறநானூறு காட்டும் சமூக நல்லிணக்கம் உரை வழங்குகிறார் ஆசிரியர் முனைவர் MD அருண்மொழி நங்கை அவர்கள். தேனமுது தொடரில் படைப்பாளர் கொட்டாரம் அரசு மேல்நிலைப் பள்ளியின் முதுகலை தமிழ்

0: ஆசிரியர் மா. பிரபாகரன் அவர்களுடன் நேர்முகம். கேட்க தவறாதீர்கள் நாளை இரவு 8:30 இலக்கிய சோலையில். ஒரு தன்னம்பிக்கை வரியோடு அடுத்தவங்களை சந்திச்சிடலாம். நீ நிற்கும் குடில், நீ நிற்கும் சூழல் எதுவாக இருந்தால் என்ன? உன் எதிரில் இருப்பவர் யாராக இருந்தால் என்ன? அவர் கையில் இருக்கும் ஆயுதம் எதுவாக இருந்தால் என்ன? உன் வெற்றியை தீர்மானிப்பது நீ மட்டுமே. தன்னம்பிக்கையோடு இரு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணையும் நேயர், வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், நீங்க யார், எங்கேருந்து பேசுறீங்க? விஜயன் அவங்க பேசுறீங்க, திருநந்திக்கரையில இருந்து. என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கேக்குறீங்க ஐயா?
1: படையப்பா சிங்கல.
0: சுத்தி சுத்தி வந்தீங்க, அந்த பாடல் கேக்குறீங்களா?
1: ஆமா ஆமா ஆமா.
0: எதனால அப்படி கேக்குறீங்க? அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா? எதனால? அருமை. சரிங்க, நிகழ்ச்சியில் பங்கேற்று விருப்ப பாடலை கேட்டமைக்கு நன்றிங்க. உங்கள் விருப்ப பாடல் இதோ காற்றலை வேலையாக வந்து கொண்டிருக்கிறது, கேட்கலாம்.
1: நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நேயர்கள், நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த இரவு பொழுது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தரும் பொழுதாக அமையட்டும். பிடிவாதக்காரரிடம் வாதாடக்கூடாது, முடிவெடுத்தவரிடம் விவாதிக்க கூடாது, புரிந்து கொள்ளாதவரிடம் பேசவே கூடாது அப்படின்னு நினைக்கலாமா? காலம் பேசாது, ஆனால் எல்லாவற்றையும் காலம்தான், எல்லாவற்றையும் எல்லாவற்றிற்கும் காலம்தான் பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லாமா? குமரிப்பண்பலை 101 இணைந்திருக்கக்கூடிய நேயர்களுக்கு இந்த இரவு மகிழ்ச்சியான இரவாக அமைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடியது யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
3: வணக்கம் இனிய சகோதரருக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடி என்று கலிங்க ரஹ்மான் தற்சமயம் சென்னையிலிருந்து பேசுவேன்.
2: அதையும் சொல்லுறீங்களோ, தற்சமயம் சென்னையில இருந்து பேசுறேன் ஐயா. அப்ப நீங்க எல்லா தகவலையும் நீங்கள் ரேடியோக்கு அப்டேட் பண்ணி விடுகிறீர்கள். சரி, எல்லா தகவலையும் அப்டேட் பண்ணிடுறீங்க. உங்களுக்கு
3: என்ன
2: தெரியுதுன்னா, எவ்வளவு தூரம் போனாலும் நீங்கள் குமரி பண்பலை 101 தேடுகிறீர்கள். ஆமா, சரி. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல்,
3: குமரி பண்பலை
2: என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கேட்கிறீர்கள்?
3: படத்திலிருந்து
2: உங்கள் விருப்ப பாடல் இதோ வந்து கொண்டிருக்கிறது, கேட்கலாம்.

0: நேயர்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். நேயர்களே, நாளை பிற்பகல் 2:30 நாட்டுப்புற கீதங்கள் மருங்கூர் எம் முத்துசுவாமி குழுவினர் வழங்கும் நையாண்டி மேள இசை கேட்கலாம். நாட்டுப்புற இசை முதல் திரைப்பட இசை வரை, மெல்லிசை முதல் இன்னிசை வரை அனைத்தையும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது குமரி பண்பலை 101. இது உங்கள் நண்பன். நேரம் இப்பொழுது 10:31. இந்த நேரத்தில் காலம் மாறும் என கற்பனையில் காத்திருக்காதே, நீ முயற்சி செய்யாமல் இங்கு எதுவும் மாறாது அப்படின்னு சொல்லிக்கலாமா? எல்லா துன்பங்களுக்கும் 2 மருந்துகள் உண்டு. ஒன்று காலம், இன்னொன்று மௌனம். முடியாது என்று சொல்வதை விட முடியும் என்று தொடங்கி பாருங்கள். நம்பிக்கை தானாக பிறக்கும். நம்பிக்கையோடு நம்மோடு இணையும் நேயர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: குமரி பண்பலை 101 உங்களை வரவேற்கிறது. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: ஜஸ்டின் கண்கள்.

0: கருங்கல்.
1: ஆமாம் சார்.
0: சரி சார், உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
1: கடலோர கவிதைகள் படத்திலிருந்து அடி ஆத்த அடி.
0: நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ஷூட்டிங்
1: ஆமாம்
0: பண்ணப்பட்ட ஒரு படம் கடலோர கவிதைகள்.
1: கவிதைகள். ஆமாம் சார்.
0: அதுலேயும் இந்த அடி ஆத்தாடி இந்த பாடலெல்லாம் அதிகமாக நம்முடைய முட்டம் பகுதியிலே ஷூட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே?
1: ஆமாம் சார்.
0: அப்படி ஒரு அருமையான பாடலை கேட்டிருக்கீங்க. உங்களுடைய தெரிவுக்கு நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கும்
1: நன்றி
0: நன்றி சார். நன்றி.
1: நன்றி சார்.

0: நம்பிக்கையோடு குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறோம். நேர்மை தற்காலிக லாபத்தை இழக்க வைக்கலாம், ஆனால் நிரந்தர மதிப்பை வெல்ல வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. ரொம்ப நேர்மையாக இருக்கிறோம், ஆனால் நமக்கு தற்காலிகமாக வாழக்கூட கஷ்டமாக இருக்கிறதே அப்படின்னு நினைக்கலாம். தற்காலிக லாபம் இழந்து போகலாம், ஆனால் நிரந்தர மதிப்பை நேர்மை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அடுத்ததாக ஒரு நேயரை சந்திச்சிடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா. குமரி பண்பலை 101 உங்களை வரவேற்கிறேன். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: நான் மணிகண்டன், செட்டியார் மடம்.
0: சரி ஐயா, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கேட்குறீங்க?
1: எனக்கு நீ துடிக்கும் கரங்கள்.
0: அந்த திரைப்படத்தில் என்ன பாடல்?
1: இந்த மழை பெய்தனால மேகம் முந்தானை, அந்த பாடல்.
0: அந்த பாடல்.
1: நன்றி.
0: இல்லை, ஒரு நிமிஷம், உடனே ஓடாதீங்க. துடிக்கும் கரங்கள் திரைப்படத்தோட இசையமைப்பாளர் யாருன்னு தெரியுமா? அவர்கள் இசையமைத்த திரைப்படங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு திரைப்படம். அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்டேன். இந்த படத்தோட இசையமைப்பு அவ்வளவு சிறப்பு. 1983 வெளியான இந்த படம். சரிங்க. இந்த கவிஞர் கங்கை அமரன் அவர்களுடைய வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையமைத்து அவரே வாணிஜெயராமுடன் இணைந்து பாடிய பாடல் கேட்கலாமா? நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி சார்.
1: நன்றி.

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்?
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்?
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமா இது?
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நேரம் 10:45. அப்படியே நிலாமுற்றம் நிகழ்ச்சியில் விருப்பமான பாடல்களை அப்படியே நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்காங்க. அந்த பாடலை கேட்கலாம், அல்லது பழைய பாடலை கேட்கலாம், அல்லது இனிமையான பாடல்களை கேட்கலாம். எனக்கு முன்னால் கேட்டவங்க நல்ல பாடல் கேட்டிருக்காங்க, நானும் ஒரு நல்ல பாடல் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நேயர்கள் விருப்ப பாடலை கேட்டுட்டு இருக்கிறது தெரியுது. அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியில் இணையக்கூடிய நேயர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம். இரோ வணக்கம் சார். குமரி பண்பலை 101 உங்களை வரவேற்கிறேன். நீங்க யாரு, எங்க இருந்து பேசுறீங்க? நலம், காரைக்கால்ல இருந்து பேசுறீங்க.
4: ஆமா சார்.
3: எங்களுடைய குமரி பண்பலை 101 நிகழ்ச்சிகளை எல்லாம் கேப்பீங்களா, இல்ல இந்த பாடலுக்காக மட்டும்தான் வந்தீங்களா?
4: இல்ல இல்ல சார், கேப்பேன் சார்.
3: சரி, நீங்க உங்களுடைய விருப்ப பாடல் என்ன?
4: பாடல் கூலிக்காரன். குத்து விளக்காக குலமகளாக.
3: சரி சரி, கூலிக்காரன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. அதனுடைய இசையமைப்பாளர் யாருன்னு தெரியுமா? அவரே எல்லா பாடலும் எழுதியிருப்பாரு. அவர் நடிக்காத இன்னொரு நடிகருக்காக, விஜயகாந்த் அவர்களுக்காக அவரே பாடல்களை எல்லாம் எழுதி இசையமைத்த பாடல்.
4: அதே மாதிரி கிளிஞ்சல் படத்திலையும் எழுதியிருப்பாரு சார், மோகன்கள்.

0: சரி, இரு இருந்தாலும் நம்ம எந்த பாடல் அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து இந்த பாடல் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியம்,
1: ஜானகி
0: ஜானகி பாடியிருப்பாங்க அப்படி தானே?
1: இயக்கம் வந்து ராஜசேகர்.
0: சரி
1: ஆமாம் சார்.
0: சரி, தகவலுக்கு நன்றி. உங்களுடைய பாடல் இதோ நேரலையில் வந்துட்டு இருக்கு, கேட்கலாம். நிகழ்ச்சியில்
1: ஆ
0: பங்கேற்றமைக்கு நன்றி.
1: நன்றி சார்.

அன்பார நேயர்களே, நேரம் இப்பொழுது என்னன்னு பார்த்துடலாம். அப்படியே 10:51 ஆயிட்டுங்க. காலங்கள் மாறலாம், தூரங்கள் அதிகரிக்கலாம், ஆனால் உண்மையான அன்பும் ஆழமான நினைவுகளும் ஒருபோதும் மறைவதில்லை. இதயத்தின் ஆழத்தில் ஒலித்து கொண்டே இருக்கும் ஒரு கீதம்தான் இசை. எப்போவுமே அந்த இசையோடு இணைந்திருக்கும் பொழுது நம்முடைய மனதிற்கு மகிழ்ச்சியும் ஒரு அப்படியே ஒரு

0: சந்தோஷமும் கிடைக்கிறது, அதாவது மகிழ்ச்சியும் ஒரு அமைதியும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லாங்க. அடுத்ததாக ஒரு அமைதியான பாடலை கேட்கறதுக்கு யார் வர அப்படின்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் அம்மா. குமரி பண்பலை 101 உங்களை வரவேற்கிறேன். எங்க இருந்து யார் பேசுறீங்க?
1: பாரசாலையிலிருந்து ராணி பேசுறேன் சார்.
0: பாரசாலை வரையுடைய எங்களுடைய குமரி பண்பலை 101 கேட்பதற்கு நேயர்கள் இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி. உங்களுக்கு ஆமாம், பாரசாலையில் இந்த நேரத்தில் ஒரு உண்மையிலே சொல்லப்போனால் அவ்வளோ தூரத்துலேருந்து எங்களுடைய நிலையத்திற்கு ஃபோன் பண்ணுறதுக்கு மகிழ்ச்சி. உங்களுடைய விருப்ப பாடல் என்னம்மா?
1: நான் அடிமை இல்லை படத்திலிருந்து ஒரு ஜீவன் தான் உன் பாடல்தான்.
0: சரிங்க சரிங்கம்மா. இந்த பாடல் பற்றி ஒரு சில விஷயம் தெரியுமா? இது 1986 வந்த திரைப்படம் அப்படிதானே? அருமையான ஒரு பாடல் கேட்டிருக்கீங்க. ஆமாம், ஒரு அருமையான ஒரு பாடல், ஒரு சிவரஞ்சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராகத்தில் அமைந்த ஒரு பாடலை நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த பாடல் பற்றி கேட்டதுக்கு, நிகழ்ச்சியில் இந்த பாடல் கேட்டதுக்கு நன்றி. உங்களுடைய விருப்ப பாடல் வந்து கொண்டிருக்கிறது. குமரி பண்பலை 101 நீங்கள் பேசியதுக்கும் நன்றிம்மா. நன்றி.
1: நன்றி சார். நன்றி.
0: காதலின் நினைவுகளையும் பிரிவின் வலியையும் இசையால் நம் மனதில் பதிய வைக்கும் இந்த பாடல். இந்த பாடலோட சிறப்பில் முக்கியமாக பார்க்க போனோம்னா, இந்த பாடலுடைய ஒரு இசையமைப்பாளர், நம்ம இங்கே உள்ள இசையமைப்பாளர் இல்லை, ஹிந்தியில் உள்ள ஒரு இசையமைப்பாளர் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் ஆனந்த் அவரோட பேர். அவருடைய இசையில் இந்த பாடல் அதிகமான வயலின் கவுண்டர்களால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த பாடல் நேயர்களும் இந்த இரவு வேளையில் கேட்கலாம்.

கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நிலாமுற்றம் நிகழ்ச்சி. மனதிற்கு இதமான பாடல்களையும் வாழ்க்கைக்கு தேவையான தகவல்களையும் தருகின்ற குமரி பண்பலை 101 இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியில் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இந்த 1 மணி நேரமும் உங்களுடன் இணைந்திருந்ததில் மகிழ்ச்சி. நாம் கேட்ட பாடல்களும் பகிர்ந்த நினைவுகளும் நம் மனதில் இனிய அனுபவங்களாக தங்கியிருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் பல இனிய பாடல்களுடன் சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம். இன்று மாலை முதல் இதுவரை நிகழ்ச்சியில் உங்களுடன் டி ஜெர்மானஸ் பிரிட்டோ ராஜன்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே, இனி நீங்கள் கேட்கலாம் மனசு மயங்கும் திரை இசை.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்.
3: நேரம் 11 மணி. நான் உங்கள் ஆர்ஜி ராஜா. இப்போ கேட்க போற இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில ஒளிபரப்பாகும் இணை அலைவரிசைகள் சென்னை எஃப்எம் ரெயின்போ 101.4, குமரி எஃப்எம் 101, திருச்சி எஃப்எம் 102.1, கோவை எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, கும்பகோணம் எஃப்எம் 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 ஆகிய அலைவரிசைகளில்

பகல் ஃபுல்லா ஓடிக்கொண்டிருந்த நம்மோட மனசுக்கும் உடலுக்கும் இப்போ கொஞ்சம் வந்து ஓய்வு தேவை. அந்த ஓய்வோடு சில இனிமையான நினைவுகளையும், சில அழகான உணர்வுகளையும், சில மனதை வருடும் மெலோடி பாடல்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வருகிறது இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சி. நீங்க தனியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சவங்களோட இருந்தாலும் சரி, இந்த இரவு நேரத்துல உங்கள் மனதோடு சேர்ந்து பயணிக்க போகிறது மனசு மயங்கும். அதனால விளக்குகளை எல்லாம் சற்று மங்களாக்குங்க, மனசை கொஞ்சம் அமைதியாக்குங்க, ஹெட்போன் இருந்தா மாட்டிக்கோங்க. இனி பாடல்கள் பேசட்டும், நினைவுகள் தொடரட்டும், மனசு மயங்கட்டும். நிகழ்ச்சியில முதலாவதாக வரக்கூடிய பாடல் 96 திரைப்படத்திற்காக சின்மய ஸ்ரீபாதா மற்றும் குழுவினர் குரல்ல, கார்த்திக் நேஹா வரிகள்ல, கோவிந்த் வசந்தாவின் அட்டகாசமான இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

முன்னறிவிப்பின்றி வரும் அதன் வருகையை இதயம் முறக்கச் சொல்லும். காதல், காதல் ஒரு நாள் உங்களையும் வந்தடையும். அதை அள்ளி அணைத்துக் கொள்ளுங்கள், அன்பாக பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் தங்கும், காதல் தயங்கும், காதல் சிரிக்கும், காதல் இனிக்கும், காதல் கவிதைகள் வரையும், காதல் கலங்கும், காதல் குழம்பும், காதல் ஓரளவுக்கு புரியும், காதல் விலகும், காதல் பிரியும். கதவுகளை மூடாமல் வழி அனுப்புங்கள், காத்திருங்கள். ஒருவேளை காதல் திரும்பினால், தூரத்தில் தயங்கி நின்றால், அருகில் செல்லுங்கள், அன்புடன் பேசுங்கள். போதும், காதல் உங்கள் வசம், உள்ளம் காதல் வசம். மாற்றங்கள் வினா, மாற்றங்களே விடை.

இது போல அருமையான பாடல்களை தான் இந்த மனசு மயங்கும் நிகழ்ச்சி முழுதும் நம்ம கேட்க போறோம். அடுத்ததாக இந்த மாதிரியே வரக்கூடிய அடுத்த பாடல் அன்பே ஆறுயிரை திரைப்படத்திற்காக மதுஸ்ரீ குரல்ல வாலியின் வரிகள்ல ஏஆர் ரஹ்மானின் அட்டகாசமான இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான டம் டம் டம் கொண்டாட்டம்.

அருமையான மெலோடி பாடல்களை இந்த மாதிரியான இனிமையான இரவு வேளைகளில் கேட்குறதே ஒரு தனி சுகம்தான் இல்லை. எஸ், அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மாற்றான் திரைப்படத்திற்காக பா விஜய் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது வித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

நேரம் 11:35 ஆயிட்டிருக்கு. இந்த வேளையில் நம்ம இணைஞ்சிருக்கோம் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில். அருமையான இனிமையான மெல்லிசை பாடல்களை தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எந்திரன் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில், வைரமுத்து வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் அட்டகாசமான இசையில்.

நேரம் 11:45 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையை நினைஞ்சிருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில நிறைவாக கேட்ட பாடல் அண்ணாத்தே திரைப்படத்திற்காக சார சார காட்சி பாடல் தான் கேட்டீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் விஸ்வாசம் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் குரல்ல விவேகா வரிகள்ல டி இமானின் அட்டகாசமான இசையில கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ RJ ராஜா.

0: நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கற்றது தமிழ் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில, இளையராஜா குரல்ல, நாமத்துக்குமார் வரிகளில், யுவன் சங்கர் ராஜாவின் இசையில, அதற்கடுத்து பருத்திவீரன் திரைப்படத்திற்காக அடுத்தடுத்து நிறைவான பாடல்கள், இதற்கடுத்து 12 மணியிலிருந்து இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக, காற்றின் மொழி, 1 மணிக்கு நீங்காத ரீங்காரம், 2 மணிக்கு தூங்காத விழிகள், 3 மணிக்கு இன்னிசை இரவுன்னு 4 மணி வரைக்கும் இடைவிடாத பாடல்கள் உங்களுக்காக கேட்டு இணைந்திருங்கள்.
1: என் வாழ்க்கையில வந்தது 3 லெட்டர்
2: வாரத்துக்கு 3 நாளாவது குழி அந்த சாக்ஸ் துவைச்சு போடு, நகம் கிடைக்காதா?

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: காற்றின் மொழி.
2: அடப்பாதங்களே, நீங்க கல்லுப்பட்டு முள்ளுப்பட்டு மண்ணுப்பட்டு நோகாமல் என்னிட

வந்தது வந்தோம் கண்டது கண்டோம் தந்தால் என்னடியோ அப்படி இப்படி கைப்பிடியாக நின்னால் என்னடியோ தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாது எண்ணாது எண்ணாது போடு.

பண்டிகையில ஒரு மந்திர பாட்டு சொல்வேன் பாரடியோ, இன்னொரு பாட்டு சொல்லுங்க சாமி என்பாய் நீ அடியோ. தானாக வந்தாலே தாழ்வாக எண்ணாதே எண்ணாதே எண்ணாதே போடு ராஜா, கண்ணு போகாதடி நீ போனா நெஞ்சுக்கு ஆகாதடி, லேசா தொட்டா போடாதடி இன்னும் நெருங்காமல் தீராதடி. கும்மா கடிக்கும் தலக்கடிக்கும் தலக்கடிக்கும்மா ஐ கும் தலக்கடிக்கும் தலக்கடிக்கும்.

0: என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ.
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்,
0: ஆஹா,
1: இன்று நீ காதல் மன்னன்.
0: ஹாயோ

சமூகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா கிஞ்சிரிச்சாங் கிஞ்சிரிச்சாங் கிஞ்சிரிச்சிச்சாங் சிச்சாங் சாங் கன்னி மலரே நீ மலர்ந்தது என்ன கண்ணிலா.

விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சாங் சிச்சாங் சாங். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி இன்பமே கொஞ்சமோ.

அழகு மகன் மழலை மொழி தென்பொதிகை தென்தமிழோ, அழகு மகன் மழலை மொழி தென்பொதிகை தென்தமிழோ.

0: ஆத்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.
1: வேற என்ன செய்வே?
0: அடக்கி வைப்பேன்.

வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தாம், வக்கீலாத்து வசந்தா உன் மனதை எந்தன் வசந்தாம், வட்ட கண்கள் சுழந்தாடிட வாரா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலை, ஆடை கொஞ்சம் அசைந்தா உன் ஆசை கொஞ்சம் கலந்தா, நான் அழைப்பேன் கைகோ.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: அம்மாடியோ தனன ஹதயம் நாடும் அழகிலாடும் கண்கள்
1: சபாஷ்
0: கவிதை.